நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம். சக ஆண்டு 1948 ஸ்ராவண மாதம் 5ஆம் நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடித்திங்கள் 11ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 27ஆம் தேதி திங்கட்கிழமை. மத்தியலை 720 அலைவரிசையில் கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய ஒலிபரப்பு ஆரம்பமாகின்றது. நேரம் 5:50.

0: மனைவியின் தோல் அழகிலே மயங்கி அவளுக்கு அஞ்சி நடப்பவர் தேவர்களைப் போல எல்லா சிறப்பும் பெற்றிருந்தாலும் பெருமையில்லாதவரே ஆவர். குறள் எண் 906 அதிகாரம் பெண்வழி சேரல்.
1: இமையாரின் வாழினும் பாடிலரே இல்லாள் அமையார் தோல் அஞ்சுபவர்.
0: மனைவியின் தோல் அழகிலே மயங்கி அவளுக்கு அஞ்சி நடப்பவர் தேவர்களைப் போல எல்லா சிறப்பும் பெற்றிருந்தாலும் பெருமையில்லாதவரே ஆவர். குறள் எண் 906 அதிகாரம் பெண்வழி சேரல்.
2: குறளமுதம் கேட்டோம். நேர்களே, எமது பல்வேறு அலைவரிசைகளில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் நிகழ்ச்சி நிரல். காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் மு. சுதர்சன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழலறிவும் வானிலை, 7 to 9 வரை புத்தம் புது காலை, 4 அறிவோம், மரியானா பள்ளம் ஆழத்தின் அதிசயம் எழுதி வழங்கியவர் எஸ். லதா அவர்கள். தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் என். பத்ரி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு வாய் தாடை முக அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கார்த்திக் பாலாஜி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 4வது பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள். 7:45 நகர்வலம், அனைத்து ரயில் நிலையங்களிலும் AI கேமரா வசதி, எஸ். விஜயா அவர்கள் எழுதிய செய்தி கோவையினை கேட்கலாம். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். எட்டு மணிக்கும் 8:30 திரை காணம், 9 அரங்கிசை. இதில் ஆர். அதுல்குமார் அவர்களின் புல்லாங்குழல் இசை இடம்பெறும். திருச்சேரி பி. கார்த்திக் அவர்கள் வயலின், ஆர். எஸ். ஆர். ஸ்ரீகாந்த் அவர்கள் மிருதங்கம், கே. ஆர். சிவராமகிருஷ்ணா அவர்கள் கஞ்சிரா, வி. சாய் சுப்பிரமணியம் அவர்கள் மோர்சிங். இந்நிகழ்ச்சி 100.1 MHz FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10 முத்து சிதறல், 11 தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல், பிரபஞ்சம் பி. கிருஷ்ணபிரசாத் அவர்களின் ஹார்மோனிய இசை கேட்கலாம். எம். ஏ. கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், எம். குருராஜ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை, மெல்லிசை ஆகியன. 1 பாரத

பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் நவோதயா வித்யாலயா பள்ளி திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி எழுத்தாளர் ஆசிரியர் பராகா அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் எஸ் ரம்யா. இடம்பெறுவது முதல் பகுதி. இரண்டு 15 திரைகாணம், 2:40 ஹிந்தி பாடம். ஆசிரியர் ஜி பாமா, மாணவர் அதிதி சுரானா. 2:55 வானிலை. 5:30 மாலை 5:30 திரைகாணம். 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்போம் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கிரன் அவர்கள். 6:25 திரை இசை. 6:40 மனதில் நின்றவை. 6:55 திரைகாணம். 7:10 விழுப்புரம் மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஜி சுரேஷ் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம், இதில் அங்கக வேளாண்மை

இசை 6:40 மனதில் நின்றவை, 6:55 திரை காணம், 7:10 விழுப்புரம் மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஜி சுரேஷ் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம், இதில் அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சியின் 4 பகுதி, வேளாண்மையில் அங்கக இடு பொருட்களின் பயன்பாடு, திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் கே சிவகாமி அவர்களின் உரை இடம்பெறும். தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியன. 8:05 திரை காணும், 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த ஆங்கில விமர்சனம் டெல்லி அஞ்சல், 8:30 வானொலி நாடக விழா 2026, மாயத் தூண்டில் நாடகம், எழுதியவர் ஜே நிவேதா ஜெயக்குமார் அவர்கள், அமைப்பு எஸ் கார்த்திகே தீபன் அவர்கள். 9:15 செய்திச்சுடர், 9:30 குரு மஹிமா இசை பேருரை, நிகழ்த்துபவர் எஸ் ஜானகிராமன் அவர்கள், டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வாயிலின், சேர்த்தலையார் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 10:00 நாடாளுமன்ற கேள்வி நேர நிகழ்வுகளின் ஒலிப்பதிவு டெல்லி அஞ்சல். FM ரெயின்போவில் காலை 8:30 கிளாஸ்கோவில் நடைபெறும் காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகள் 2026 அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு இடம்பெறும். 9:02 ரெயின்போ ராப், 10:02 கெட் செட் கோ, 11:02 உங்களுடன் ரெயின்போ, 12:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் நவோதயா வித்யாலயா பள்ளி திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். ரெயின்போ மெலடிஸ், 3:02 ஹலோ டாக்டர், இதில் உலக பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை தினத்தையொட்டி ஒட்டுறுப்பு அறுவை சிகிச்சை மருத்துவர் கே.ஏ. பாலசுந்தரம் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். மாலை 6:02 டிரைவ் டைம் வெஸ்டர்ன் மியூசிக், 9:00 ரெயின்போ ராகங்கள், 10:00 ரெயின்போ ரீவைண்ட். FM கோல்ட் அலைவரிசையில் 11:30 மல்லைப்பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சியில் ஆந்திர மகாபாரதம் உரை வழங்குபவர் டாக்டர் PVL நரசிம்மராவ் அவர்கள், பிற்பகல் 1:10 இசை மலர் நிகழ்ச்சியில் வீணா வெங்கட்ரமணி அவர்களின் வீண இசை இடம்பெறும், டி நிக்ஷித் அவர்கள் மிருதங்கம். மாலை 5:00 அரங்கிசையில் கே ஜோத்ஸ்னா அவர்களின் பாட்டு, ஸ்ரீவித்யா ஆர் எஸ் ஐயர் அவர்கள் வாயிலின், ஆர் கிஷோர் அவர்கள் மிருதங்கம். 7:10 இளைய பாரதம், இதில் டாக்டர் கலாம் எ லைஃப் டெடிக்கேட்டட் டு த நேஷன் உரை வழங்குபவர் டி லோகேஷ், நரிஷ் ஸ்மார்ட் லிவ் ஹெல்தி பி அபர்ணா வழங்குமுறை, த பவர் ஆஃப் காமர்ஸ் மைண்ட் செட் பியாண்ட் டெக்ஸ்ட் புக் உரை வழங்குபவர் யுக்தி பி மெகானி. இவையாவும் 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசையில் இடம்பெறும்.

0: இதுவரை எமது பல்வேறு அலைவரிசைகளில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் அறிந்தோம்.
1: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000-க்கும் மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
2: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த

0: சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
1: 1800-425-1111.
0: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
1: 9498-34-5350.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-64-58 044-249-8-64-58
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com agncn1@gmail.com

0: Iran have paused attacks for a second straight day, raising hopes of renewed negotiations on an interim ceasefire after nearly 2 weeks of escalating military action. U.S. Ambassador to the UN, Mike Wall, said yesterday, President Trump is giving diplomacy space, noting that Oman, Iran, and other negotiators have been engaged in talks at all levels in recent weeks. India's weightlifting queen, Mirabai Chanu, has won her first gold medal for the country at the 2026 Commonwealth Games in Glasgow. She dominated the women's 48kg weightlifting event with a record-breaking total lift of 190 kilograms. The 31-year-old weightlifter set new Commonwealth Games records by lifting 85 kilograms in the snatch and 105 kilograms in the clean and jerk. Vice President C.P. Radhakrishnan and Prime Minister Narendra Modi have congratulated Mirabai Chanu on her achievement. In men's cricket, India defeated host Zimbabwe by 35 runs in the third and final T20 international to clean sweep the series 3-0 in Harare yesterday. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் கருத்துக்களை வழங்குகிறார். முனைவர் மு சுதர்சன் அவர்கள்.
3: தமிழ்நாட்டில் ராமேஸ்வரத்தில் 1931 பிறந்து நாள்தோறும் நாளேடு போடும் பையனாகவும் இருந்து இந்திய நாட்டின் 11வது குடியரசுத் தலைவராக உயர்ந்த ஆவுல் பக்கீர் ஜெய்னுலாபுதீன் அப்துல் கலாம் அவர்களின் நினைவு நாள். அறிஞர் அப்துல் கலாம் அவர்கள் மேனாள் குடியரசுத் தலைவர் என்பதோடு சிறந்த அறிவியல் அறிஞர். பதவிக்காலத்தில் தாம் பெற்ற பரிசுப் பொருள்களை கூட அரசிடம் ஒப்படைத்த நற்பண்பாளர் என்ற அளவில் நம்மால் நினைவுகூரத்தக்கவர். சென்னை தொழில்நுட்ப நிறுவனத்தில் MIT வானூர்தி பொறியியல் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் பட்டம் பெற்ற கலாம் அவர்களின் SLV-3 என்ற இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் செலுத்தும் திட்டத்தில் முக்கிய பணியாற்றியவர். இந்தியா செயற்கைக்கோள் செலுத்தி விண்வெளி ஆய்வுகள் நடத்தும் நாடுகளில் ஒன்றாக உலக அரங்கில் இடம்பெற அடிப்படை அமைத்ததில் அவரின் பணி குறிப்பிடத்தக்கது. வல்லரசு கனவை நோக்கிய இந்திய திட்டத்தில் இது முன்னோடி செயல். சிறந்த அறிவியல் நுட்பத்தை கற்ற அறிவியல் அறிஞர் பலர் தம்முடைய சாதனை மற்றும் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு மேலை நாடுகளில் பணியாற்ற சென்றுவிடும் வழக்கம் நடைமுறையில் உள்ள இந்த காலகட்டத்தில் தனது படிப்பு, வாழ்க்கை, திறமை, வழிகாட்டல் அனைத்தையும் தம் நாட்டுக்காக அளித்த அவருடைய கொடை இன்றைய நாளில் நினைவுகூரத்தக்கது. 1999 வெளியான அக்கினி சிறகுகள் நூல் 10 லட்சம் படிகளுக்கு மேல் விற்பனையாகி இளைஞர்களை கவர்ந்தது. தன்னம்பிக்கை தரும் நூல்களில் ஒன்றாக அமைந்தது. அதனைத் தொடர்ந்து இரண்டாம் பாகமாக அமைந்த திருப்புமுனை

பலன் பெற்றது. இந்த செய்தி மேனால் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் குறிப்பிடும் திருப்பு முனைகளில் 4வது திருப்பு முனையாகும். பிறரால் முடியாமல் தம்மால் மட்டும்

0: ஏஜி அப்துல் கலாம். கருத்துக்களை வழங்கினார் முனைவர் மு சுதர்சன் அவர்கள்.
1: புதுச்சேரி வானொலியின் முதன்மை செய்து நேரம் 6:15.
2: நேரம் 6:15. ஆகாஷவாணி வழிபாடு பக்தி பாடல்கள் கேட்போம். முதலில் ஜெயந்தி மோகன் பாடியுள்ள பாடல்.

0: ஆகாஷவாணி நேரம் 6:35. சக ஆண்டு 1948 ஸ்ராவண மாதம் 5 திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடித்திங்கள் 11 2026 ஆண்டு ஜூலை மாதம் 27 திங்கட்கிழமை.
1: உழவர்களுக்கான செய்திகள். செங்கல்பட்டு மாவட்ட கால்நடை வளர்ப்போருக்கு காட்டாங்குளத்தூர் ஊராட்சி ஒன்றியம் திருக்கச்சூர் கிராமத்தில் கால்நடைகளில் 2024 கட்டி தோல் நோய் பாதிக்கப்பட்டது. நடப்பாண்டில் இத்தகைய நோய் அப்பகுதியில் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதால் விவசாய பெருமக்கள் நோய் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள அருகிலுள்ள கால்நடை உதவி மருத்துவர் மற்றும் கால்நடை கிளை நிலையங்களை அணுகி கட்டி தோல் நோய் பரவாமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடைபிடிக்க வேண்டும் என காஞ்சிபுரம் கால்நடை நோய் புலனாய்வு பிரிவு உதவி இயக்குனர் அறிவிக்கின்றார். கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள். நெல் அறுவடைக்கு பின்னால் எஞ்சியிருக்கும் வைக்கோல் மற்றும் இதர பயிர் கழிவுகளை கால்நடை தீவனமாக்கும் பொருட்டு அவற்றை பாதுகாத்து பதப்படுத்தி வைக்க வேண்டும். கால்நடைகள் முக்கியமாக வெள்ளாடு, கறவை மாடு மற்றும் செம்மறி ஆடுகள் ஆகியவற்றை மேடான இடங்களில் கட்டி வைக்க வேண்டும். அதிக நீர் தேங்கியுள்ள இடங்களில் கட்டி வைத்தால் குழம்பு அழுகல் நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது. வைக்கோல், மக்காச்சோளம் போன்ற தீவனப் பொருட்களை வெயிலில் உலர வைத்த பின்பு கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அஃப்லாடாக்சின் என்ற நச்சின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கலாம். காற்றின் ஈரப்பதம் அதிகமாக இருப்பதால் இளம் கன்றுகளுக்கு நுரையீரல் அழற்சி போன்ற நோய் தாக்குவதற்கு வாய்ப்புள்ளது. எனவே கால்நடை மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறுங்கள். ஆஸ்பெஸ்டாஸ் அல்லது மெட்டல் கூரையுள்ள முயல் கொட்டகைகளில் கோடை காலங்களில் கூரையின் மேல் தென்னங்கீற்றை அடுக்கி வைத்து அதன் மேல் தண்ணீர் பாய்ச்சும் போது கொட்டகையின் உட்புற வெப்பநிலை குறையும். தற்போது நிலவி வரும் தட்பவெப்ப சூழ்நிலை ஈக்கள் மற்றும் கொசுக்கள் பரவுவதை அதிகப்படுத்துகிறது. எனவே விவசாயிகள் கொட்டகைகளை சுற்றி கிருமி நாசினிகளை தெளித்துவிட வேண்டும். கொசு மற்றும் பூச்சிகளை விரட்ட நொச்சி வேம்பு இலைகளை கொண்டு புகை மூட்டம் போட வேண்டும். முட்டையிடும் கோழிகளில் பேன் போன்ற ஒட்டுண்ணி தென்பட்டால் உடனடியாக ஒட்டுண்ணி நீக்க மருந்தினை துணி அல்லது பஞ்சில் நனைத்து இறக்கை மற்றும் இதர இடங்களில் தேய்த்துவிட வேண்டும். இதனை நல்ல வெயிலான நேரத்தில் மட்டும் செய்ய வேண்டும். வேளாண் ஆலோசனைகள் சில. தற்பொழுது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் பாக்டீரியா இலைக்கருகள் நோயின் தாக்கம் அதிகமாக காணப்படுகிறது. இதன் அறிகுறிகள்: இலைகளின் மேற்பரப்பில் வெள்ளை நிற கோடுகள் காணப்படும். நோயின் தீவிரம் அதிகமாகும் போது கோடுகள் பழுப்பு நிறமாக மாறி காய்ந்துவிடும். இதனை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு 300 கிராம் காப்பர் ஹைட்ராக்சைடு என்ற அளவில் தெளிக்கலாம். தற்பொழுது நிலவி வரும் சூழ்நிலையில் நெல் நடவு வயலில் இலைப்பேன் தாக்கம் தென்பட்டால் ஓர் ஏக்கரில் 40 கிராம் தயாமிதாக்ஷம் அல்லது 400 மில்லி அசாடிராக்டின் என்ற அளவில் தெளிக்க வேண்டும். தற்பொழுது நெற்பயிரில் இலை சுருட்டு புழு தாக்கம் காணப்படுவதால் அதை கட்டுப்படுத்த கார்போசல்ஃபான் 400 மில்லி அல்லது காட் ஆஃப் ஹைட்ரோகுளோரைடு 600 கிராம் ஓர் ஏக்கருக்கு தெளிக்க வேண்டும். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சியில்

0: அங்கங்க வேலை இடுப்பொருட்களை பார்த்தோம்னா, இந்த மூடு பயிர், ஊடு பயிர், நிலப்போர்வை, பல பயிர் மண்ணின் வளம் காக்கும். இந்த உத்திகளை பயன்படுத்தம்னா அதிகமான மண்ணுக்கு வளங்கள் வந்து வருதுன்னு சொல்லிட்டு நிறைய ஆராய்ச்சிகளை கண்டுபிடித்திருக்காங்க. கால்நடை பட்டின்னு சொல்லுவாங்க, நாட்டுக்கிடையே சொல்லுவாங்க, இல்லை மாட்டுக்கிடையே சொல்லுவாங்க. புது புது டெக்னாலஜிஸ் வந்தாலும் நம்ம முன்னோர்கள் பண்ணக்கூடிய விஷயங்களையே நீங்கள் ஃபாலோ பண்ணாலே முக்கவசி நம்மளுடைய மண் மேம்பாட்டிற்கு முக்கியமான விஷயம்.
1: வேளாண்மையில் அங்கக இடுபொருட்களின் பயன்பாடு குறித்து திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் கே சிவகாமி அவர்கள் கூறும் கருத்துக்கள், தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள். அன்பார்ந்த விவசாயிகளே, நிலக்கடலை விதைகளை 1 கிலோ விதைக்கு 4 கிராம் ட்ரைகோடர்மா என்ற அளவில் கலந்து விதை நேர்த்தி செய்து விதைக்க வேண்டும். நிலக்கடலை பயிர் செய்ய இருக்கும் விவசாயிகள் வேரழுகல் நோயின் தாக்கத்தை கட்டுப்படுத்த 1 கிலோ விதைக்கு 2 கிராம் கார்பன் டாசம் என்ற அளவில் கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். அல்லது 1 கிலோ விதைக்கு 4 கிராம் ட்ரைகோடர்மா விருடி அல்லது 1 கிலோ விதைக்கு 10 கிராம் பேசிலஸ் சப்டிலிஸ் என்ற அளவில் கலந்து விதை நேர்த்தி செய்து பயிரிடலாம். தென்னையில் சுருள் வெள்ளை ஈக்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த மஞ்சள் நிற ஒட்டும் பொறிகள் ஏக்கருக்கு 8 வீதம் 6 அடி உயரத்தில் வைக்க வேண்டும். பசை தடவிய மஞ்சள் நிற பாலித்தீன் தாள்களை மரத்தை சுற்றி கட்டி முதிர்ந்த ஈக்களை கவர்ந்து அழிக்கலாம். வெள்ளை ஈக்கள் அதிக அளவு பரவும் போது என்கார்சியா ஒட்டுண்ணிகள், காக்சினெல்லிட் ஒட்டுண்ணிகள், பொறிவண்டுகள் மற்றும் கிரைசோபெர்லா இறை விழுங்கிகள் ஆகிய நன்மை செய்யும் பூச்சிகள் தோப்புகளில் இயற்கையாகவே உருவாக ஆரம்பிக்கும். என்கார்சியா ஒட்டுண்ணிகள் அதிக அளவில் உருவாகி வெள்ளை ஈக்களின் சேதத்தை 40-70% என்ற அளவுக்கு குறைக்கின்றது. அதிக பாதிப்பின் போது 1 லிட்டருக்கு வேப்ப எண்ணெய் 20 மில்லி அல்லது அசாடிராக்டின் 2 மில்லி, 1 லிட்டருக்கு 1 மில்லி ஒட்டும் திரவத்துடன் கலந்து தென்னை ஓலையின் அடிப்புறம் தெளிக்க வேண்டும். விவசாயிகளே, மாம்பழங்களை அறுவடை செய்யும் போது பழத்தின் மேற்பரப்பில் பால் படிவதை தவிர்க்க பழத்துடன் காம்பை 1 சென்டிமீட்டர் விட்டு அறுவடை செய்ய வேண்டும். மேலும் மாம்பழங்கள் சீராக பழுக்கவும் மற்றும் நல்ல நிறத்துடன் காணப்படவும் சோடியம் ஹைட்ராக்சைடு துகள்களுடன் பரிந்துரைக்கப்பட்ட எத்தரல் 2 மில்லி சேர்த்து பயன்படுத்தலாம். கத்தரி பயிரில் மாவுப்பூச்சி தாக்க வாய்ப்புள்ளது. பூச்சிகளை கட்டுப்படுத்த விவசாயிகள் 1 லிட்டருக்கு 2 மில்லி ஃப்ரன்ஃபாஸ் என்ற அளவில் நீரில் கலந்து தெளிக்குமாறு சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி கால்நடை உற்பத்தி மேலாண்மை துறை தலைவர் அறிவிக்கின்றார். விவசாயிகளே, மண்ணில் கண்ணுக்கு புலப்படக்கூடிய பல வகையான மட்குண்ணிகள் இருந்தாலும் கழிவுப் பொருட்களை மக்க வைப்பதில் மண் புழுக்களே பெரும் பங்கு வகிக்கின்றன. ஆனால் தட்ப வெப்பநிலை, இயற்கை எதிரிகள், மண்ணின் குணங்கள், பயிர் சாகுபடி முறைகள், ரசாயன உரங்கள், ஆலை கழிவுகள், காடுகள் அழிப்பு, பூச்சிக்கொல்லிகள், பூஞ்சானக்கொல்லிகள் மற்றும் களைக்கொல்லிகள் போன்ற பல காரணிகள் அவற்றை பாதிக்கின்றன. ரசாயன உரங்களிட்டு உழவு செய்வதன் மூலம் 5-10 விழுக்காடு மண்புழுக்கள் மண்ணின் மேற்புறத்திற்கு கொண்டுவரப்படுவதாகவும், 25 விழுக்காடு மண்புழுக்கள் மிகவும் காயப்படுவதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. அளவிற்கு அதிகமான ரசாயன உரங்களை பயிருக்கு இடும் பொழுது அவற்றின் நச்சுகள் மண்ணில் தங்கிவிடுகின்றன. இந்த நச்சுகள் மண்புழுக்களின் உடலை வெகுவாக பாதிப்பதால் மண்புழுக்கள் அவ்விடத்தை விட்டு சென்று விடுகின்றன. இவற்றின் நச்சுத்தன்மை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் புழுக்கள் இறக்கவும் நேரிடுகிறது. எனவே விவசாயிகள் மண்புழுக்களை பாதிக்கும் காரணிகளை தவிர்க்க வேண்டும். அன்பார்ந்த விவசாயிகளே, சின்ன வெங்காயத்தில் திருகல் நோயின் அறிகுறிகள் மற்றும் மேலாண்மை பற்றி தெரிந்து கொள்ளலாம். தொடக்கத்தில் வெங்காயத்தாள்களில் வெளிர் மஞ்சள் நிற காயங்கள் காணப்படும். நாளடைவில் இவை விரிவடைந்து பரவி அடர் பழுப்பு நிறத்திற்கு மாறும். பின்னர் எண்ணற்ற கருப்பு நிற பூஞ்சானங்கள் காணப்படும். கழுத்து பகுதியில் உள்ள தண்டுகள் தடித்து காணப்படும். நாளடைவில் இலை சற்று சுருள தொடங்கி மஞ்சள் நிறமாக மாறும். நோய் தீவிரமடையும் போது இலைகள் சுருண்டு கீழே விழும். இதற்கான மேலாண்மை முறைகள், மழைக்காலங்களில் பயிரிடுவதை தவிர்க்க வேண்டும். நோய் தாக்கம் அதிகம் ஏற்பட்ட வயல்களில் அடுத்த 2 பருவத்திற்கு நெல் பயிரிடுதல் சிறந்ததாகும். பயறு வகை பயிர்களை கொண்டு பயிர் சுழற்சி மேற்கொள்ள வேண்டும். நோய் தொற்று இல்லாத விதை குமிழ்களை பயன்படுத்த வேண்டும். அடிஉரமாக ஏக்கருக்கு வேப்பம் புண்ணாக்கு 100 கிலோ, ட்ரைகோடெர்மா ஆஸ்பரெல்லம் 2 கிலோவை 50 கிலோ தொழு உரத்துடன் கலந்து பயன்படுத்த வேண்டும்.

குப்பைகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். தேர்வுகள் தொடர்பான சீர்திருத்தங்களை மேற்கொள்வதற்காக உயர்நிலை அதிகார பணிக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். தேர்வுகளில் முறைகேடுகள் நடைபெறுவதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை தொடர்பான விவகாரத்தில் தமிழக மக்களின் நலன்கள் பாதுகாக்கப்படும் என்று மாநில அரசு கூறியுள்ளது. காவிரி நதிநீர் விவகாரம் குறித்து விவாதிக்க அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு மாநில அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் மீராபாய் சானு தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். தேர்வுகள் தொடர்பான சீர்திருத்தங்களை மேற்கொள்வதற்காக உயர்நிலை அதிகார பணிக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். இது தொடர்பான காணொலி பதிவில் இதற்கான அறிவிப்பை அவர் வெளியிட்டுள்ளார்.
2: நண்பர்களே, மாணவர்களுடைய எதிர்காலத்திற்காக பாரத அரசாங்கம் தொடர்ந்து பல முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருகிறது. யாரெல்லாம் மாணவர்களுடைய எதிர்காலத்துடன் விளையாடினார்களோ அவர்கள் சிறைகளில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். நாங்கள் ஃபாஸ்ட் ட்ராக் நீதிமன்றங்களை அமைத்து விட்டோம். நாடாளுமன்றத்திலேயும் கூட கடுமையான ஷரத்துகள் கொண்ட சட்டங்களோடு புதிய சட்டங்களை ஏற்படுத்தும் திசையில் பயணித்து வருகிறோம். ஆனால் நாம் எதிர்காலத்தை மனதில் கொண்டு சிந்திக்க வேண்டும். நமது தேர்வு முறை நம்பகத்தன்மை வாய்ந்ததாக இருக்க வேண்டும். நமது தேர்வு முறை ஒளிவு மறைவற்றதாக இருக்க வேண்டும். நமது தேர்வு முறையிலே அதிக அளவிலே தொழில்நுட்ப பயன்பாடு இருக்க வேண்டும். இந்த அனைத்து விஷயங்களையும் மனதிலே கொண்டு உலக புகழ் வாய்ந்த தொழில்நுட்ப வல்லுநர் திருவாளர் நந்தன் நீலகேணியின் தலைமையின் கீழ் ஒரு உயர்மட்ட பணிக்குழுவை ஏற்படுத்த தீர்மானித்திருக்கிறோம். இது தேர்வு சீர்திருத்தங்கள் குறித்து ஆய்வு செய்யும். மிக விரைவாகவே வரவிருக்கின்ற தேர்வுகளின் நம்பகத்தன்மையை உறுதி செய்யும் பணியானது இதன் அறிக்கையின் அடிப்படையிலே நிறைவேற்றப்படும்.
1: இக்குழுவில் முன்னாள் புலனாய்வு பிரிவு இயக்குநர் திரு தபன் தேகா, முன்னாள் இஸ்ரோ தலைவர் திரு சோம்நாத், சென்னை இந்திய தொழில்நுட்ப உயர்கல்வி நிறுவனத்தின் இயக்குநர் திரு வி காமகோட்டி, முன்னாள் கல்வித்துறை செயலாளர் திருமதி அனிதா கார்வால், தளவாடத்துறை நிபுணர் திரு அம்ரித்லால் மீனா ஆகியோர் உறுப்பினர்களாக இடம்பெற்றுள்ளனர். இதனிடையே பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படவுள்ளது. பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்புச் சட்டம் 2024 உரிய திருத்தங்களை மேற்கொள்ள வகை செய்யும் இந்த மசோதாவை மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் இன்று தாக்கல் செய்கிறார். முன்னதாக தேர்வு முறைகேடு தொடர்பான வழக்குகளை விசாரிப்பதற்காக விரைவு நீதிமன்றங்களை அமைக்கவும் முறைகேடுகளில் ஈடுபடுவோர் மீது கடும் தண்டனை வழங்கப்படுவதை உறுதி செய்வதற்குமான இந்த சட்டத்திருத்த மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஏற்கனவே ஒப்புதல் அளித்திருந்தது. மாணவர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் வகையிலும் தேர்வுகளுக்கான உட்கட்டமைப்பு வசதிகளில் மாற்றங்களை கொண்டு வருவதற்கும் அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவிட்டுள்ள அவர், இனி நடைபெறவுள்ள தேர்வுகளில் நம்பகத்தன்மையை உறுதி செய்யும் வகையில் வெளிப்படைத்தன்மை, தொழில்நுட்பம் சார்ந்த அம்சங்களில் இந்த பணிக்குழு கவனம் செலுத்தும் என்று குறிப்பிட்டுள்ளார். தேர்வுகள் தொடர்பான நடைமுறைகளில் எவ்வித சமரசமும் இல்லாமல் முறைகேடுகள் நடைபெறுவதை தடுக்கும் வகையில் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் டாக்டர் எல் முருகன் உறுதிபட தெரிவித்துள்ளார். மேகதாது விவகாரத்தில் தமிழக மக்களின் நலன்கள் பாதுகாக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விவகாரத்தில் மக்களின் நலனை

0: கொண்டு மாநில அரசு செயல்பட்டு வருவதாக கூறினார். சிவகாசி பட்டாசாலை விபத்து தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், முறையான அனுமதியின்றி செயல்படும் பட்டாசாலைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். அரசு ஊழியர்கள் தங்களது குறைகளை சம்பந்தப்பட்ட துறைகளின் செயலாளரிடம் தெரிவித்து தீர்வு காண வேண்டும் என்று அவர் கூறினார். அனைத்து துறைகளின் செயல்பாடுகளை மாநில லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் கண்காணித்து நடவடிக்கை எடுப்பது வழக்கமான நடைமுறை என்று திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேகதாது அணை தொடர்பான விவகாரத்தில் அனைத்து கட்சிகள் மற்றும் விவசாயிகள் சங்க பிரதிநிதிகளின் கூட்டத்திற்கு மாநில அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், கர்நாடக மாநில அரசுடன் நடத்தப்பட்ட பலகட்ட பேச்சுவார்த்தைகள் பலனளிக்காத நிலையில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதையும் கடந்த 2018 இறுதி தீர்ப்பு வழங்கியுள்ளதையும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின்படி அம்மாநில அரசு இதுவரை தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய தண்ணீரை வழங்கவில்லை என்று அக்கட்சி தெரிவித்துள்ளது. இந்நிலையில் காவிரி நதிநீர் உரிமை குறித்து கருத்தொற்றுமையை உருவாக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு மாநில அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள முன்வர வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் இன்று ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. வேலூர், ஈரோடு, கரூர், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் வெப்பநிலை இயல்பை காட்டிலும் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். பிரான்சில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ பரவி வருவதை அடுத்து நேற்று ஒரே நாளில் அப்பகுதிகளில் வசித்து வரும் 55,000 அதிகமானோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. ரஷ்யா உக்ரைன் இடையேயான வான்வெளி தாக்குதலில் உக்ரைன் அனுப்பிய 133 ட்ரோன்கள் வானிலேயே இடைமறித்து அழிக்கப்பட்டதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. ஜெர்மனியில் நேற்று நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்ததாகவும் 29 பேர் காயமடைந்துள்ளதாகவும் அந்நாட்டு உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கர்நாடக மாநிலத்தில் நிலவும் வறட்சி குறித்த ஆய்வுக் கூட்டம் அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தலைமையில் இன்று நடைபெறுகிறது. கலாம்கோ சலாம் என்ற நாடு தழுவிய பிரச்சாரத்தை பிஜேபி இன்று தொடங்குகிறது. அயோத்தி ராமர் கோவில் நன்கொடை முறைகேடு தொடர்பான வழக்கை உச்சநீதிமன்றம் இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்கிறது. தமிழகத்தில் சிறுபான்மையின மக்களின் நலனுக்காக ஒதுக்கீடு செய்யப்படும் நிதியை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். சிவகாசி அருகே செங்கமலத்தில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த பட்டாசாலையில் நேரிட்ட வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 4 அதிகரித்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் காவிரி கரையோரம் உள்ள நகராட்சி பொது கழிப்பிடத்தை முறையாக பராமரித்து பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள மருத்துவமனைகளில் 100க்கும் அதிகமான மருத்துவர்கள் ஒன்றிணைந்து இலவச சிறப்பு மருத்துவ முகாமை நடத்தினர். விளையாட்டுச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் மீராபாய் சானு தங்கப்பதக்கம் வென்றார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் பழுதூக்கும் போட்டியின் மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றி சாதனை படைத்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் அவர் தொடர்ந்து 3வது முறையாக தங்கப்பதக்கம் வென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. தங்கப்பதக்கம் வென்றுள்ள மீராபாய் சானுவிற்கு குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டி தில்லியில் இன்று தொடங்குகிறது. இதில் 35க்கும் மேற்பட்ட நாடுகள் பங்கேற்கின்றன. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 35 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஹராரேயில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் ஆடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 192 ரன் எடுத்தது. 193 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய ஜிம்பாப்வே அணி 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 157 ரன் எடுத்தது.

0: மூன்று போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா மூன்று ஆட்டங்களிலும் வெற்றி பெற்றுள்ளது. ராஞ்சியில் நடைபெற்று வரும் துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஜம்ஷெட்பூர் அணி 5-0 என்ற கோல் கணக்கில் டிஃபெண்டர் அணியை வென்றது. மற்றொரு ஆட்டத்தில் இந்திய ராணுவ அணி 1-0 என்ற கோல் கணக்கில் சமலேஸ்வரி அணியை வென்றது. அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் போட்டியில் மும்பை அணி பட்டம் வென்றது. கோவாவில் நேற்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் அந்த அணி கோவா அணியை வென்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேர்வுகள் தொடர்பான சீர்திருத்தங்களை மேற்கொள்வதற்காக உயர்நிலை அதிகார பணிக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். தேர்வுகளில் முறைகேடுகள் நடைபெறுவதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை தொடர்பான விவகாரத்தில் தமிழக மக்களின் நலன்கள் பாதுகாக்கப்படும் என்று மாநில அரசு கூறியுள்ளது. காவிரி நதிநீர் விவகாரம் குறித்து விவாதிக்க அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு மாநில அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் மீராபாய் சானு தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷவாணி நேரம் 6:55.

0: சூழல் அறிவோம்.
1: சமீபத்தில் வடக்கு பாகிஸ்தானில் யாரும் எதிர்பாராத வேளையில் பலத்த சத்தத்துடன் பனிப்பாறைகள் உருகி பெரும் வெள்ளத்தை உருவாக்கி 300க்கும் மேற்பட்டவர்கள் வசிக்கும் சில மலை கிராமங்களை அழித்தன. ஒரு சில உள்ளூர்வாசிகள் முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டதால் உயிர் சேதம் இல்லாமல் போனது. வடக்கு பாகிஸ்தானில் சுமார் 13,000 பனிமலைகள் இருக்கின்றன. புவி வெப்பமயமாதல் காரணமாக இதுபோன்ற நிகழ்வுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருப்பதாக அந்த நாட்டின் பேரிடர் மேலாண்மை குழுவினரால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கில்கிட் பல்சிஸ்தான் பகுதிகளில் பனிப்பொழிவு வழக்கத்தை விட குறைவாக இருக்க வாய்ப்புள்ளது. இதனால் பனிப்பாறைகள் வெப்பத்திற்கு வெளியாகி இப்படி உருகத் தொடங்கலாம் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதன் காரணமாக அந்நாட்டு அதிகாரிகள் முன்னெச்சரிக்கை அமைப்புகளின் மீது பெரிதும் சார்ந்துள்ளனர். வடக்கு பாகிஸ்தான் பகுதிகளில் இதுபோன்ற அறிவியல் சார்ந்த முன்னெச்சரிக்கை தகவல்கள் அத்தனை வேகமாக கிடைப்பதில்லை என்பதால் இவர்கள் இயற்கை எழுப்பும் சத்தங்களையும் ஒலியையும் வைத்தே எதிர்வரும் ஆபத்துகளை கணித்து கொண்டு விழிப்புடன் செயல்படுவதாக கூறுகின்றனர். மாசு வெளியேற்றத்தில் 1% குறைவாக பாகிஸ்தானில் பங்கு இருந்தாலும் புவி வெப்பமயமாதலால் பாதிக்கப்படும் முதல் 10 நாடுகளில் பாகிஸ்தான் இருக்கின்றது.
0: இடம்பெற்றது சூழல் அறிவோம்.
1: மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வடமேற்கு வங்காள விரிகுடா மற்றும் வடக்கு ஒடிசா மேற்கு வங்க கடற்கரையை ஒட்டிய பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு நிலை கடந்த 6 மணி நேரமாக ஏறக்குறைய நிலையாகவே இருந்தது. இது நேற்று இரவு மேற்கு வங்கத்தின் சாகர் தீவிலிருந்து சுமார் 60 கிலோமீட்டர் தெற்கிலும், மேற்கு வங்கத்தின் ரிகாவிலிருந்து 80 கிலோமீட்டர் தென்கிழக்கிலும், ஒடிசாவின் பாலச்சூரிலிருந்து 130 கிலோமீட்டர் தென்கிழக்கிலும், மேற்கு வங்கத்தின் கேனிங்கிலிருந்து 140 கிலோமீட்டர் தெற்கு தென்மேற்கிலும், ஒடிசாவின் சந்த்பாலியிலிருந்து 150 கிலோமீட்டர் கிழக்கு வடகிழக்கிலும் மையம் கொண்டிருந்தது. இது ஏறக்குறைய வடமேற்கு திசையில் நகர்ந்து காலையில் மேலும் வலுப்பெற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாறி இன்று நண்பகல் வாக்கில் சந்த்பாலி மற்றும் கேனிங்கிற்கு இடையே வடக்கு ஒடிசா மேற்கு வங்க கடற்கரையை கடக்க அதிக வாய்ப்புள்ளது. தமிழ்நாடு கடற்கரை வாழ் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தென் தமிழகம் மற்றும் அதன் கடற்பரப்பு, மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரி பகுதிகளில் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசி, சில சமயங்களில் மணிக்கு 65 கிலோமீட்டர் வரை வேகத்தில் திடீரென அதிகரித்து பலத்த காற்றுடன் கூடிய சூறாவளி வானிலை நிலவக்கூடும். ஆகையினால் இந்த காலகட்டங்களில் மீனவர்கள் மேற்குறிப்பிட்ட கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள்.

சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகபட்ச வெப்பநிலை 38.3 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்ச வெப்பநிலை 29.2 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 73%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்ச வெப்பநிலை 29.8 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 60%. சென்னை நகரம் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும், லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை சுமார் 38 டிகிரி செல்சியஸாக இருக்கக்கூடும். குறைந்தபட்ச வெப்பநிலை 29 முதல் 30 டிகிரி செல்சியஸ் வரை நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

0: ஆகாஷவாணி நேரம் காலை 7 மணி. புத்தம் புது காலை. நீ நடந்து போக பாதை இல்லையே என்று கவலைப்படாதே. நீ நடந்தால் அதுவே ஒரு பாதை. நீ நடந்து போக பாதை இல்லையே என்று கவலைப்படாதே. நீ நடந்தால் அதுவே ஒரு பாதை. ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் இந்த இனிய சிந்தனையுடன் இன்றைய புத்தம் புதுகாலை இனிதே துவங்குகிறது. புத்தம் புதுகாலையில் முதலில்
1: மரியானா பள்ளம், ஆழத்தின் அதிசயம், தகவல்கள் வழங்குகிறார் எஸ் லதா அவர்கள்.
2: நாம் வாழும் பூமியில் நாம் காலடி எடுத்து வைக்காத ஒரு உலகம் இருக்கிறது. சூரிய ஒளி இல்லாத நிரந்தர இருள் சூழ்ந்த 1000 ரகசியங்களை மறைத்து வைத்திருக்கும் அந்த உலகத்தின் பெயர் மரியானா பள்ளம். பசிபிக் பெருங்கடலில் குவாம் தீவின் அருகே அமைந்துள்ளது இந்த மரியானா பள்ளம். இது சாதாரண கடல் அல்ல, இது பூமியின் மிக ஆழமான இடம். இதன் மிக ஆழமான பகுதி சேலஞ்சர் டீப் என்று அழைக்கப்படுகிறது. இதன் ஆழம் சுமார் 11,000 மீட்டர். அதாவது உலகின் உயரமான எவரெஸ்ட் மலையை இந்த பள்ளத்தில் போட்டாலும் கூட அது முழுவதும் மூழ்கிவிடும். அவ்வளவு ஆழம் இது. நீங்கள் நினைப்பது போல அது வெறும் தண்ணீர் மட்டுமல்ல. கடலின் மேற்பரப்பிலிருந்து சுமார் 1000 மீட்டர் கீழே சென்றாலே சூரிய ஒளி வராது. மரியானா பள்ளம் 11,000 மீட்டர் ஆழம். அதாவது அங்கே பல லட்சம் ஆண்டுகளாக இருட்டுதான். அங்கே பகல் இரவு என்ற வேறுபாடே இல்லை. மிக குளிர்ந்த வெப்பநிலை நிலவும், மிக அதிகமான அழுத்தம் இருக்கும். மரியானா பள்ளத்தின் அடியில் அழுத்தம் சுமார் 1000 மடங்கு அதிகம். அதாவது ஒரு லாரி உங்கள் மீது ஏறி நின்றால் இருக்கும் அழுத்தத்தை விட அதிக அழுத்தம் அங்கே இருக்கும். ஒரு மனிதன் அங்கு நேரடியாக சென்றால் சில நொடிகள் கூட உயிர் வாழ முடியாது. ஒரு காரை மரியானா பள்ளத்தின் அடியில் கொண்டு சென்றால் மிக பெரிய அழுத்தத்தால் அது நசுங்கிவிடும். அதனால் அங்கு செல்லும் நீர்மூழ்கிக் கலன்கள் மிகவும் வலிமையாக வடிவமைக்கப்படுகின்றன. ஒரு நவீன நீர்மூழ்கிக் கலன் மரியானா பள்ளத்தின் அடியை அடைய 4 முதல் 5 மணி நேரம் வரை எடுத்துக்கொள்ளும். மேலே வரவும் அதே அளவு நேரம் தேவைப்படும். ஆச்சரியம் என்ன தெரியுமா? மரியானா பகுதியின் அருகே கடலுக்கடியில் எரிமலைகள் உள்ளன. சில இடங்களில் கடலுக்கடியில் இருந்து சூடான நீர் வெளியேறுகிறது. அந்த கடலின் ஆழத்திலும் உயிர்கள் வாழ்கின்றன. ஒளிரும் மீன்கள், விசித்திரமான ஆக்டோபஸ் வகைகள், நுண்ணுயிர்கள், இவை அனைத்தும் அந்த கடுமையான சூழலிலும் வாழ கற்றுக்கொண்டுள்ளன. 1960 ஜாக் பிகார்ட் மற்றும் டான் வால்ஷ் என்பவர்கள் சிறப்பு நீர்மூழ்கி கருவி மூலம் முதன் முதலாக அந்த ஆழத்தை அடைந்தனர். மரியானா பள்ளத்தில் வாழும் உயிரினங்களை ஆராய்வதன் மூலம் பிற கிரகங்களில் உயிர்கள் இருக்குமா என்பதை விஞ்ஞானிகள் புரிந்து கொள்ள முயற்சிக்கிறார்கள். அதனால் இது கடல் ஆராய்ச்சி மட்டுமல்ல, விண்வெளி ஆராய்ச்சிக்கும் முக்கியமானது. பின்னர் சிலர் மட்டுமே அங்கு சென்று வந்துள்ளனர். இன்றும் கூட அது முழுமையாக ஆராயப்படாத ஒரு உலகம். மிகவும் வருத்தமான விஷயம், மரியானா பள்ளத்தின் ஆழத்திலும் பிளாஸ்டிக் குப்பைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இதனால் மனிதர்களின் செயல்கள் பூமியின் எந்த மூலையையும் விட்டு வைக்கவில்லை என்பது தெரிகிறது. மரியானா பள்ளம் நமக்கு ஒரு பெரிய பாடம் சொல்கிறது. பூமியின் பெரும் பகுதி இன்னும் மனிதனால் கண்டுபிடிக்கப்படவில்லை. நமக்கு விண்வெளியை பற்றி நிறைய தெரிந்திருக்கலாம், ஆனால் கடலின் ஆழம் இன்னும் ஒரு மர்ம உலகம்தான். உலகின் மிக ஆழமான இடம் கடலில் அல்ல, மனித அறிவின் எல்லைகளுக்குள் இருக்கிறது. இன்னும் ஆராய வேண்டிய உலகம் நமக்கு நிறைய இருக்கிறது. நன்றி, வணக்கம்.
1: நாளும் அறிவோம்.

0: அலெக்சாண்டர் படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் பவதாரிணி பாடிய பாடலை கேட்டோம். நினைவூட்டுகிறோம் நேர்களை, இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசையில் ஆர். அதுல்குமார் அவர்களின் புல்லாங்குழல் இசை இடம்பெறும். திருச்சேரி பி. கார்த்திக் அவர்கள் வயலின், ஆர். எஸ். ஆர். ஸ்ரீகாந்த் அவர்கள் மிருதங்கம், கே. ஆர். சிவராமகிருஷ்ணா அவர்கள் கஞ்சிரா, வி. சாய் சுப்பிரமணியம் அவர்கள் மோர்சே. ஆகாஷவாணி நிலையத்தில் நேரம் இப்பொழுது 7:10. புத்தம் புது காலையிலினி
1: தமிழ் அமுதம் வழங்குகிறார் முனைவர் என். பத்ரி அவர்கள்.
2: இலக்கியங்கள் ஆண்பால் புலவர்களையே பாராட்டிய காலங்களில் பெண்பார் புலவர்களும் கல்வியில் மேம்பட்டவர்களாக திகழ்ந்தனர். சங்க காலங்களில் காக்கை பாடினியார், நற்செல்லையார், மாசுத்தியார், ஓரம்பொகையார், ஔவையார் என 41 பெண் புலவர்கள் கல்வி நிலையில் சிறப்பு பெற்று விளங்கியிருந்தனர். ஔவை பாடியவையாக 1031 பாடல்கள் கிடைத்துள்ளன. இவற்றில் அதிகமான பாட்டுடை தலைவனாக கொண்டு 22 பாடல்களும், பொகுட்டொழினியை பாட்டுடை தலைவனாக கொண்டு 3 பாடல்களும், நாஞ்சல் வலுவனை பற்றி 3 பாடல்களும், 3 வேந்தர் ஒருங்கிருந்த போது அவர்கள் குறித்த 1 பாடலும், பொது நிலையில் 6 பாடல்களும் இவரால் பாடப்பெற்றுள்ளன. ஔவையார் தம்மை ஆதரித்த புறவலர்களில் அதியமானை பற்றி அதிக பதிவுகள் செய்துள்ளார். போரில் அதியமானை கூரைப்படை தார்படை கொண்டு வெல்லுதல் சாத்தியமில்லை, மன்றில் தொடங்கி முடிவினில் காற்றுப்பட்டு எழும் ஒளியை கேட்டால் கூட அதை போருக்கான முழக்கமாக கருதி போருக்கு தயாராகும் இயல்புடையவன் அதியமான் என பாடுகிறார். புலவர்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் எளியவன் அதியமான், ஆனால் எதிரிகளுக்கு அச்சத்தை ஏற்படுத்துகின்ற வலிமை உடையவன் அவன். நீர்த்துறையில் யானையின் கோடுகளை தழுவி உடலை வருடி விளையாடுவதை பொறுத்துக்கொள்ளும் யானை போல அதியமான் புலவர்க்கு இனியன். அதே யானை மதம் கொண்ட போது பாகனையே பயமுறுத்தும். அதை போலவே போர்க்களத்தில் அதியமான் செணிந்து நிற்பான் என்பதை வெய்கேல் என்தேர் செய்யும் தச்சன் திங்கள் வளர்த்த கால் அண்ணான் என்கிறது புறநார் நூற்று பாடல் ஒன்று. அதியமானின் பேராற்றலை பொம்மைகள் கொண்ட அவ்வை முன்வைப்பது சிந்தனைக்குரியது. புலிமண் இல்லா இருளின் நிலை போலவும், வலிமை மிகு எருதின் முன்கடக்க முடியா சாலை எதுவும் இருக்க முடியா நிலை போலவும் அதியமான் முன் பகைவர் விளங்குகின்றனர். இவ்வாறு பெருவீரனாக அதியமானை ஔவை பதிவு செய்வதன் மூலம் புறவலர்களின் இயல்பை விளக்குகிறார். அதியனுடன் சேர்ந்து நெல்லிக்கனியையும் உண்டவர் ஔவையார். அதனால் ஆண் பெண் நட்புக்கு ஒரு முன்மாதிரியாய் அவர் நம்மால் பார்க்கப்படுகிறார். அதியமான் விருந்தோம்புவதில் சிறந்தவன் என்பதை பல நாள் பலரோடு புலவர்கள் சென்றாலும் தலைநாள் போன்றே அதியன் பரிசளிப்பான். இதனை யானை கோட்டிட வைத்த கவலம் போல பரிசில் தப்பாது என்னும் புறநானூறு பாடல் வரிகள் நமக்கு உணர்த்துகின்றன. அதியமான் வாழ்நாள் நீட்டிக்க செய்யும் கருநெல்லிக்கனியை தான் உண்ணாது தனக்கு உண்ண கொடுக்க ஔவையார் அவனை நீலமனை மிடற்று ஒருவன் போல பெருமை நீ என வாழ்த்துகிறார். இவ்வுலகம் நிலைப்பெற்று விளங்குவதற்கு இத்தகு இறைகுணமே காரணமாக அமையும் என்பதாக கொண்டு ஔவையார் அதியனை நீலமனை மிடற்று என்கிறார். மக்கள் விரும்பும் மண்ணின் மைந்தனாக அதியன் இருக்க வேண்டும் என்ற கருத்தினை இதனால் இனங்காண முடிகிறது. ஔவை தான் பெற்ற கொடை என்றில்லாமல் பெண்கள் கலைகளோடு தொடர்புடையவர்களாகவும் அக்கலையும் அக்கலைஞர்களும் சமூக மதிப்பு பெற்றிருந்தமையும் தம் போன்ற பாணர்கள் குறித்தும் பதிவு செய்கிறார். இல்லிரை செறிய நெளி கோல் போல தோன்றாதிருக்கவும் வல்லன் மற்றதன் என்ற ஔவையன் கூற்றில் அதியனின் கொடை பண்பை நம்மால் உணர முடிகிறது. தலைமை பொறுப்பில் உள்ள அவன் அதிகாரமற்றவனாய் படுத்துண்டு பல்லுயிர் காக்கும் குணம் உடையவனாய் அவனை ஔவையார் சித்தரிக்கின்றார். வெண்கொற்ற குடையாய் உலகை காக்கின்ற ஞாயிறு போன்ற அதியமானின் புகழை எத்தியாலும் எறுக்க முடியாது என்பதை திங்களன்ன வெண்கொடை ஞாயிற்றன்னோன் புகழ் மாயளவை என்ற பாடல் மூலம் நாம் உணரலாம். இனி பாடுனரும் இல்லை பாடுனருக்கு ஒன்று ஈறுனரும் இல்லை என்னும் புறநானூற்று பாடல் வரி மூலம் பாணருக்கான சமூக வெளியில் அதியனுக்கிருந்த மரியாதையையும் அவன் அவர்கள் மதித்த பாங்கும் தன்னிடம் உள்ளதை பிறருக்கு பகிர்ந்து கொடுத்து தனக்கென வாழா பண்புடையவனாக அவன் இருந்தமையும் இனம் காட்டப்படுகின்றன. அவனுக்கு பாணர் குலத்துடன் இருந்த சமூக நெருக்கத்தையும் நம்மால் இதனால் அறிய முடிகிறது.

0: சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற அவை நடவடிக்கைகள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஷ் தெரிவித்துள்ளார். இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் வகையில் நிலையான சீர்திருத்த நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்ட திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. அமெரிக்கா ஈரான் இடையே பேச்சுவார்த்தைகளை மீண்டும் மேற்கொள்ள ஏதுவாக இராணுவ நடவடிக்கைகள் இருவார காலத்திற்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான மூன்றாவது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 35 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற அவை நடவடிக்கைகள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஷ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் மாநிலங்களவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கான 2 நாள் பயிலரங்கில் நிறைவுரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். உறுப்பினர்கள் அவையின் விதிகள், நடைமுறைகள், மரபுகள் சார்ந்த அனைத்து அம்சங்களையும் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இது வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். உறுப்பினர்களுக்கான பயிலரங்கு அவை நடவடிக்கைகளில் திறம்பட பங்கேற்க உதவிடும் என்று திரு ஹரிவன்ஷ் கூறினார். இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் வகையில் நிலையான சீர்திருத்த நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் தேர்வு நடைமுறைகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் எந்த ஒரு செயலையும் அனுமதிக்க முடியாது என்று உறுதிபட கூறியுள்ளார். தேர்வுகள் தொடர்பான முறைகேடுகளில் ஈடுபடும் நபர்களுக்கு வழங்கப்படும் தண்டனை எந்த ஒரு நபரும் அத்தகைய குற்றச் செயலில் ஈடுபடுவதற்கு அச்சப்படும் வகையில் அமையும் என்று திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்நிலையில் பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்புச் சட்ட திருத்த மசோதாவை மக்களவையில் மத்திய அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் இன்று தாக்கல் செய்கிறார். முன்னதாக தேர்வு முறைகேடு தொடர்பான வழக்குகளை விசாரிப்பதற்காக விரைவு நீதிமன்றங்களை அமைக்கவும் முறைகேடுகளில் ஈடுபடுவோர் மீது கடும் தண்டனை வழங்கப்படுவதை உறுதி செய்வதற்குமான இந்த சட்டத்திருத்த மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஏற்கனவே ஒப்புதல் அளித்திருந்தது. உச்சநீதிபதிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மெக்வால் இன்று தாக்கல் செய்கிறார். உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகளின் எண்ணிக்கையை 38 அதிகரிப்பதற்கு இந்த மசோதா வகை செய்கிறது. பெண்கள் மற்றும் சிறுபான்மையினருக்கான ஆணையங்களை தில்லி அரசு அமைத்துள்ளது. இந்த நடவடிக்கை பெண்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கும் சிறுபான்மையின சமுதாய மக்களை பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் இந்த ஆணையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா தெரிவித்துள்ளார். திருமதி லதா குப்தா தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள பெண்களுக்கான ஆணையத்தில் ஷியாம்பாலா, மால்தி வர்மா, லதா சோதி, சந்திரிகா ஷர்மா ஜா, ரேணு பல்லா ஆகியோர் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். திரு நிர்மல் ஜெயின் தலைமையிலான தில்லி சிறுபான்மையினர் ஆணையத்தின் திரு குல்தீப் சிங், திரு முகமது ஹாரூன் ஆகியோர் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். கர்நாடகாவில் கால்நடை மருத்துவ அதிகாரிகளின் பணி நியமனங்களில் முறைகேடு நடைபெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டு குறித்து விசாரிப்பதற்காக குழு ஒன்றை அம்மாநில அரசு அமைத்துள்ளது. கர்நாடக மாநில பணியாளர் தேர்வுக்குழு உறுப்பினர் திருமதி சகுந்தலா துந்தி கவுடார் தலைமையிலான இந்த குழு தனது அறிக்கையை ஒருவார காலத்திற்குள் அரசிடம் சமர்ப்பிக்கும் என்று அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. இதனிடையே இதுகுறித்து விசாரணை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் இம்மாதம் 17 வெளியிடப்பட்ட தேர்வு பட்டியல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள அம்மாநில சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடரின்போது இந்த விவகாரம் குறித்து கேள்வி எழுப்ப பிஜேபி முடிவு செய்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதிய

0: ஆதாயம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: மக்களவையில் தாக்கல் செய்யப்படும் தேர்வு சீர்திருத்த மசோதா மீதான விவாதத்தில் அனைத்து உறுப்பினர்களும் பங்கேற்க வேண்டும் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இந்த வரலாற்று சிறப்புமிக்க முடிவை பிரதமர் திரு நரேந்திரமோடி மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தேர்வு முறைகேடுகள் தொடர்பான வழக்குகள் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ள இந்த மசோதா வகை செய்வதாக திரு கிரண் ரிஜிஜு கூறினார். அமெரிக்கா ஈரான் இடையே பேச்சுவார்த்தைகளை மீண்டும் மேற்கொள்ள ஏதுவாக ராணுவ நடவடிக்கைகள் இருவார காலத்திற்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஐநாவிற்கான அமெரிக்க தூதர் திரு மைக் வால்ஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளார். ஓமன் ஈரான் நாடுகளுக்கிடையே அண்மை காலமாக மேற்கொள்ளப்பட்டு வரும் சண்டை நிறுத்த பேச்சுவார்த்தைகளுக்கு உதவிடும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே அமெரிக்க ராணுவ நிலைகள் மீதான பதில் தாக்குதல் நடவடிக்கைகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக ஈரான் ராணுவ செய்தித் தொடர்பாளர் கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் கடலுக்கு அடியில் வைக்கப்பட்டிருந்த கண்ணிவெடியில் சிக்கி எண்ணெய் கப்பல் ஒன்று வெடித்து சிதறியதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரான் அதிகாரிகள் அனுமதி அளித்த பாதையிலிருந்து இந்த கப்பல் விலகிச் சென்ற நிலையில் இந்த கண்ணிவெடியில் சிக்கியதாக அந்த தகவல்கள் மேலும் தெரிவிக்கின்றன. இதன் காரணமாக அப்பகுதியில் ஏற்பட்டுள்ள பதற்றமான சூழல் காரணமாக ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வங்கக்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக ஒடிசாவில் இன்று முதல் பருவமழை தீவிரமடையும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கும் மயூர்பஞ்ச் மற்றும் ஜெகத்சிங்பூர் மாவட்டங்களில் உள்ள உயர்கல்வி நிறுவனங்கள் மற்றும் அங்கன்வாடி மையங்களுக்கும் அம்மாநில அரசு விடுமுறை அளித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனிடையே வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த இரண்டு நாட்களில் மேலும் தீவிரமடையும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக மேற்கு கடற்கரையோர பகுதிகளில் கன முதல் அதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் சத்தீஸ்கட் மற்றும் ஒடிசாவில் ஓரிரு இடங்களில் இன்று அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்குவங்கம், உத்தரப்பிரதேசம், கொங்கன், கோவா, மகாராஷ்டிரா, உத்தராகண்ட் ஆகிய பகுதிகளின் ஓரிரு இடங்களில் கன முதல் அதி கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா ஆகிய மாநிலங்களில் இன்று பரவலாக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான மூன்றாவது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 35 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஹராரேயில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் ஆடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 192 ரன் எடுத்தது. 193 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய ஜிம்பாப்வே அணி 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 157 ரன் எடுத்தது. மூன்று போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா மூன்று ஆட்டங்களிலும் வெற்றி பெற்றுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் மீராபாய் சானு தங்கப்பதக்கம் வென்றார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் பழுதூக்கும் போட்டியின் மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றி சாதனை படைத்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் அவர் தொடர்ந்து மூன்றாவது முறையாக தங்கப்பதக்கம் வென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆடவர் 65 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ராஜா முத்துப்பாண்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். குத்துச்சண்டை போட்டியில் ஆடவர் 55 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ஜடாமுனி சிங்கும், மகளிர் 54 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் பிரீத்தி பவாரும் காலிறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இதுவரை ஒரு தங்கம், இரண்டு வெள்ளி, ஒரு வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இதனிடையே பழுதூக்குதலில் தங்கப்பதக்கம் வென்றுள்ள மீராபாய் சானுவிற்கு குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டி தில்லியில் இன்று தொடங்குகிறது. இதில் 35 மேற்பட்ட நாடுகள் பங்கேற்கின்றன. ராஞ்சியில் நடைபெற்று வரும் துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஜம்ஷெட்பூர் அணி 5-0 என்ற கோல் கணக்கில் டிஃபண்டர் அணியை வென்றது. மற்றொரு ஆட்டத்தில் இந்திய ராணுவ அணி 1-0 என்ற கோல் கணக்கில் சமலேஸ்வரி அணியை வென்றது. அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் போட்டியில் மும்பை அணி பட்டம் வென்றது. கோவாவில் நேற்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் அந்த அணி கோவா அணியை வென்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற அவை நடவடிக்கைகள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஷ் தெரிவித்துள்ளார். இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் வகையில் நிலையான சீர்திருத்த நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்புச் சட்ட திருத்த மசோதா மக்களவையில் இன்று

0: தாக்கல் செய்யப்படுகிறது. அமெரிக்கா ஈரான் இடையே பேச்சுவார்த்தைகளை மீண்டும் மேற்கொள்ள ஏதுவாக இராணுவ நடவடிக்கைகள் இருவார காலத்திற்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான மூன்றாவது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 35 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 7:25, ஆகாஷவாணி புத்தம் புது காலையில் இனி
2: ஆரோக்கிய வாழ்விற்கு. இன்றைய ஆரோக்கிய வாழ்விற்கு நிகழ்ச்சியில் முகமாற்று அறுவை சிகிச்சையில் கருப்பு பூஞ்சையினால் ஏற்படும் பாதிப்புகள், அதை சீரமைப்பது எப்படி என்பது குறித்து விளக்கம் அளிக்க வருகிறார் வாய் தாடை மற்றும் முகமாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கார்த்திக் பாலாஜி அவர்கள்.
3: இப்ப நம்ம பிரெட் வாங்கிட்டு டேபிள்ல வைக்கிறோம்ல வீட்டுல, ஒரு ரெண்டு நாள் அப்படியே வச்சுட்டீங்கன்னா அதுக்கு மேல எப்படி இருக்கும்? கருப்பு கலர்ல, அதுதான் பிளாக் ஃபங்கஸ். அது நம்மளுக்கு வாய்க்குள்ள வருது தான் பிளாக் ஃபங்கஸ். ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. பேசிக்காக இது எதில் வரும்னா டெட் டிஷ்யூஸில் வரும். 2019 வரைக்கும் நான் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நான் பிளாக் ஃபங்கஸ் பார்த்தது ஒரு பேஷண்ட். 2019 அப்புறம் கணக்கு கிடையாது, ஆயிரக்கணக்கில் பார்த்துருவோம். ஓகேவா? இதுதான் பிளாக் ஃபங்கஸோட ரியாலிட்டி. நம்ம ஊரில் நடந்தது இது வந்து லைக் தொற்றுன்னு சொல்ல முடியாது, ஒருத்தர்லேருந்து ஒருத்தருக்கு வரதுலாம் கிடையாது. இது பேசிக்காக இம்யூனோசப்ரஷன், அவங்களோட இம்யூனிட்டி கம்மியாகும் போது டக்குன்னு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த பிளாக் ஃபங்கஸ் வந்து எப்படி மோஸ்ட்டாக ஸ்டார்ட் ஆகும்னா, இந்த ஈர் இருக்குல்ல, பல்லு ஈர் கேப், அதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் மோஸ்ட்டாக. அது வழியாக தான் என்ட்ரி கொடுக்கும், இல்லாட்டி மூக்கு வழியாக சைனஸ் அப்படி இந்த ஈர் சைனஸ் ஏரியா இது எல்லாத்தையும் அஃபெக்ட் ஆகி நெக்ஸ்ட் அப்படியே மேலே போய் கண்ணியும் அஃபெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் அந்த இடத்துலையும் நம்ம எதுவும் பண்ணலனா நேராக மூளைக்குள்ளே போயிடும். ஸோ அது போனோன்னா அது உயிருக்கு ஆபத்து. ஸோ இது வந்து ஃபாஸ்ட்டாகவும் ட்ரீட் பண்ணி ஆகணும், இதுக்கு வேணுங்கிற மாத்திரைலாம் அவைலபிளாக இருக்கணும். இதுக்கெலாம் வந்து இது ரொம்ப ரேர்லி அக்கரிங் டிசீஸ். ஸோ மாத்திரைலாம் வந்து அவைலபிலிட்டிலாம் இல்லை. ஸோ டக்குன்னு அப்போ என்ன பண்ணுவோன்னா அந்த எலும்பு எங்கெல்லாம் அஃபெக்ட் ஆயிருக்கோ அதெல்லாம் எடுத்துடணும், இம்மிடியேட்டாக கட் பண்ணிவிடுவோம். அதை எக்கச்சக்கமாக அந்த ஒரு 21 வந்து அவ்வளோ எலும்பு கட் பண்ணும் பேஷண்ட்ஸ்க்கு. அந்த எலும்பு சாஃப்ட் டிஷ்யூ எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே ஸ்கூப் பண்ணி எடுத்துடணும் ஃபுல்லாத்தையும். அது அப்படியே பொல பொலன்னு இருக்கும், ஃபுல்லாத்தையும் எடுத்துட்டு அதோட மார்ஜின் கொஞ்சம் விட்டு நார்மல் போன்னையும் சேர்த்து எடுத்து விட்டணும். அதுக்கப்புறம் அவங்கள ஹீலிங்க்கு விடணும். அது ஹீல் ஆன அப்புறம் தான் ஃப்ரீயாக இருக்க முடியும். ஸோ அவங்கள உயிரை காப்பாற்றுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து எல்லாமே பண்ணிட்டோம். அண்ட் இந்த பிளாக் ஃபங்கஸ் வந்து எல்லாருக்கும் வந்தது. முன்னாடிலாம் பிளாக் ஃபங்கஸ் வந்து நான் சொன்ன மாதிரி லோவர் ஸ்ட்ரேட்டாக லைக் அந்த மாதிரி வரும், கொஞ்சம் எக்கனாமிக்காக இருக்கும். இப்போ அந்த மாதிரி அந்த இதே இல்லை. என்ன காரணம்னா நம்மளுக்கு கோவிட் வந்தது. கோவிட் வந்தோடனே ஃபஸ்ட்டு கோவிடுக்கே ட்ரீட்மெண்ட் வந்து கொஞ்சம் அவசர அவசரமாக தான் பண்ணோம். நம்ம வந்து நிதானமாக இந்த மாத்திரை போடலாம் அந்த மாதிரி எடுத்துன்னு எல்லா ஸ்டீராய்ட்ஸ், வேறு வழி கிடையாது நம்மளுக்கு. இம்மிடியேட்டாக காப்பாற்றுறதுக்கு எல்லாருக்கும் ஸ்டீராய்டை போட்டுவிட்டு அதனால் நிறைய பேர் உயிரை காப்பாற்றினாங்க. ஆனால் அது என்னாச்சுன்னா இம்யூன் வந்து சப்ரஸ் ஆகிடுச்சு எல்லாருக்கும். கோவிட் சரியாகி வீட்டுக்கு போயிடுவாங்க. வீட்டுக்கு போய் ஒரு 4-5 மாதம் ஆகிடும். அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் வந்து கண் எரிச்சல் வரும். அவங்க இம்யூன் சப்ரஸ் ஆனதுனால இந்த இடத்துல ஈஸியாக அந்த கிருமினால் பரவ முடிஞ்சுது. ஒரு டெட் இஷ்யூ மாதிரி அடிச்சு இந்த இடம். ஸோ ஈஸியாக இந்த பக்கம் இல்லாட்டி இந்த பக்கம் ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சுது. கருப்பு பூஞ்சை வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஒரு இடம் வேணும், அதை தடுக்க முடியாத ஒரு இடம் வேணும், அவ்வளோதான். ஒரு சாப்பிட்ற மாதிரி பொருள் கிடச்சிருந்தா சாப்பிட ஆரம்பிச்சு. அதான் சொல்கிறேன், நீங்கள் ஆப்பிள் வைங்க, நம்ம பூஞ்சைக்காலம் பிடிச்சதுன்னு சொல்லுவோம் தெரியுமா. இப்போ நம்ம நார்மலாக இருக்கிறவங்களுக்குலாம் வராது. அது வந்து நம்ம டைஜஸ்டிவ் ட்ராக் இருக்குது, அதில் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருக்குது, அது எரிச்சிடும் நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம். அது வந்து ப்ராப்ளம் ஆகாது, ஓகேவா? ஆனால் நம்மளுக்கு லீஷன்ஸ்லாம் இருந்து மெயினாக வந்து அதனால தான் பல்லை வந்து சரியாக பராமரிக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த பல்லு மேலே காரக்காரையாக ஃபார்மாக இருக்கும், அந்த ஈருக்கும் பல்லுக்கும் நடுவில் கார ஃபார்ம் ஆகும். ஓகே, கால்குலஸ் சொல்லுவோம், அதெல்லாம் வந்து நம்ம அப்படியே எடுக்காமல் அப்படியே வைக்கம் ஸ்கேலிங் சொல்லுவாங்க தெரியுமா. அந்த ஸ்கேலிங்லாம் ரெகுலராக பண்ணால் அந்த ஈர் வந்து பல்லோட அட்டாச்சாக இருக்கும், ஓகேவா? ஆனால் ஒரு புஞ்சகாலம் பிடிச்ச சாப்பிட்றதுனால வந்து பிளாக் ஃபங்கஸ் வருன்றது வந்து கிடையாது, ஓகேவா? ஆனால் என்ட்ரி பாயிண்ட்ஸு இதெல்லாம் இருக்குது. பட் ஆனால் நம்ம அதுக்கு வந்து பயந்துலாம் இருக்க வேண்டாம். ஓரல் ஹைஜீன் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ கருப்பு பூஞ்சை படிப்படியாக கம்மியாயிடுச்சு. அந்த முன்னாடி அஃபெக்ட் ஆனது தான் ஜாஸ்தியாக. ஸ்டீராய்ட்ஸில் இருந்தோம் தெரியுமா, 2 வருஷம் 2021-22 நிறைய பேர் ஸ்டீராய்ட்ஸில் இருந்ததில் இந்த இம்யூனோ சப்ரஷன் ஆனதில் இந்த கருப்பு பூஞ்சை வந்து ஃப்ளாரப் ஆயிடுச்சு.

0: இதுவரை முகமாற்று அறுவை சிகிச்சையில் கருப்பு பூஞ்சையினால் ஏற்படும் பாதிப்புகள், அதை சீரமைப்பது எப்படி என்பது குறித்து விளக்கம் அளித்தவர் வாய் தாடை மற்றும் முகமாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கார்த்திக் பாலாஜி அவர்கள்.
1: நேரம் 7:30 ஆகாஷவாணி புத்தம் புது காலையில் இனி இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: ஒரு நாள் ராமர் அரசவையில் உட்கார்ந்துருக்கிறார். ராமராஜ்யம் நடந்துக்கிட்டு இருந்த நேரம், அந்த சமயத்தில் ஒரு நாய் வந்து அரச சபைக்கு வந்துதான். அது தலையில் அடிபட்டு ரத்தம், அந்த கோலத்தில் அது அங்கே வந்தது. எல்லாரும் ஆச்சரியமாக அதை பார்த்தாங்க. ராமரும் அந்த நாயை பார்த்தார். நீங்கள் வந்த காரியம் என்ன, என்ன நடந்தது, எதுவாக இருந்தாலும் பயப்படாமல் சொல்லு அப்படின்னார். உடனே அந்த நாய் மெதுவாக சொல்ல ஆரம்பிச்சுதான். ஐயா, நான் தெருவில் போய்கிட்டு இருந்தேன், வழியில் ஒருத்தர் வந்தார். அவர் வேத சாஸ்திரம்லாம் படித்த பெரியவர். அவர் எந்த காரணமும் இல்லாமல் அவர் கையில் வச்சுருந்த குச்சியால் என் தலையில் அடிச்சுட்டார். அதுதான் தலையில் ரத்தம். இதை நீங்கள் விசாரித்து தகுந்த தீர்ப்பு வழங்கணும் அப்படின்னு தான் அந்த நாய். ராமர் பார்த்தார். உடனே தன்னுடைய காவலர்களை அனுப்பினார். அந்த ஆளை எங்கே இருந்தாலும் போய் கொண்டுகிட்டு வாங்க அப்படின்னு விட்டார். காவலர்கள் போனாங்க, அந்த ஆளை பிடிச்சி கொண்டு வந்துட்டாங்க. அரண்மனைக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வந்துட்டாங்க. என்ன நடந்ததுன்னு விசாரித்தார் ராமர். அதுக்கு அந்த ஆள் சொன்னார், நான் வந்து வீதி வழியாக வந்துக்கிட்டு இருந்தேன், குறுக்க இந்த நாய் வந்தது. நான் அவசரமாக போய்கிட்டு இருந்தேன், இது எனக்கு வழி விடாமல் குறுக்க பூந்து இடைஞ்சல் பண்ணிச்சு, எனக்கு கோபம் வந்துட்டுது, அதனால் அடிச்சுட்டேன். வேத சாஸ்திரம் படித்த நான் என் வசமிழந்து கோபப்பட்டது பெரிய தப்பு தான், அதை நான் ஒத்துக்கிறேன், குற்றத்தை ஒப்புக்கொள்கிறேன், எனக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை கொடுங்க, ஏற்றுக்கிறேன் அப்படின்னு விட்டார். சரி, இப்போ அந்த ஆளுக்கு தண்டனை கொடுக்கணும், என்ன தண்டனை கொடுக்கறது யோசனை பண்ணார் ராமர். அதையும் அந்த நாய்கிட்டேயே கேட்டார். நீயே சொல்லு, என்ன தண்டனை கொடுக்கலாம் இவருக்கு அப்படின்னார். இதுக்கு அந்த நாய் என்ன சொல்லிச்சு தெரியுமா, இவரை ஏதாவது ஒரு கோயிலுக்கு தர்மகர்த்தாவாக நியமனம் பண்ணிவிடுங்க, அதுதான் இவருக்கு சரியான தண்டனை அப்படின்னது. இதை கேட்டது ராமர் முகத்தில் புன்னகை. ஆனால் அங்கே இருந்த மற்றவங்களுக்கெல்லாம் ஆச்சரியம். அது எப்படி, தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை கொடுக்கறது தானே நியாயம், அதை விட்டுட்டு தர்மகர்த்தா பதவியை கொடுக்க சொல்லுது இந்த நாய் அப்படிங்கிற ஆச்சரியம். இந்த சந்தேகத்தை அந்த நாய்கிட்டேயே கேட்டாங்க அங்கே இருந்தவங்க. இதுக்கு அந்த நாய் பதில் சொல்லித்தான், நான் வந்து போன பிறவியில் ஒரு கோயிலுக்கு தர்மகர்த்தாவாக இருந்தேன், எவ்வளவோ கவனமாக எச்சரிக்கையாக தான் என்னுடைய கடமைகளையெல்லாம் செஞ்சுக்கிட்டு வந்தேன். அப்படி இருந்தாலும் சில சமயங்களில் என்னையும் மீறி கோயில் செல்வத்தை நான் அனுபவிக்கிறதுக்கு காரணமாயிட்டேன். ஒரு கோவிலுக்கு தர்மகர்த்தாவாக இருக்கிறவங்க எப்படியும் இந்த பாவத்திலேருந்து தப்பிக்கிறது கஷ்டம், அதனால தான் நான் இந்த பிறவியில் நாயாக பிறந்து இப்படி கஷ்டப்படுறேன். இதே நிலைமை இந்த ஆளுக்கும் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவரையும் ஒரு கோயிலுக்கு தர்மகர்த்தாவை நியமிக்கும்படி கேட்டுக்கிட்டேன் அப்படின்னு தான் இந்த நாய். இதிலேருந்து என்ன தெரியுது, எந்த பதவியில் நாம் இருந்தாலும் நமக்கு தெரியாமல் கூட அதை தவறாக உபயோகப்படுத்தக்கூடாதுங்கிறத இதிலேருந்து புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா அடுத்த பிறவியில் நாயாக பிறந்து எங்கேயாவது போய் வாழை ஆட்டிகிட்டு நிற்க வேண்டியது தான். கோவில் வாசலில் ரெண்டு நாய் பேசிக்கிட்டு இருந்து தான், போன ஜென்மத்தில் நான் மனுஷனாக தான் இருந்தேன், ஒரு கோவில் பூசாரி பேச்சை கேட்டுவிட்டு அவரோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு ஆண்டவன் போட்டிருந்த நகையெல்லாம் அபகரித்து என்கிட்ட கொடுத்தார் அவர், நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன், திருடினது அந்த ஆள் தான், எடுத்துக்கிட்டு வந்தது தான்ண்ணா, இருந்தாலும் நான் மட்டும் நாயாக பிறந்துட்டேன், இப்போ மட்டும் அந்த பூசாரி என்கிட்ட மாட்டினா கடித்து குதறி விடுவேன் அப்படின்னு தான். அவசரப்பட்டு அப்படி செஞ்சுடாதே, பதிலுக்கு அவரும் உன்னை திருப்பி கடித்தாலும் கடிச்சிருவார், ஏன்னா அவரும் இப்போ ஒரு நாயாக தான் பிறந்திருக்கிறார் அப்படின்னு தான் இன்னொன்று. அது எப்படி உனக்கு தெரியும்னு தான் இது, நான் தானே அது அப்படின்னு தான் அந்த நாய்.
1: இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.

0: ஆதி புருஷ் படத்திற்காக கார்த்திக், சச்சித் ஸ்டாண்டன், பரம்பரா டாண்டன் ஆகியோர் பாடிய பாடலை கேட்டோம்.
1: கம்மி வட்டியில லோனு வேணுமா? அதுவும் ஆப்லேந்தா? ஆஹா, மாட்டிக்கிட்டீங்க. தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
2: RBI சொல்கிறது.
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: ஜீன்ஸ் படத்திற்காக உன்னி கிருஷ்ணன், சுஜாதா பாடியுள்ள பாடலை அடுத்து கேட்போம்.

0: நாம் ரசித்துக் கொண்டிருக்கும் புத்தம் புது காலையில் இனி செல்வோம்.
1: நகர்வலம்.
2: அனைத்து ரயில் நிலையங்களிலும் AI கேமரா வசதி.
3: இப்போது CCTV கேமராக்கள் இல்லாத அலுவலகமோ நிறுவனங்களோ இல்லை என்றே கூறலாம். பலர் தங்கள் வீடுகளில் கூட இந்த வசதியை ஏற்படுத்திக் கொண்டு உள்ளார்கள். இந்த CCTV கேமராக்கள் பெரும்பாலும் குற்றங்கள் நடைபெறுவதை தடுக்கவும் ஜன நெரிசலை கண்காணித்து நடவடிக்கைகள் எடுக்கவும் உதவுகின்றன. ஆரம்ப காலத்தில் ரயில் நிலையங்களில் இருந்த CCTV கேமராக்கள் எளிய கண்காணிப்பு கருவியாக மட்டுமே இருந்தன. ரெக்கார்ட் செய்யும் வசதிகள் அதில் இல்லாமல் இருந்தது. இந்த ஆரம்ப நிலையிலிருந்து இன்றைய செயற்கை நுண்ணறிவு திறன் கொண்ட IP நெட்வொர்க்குகளாக பரிணமித்துள்ள கேமராக்களை பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இந்திய ரயில்வே மற்றும் ரயில்டெல் கார்ப்பரேஷன் ஆகியவை நாடு முழுவதும் உள்ள ரயில் நிலையங்கள் மற்றும் ரயில்களில் ஒரு பிரம்மாண்டமான IP1 அடிப்படையிலான வீடியோ கண்காணிப்பு அமைப்பை, அதாவது VSS, தீவிரமாக செயல்படுத்தி வருகின்றன. பயணிகளின் பாதுகாப்பை மேம்படுத்துதல், சமூக விரோதிகளை தடுத்தல், நிகழ்நேர மையப்படுத்தப்பட்ட கண்காணிப்பை, அதாவது ரியல் டைம் சென்ட்ரலைஸ்டு மானிட்டரிங் வழங்குதல் ஆகியவற்றை இந்த முயற்சி நோக்கமாக கொண்டுள்ளது. இதன்படி ரயில் நிலையங்கள் மற்றும் வளாகங்களில் அதிநவீன கண்காணிப்பு மற்றும் AI கேமரா வசதிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. பயணிகளின் உடைமைகள் மற்றும் பாதுகாப்பிற்காக 24 மணி நேரமும் இந்த கேமராக்கள் இயங்குகின்றன. ரயில் நிலையங்கள் மற்றும் நடைமேடைகளில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது AI கேமராக்கள் பொருத்தப்பட்டு முகத்தை அடையாளம் காணும் தொழில்நுட்பம் மற்றும் தானியங்கி கண்காணிப்பு முறை அமல்படுத்தப்பட்டுள்ளது. தவிர IRCTC சமையலறைகளில் சுகாதாரம் மற்றும் செயல்பாடுகளை கண்காணிக்க சுமார் 2300 AI கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இவற்றின் மூலம் ரயில்வே கேட் பகுதிகளில் ஏற்படும் அசம்பாவிதங்களை தடுக்கவும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இப்போது எல்லா ரயில் நிலையங்களிலும் இந்த கேமராக்கள் பொருத்தும் பணி நடைபெற்று கொண்டு வருகிறது. தமிழ்நாட்டில் சென்னை கோட்டத்திற்கு உட்பட்ட 82 ரயில் நிலையங்களில் புதிய கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்படும். ரயில்வே அமைச்சர் அவர்கள் 1.5 வருடத்தில், அதாவது 2027க்குள் எல்லா ரயில் நிலையங்களிலும் CCTV கேமராக்கள் பொருத்தப்படும் என்று கூறினார். ரயில்வே துறை இந்த CCTV வசதிகளை பெரிய அளவில் விரிவுபடுத்தவும் திட்டங்களை தீட்டி வருகின்றது. அதாவது ஒவ்வொரு ரயில் பெட்டியிலும் 4 டோம் கேமராக்கள் மற்றும் ஒவ்வொரு என்ஜினுக்கும் 6 கேமரா பொருத்தும்படி திட்டம் உள்ளது. அமிர்த் பாரத் ஸ்டேஷன் திட்டத்தின் கீழ் 1275 ஸ்டேஷன்களை மேம்படுத்தும் திட்டத்திலும் CCTV முக்கிய பங்கு வகிக்கின்றது. இதையெல்லாம் பார்க்கும்போது ரயில் பயணம் எவ்வளவு சுகமானது மட்டுமல்ல, பாதுகாப்பானதும் கூட என்பது நமக்கு புரிகிறது. சரி, இந்த CCTV கேமராக்கள் மேலும் பயனுள்ளதாக இருக்க என்ன என்ன நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும்? பெரும்பாலும் ஒரு நிகழ்ச்சி நடந்து முடிந்த பிறகுதான் இந்த கேமராக்களை ரீவைண்ட் செய்து பார்க்கின்றோம். ஒரு நிகழ்ச்சி அல்லது குற்றம் நடந்து முடிந்த பிறகு அதை பற்றி பலவிதமான யூகங்கள் செய்யலாம். அப்படி செய்வதால் அந்த குற்றத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எந்த பயனும் கிடைப்பதில்லை. இந்த CCTV-யை யாராவது ஒருவர் கண்காணித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போதுதான் குற்றம் நடக்கவிருப்பதை உடனடியாக கண்டு தடுக்க முடியும். அதற்கு கேமராவை கண்காணிக்க என்று பயிற்சி அளிக்கப்பட்ட நபர்கள் அமர்த்தப்பட வேண்டும். அப்படி செய்தால் ரயில் நிலையத்தில் ரயில்கள் வந்து நிற்கும்போது அளவுக்கு மீறிய கூட்டத்தில் மக்களின் பெட்டிகள் வெளியில் தொங்கிக் கொண்டு பயணம் செய்தால் உடனடியாக நடவடிக்கை எடுத்து விபத்துகள் நடப்பதை தவிர்க்கலாம். சில நேரங்கள் சில இளவட்டங்கள் பெட்டிகளில் இருந்து ஒவ்வொரு ஸ்டேஷனிலும் இறங்கி பிறகு ரயில் கிளம்பியவுடன் ஓடிச் சென்று ஏறுவதை பார்க்கிறோம். அப்படிப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியும். அப்படி ஆட்களை நியமிக்க முடியாவிட்டாலும் சில தவறான சம்பவங்கள் நேரக்கூடிய தருணங்களில் CCTV-யில் மிக சத்தமாக அலாரம் அடிக்கும் வசதியாவது இருக்க வேண்டும். செயற்கை நுண்ணறிவு துணை கொண்டு இதை செய்ய முடியும். அப்படி செய்தால்தான் CCTV-யின் முழு பயனை நாம் அடைய முடியும்.

0: ரயில் நிலையங்களிலும் ஏஐ கேமரா வசதி. எழுதியவர் முனைவர் எஸ் விஜயா, வாசித்தவர் ஏ சுதாகர்.
1: சென்று வந்தோம் நகர்வலம்.
2: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள், முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் July 31.
3: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
2: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
3: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
4: ஹையாறு ஹையாறு ஹையாறு ஹையாறு ஹை

0: புது புது அர்த்தங்கள் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ்பி சைலஜா குரல்களில் பாடல் ஒலிக்க கேட்டோம். இனி மடல் மாணிக்கம் கூறும் கருத்துக்களை கேட்போமா?
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ளம் கொண்ட மகேஸ்வரி மேடம் அவர்களுக்கு மாணிக்கம் எழுதும் மடல்.
3: நலம் நலமறிய ஆவல். முன்னாலெல்லாம் வீட்டில் அம்மிக்கல், ஆட்டுக்கல், உலக்க, உரல்லாம் இருந்தது. இவையெல்லாம் வீட்டு சாமான்கள், உணவுப் பொருட்கள் தயாரிப்பில் பயன்படுத்தப்படும் இயந்திரங்கள். இயந்திரம்னு கெடுதாசியில் எழுதும்போது இயந்திரம்னு ஒன்றும் இருந்தது. இப்போ இதெல்லாம் எங்கேயோ ஒன்று ரெண்டு தான் இருக்குது. எல்லாருக்கும் இந்த பொருட்களின் பயன்பாடு என்ன ஏதுன்னு தெரியல. அம்மிக்கல் அரைக்கிறதுக்கு, சட்னி குழம்புக்கு மசாலா தேங்காய் போன்றவற்றை அரைப்பதற்கு பயன்படுத்தப்பட்டது. இப்போது அதுக்கு மாற்றாக மிக்சி வந்துடுச்சு. இட்லி தோசைக்கு மாவு, அரிசி உளுந்தெல்லாம் போட்டு மாவரைக்க இந்த ஆட்டுக்கல் பயன்பட்டது. இப்போ அதுக்கும் ஒரு கருவி, கிரைண்டர் வந்துடுச்சு. ஆட்டுக்கல் எங்கன்னு தேடுற நிலைமை. அரிசி மாவு உதிரியாக தண்ணி சேர்க்காமல் தயார் பண்ணுறதுக்கு உலக்க உரல் வச்சுருந்தாங்க. இயந்திரம் என்பது உளுந்து பாசிப்பயிறு போன்றவற்றை பாதியாக உடைக்க உருவாக்கப்பட்ட கருவி. ரெண்டு கல் வட்டமாக இருக்கும், மேலே ஒரு குச்சி அடித்து சுற்றுவாங்க.
2: மகேஸ்வரி மேடம்,
3: உங்களுக்கு இந்த கருவியெல்லாம் நினைவில் இருக்கா இல்லை மறந்துடுச்சா? நமது மூத்தோர் இந்த மாதிரி இயந்திரங்களை உருவாக்குனது பெண்களுக்கும் உடற்பயிற்சி செய்ய வாய்ப்பாக இருக்குமென்னு தான். காலப்போக்கில் அவை இல்லாததுனால வீட்டு பெண்மணிகளுக்கு எந்த உடற்பயிற்சியும் செய்ய வாய்ப்பில்லாமல் உடல் உபாதைகள் வர ஆரம்பிச்சிடுச்சு. துணி துவைப்பதற்கும் கருவி வந்துடுச்சு. ஆண்கள் ஏதாவது ரெண்டு பயிற்சிகள் செய்வாங்க, காலார தோட்டம் துறவை சுற்றி பார்த்துட்டு வர்றது, அப்புறம் அங்கே இங்கே சைக்கிள் மிதிவண்டியில் போயிட்டு வர்றதுன்னு இருப்பாங்க. இப்போது அந்த மிதிவண்டியும் காணாமல் போயிட்டுருக்கு. பாருங்கள், ஆட்டுக்கல் என்பது வெறுமனை மாவு அரைப்பதற்கு மட்டுமல்ல, அந்த காலத்தில் அதுதான் மழை மாணி. பெரும்பாலும் வீட்டு முத்தத்தில் தான் இது இருக்கும். முத நாள் ராத்திரியில் மழை பெஞ்சுதுன்னா ஆட்டுக்கல்லின் குழியில் தண்ணி நிறைஞ்சிருக்கும். அந்த தண்ணியை விரலால் அளந்து பார்த்து எவ்வளவு மழை பெய்திருக்கு, ஓர் உழவுக்கு ஆகுமா, ஈர் உழவுக்கு இது போதுமான்னு பார்த்து தெரிஞ்சுக்கிப்பாங்க. மழை பொழிவை இப்போ நாம் மில்லி மீட்டர் சென்டிமீட்டரில் அளக்கிறோம். அதுக்கும் கருவி வந்துருச்சு. பழைய அளவு முறை வந்து செவி அல்லது பதினு எனப்படும். இது 10 மில்லி மீட்டர், அதாவது 1 சென்டிமீட்டருக்கு சமமானது. மழையின் அளவுக்கும் நிலத்தின் ஈரத்துக்கும் தொடர்பு இருக்கு. இதை பதினை என்றனர்.
2: மகேஸ்வரி மேடம்,
3: அறிவியல் கணக்குப்படி 18 மில்லிமீட்டர் வரை மழை பெய்தால்தான் அதை முறையாக மண் உறிஞ்சும். ஆக எத்தனை பதினு மழை பெய்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு முதல் உழவுக்கு தயாராவார்களாம். சித்திரை மாதத்தில் கோடை மழை கிடைத்தவுடன் பொன்னேர் கட்டும் பழக்கம் இப்போவும் கிராமங்களில் நடைமுறையில் இருக்கு. பலரும் இதை மறந்துட்டு வர்றாங்க. அது ஒரு சம்பிரதாயம். முதல் மழை, உழவுக்கு ஏற்ற மழை கிடைத்தவுடன் கடவுளை வணங்கி அவ்வருட விவசாய பணிகளை துவக்குவாங்க. அந்த வருடம் விவசாயம் நல்லபடியாக இருக்கணும், நிறைய விளைச்சல், கூடுதலான லாபம் கிடைக்கணும்னு ஆண்டவனை வேண்டுவாங்க. இவற்றையெல்லாம் நவீனம் என்ற பேரில் மறந்துக்கிட்டு இருக்கோம். பழையன கழிதலும் புதியன புகுதலுங்கிறது எல்லாத்துக்கும் சரிபடாது. பழசு ஏறி வந்த ஏணி. இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
0: வழங்கியவர் பி. சரவணன் அவர்கள். கதைகளை

0: கேட்டோம் வானொலியில் அன்று.
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
0: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றமில்லை,
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: நிகழ்ச்சிகளை இலவசமாக கண்டுகளிப்போம்.
2: நேரம் 8 மணி. ஆகாஷ்வாணி சென்னை. நேர்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் புத்தம் புது காலையில் இனி தொடர்வது திரைகானம். முதலில் லேசா லேசா திரைப்படத்திற்காக கார்த்திக் பாடியுள்ள பாடல்.

0: திரைகானம் கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி பிரசன்ஸ் மார்னிங் நியூஸ். குட் மார்னிங், ஐ எம் அனுஜா குமார். தி ஹெட்லைன்ஸ். Government to introduce Public Examinations Prevention of Unfair Means Amendment Bill 2026 in Lok Sabha today. Parliamentary Affairs Minister Kiran Rijiju urges all MPs to participate in discussion on exam reform bill. Prime Minister Narendra Modi announces formation of high-powered task force led by technology expert Nandan Nilekani.

0: டைம் படத்திற்காக ஹரிஹரன் பவதாரணி பாடிய பாடலை கேட்டோம்.
1: இந்திய அரசு தகவல் மற்றும் ஒளிபரப்பு அமைச்சகத்தின் மத்திய மக்கள் தொடர்பகம் அனுப்பியுள்ள அறிவிப்பு.
2: மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தின் கீழ் பதிவு செய்ய கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
1: மத்திய தகவல் மற்றும் ஒளிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தில் பதிவு பெறுவதற்காக
2: தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த நாடகம்,
1: வீதி நாடகம்,
2: நாட்டிய நாடகம்,
1: நாட்டுப்புற பாரம்பரிய ஒருங்கிணைந்த கலை நிகழ்ச்சிகள்,
2: மாயாஜாலம்,
1: புராண கதைகள்,
2: பொம்மலாட்டம்,
1: தோல்பாவை கூத்து
2: போன்றவற்றை வழங்கும் விருப்பமுள்ள தனியார் பதிவு பெற்ற கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
1: தகுதி அடிப்படையில் தேர்வாகும் குழுக்கள் கலைஞர்களின் பதிவு 3 வருடங்களுக்கானது.
2: விண்ணப்ப படிவம் மற்றும் தகுதி நிபந்தனைகள் உள்ளிட்ட விவரங்களுக்கு
1: https://cbcindia.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும்,
2: அல்லது சென்னை மத்திய மக்கள் தொடர்பக அலுவலகத்தை அணுகவும்.
1: தொடர்புக்கு
2: இயக்குனர் தகவல் தொடர்பு பணியகம், அறையன் 301-2வது தளம், சூச்சனா பவன் எண் 4-1, சுவாமி சிவானந்தா சாலை, சேப்பாக்கம், சென்னை 600005.
1: தொலைபேசி எண் 0442-51-5449.
2: விண்ணப்பங்கள் வந்து சேர கடைசி நாள் தமிழ்நாடு, புதுச்சேரியைச் சேர்ந்த கலைஞர்களுக்கு
1: 30ஆம் தேதி,
2: அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த கலைஞர்களுக்கு
1: 5ஆம் தேதி.

நிலாவே வா படத்திற்காக ஹரிஹரன் சித்ரா பாடிய பாடலை கேட்டோம். நிலையத்தில் நேரம் இப்பொழுது 8:49 பத்து நொடி. ஆகாஷவாணி புத்தம் புது காலையில் திரை இசை பாடல்கள் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்து இந்திரா படத்திற்காக ஹரிணி குழுவினருடன் பாடியுள்ள பாடல்.

நேர்களின் கவனத்திற்கு இன்றிரவு 8:30 வானொலி நாடக விழா 2026 இதில் மாயத்தூண்டில் நாடகம் இடம்பெறும். எழுதியவர் ஜே. நிவேதா ஜெயக்குமார் அவர்கள். அமைப்பு எஸ். கார்த்திகை தீபன் அவர்கள்.

அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். ஆகாஷவாணி, நேரம் 9 மணி, அரங் இசை. இன்றைய நிகழ்ச்சியில் ஆர் அதுல்குமார் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். திருச்சேரை பி கார்த்திக் அவர்கள் வயலின், ஆர் எஸ் ஆர் ஸ்ரீகாந்த் அவர்கள் மிருதங்கம், கே ஆர் சிவராமகிருஷ்ணா அவர்கள் கஞ்சிரா, வி சாய் சுப்பிரமணியம் அவர்கள் மோர்சிங். நிகழ்ச்சிக்கு முதலில் வந்தி சுவே தாதியல்லி கணநாதனா, புரந்தரதாசர் தேவர் நாமா, நாட்டை ராகம் கண்டச்சாப்பு தாளம்.

அரங்கிசையில் அடுத்து எவராகு ஜூஜி நதி, தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் சங்கராபரணம், ஆதி தாளம்.

நேரம் 9:28. ஆகாஷவாணி அரங்கிசையில் இன்று ஆர். அதுல்குமார் அவர்களின் புல்லாங்குழலிசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். திருச்சேரி பி. கார்த்திக் அவர்கள் வயலின், ஆர். எஸ். ஆர். ஸ்ரீகாந்த் அவர்கள் மிருதங்கம், கே. ஆர். சிவராமகிருஷ்ணா அவர்கள் கஞ்சிரா, வி. சாய் சுப்பிரமணியம் அவர்கள் மோர்சே. நிகழ்ச்சியில் அடுத்து நடச்சி நடச்சி எனத் தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை ராகம் கரஹரப்பிரியா ஆதித்தாள்.

0: அரங்கேசியில் இதுவரை ஆர் அதுல்குமார் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்டும், திருச்சேரே வி கார்த்திக் அவர்கள் வயலின், ஆர் எஸ் ஆர் ஸ்ரீகாந்த் அவர்கள் மிருதங்கம், கே ஆர் என்று சிவராமகிருஷ்ணா அவர்கள் கஞ்சிரா, வி சாய் சுப்பிரமணியம் அவர்கள் மோர்சிங்.
1: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
2: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
1: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
2: இந்த கதையில் மாற்றமில்லை,
1: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
2: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
1: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
2: நிகழ்ச்சிகளை இலவசமாக கண்டுகளிப்போம்.
3: நேரம் 10:30 நொடி. ஆகாஷ்வாணி சென்னை ஆகாஷ்வாணியின் மத்தியில் 720 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு தொடர்கிறது. முத்துச்சிதறல் கேட்கலாம். முதலில் கலைஞன் திரைப்படத்தில் கே ஜே எஸ் ஜானகி பாடிய பாடல்.

தர்மசீலன் திரைப்படத்தில் அருண்மொழி மின்மினி குழுவினர் பாடிய பாடலை கேட்டோம். தொடர்ந்து மனோ எஸ் ஜானகி பாடிய பாடல். படம் சின்ன மாப்பிள்ளை.

நேரம் 10:20 இருபதினுடைய ஆகாஷ்வாணி சென்னை வழங்கிக் கொண்டிருக்கும் முத்துச்சிதறல் இனிய திரைப்பட பாடல்களை நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மிஸ் ஜானகி பாடியுள்ள பாடல் படம் கோயில் காளை.

ஆகாஷ்வாணி சென்னை மத்தியில் 720 கிலோஹெர்ட்ஸில் இனிய திரைப்பட பாடல்களை வழங்கி உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது. நேரம் இப்போது 10:36. எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியுள்ள பாடலை இப்போது கேட்க உள்ளோம். படம் கருப்பு வெள்ளை.

கேட்ட பாடலுடன் நிறைவு பெற்றது முத்துச்சிதறல். நேரம் 11:35. மதியம் 720 கிலோஹெர்ட்ஸில் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இனி இனிய திரை இசை பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். தேன் சிந்தும் நேரத்தில் 12 மணி வரை. முதல் பாடலாக ஒலிக்க இருப்பது கண்ணுக்கு மை எழுது படத்திற்காக எஸ் ஜானகி பாடிய பாடல்.

எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல்களில் ஒலித்த அந்த பாடலின் படம் மீண்டும் ஒரு காதல் கதை. இனி ராதிகா பாடிய பாடல் கேட்கலாம் ஆராதனை படத்திற்காக.

0: இந்திய அரசு தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மத்திய மக்கள் தொடர்பகம் அனுப்பியுள்ள அறிவிப்பு.
1: மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தின் கீழ் பதிவு செய்ய கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
0: மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தில் பதிவு பெறுவதற்காக
1: தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த நாடகம்,
0: வீதி நாடகம்,
1: நாட்டிய நாடகம்,
0: நாட்டுப்புற பாரம்பரிய ஒருங்கிணைந்த கலை நிகழ்ச்சிகள்,
1: மாயாஜாலம்,
0: புராண கதைகள்,
1: பொம்மலாட்டம்,
0: தோல்பாவை கூத்து
1: போன்றவற்றை வழங்கும் விருப்பமுள்ள தனியார் பதிவு பெற்ற கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
0: தகுதி அடிப்படையில் தேர்வாகும் குழுக்கள் கலைஞர்களின் பதிவு 3 வருடங்களுக்கானது.
1: விண்ணப்ப படிவம் மற்றும் தகுதி நிபந்தனைகள் உள்ளிட்ட விவரங்களுக்கு
0: https://cbcindia.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும்,
1: அல்லது சென்னை மத்திய மக்கள் தொடர்பக அலுவலகத்தை அணுகவும்.
0: தொடர்புக்கு
1: இயக்குனர், தகவல் தொடர்பு பணியகம், அறையின் 301, 2வது தளம், சூச்சனா பவன், எண் 4 கீழ் 1, சுவாமி சிவானந்தா சாலை, சேப்பாக்கம், சென்னை 600005.
0: தொலைபேசி எண் 0442951514449.
1: விண்ணப்பங்கள் வந்து சேர கடைசி நாள் தமிழ்நாடு, புதுச்சேரியைச் சேர்ந்த கலைஞர்களுக்கு
0: 30ஆம் தேதி,
1: அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த கலைஞர்களுக்கு
0: 5ஆம் தேதி.
2: நேரம் 11:35. கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி தேன் சிந்தும் நேரம். தொடர்கிறது எஸ் ஜானகி பாடிய பாடலுடன் என் ஜீவன் பாடுது படத்திற்காக.

0: கே ஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டீர்கள். சங்கர் குரு படத்திற்காக
1: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000 மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
2: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
3: 1800-425-0111.
2: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
3: 9498-34-5350.
0: நேரம் 11:48:50. கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி தேன் சிந்தும் நேரம். வாணிஜ்யராம் பாடிய பாடல் கேட்கலாம். திருமதி ஒரு வெகுமதி படத்திற்காக.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 12:30. ஆகாஷ்வாணி
1: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
2: இன்று
0: ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு.

0: 720 கிலோஹெர்ட்ஸில் 12:10 சங்கீத சாரல் பிரபஞ்சம் பி கிருஷ்ணபிரசாத் அவர்களின் ஹார்மோனிய இசை கேட்கலாம். எம் ஏ கிருஷ்ணசாமி அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம். 12:50 மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு, தொடர்ந்து மெல்லிசை பாடல்கள். 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் நவோதயா வித்யாலயா பள்ளி திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 என் உயிர் தோழி, எழுத்தாளர் ஆசிரியர் மராக்கா அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் எஸ் ரம்யா. இன்று முதல் பகுதி இடம்பெறுகிறது. 2:40 ஹிந்தி பாடம், கற்பிப்பவர் ஜி பாமா அவர்கள், மாணவி அதிதி சுரானா. 2:55 வானிலை, மாலை 5:30 துறைகானம், 6:10 பொன்னியின் செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும்.
1: பொன்னியின் செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் மத்தியாலையில் தினந்தோறும் மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிறது. 6:40 மனதில் நின்றவை இரவு 7 மணிக்கு திரைகானம் கேட்கலாம். 7:10 விழுப்புரம் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ஜி சுரேஷ். 7:25 பண்ணை செய்தி தொடர்ந்து
2: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சியில்
3: அங்கங்க வேலை இடுப்பொருட்களை பார்த்தோம்னா இந்த மூடு பயிர், ஊடு பயிர், நிலப்போர்வை, பல பயிர் மண்ணின் வளம் காக்கும். இந்த உத்திகளை பயன்படுத்தோம்னா அதிகமான மண்ணுக்கு வளங்கள் வந்து வருது சொல்லிட்டு நிறைய ஆராய்ச்சிகளை கண்டுபிடித்திருக்காங்க. கால்நடை பட்டின்னு சொல்லுவாங்க, நாட்டுக்கிடையே சொல்லுவாங்க, இல்லை மாட்டுக்கிடையே சொல்லுவாங்க. புது புது டெக்னாலஜிஸ் வந்தாலும் நம்ம முன்னோர்களை பண்ணக்கூடிய விஷயங்களையே நீங்க

0: வேளாண்மையில் அங்கக இடுபொருட்களின் பயன்பாடு குறித்து திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் கே சிவகாமி அவர்கள் கூறும் கருத்துக்கள், தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்.
1: இரவு 8:05 திரைகானம் கேட்கலாம். 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் பற்றிய ஆங்கில விமர்சனம் டெல்லி அஞ்சல். முன்னதாக FM கோல்டில் 8:00 நிகழ்ச்சி ஹிந்தியில் இடம்பெறும். 8:30 வானொலி நாடக விழா 2026 மாயத்தூண்டில் நாடகம் கேட்கலாம். எழுதியவர் ஜே நிவேதா ஜெயக்குமார். அமைப்பு எஸ் கார்த்திகே தீபன், படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. 9:15 செய்தி சுடர். இரவு 9:30 குரு மகிமா இசை பேருரை கேட்கலாம். நிகழ்த்தியவர் எஸ் ஜானகிராமன் அவர்கள், டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 10:00 நாடாளுமன்ற கேள்வி நேர நிகழ்வுகளின் ஒலிப்பதிவு டெல்லியிலிருந்து அஞ்சல் ஆகும். ஆகாஷ்வாணியின் பல்வேறு அலைவரிசை நிகழ்ச்சிகளை நேயர்கள் நியூஸ் ஆனர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் கேட்கலாம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளையும் கண்டு களிக்கலாம். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
2: This is Akashvani, the news read by Valsa Williams. Both houses of parliament have been adjourned till 12 noon following opposition protest over alleged police action during students' protest over the NET issue. When the Lok Sabha assembled for the day at 11 a.m, Lok Sabha Speaker Om Birla congratulated India's star weightlifters Mirabai Chanu, Chanambam Rishikanta Singh, Raja Muthupandi and para power lifter Chandu Kumar on winning medals at the 23rd Commonwealth Games in Glasgow, Scotland. When the Speaker tried to take up the question hour, the opposition members raised the issue of alleged police action during students' protest. Mr. Birla warned that he will be forced to take action against those members who are attempting to undermine the traditions and decorum of the House. In the Rajya Sabha, the scene was no different. When the House assembled to begin its proceedings at 11 a.m, Union Ministers laid papers on the table. Amid the uproar by the opposition members, the House was adjourned till 12 noon. The government will introduce the Public Examinations Prevention of Unfair Means Amendment Bill 2026 in the Lok Sabha today. The bill seeks to amend the Public Examinations Prevention of Unfair Means Act 2024. It will be introduced by Union Minister Dr. Jitendra Singh. On Friday, the Union Cabinet had approved a draft bill to set up fast-track courts and to ensure stricter punishment in cases of paper leaks and exam malpractices. The Supreme Court today agreed to hear tomorrow a batch of pleas alleging excessive use of police force against students protesting over the issue of examination paper leaks. A bench comprising Chief Justice Surya Kant and Justices Joymala Bagchi and V. Mohana also agreed to take up a separate plea filed by a few family members of those police personnel who were attacked during the protest, along with other listed petitions. Meanwhile, Chief Justice Surya Kant today observed that the right to peaceful and lawful protest is constitutionally protected. Solicitor General Tushar Mehta, appearing for the centre, said he will assist to the court. Prime Minister Narendra Modi has announced the constitution of a high-powered task force on examination reforms, which will be led by renowned technology expert Nandan Nilekani. In a video message, he said the task force will focus on examination reforms and, based on its report, steps will be taken as soon as possible to ensure the credibility of upcoming examinations. The task force will also consist of former IB Director Tapan Deka, former ISRO Chairman S. Somnath, IIT Chennai Director V. Kamakoti. In Nagaland, the Indian Air Force IAF continued its aerial humanitarian operations, evacuating stranded passengers from different parts of the state following widespread disruption of road connectivity caused by the ongoing monsoon-related incidents. Two Indian Air Force helicopters were deployed to the EAC headquarters in Namsang Circle under Longleng District. They successfully evacuated a total of 42 stranded passengers. Earlier, on the 23rd and 24th of July, the IAF had evacuated a total of 148 stranded passengers. The nation is paying

0: இதுவரை சங்கீத சாரலில் பிரபஞ்சம் பி கிருஷ்ணபிரசாத் அவர்களின் ஹார்மோனி இசை கேட்டீர்கள். எம் ஏ கிருஷ்ணசாமி அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம்.
1: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி

0: தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000க்கும் மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
1: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
2: 1800-425-0111.
1: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
2: 9498-34-5350. சில நொடிகளில் தமிழில் செய்திகள் தொடரும். ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு வினாத்தால் முறைகேடு சட்டத்திருத்த மசோதா இன்று மக்களவையில் எதிர்க்கட்சியினரின் அமளிக்கிடையே தாக்கல் செய்யப்பட்டது. நீட் தேர்வு தொடர்பாக தில்லியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது காவல்துறையினரால் மாணவர்கள் தாக்கப்பட்டது குறித்து எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. காஸ்பியன் கடற்பகுதியில் ஈரான் நாட்டு வர்த்தக கப்பல் மீது யுக்ரைன் நடத்திய தாக்குதலுக்கு ஈரான் கண்டனம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் இஷா சிங் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பொதுத் தேர்வு வினாத்தால் முறைகேடு சட்டத்திருத்த மசோதா இன்று மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நண்பகல் 12 மணி வரை மக்களவை ஒத்திவைக்கப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் அவை கூடியபோது கடும் அமளிக்கிடையே அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா இந்த மசோதாவை தாக்கல் செய்யுமாறு கேட்டுக் கொண்டார். மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இந்த மசோதாவை தாக்கல் செய்த நிலையில் எதிர்க்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டனர். தில்லியில் நீட் தேர்வு தொடர்பான போராட்டத்தின் போது காவல்துறையினர் நடத்திய தாக்குதல் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சியினர் வலியுறுத்தினர். தொடர்ந்து அமளி நீடித்ததால் மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்படுவதாக அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா அறிவித்தார். முன்னதாக இன்று காலை 11 மணிக்கு மக்களவை தொடங்கியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் சாதனை படைத்த இந்திய வீரர்களுக்கு பாராட்டு தெரிவித்தார். சிறப்பாக விளையாடிய வீரர்களுக்கும் அவர்களுக்கு பயிற்சி அளித்த அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக அவர் கூறினார். அவர்களின் சாதனைகள் தொடர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். பின்னர் கேள்வி நேரத்தை தொடங்குவதற்கான அறிவிப்பை திரு ஓம் பிர்லா வெளியிட்டார். காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டத்தின் போது மாணவர்கள் மீது காவல்துறையினர் நடத்திய தாக்குதல் குறித்து விவாதிக்க வேண்டும் என வலியுறுத்தியதால் அவையில் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. உறுப்பினர்கள் கேள்வி நேரத்தை நடத்துவதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அவைத்தலைவர் கேட்டுக் கொண்டார். ஆனால் தொடர்ந்து எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டனர். இதனை கண்டித்த அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா அவையின் மரபுகளை மீறி சில உறுப்பினர்கள் செயல்பட்டு வருவதை தாம் கவனித்து வருவதாகவும் அவையின் மாண்பு கருதி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். அவையின் மரபுகளை மீறி உறுப்பினர்கள் செயல்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் திரு ஓம் பிர்லா தெரிவித்தார். இருப்பினும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டதால் அவை முதலில் நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவை காலை 11 மணிக்கு தொடங்கியதும் ரசாயன மற்றும் உரங்கள் தொடர்பான நாடாளுமன்ற நிலைக்குழு அளித்த அறிக்கையை தாக்கல் செய்ய அவைத்தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் அனுமதி அளித்தார். பின்னர் அவையின் எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கேயை பேச அனுமதித்தார். தில்லியில் போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியது தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். இதற்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் அவையில் அமளி ஏற்பட்டது. இதன் காரணமாக மாநிலங்களவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டன. முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியாவின் விண்வெளி மற்றும் ஏவுகணை திட்டங்களை சிறப்பாக செயலாற்றியவர் டாக்டர் கலாம் என்று தெரிவித்துள்ளார். அறிவியல் துறையில் டாக்டர் கலாமின் திறமையின் மூலம் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு ஊக்கமளித்தவர் என்று திரு அமித்ஷா கூறியுள்ளார்.

0: தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள பதிவில் டாக்டர் கலாமின் வாழ்க்கை அறிவியல் மற்றும் நாட்டின் சேவை அடிப்படையில் அமைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் தேசத்திற்கு ஆற்றிய அறிவியல் பணிகளை இளைய சமுதாயத்திற்கு எடுத்துக்காட்டுவோம் என்று கூறியுள்ளார். டாக்டர் கலாம் தனது பேச்சுக்கள் மூலமாக இளைய சமுதாயத்தை வெகுவாக கவர்ந்தவர் என்று அவர் தெரிவித்துள்ளார். போக்ரான் அணு ஆயுத சோதனையை வெற்றிகரமாக நிகழ்த்தி காட்டியதன் மூலம் உலக அரங்கில் இந்தியா மீதான பார்வையை கலாம் பன்மடங்கு உயர்த்தி காட்டியவர் என்று டாக்டர் எல் முருகன் புகழாரம் சூட்டியுள்ளார். மத்திய பிரதேச முதலமைச்சர் டாக்டர் மோகன் யாதவ் வெளியிட்டுள்ள செய்தியில் பாரத் ரத்னா டாக்டர் அப்துல் கலாம் அணுசக்தி துறையில் இந்தியாவிற்கு புதிய அடையாளத்தை காட்டியதாக தெரிவித்துள்ளார். அறிவியல், கல்வி மற்றும் நாட்டை கட்டமைப்பதில் அவரின் பங்கு மகத்தானது என்றும் டாக்டர் மோகன் யாதவ் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே தமிழகத்தின் ராமேஸ்வரம் பேக்கரும்பில் அமைக்கப்பட்டுள்ள அன்னாரது நினைவிடத்தில் ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவரும் சிறந்த விஞ்ஞானியுமான டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்கள் இந்தியாவின் தென்கோடியில் ராமேஸ்வரத்தில் பிறந்தவர். இந்தியாவின் ஏவுகணை மற்றும் விண்வெளி திட்டங்களில் முக்கிய பங்காற்றியதால் அவர் இந்தியாவின் ஏவுகணை நாயகன் என்று போற்றப்பட்டார். 2002 முதல் 2007 வரை இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக பணியாற்றினார். மாணவர்களை மிகவும் நேசித்த அவர் இளைஞர்கள் நாட்டின் எதிர்காலம் என்று நம்பினார். கனவு காணுங்கள், அந்த கனவை நனவாக்க உழையுங்கள் என்று உயர்ந்த எண்ணத்தை இளைஞர்களிடம் விதைத்தார். அவரது 11வது நினைவு தினம் இன்று ராமேஸ்வரம் பேக்கரும்பில் உள்ள அவரது தேசிய நினைவகத்தில் அனுசரிக்கப்படுகின்றது. இன்று காலை அவரது குடும்பத்தினர் சிறப்பு பிரார்த்தனை நடத்தினர். இந்த நிகழ்வில் பாரதிய ஜனதா கட்சியின் சிறுபான்மையினர் பிரிவு தேசிய தலைவர் ஜமால் சித்திக் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பிறகு பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் அவரது நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். ராமேஸ்வரத்திலிருந்து கார்த்திகேயன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மத்திய ரிசர்வ் காவல் படையின் நிறுவன நாள் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாட்டின் ஒற்றுமைக்கும் பாதுகாப்பிற்கும் மத்திய ரிசர்வ் காவல் படையினரின் பங்கு இன்றியமையாதது என்று கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள பதிவில் உள்நாட்டு பாதுகாப்பில் மத்திய ரிசர்வ் காவல் படையினரின் பங்கு முக்கியமானது என்று தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நக்சலைட்டுகளை ஒழிப்பதில் மத்திய ரிசர்வ் காவல் படையினரின் பங்களிப்பு பாராட்டத்தக்கது என்று கூறியுள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள பதிவில் மத்திய ரிசர்வ் காவல் படையினரின் வீர தீர செயல்கள் நாட்டிற்கு பெருமை சேர்ப்பதாக தெரிவித்துள்ளார். காஸ்பியன் கடற்பகுதியில் ஈரானின் வர்த்தக கப்பல் மீது யுக்ரைன் தாக்குதல் நடத்தியதற்கு ஈரான் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஈரான் தேசிய பாதுகாப்பு ஆணையத் தலைவர் இப்ராஹிம் அசீசி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். யுக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியின் உத்தரவின் பேரில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். முன்னதாக ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் உள்ள யுக்ரைன் தூதரக அதிகாரியை அழைத்து இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு ஈரான் கண்டனம் தெரிவித்தது. சிக்கிம் மாநிலத்தில் காலியாக உள்ள 20% வனக்காவலர் பணியிடங்கள் அக்னிவீர் படையினருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக மாநில அரசு அறிவித்துள்ளது. கேங்டாக்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இதனை தெரிவித்த முதலமைச்சர் திரு பிரேம்சிங் தமாங், ராணுவத்தில் தங்களது பணியை நிறைவு செய்து திரும்பும் அக்னிவீரர்களுக்கு இந்த வனக்காவலர் பணியிடங்கள் வழங்கப்படும் என்று கூறினார். சிக்கிம் காவல்துறையில் 20% பணியிடங்கள் ஏற்கனவே அக்னி வீரர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். முன்னாள் ராணுவத்தினர் மற்றும் ராணுவ பணியை முடித்து வரும் அக்னி வீரர்களுக்கு வேலைவாய்ப்பை சிக்கிம் அரசு முன்னுரிமை அடிப்படையில் வழங்குவதில் உறுதிபூண்டுள்ளதாகவும் திரு பிரேம்சிங் தமாங் தெரிவித்தார். நாகாலாந்தில் மழை வெள்ளத்தால் பாதிப்பு ஏற்பட்ட பகுதிகளில் இந்திய விமானப்படையினர் மீட்பு பணிகளில் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளனர். சாலை மார்க்கமாக பல இடங்களுக்கு செல்ல முடியாத நிலையில் வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் சிக்கியுள்ளவர்களை ஹெலிகாப்டர்கள் மூலம் விமானப்படையினர் மீட்டு வருகின்றனர். இதுவரை 42 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். கடந்த

0: 23-24 தேதிகளில் இந்திய விமானப்படை விமானங்கள் மூலம் 108 பேர் மீட்கப்பட்டனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் 65 கிலோ பளு தூக்கும் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற தமிழக வீரர் ராஜா முத்துப்பாண்டிக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். நாட்டுக்கு பெருமை சேர்த்து அவர் படைத்துள்ள இந்த சாதனை தொடர வாழ்த்துவதாகவும் குடியரசுத் தலைவர் கூறியுள்ளார். மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு சிவராஜ் சிங் சௌஹான் உள்ளிட்டோரும் ராஜா முத்துப்பாண்டிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பதக்கம் வென்ற ராஜா முத்துப்பாண்டிக்கு தமிழக அரசின் சார்பில் 30 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் ஈஷா சிங் தங்கப்பதக்கம் வென்றார். சீனாவின் ஹாங்ஸோவில் நடைபெற்ற இப்போட்டியின் 25 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் ஈஷா சிங் தங்கப்பதக்கத்தையும் சக வீராங்கனை மனு பாக்கர் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய ஆடவர் அணி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. கனடாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் ஆட்டங்களில் இந்தியா நெதர்லாந்தையும் பிரேசிலையும் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு வினாத்தாள் முறைகேடு தடுப்பு சட்டத்திருத்த மசோதா இன்று மக்களவையில் எதிர்க்கட்சியினரின் அமளிக்கிடையே தாக்கல் செய்யப்பட்டது. நீட் தேர்வு தொடர்பாக தில்லியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின்போது காவல்துறையினரால் மாணவர்கள் தாக்கப்பட்டது குறித்து எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. காஸ்பியன் கடற்பகுதியில் ஈரான் நாட்டு வர்த்தக கப்பல் மீது யுக்ரைன் நடத்திய தாக்குதலுக்கு ஈரான் கண்டனம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் ஈஷா சிங் தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வடமேற்கு வங்கக்கடலில் வடக்கு ஒடிஷா, மேற்கு வங்கக்கடலோரத்தில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருப்பெற்றுள்ளது. இது இன்று பிற்பகலிலோ மாலையிலோ வடக்கு ஒடிஷா, மேற்கு வங்க கடலோர பகுதிகளில், அதாவது சந்த்பாலிக்கும் கானிங்கும் நடுவே கரையை கடக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வானிலை முன்னறிவிப்பு. இன்று பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டி வீசக்கூடும். 29ஆம் தேதியன்றும் 30ஆம் தேதியன்றும் இதே வானிலை நிலவும் வாய்ப்புண்டு. நாளையும் நாளை மறுநாளும் காற்றின் வேகம் சற்றே குறைந்து 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், அடுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டி வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மேலும் பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், அடுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் மேற்கு மத்திய மற்றும் கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் இன்று தொடங்கி இம்மாதம் 30ஆம் தேதி வரை வீசக்கூடும். மேலும் காற்று இதே வேகத்தில் வடகடலோர ஆந்திர பிரதேசம், மத்திய வங்க கடற்பரப்பின் சில பகுதிகளில் வீசக்கூடும். தென்மேற்கு வங்க கடற்பரப்பிலும் காற்று இதே வேகத்தில் வீசும் வாய்ப்புண்டு. மீண்டும் வானிலை அறிக்கை. 2:55 இனி மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். முதலில் KP மோகன் பாடியுள்ள பாடல். உடன் பாடலை பாடியவர் GR கண்ணன், இயற்றியவர் சாமி பழனியப்பன், இசை ஜெயஸ்ரீ ஜெகன்.

0: மெல்லிசை பாடல்கள் கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும். ஆகாஷ்வாணி.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் நவோதயா வித்யாலயா திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். அனைவருக்கும் கல்வி வழங்க வேண்டும், ஊரக பகுதிகளில் உள்ள மாணவர்களுக்கும் தரமான கல்வி வழங்க வேண்டும், கல்வியை பாதியிலேயே கைவிடும் நிலையை மாற்ற வேண்டும், கிராமப்புற பகுதிகளில் உள்ள பள்ளிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும், இவைதான் நவோதயா பள்ளிகள் திட்டத்தை கொண்டு வருவதற்கான முக்கிய காரணங்கள். அதாவது, திறமையான மாணவர்கள் எங்கிருந்தாலும் அவர்களால் கல்வி கட்டணத்தை செலுத்த முடியவில்லை என்ற காரணத்தினால் படிப்பினை கைவிட வேண்டிய நிலைக்கு அவர்கள் ஆளாக கூடாது. அவர்களது திறமைக்கு சரியான வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்பதே இந்த திட்டத்தின் லட்சியம். திறமையான மாணவர்களுக்கு தரமான கல்வி கிடைக்குமேயானால் அவர்கள் விரைவாகவும் சிறப்பாகவும் சாதிப்பார்கள் என்ற நம்பிக்கை மத்திய அரசிடம் உள்ளது. அதன் காரணமாகவே இந்த நவோதயா பள்ளிகள் திட்டம் கொண்டுவரப்பட்டது. கிராமப்புற மாணவர்கள் நகர்ப்புற மாணவர்கள் என்ற வித்தியாசம் இல்லாமல் சாதிப்பது என்ற லட்சியம் இருதரப்பிலும் ஒரு போலத்தான் இருக்கிறது. அவர்களுக்கு தேவை கற்றலுக்கான வாய்ப்பு மற்றும் ஊக்கமளிப்பு. இவை இருந்தால் மாணவர் எங்கிருந்து வருகிறார், எத்தனை வசதி படைத்திருக்கிறார் என்ற பேதம் இல்லாமல் போகும். வசதி இல்லை என்றால் திறமை இல்லை என்றாகிவிடுமா? இதனை சோதனை அடிப்படையில் துவக்கி நல்ல மாற்றங்களை கண்கூடாக பார்த்த பின்னரே இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் வெற்றியே சரியான திறமைகள் உள்ள மாணவர்களை தேர்ந்தெடுப்பதுதான். உண்டு உறைவிட பள்ளிகளில் வழங்கப்படும் சிறப்பான கற்பித்தல் வழிகளை இவர்களுக்கும் கொண்டு சேர்க்கும் திட்டம்தான் இந்த நவோதயா வித்யாலயா திட்டம். இவர்களது பாடத்திட்டத்தில் பரிந்துரைக்கப்படும் பாடங்களின் கூடவே இந்திய கலாச்சார மதிப்புகளை எடுத்துரைக்கும் வகையிலும், சுற்றுச்சூழல் குறித்த தேவையான புரிதலும் இருக்கும் வகையிலும், சாகசங்கள் பயிற்சி, உடற்கல்வி வகுப்புகள் என்று அனைத்தும் குறிப்பாக பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள மாணவர்களுக்கும் கிடைக்கும் வகையில் கொண்டுவரப்பட்டுள்ளது. இதற்கான சரியான வயது வரம்பின் அடிப்படையில் ஆங்கில வழி கல்வியும் வழங்கப்படுகிறது. இங்கு பயிலும் மாணவர்களுக்கு ஒரே மாதிரியான பாடத்திட்டம் வகுக்கப்படுகிறது. இந்தியாவில் உள்ள கலாச்சார பண்பாட்டு சிறப்புகளையும் இவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். ஒரு பகுதியில் பிறந்து வளர்ந்த மாணவர் இந்தியாவின் பிற பகுதிகளுக்கு சென்று கற்கும் வாய்ப்பும் கிடைக்கிறது. இவர்களது பள்ளிக்கல்வி சிறப்பாக அமைய அங்கு கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கு போதுமான பயிற்சிகளும் அளிக்கப்படுகின்றன. இவர்களுக்கும் ஒரு சூழலை கையாள்வது, வேறு சந்தர்ப்பங்களில் பணியாற்றுவது, கொடுக்கப்பட்டுள்ள வசதிகளை பகிர்ந்து கொள்வது என பல வகைகளில் ஊக்கப்படுத்தப்படுகிறார்கள். மேலும் தங்கி படிக்க வேண்டிய மாணவர்களுக்கு போதுமான உறைவிட வசதிகளும் ஏற்படுத்தி தரப்படுகின்றன. இங்கு பயிலும் மாணவர்கள் 3 மொழிகளில் தேர்ச்சி பெற பயிற்சி அளிக்கப்படுகின்றன. பல இடங்களிலிருந்து மாணவர்கள் ஒன்று சேரும்போது பல கலாச்சார வித்தியாசங்களையும் அதன் பலத்தையும் அவர்கள் புரிந்து கொள்ளவும் வாய்ப்பு கிடைப்பதாக அதிகாரிகள் நம்புகின்றனர். இது இந்தியாவின் பலத்தை அவர்களுக்கு சிறுவயது முதலே உணர்த்தும் என திடமாக நம்பப்படுகிறது. UPSC தேர்வுகளில் தேர்ச்சியாகும் மாணவர்களில் பலர் இது போன்ற நவோதயா பள்ளி மாணவர்கள் என்பது கூடுதல் சிறப்பு மட்டுமல்ல, இந்த திட்டத்திற்கு கிடைத்துள்ள வெற்றி என்றே சொல்லலாம். கல்வியை கைவிடும் அளவில் இருந்த திறமையான மாணவர்களுக்கு சரியான நேரத்தில் சரியான வழிகாட்டுதல் கிடைத்ததன் பலனாக இது போன்றதொரு பெருமையை எட்ட முடிந்தது என அதிகாரிகள் பலரும் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். கிராமப்புறங்களில் போதிய வசதி இல்லாத

மாணவர்களாலும் தேசிய அளவில் சிறப்பாக செயல்பட முடியும் என நிரூபித்திருக்கிறது நவோதயா பள்ளிகள் திட்டம். புதிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் இந்த மாணவர்களுக்கு எதிர்காலத்தில் சந்திக்க வேண்டிய சவால்கள் குறித்து சிறப்பான முறையில் கற்றுத்தரப்படுகிறது. இதனால் நகர்ப்புறம் கிராமப்புறம் என்ற இடைவெளி வெகுவாக குறைந்துவிட்டது என அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். வாய்ப்புகள் கிடைப்பதற்கு வசதி என்றுமே தடையாக இருக்கக்கூடாது என்பதுதான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் எண்ணமாக இருந்து வருகிறது. அதன் அடிப்படையில்தான் பல்வேறு திட்டங்கள் கொண்டுவரப்படுகின்றன. நவோதயா வித்யாலயாக்கள் இந்திய அரசின் கல்வி அமைச்சகத்தின் பள்ளிக்கல்வி மற்றும் எழுத்தறிவு துறையின் கீழ் இயங்கும் ஒரு தன்னாட்சி அமைப்பான நவோதயா வித்யாலயா சமிதி NVS-ஆல் நடத்தப்படுகின்றன. இன்று மாறிவரும் கால சூழலுக்கேற்ப புதிய தொழில்நுட்பங்களின் அடிப்படையில் கல்வி திட்டங்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. உண்மையான திறமைக்கு கிடைக்கும் அங்கீகாரம்தான் நவோதயா வித்யாலயா பள்ளிகள். இதுவரை பாரத

0: Zealand, South Africa, Malaysia, Singapore, Scotland, Wales, Nigeria, Kenya, Jamaica and Trinidad and Tobago are expected to participate in the seven-day tournament. The championship will feature competitions across multiple categories before culminating in the finals on the 2nd of next month. Global crude oil prices were trading more than 5% lower today after the United States and Iran paused military strikes over the weekend. And with that, we end this news bulletin.
1: நேரம் 1:10.
2: ஆகாஷ்வாணி என்னுயிர் தோழி, இன்றைய நிகழ்ச்சியில் ஆசிரியரும் எழுத்தாளருமான மரக்கா அவர்களின் நேர்காணல் இடம்பெறும். உடன் உரையாடுபவர் எஸ் ரம்யா.
3: எண்ணுயிர் தோழிகளுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பல தடைகளை தாண்டி எழுத்தாளராகவும் மேடை நாடக கலைஞராகவும் திருநங்கை ஆசிரியராகவும் வெற்றி நடை போட்டு சிறகடிச்சு பயணிச்சுட்டு இருக்க மரக்கா டீச்சர் தான் சிறப்பு விருந்தினரா வந்திருக்காங்க. அவங்க கிட்ட கேட்க நிறைய கேள்விகளை எடுத்துட்டு வந்திருக்கேன். முதல்ல டீச்சர், நீங்க உங்களுடைய பெயர் காரணத்தை சொல்லுங்க. ஏன்னா மரக்கா அப்படின்னு சொல்லும் போது இந்த பெயர் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்க ரொம்ப ஆர்வமா இருக்கேன்.
4: மரக்கா அப்படின்றது வந்துட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சொல் தான். ஒரு எழுத்தாளருக்கு வந்து எப்போவுமே, இப்போ நம்ம புத்தகங்கள் எழுதுகிற எழுத்தாளர்கள் பார்த்திங்கன்னா, இப்போது சுஜாதாக்கு வந்து வேற ஒரு பேர் இருக்கும், புனை பெயரில் எழுதுறது வழக்கம் இல்லையா. அப்படி கவிதைகள் எழுதும் போது புனை பெயரில் எழுதுனா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேடும் பொழுது ஒரு தோழர் வந்து, அழகு ஜெகன் சொல்லிட்டு ஒரு தோழர் வந்து எனக்கு வந்து இந்த பெயரை வந்து சஜஸ்ட் பண்ணார். அப்படி பரிந்துரைக்கும் பொழுது எனக்கு இந்த பேர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கு அவர் எனக்கு ஒரு கவிதையும் எழுதி கொடுத்து இந்த பெயரை கொடுத்தாரு. என்னென்னா, அழுக்கி குலுக்கி இது பண்ணும்போது அந்த அளவுக்கு வந்துட்டு எப்படி சாக்கு பை நிறையுமோ அந்த மாதிரி மனித மனங்களை அளவில்லாமல் எடுத்துக்கொட்டு அந்த மரக்கா நிறையணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெயர் வந்து கொடுத்துருந்தார். அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அது மரக்கா புனை பெயரில் எழுதவும் தொடங்கினா அது மரக்கான்னு எல்லாரும் கூப்பிட்டு கூப்பிட அது என்னுடைய பெயராகவே ஆயிடுது.
3: ஓகே, மரக்கா அப்படின்ற பேர் எப்படி வந்தது, யார் கொடுத்தாங்க அப்படின்ற சுவாரஸ்யமான விஷயங்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நீங்கள் கடந்து வந்த கடினமான பாதை இருக்கும்ல, அதை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க.
4: கடினமான பாதை அப்படின்னு சொல்லும்போது, பாதையே ஒன்று இல்லாம தான் வந்துட்டு வந்தேன். பாதைகள் நானாக தான் உருவாக்க,
5: அருமை
4: கடினம்லாம் கிடையாது. அது வந்து உருவாக்கின பாதை எனக்கான பாதையாக மாற்றிக்கிட்டேன், அவ்வளோதான். அந்த பாதை கடினமானதா இல்லையான்னு கூட என்னால் தெரியல. பாதையே இல்லாத இருந்த இடத்துல போகிறதுக்கு ஒரு பாதை வரும்.
3: நிஜமாவே இருக்கிற பாதையில பயணிக்கிறதே தடுமாற்றமா இருக்கும்போது ஒரு பாதையை உருவாக்கி அதுல பயணப்பட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது நிஜமாவே ஒரு அயன் லேடியோட தான் பேசிட்டு இருக்கேன் போல அப்படின்ற ஒரு ஃபீலை கொடுத்துட்டீங்க. இவ்வளோ பெரிய பாதையை உருவாக்கி அதுல வலம் வந்துட்டு இருக்கேன். நீங்க உங்களுடைய பள்ளி படிப்பை பத்தி சொல்லுங்க, ஏன்னா அதுதான் எல்லாத்துக்குமே ஆரம்ப புள்ளியா இருக்கும் இல்லையா. அதை பத்தி எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க.
4: நான் வந்து என்னோட பள்ளி பருவம் எல்லாமே வந்து சென்னை தான். சென்னையில் வந்து ஒரு தமிழ் மீடியம் கான்வென்ட் எய்டட் ஸ்கூலில் வந்து 10ஆம் வகுப்பு வரை படித்தேன். அதுக்கப்புறம் சிஎஸ்ஐ சென்ட் தாமஸ் ஹை செகண்டரி ஸ்கூல் பட் ரோடில் வந்து எய்டட் ஸ்கூல்லேயே அதே எய்டட் ஸ்கூலில் 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு எம்சிசியில் ஜுவாலஜி சேர்ந்தேன். அப்போ டிரான்சிஷன் காரணமாக அந்த காலேஜ் முடித்தாலும் சில அதெல்லாம் படிப்பை வந்து கண்டினியூ பண்ண முடியாது, ஐ மீன் அதை கம்ப்ளீட் பண்ண முடியாமல் ஒரு இருந்த ஒரு நிலை. அதுக்கப்புறமா வெளியே வந்து சின்ன சின்ன சர்டிஃபிகேட் கோர்ஸ்லாம் முடித்து நான் வந்து சிறப்பு குழந்தைகளுக்கு ஆசிரியராக வந்து ஒரு தனியார் நிறுவனத்தில் சேர்ந்தேன். அதுக்கப்புறமா சரி நம்ம டிகிரி முடிக்கணும் அப்படின்றதுக்காக தமிழ் படித்தேன். தமிழ் படித்து முடித்ததுக்கப்புறம் சிறப்பு குழந்தைங்களுக்கான ஒரு பிஎட் படிப்பு இருக்கு இல்லையா, ஸ்பெஷல் எஜுகேஷன், அது வந்து படித்தேன். அது சேர்ந்து படித்தேன். நம்மளுடைய தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் சைதாப்பேட்டில் இருக்கிறதுல படித்தேன். அதை படித்து இந்தியாவின் முதல் திருநங்கை நான் தான்.
3: நிஜமாவே ஒவ்வொரு விஷயமும் நீங்க சொல்ல சொல்ல வியந்து பார்த்துட்டே இருக்கேன் உங்களை. சரி, இவ்வளோ பெரிய இடத்துக்கு நகர்ந்து வந்திருக்கீங்க அப்படின்னும் போது நீங்க போராடின தருணம் இருக்கும்ல, அதை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க.
4: போராடின தருணம் அப்படின்னா, போராடுனு வந்து நம்மளுடைய நம்ம வந்து இறந்த காலத்தை பற்றி பேசுகிறோம். இதுக்கு வந்துட்டு காலமே கிடையாது. நம்ம வந்து இலக்கணத்தில் இறந்த காலம் எதிர்காலம் நிகழ்காலம் பேசுகிறோம் இல்லையா, இது எப்போவுமே வந்து அந்த காலம் ஒன்று கிடையவே கிடையாது. காலம் இல்லாமல் போராடி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு எப்போவுமே நிகழ்காலத்தை தான் நம்ம வந்துட்டு குறிக்கும். இது

ஏன்னா எங்களுடைய திருநங்கைகளுடைய பால் பண்மை மக்களுடைய வாழ்க்கை அப்படின்றது போராட்டம் நிறைந்த வாழ்க்கை தான். ஏன்னா வாழ்கிறதுக்கே நாங்கள் வந்துட்டு எங்களுக்கான ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்கவோ இல்லை எங்களுக்கான ஒரு வழியை தேர்ந்தெடுக்கவோ இந்த சமூகம் வைத்திருக்கிற கட்டமைப்புகள் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே மாற்றி ஒரு சாதாரண நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுக்குற அடிப்படை சட்டங்களை எங்களுக்கும் இருக்குது, அந்த அடிப்படை சட்டங்களுக்குள்ளே நாங்களும் வருவோம் அப்படின்றத நிரூபித்து கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுவே வந்து ஒரு பெரிய ஒரு போராட்டம் தான். தினம் தினம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய கவிதைகளில் ஒரு நாள் எழுதி மரணம் என்பது, மரணம்னா என்ன என்ன அப்படின்னு எழுதியிருப்பேன். மரணம் என்பது நீர் மூலக்கூறுகளின் முப்பரிமாணம், இப்போ வானவில் அப்படின்னு சொல்லியிருப்பேன். மரணம்னா என்னென்னா அந்த நீர் மூலக்கூறுகளின் முப்பரிமாணம். இது அறிவியல், நான் அறிவியல் மாணவர் இல்லையா, அப்படி அந்த தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன், அப்போது அப்படி சொல்லியிருப்பேன். மரணம் என்பது கிடத்தி வைத்த உடலை சுற்றி ஓட விடப்படும் திரைப்படம் அப்படின்னு சொல்லிட்டு, நினைவுகளின் திரைப்படம் அப்படின்னு. ஏன்னா ஒரு உடலை கிடத்தி வச்சுட்டு அதை சுற்றி இருக்கிற நிறைய நினைவுகளை ஒரு திரைப்படமாக நம்ம ஓடக்கொண்டு பார்த்துட்டு இருப்போம். ஒரு யாராவது ஒருத்தர் இறந்துட்டு அவங்கள பற்றி நினச்சிட்டு இருப்போம். ஸோ மரணம் என்பது, மரணம் என்பதுன்னு நிறைய எழுதியிருப்பேன். அதில் இறுதியாக நான் வந்து ஒன்று எழுதினேன், மரணம் என்பது திருநங்கையின் ஒரு நாள் வாழ்க்கை அப்படின்னு எழுதியிருந்தேன் நான். அப்போது தினம் தினம் மரணம், ஒரு திருநங்கையாக ஒரு நாள் வாழ்கிறது வந்து இப்போ என்னுடைய வாழ்க்கையை வந்து எல்லாராலையும் வாழ்ந்துட முடியும். ஏன்னா நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறேன். மரக்காக்கு என்ன வேலை, காலையில் எழுந்துக்கணும், சமைக்கணும், ரெடி ஆகணும், ஸ்கூலுக்கு கிளம்பி போகணும், சாயந்தரம் வந்தால் ஏதாவது கால்ஸ் வரும், பேசணும், இது மாதிரி வேலை இருக்குது, அவ்வளோதான், நாடகம் நடிக்கணும் அப்படின்னு. என்னுடைய வாழ்க்கையை எல்லாரும் வாழ முடியும் அப்படின்ற ஒரு இடத்தை நான் எட்டி இருக்கிறேன் இல்லையா, இந்த இடத்தை எல்லா திருநங்கைகளும் எட்ட முடியாது. இந்த இடத்த வந்து எல்லா திருநங்கைகளாலும் ஈஸியாக வந்துட முடியாது. கடைக்கு இட்டு பிச்சை எடுத்து பாலியல் தொழில் செய்கிற ஒரு ஒரு திருநங்கையின் வாழ்க்கையை வந்துட்டு நீங்கள் வாழ்ந்து பார்க்கும்போது தான் அது ஒரு ஒரு நாள் மரணமாக தெரியும். அதை தான் அந்த இடத்துல சொல்லியிருக்கேன். இப்போ இது ஏன் இப்போ இது சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து மரக்கா வந்து மரக்காவுக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது வெளியே, மரக்காவை போனால் ஒரு நாலு பேர் மதிக்கிறாங்க, மரக்கா போனால் வந்துட்டு ஒரு மதிக்கிறாங்க, ஒரு ஒரு நல்லா பேசுகிறாங்க, மரக்கா போனால் வந்துட்டு ஸ்கூல்ஸில் சொல்கிறட்டு பேரண்ட்ஸ் கிட்ட மரியாதை இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட மரியாதை, பயம் கலந்த மரியாதை இருக்குது. இதெல்லாமே இருந்தாலும் கூட நான் வந்து ஐடி கார்டை கழட்டி வச்சுட்டு நான் ஒரு சாதாரணமாக ஒரு பைக்கில் போகிறேன்னா, ஒரு நடந்து போகிறேன் அப்படின்னா, என்னை திருநங்கைன்னு அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அவர்களுடைய பார்வையே வேறு மாதிரி இருக்கும். நான் ஒரு ஒரு விடயத்துலையுமே வந்து நாங்கள் இது பண்ணோம். இப்போ நான் ஏன் இவ்வளோ குண்டாக இருக்கேன், சின்ன வயசுலேருந்தே குண்டாக தான் இருக்கேன், ஆனால் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் இன்னும் எங்கள் உடல் வந்து ரொம்ப பருமன் ஆகிடும், ஸ்டீராய்ட்ஸ் அதிகமாகும், சுய உடல் வெறுப்பு அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த சுய உடல் வெறுப்பு அப்படின்றது பார்த்திங்கன்னா, எனக்கே இந்த உறுப்பு இல்லை, எனக்கே இந்த உறுப்பு இருக்குது, எனக்கு ஏன் உடல் முழுதும் ரோமங்கள் இருக்குது, எனக்கு ஏன் மார்பகங்கள் இல்லை அப்படின்ற ஜெண்டர் டிஸ்போரியான்னு சொல்லுவோம் நாங்கள். அந்த சுய உடல் வெறுப்பு அப்படின்றது ரொம்ப நம்மளுடைய மன நிம்மதியை வந்து குலைக்கக்கூடிய ஒரு இதுவாக இருக்கும். ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அது முன்னாடி வரைக்கும் ரொம்ப ஒரு இதுவாக இருக்கும். இப்போ எல்லா திருநங்கைகளும் வந்து உறுப்பு அந்த ஈஸியாக ஒரு ஒரு லெக்கின் போட முடியாது, அவங்க அதுக்காக பட்டையாளா போடுவாங்க, இல்லைன்னா வந்துட்டு அவங்களுடைய பேண்டஸில் வந்துட்டு பேடு வச்சு தன்னுடைய உறுப்பை ரொம்ப அழுத்தி மறைச்ச அதுக்கு மேலே போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து மார்பகங்களுக்கு காட்டணும் அப்படின்ட்டு பேடடு ப்ரா யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து என்னுடைய இப்போ இந்த மே மாதம் தான் என்னுடைய மார்பக அறுவை சிகிச்சை பண்ணேன், அப்படின்னா இம்ப்ளான்ட் பண்ணேன், ப்ரெஸ்ட் இம்ப்ளான்டேஷன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அத்தனை வருட காலமாக நான் வந்து யூஸ் பண்ண பேட் இருக்கேன், ஒரே ஒரு பேடு. அப்போ அந்த பேடுனால நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன் தெரியுமா, மார்பகம் இல்லைன்னா தெரியலையே. ஒரு சாதாரண ஒரு பெண்ணுக்கே வந்து அது நடக்கும், மார்பகம் வந்துட்டு ஒரு பெண்ணுக்கு இல்லை அப்படின்னா அது பார்க்குற பார்வை எப்படி இருக்கும், அப்போது இதுன்னா இது வரைக்கும் ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி என் காதார பேசியிருக்காங்க. அப்போ எனக்கே அது ஒரு மாதிரி ஒரு அன்கம்ஃபர்டபுள், டிஸ்கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் வந்து போகும்போது அந்த திடீர்னு பேடு மேலே வந்துடும், கிளாஸில் சொல்லி கொடுத்துட்டே இருப்பேன், கையில் எழுதிட்டே இருப்பேன், பேடு மேலே வந்துடும். அப்போ அதை வந்து திருப்பி இது அட்ஜஸ்ட் பண்ணணும், இல்லை என்னுடைய சக ஆசிரியர் கூட வந்து நான் வந்து ஒரு ரூமில் வந்து சாரி மாத்திரம், ஒரு ப்ரோக்ராமுக்கு மாத்திரம் அப்படின்னா அந்த இடத்துல அவங்க எதிர்க்க என்னால் மாற்ற முடியாது. எல்லாரும் பெண்கள் தான், நான் அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. என் சக ஆசிரியர்கள் எல்லாருமே வந்துட்டு என்னை வந்து எந்த ஒரு இடத்துலையுமே எந்த இது பண்ணல, ஆனால் அவங்க எதிர்க்க என்னால் புடவை மாற்றணும் அப்படின்னா அவங்க என்னை கிண்டல் பண்ணுவாங்க. எப்படி ஒரு பெண்கிட்ட அவங்க சாத சக பெண்கள் எப்படி பேசிப்பாங்க அப்படி தான் பேசுவாங்க என்கிட்ட. ஆனால் என்னால் அந்த ஒரு பேடு வச்சு ஒரு ஒரு ஒரு பிளவுஸ் மாற்றணும் அப்படின்னா நான் அந்த இடத்துல இருக்க மாட்டேன், ரெஸ்ட் ரூமில் போய் மாற்றிட்டு வருவேன். இப்போ என்னால் மாற்ற முடியும், நான் ஆப்ரேஷன் பண்ணிட்டேன், இப்போ எனக்கு மார்பகங்கள் இருக்கு, இம்ப்ளான்ட் பண்ணிட்டேன். இதுக்காக தான் வந்து திருநங்கைகள் வந்து தன்னுடைய தன் உடலை வந்து வருத்திக்கிறாங்க, தன் பெண்ணாக இருக்கணும் அப்படின்னு. இப்போது ரெண்டாவது ஆப்ரேஷன், மார்பக ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இன்னும் உடம்பு போயிட்டுருச்சு. இப்போ இவ்வளோ குண்டெல்லாம் இல்லை, பார்த்தா தெரியும். இன்னும் அந்த உடல் பருமன் அதிகமானதுனால எனக்கு முட்டி வலி வந்துருச்சு, நான் ஸ்கூலும் மாடி ஏறி இறங்குறேன், கால் வீங்கிடுச்சு. அப்போ இதுக்கப்புறம் வந்து நிறைய

0: இணை நோய்கள் நிறைய வர ஆரம்பிக்கும். அப்போ திருநங்கைகளோட வாழ்க்கை வந்து ஒரு சுழற்சி முறையில் இப்படி தான் வந்துட்டு மாறிக்கொண்டே போகுது.
1: நீங்க உங்களை திருநங்கையா எப்போ அடையாளம் கண்டுக்கிட்டீங்க? அதாவது, இது என்னுடைய உடல் கிடையாது, நான் என்ன பெண்ணாதானே உணருறேன் அப்படின்னு சொல்லி திருநங்கையா மாறணும் அப்படின்னு நினைச்ச அந்த தருணம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு?
0: ஒரு 6 வயது இருக்கும். அப்போ வந்து என்னுடைய சொந்த தாய் மாமாவால் நான் வந்து வன்புணர்வு செய்யப்பட்டேன். ரத்தம் வர வரைக்கும் நல்ல ஞாபகம் இருக்கு எனக்கு. அது ஒரு கதை, அதையும் நான் என்னோட நாடகமாக நான் போட்டிருக்கேன். அப்போது அந்த குழந்தைக்கு என்ன தெரியும், அப்போ அந்த குழந்தைய அவங்க எப்படி பார்த்தாங்க? திரும்பி ஒரு 7-8 வயதில் வந்து என்னுடைய ஹவுஸ் ஓனர் பையன் வந்து, அவனுக்கு அப்போ 20 வயசு இருக்கு, அப்போ எனக்கு ஒரு 7-8 வயசு தான் இருக்கு. என்ன நீ வந்து அந்த வார்த்தையை சொல்லி அந்த மாதிரி நடக்கிற, அதுக்கப்புறம் வந்து என்ன நீ உசு உசுன்னு சொல்லி கூப்பிடுவான். எனக்கு அப்போல்லாம் என்னன்னே தெரியாது, அந்த குழந்தைக்கு என்ன தெரியும் அந்த வயதில். அப்போ அந்த குழந்தைய வந்து என்னை இழுத்து பிடிச்சி ரெண்டு கையை வந்து இப்படி வைப்பாங்க இல்லையா, இப்படி ரெண்டு கையை சேர்த்து பிடிச்சி நான் சொல்கிற பாட்டை பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு, அப்போ தான் முதன் முறையாக திருநங்கைகளை திரையில் காட்டுறாங்க. அந்த பாட்டை என்னை பாட சொல்லி அவன் நிற்க வச்சு கேலி பண்ணிகிட்ருப்பான். அந்த பாட்டு கேட்டாலே எனக்கு ஒரு ட்ராமா ஆகிடும். அது இன்னமும் எனக்கு அந்த நினைவுகளில் வந்துட்டு இருந்தது. அப்போது 6-7 வயது குழந்தைக்கிட்ட நீ என்ன பார்த்துருந்தா அவன் அந்த மாதிரி என்னை கேலி கிண்டல் பண்ணியிருப்பான். அப்போது அது பிறக்கும் பொழுதே என்னோடய பெண்தன்மையோடு தான் நான் பிறந்திருக்கேன் அப்படின்றது அந்த ஒரு சம்பவம் எனக்கு உறுதிப்படுத்து. அதுக்கப்புறம் போக போக போக போக கேலி கிண்டலாக இருக்கட்டும், நடக்கிறது ஏன் இப்படி நடக்கிற, சின்ன வயசுலேருந்தே அப்படி தான் இருந்தேன். நான் பெற்றோர்களுக்கு தெரியும் இல்லையா, பெற்றோர்கள் இதை பற்றி என்கிட்ட பேசவே மாட்டாங்க. அப்பாக்கிட்ட ரொம்ப இது கிடையாது, அம்மாவும் இதை பற்றி பேசவே மாட்டாங்க. காலேஜ் முடித்ததுக்கு அப்புறமா தான், காலேஜ் அந்த சமயத்தில் தான் வந்து அது கொஞ்சம் வெளியே தெரிய ஆரம்பிச்சு. இப்போ தான் அந்த டிரான்சிஷன் ஆனது. எனக்கு தெரியும் நான் யாருன்னு 6 வயசுலேயே. அப்பா கிட்ட சின்ன வயசுலேருந்து பேச மாட்டேன், அது என்னவோ தெரியல, அவருக்கும் எனக்கும் அந்த ஒரு இது இருக்காது. அம்மா வந்து இப்போ எதுவும் சொல்லலை. அம்மா வந்து, அம்மாவுக்கு தெரியும், அம்மா நிறைய புத்தகங்கள் படிக்கிறவங்க, அம்மா வந்துட்டு நிறைய நாவல்ஸ் நிறைய புத்தகங்கள் வாசிக்கிறவங்க, அம்மாலாம் லைப்ரரியில் கார்டே வச்சுருப்பாங்க அம்மா. அதனால் அம்மாவுக்கு அந்த நாலேஜ் இருக்கும், அம்மாவால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அம்மா பயந்ததே ஊருக்கு தான், அவன் என்ன சொல்லிவிடுவான், இவன் என்ன சொல்லிவிடுவான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் 10-11 இல்லை, உன் பிள்ளை உன் பிள்ளை வந்து மதிக்கிற இடத்துல தான் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது தான், ஓ ஊரார ஏற்றுக்கிட்டானுங்களா, அப்போ என் பிள்ளை நான் ஏற்றுப்பேன்னு எனக்கு தெரியும், ஊரில் இருக்கவங்களாம் நீ ஏற்றுக்கிட்டியா போதும், அப்போ ஓகே நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு. நிறைய ஆண்டுகள் கழித்து பின்னாடி வழியாக வந்து போயிட்டுருந்தேன் தைரியமாக. இப்போ வீட்டில் வந்து பைக்கில் வந்து போகிறேன், முகத்தை மூடி வந்தேன் நானிட்டு, எந்த ஒரு முகமூடியும் இல்லாமல் வந்துட்டுருக்கேன். என்னுடைய புத்தக வெளியீடு வந்து 2வது புத்தகத்தை வந்து வெளியிட்டது அம்மா தான், அப்புறம் அம்மாவும் ஒரு ஆள். அதுக்கப்புறம் வந்து என்னுடைய, நான் வந்து ஒரு லிட்ரேச்சர் ஃபெஸ்டிவல் ஒன்று பண்ணேன், பால்பன்மை மக்களுக்காக ஒரு நூலகம் ஒன்று. அந்த நூலகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய தமிழ்நாட்டின் சவுத் இந்தியாவுடைய பிக்கெஸ்ட்டு ஒரு லிட்ரேச்சர் ஃபெஸ்டிவல், அதில் அம்மா வந்து கலந்துக்கிட்டாங்க. இப்போ சுயமரியாதை பேரணி நடந்து அந்த பேரணியை வந்து தொடங்கி வச்சது அம்மா. ஸோ அந்தளவுக்கு அம்மா வந்து கம்யூனிட்டிக்குள்ளே வந்து ஒரு சர்ஜரி பண்ணணும் அப்படின்ட்டு ஆரம்ப கட்டத்தில் நான் அதை பற்றி சிந்திக்கவே இல்லை. அதுக்கப்புறமா நான் வந்து பெண்ணாகவே வாழும் போது உடையெல்லாம் மாற்றி எல்லாமே இது பண்ணதுக்கப்புறமா முதல் முதல்ல எங்களுக்கான மாற்றம் வந்து லேசர் ட்ரீட்மெண்ட் தான், ஃபேஷியல் லேயர்ஸை வந்துட்டு ரிமூவ் பண்ணுறது. அது வந்து ரொம்ப பெரிய கொடுமையான ஒரு இது. லேசர் வந்து இங்கெல்லாம் அப்பர் லிப்லாம் வைக்கும் போது உங்களுக்குலாம் ரொம்ப வலிக்கும், ஒரு ஊதுபத்தியில் எடுத்து அப்படியே சுட்டுக்கிட்டே அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அதுன்னா ஒரு செட்டிங், 12 செட்டிங் வச்சுருக்கேன் ஃபேஸில், அதனால தான் முடி வந்து கம்மியாக இருக்குது. அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் அப்படின்னும் பொழுது ஃபினான்ஷியலாக கண்டிப்பாக 1 லட்ச ரூபாவது ஆகும் மினிமமாக, எல்லா செலவுமே சேர்த்து. எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் நல்லா பண்ணணும் அப்படின்ட்டு, அந்த ஒரு ஆசை எனக்கும் இருந்துச்சு. அதனால நான் வந்து பாண்டிச்சேரியில் ஒரு மருத்துவமனையில் பண்ணேன். நான் வந்து ஃபண்ட்ரைஸ் பண்ணி தான் பண்ணேன். ஒரு திருநங்கை வந்து நான் வந்து பிச்சை எடுக்கலை, பாலியல் தொழில் செய்யலை, எனக்கு யாரும் உதவலை, யாருமே பண்ணலை. எனக்கு ஒரு 1 லட்ச ரூபா, நான் வந்து ஒரு அப்போது ஆப்ரேஷன் பண்ணும்போது ஒரு 15,000 தான் சம்பாரிச்சிட்டு இருந்தேன். அப்போ அந்த 15,000 நான் எப்படி ஆப்ரேஷன் பண்ண முடியும், என்னுடைய வாடகையே இருக்குது, வருமானம் சாப்பிடணும் எல்லாமே இருக்குல்ல. அப்போ நான் வந்து ஃபண்ட்ரைஸ் பண்ணி தான் நான் பண்ணேன். இப்போ நான் மார்பக அறுவை சிகிச்சை நான் ஃபண்ட்ரைஸ் பண்ணி தான் பண்ணேன்.
1: திருநங்கையாக மாறிட்டேன் அப்படின்னு சொல்லி எப்போவாச்சும் நீங்கள் ரெக்ரெட் பண்ணியிருக்கீங்களா?
0: ரெக்ரெட்டிவ் பண்ணதில்லை, இது என்னோட பார்ட் ஆஃப் தி லைஃப்னு நினச்சேன். இப்போது ஒரு ஒரு பெண்ணாக பிறந்தால் நீங்கள் உங்களோட பார்ட் ஆஃப் லைஃப் என்ன, மாதம் மாதம் பீரியட்ஸ் வரும், தட்ஸ் மை பார்ட் ஆஃப் லைஃப் அப்படின்னு நீங்கள் நினச்சி நீங்கள் கடந்து போகிறீங்கல்ல, அந்த வழியை தாங்கி. இயற்கை கொடுத்ததே பிழையாக கொடுத்துருச்சு. அதனால தான் அதில் ஒரு கவிதை எழுதியிருந்தேன் நான், எங்கள் வாழ்க்கை பென்சிலால் எழுதப்பட்டதோ என்னவோ அதனால தான் நாங்களே அழித்து திருத்தி கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு.
1: அதாவது நம்மளுடைய வலியை கூட, நம்ம காயப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிற அந்த வலியை கூட கவிதையாக சொல்ல முடியுமா அப்படின்னு யாராச்சும் கேட்டால் உங்கள் கவிதைகளை காட்டலாம் போல். வலியை கூட

0: நீங்க சவாலா நினைக்கிற விஷயம் என்ன?
1: சவால்கள் அப்படின்னும் பொழுது சவால்களாக நான் எதுவுமே பார்க்கல. நான் சவால் அப்படின்னா எல்லாமே சவால் தான் இல்லையா? ஆசிரியர் பணி அப்படின்னும் பொழுது எனக்கு என்னுடைய ஆசிரியர்கள்

எனக்கு என்ன என்னை எப்படி ட்ரீட் பண்ணாங்களோ, என்னுடைய ஆசிரியர்கள் எனக்கு எப்படி சொல்லிக் கொடுத்தாங்களோ அதை தான் நான் வந்துட்டு நான் அந்த மாதிரி ஆசிரியராக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப டெடிக்கேட்டடாக எப்படி ஒர்க் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் நான் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். பிள்ளைங்களை கவன சிதற விடக்கூடாதுன்றத ஒரு பெரிய நோக்கம் எனக்கு இருக்குது. அவனை வந்துட்டு நம்ம ஐயோ என்னடா இவங்க போர் அடிக்கிறாங்க அப்படின்னு நினச்சிருக்கேன். ஒரே ஒரு நோக்கம் அதுதான். மேல்நிலை வகுப்பு தமிழ் எடுக்கிறேன் அப்படின்னும் போது தமிழ் பாடத்தை வந்து எல்லாராலையும் எடுத்துட முடியும் ஈஸியாக. யார் வேணால் தமிழ் எடுக்கலாம், தமிழ் நல்லா தெரிஞ்சு தமிழ் எடுக்கலாம் நீங்கள். ஆனால் தமிழ் பாடத்தை தமிழ் ஆசிரியர்கள் எடுக்கிற மாதிரி எடுக்க முடியாது. தமிழ் ஆசிரியர்களுக்கு தெரியும். இப்போ வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் புணர்ச்சி விதி இருக்குது அப்படின்னும் பொழுது பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. இப்போ வந்து செந்தமிழ் அப்படின்னு சொல்லணும்னா செம்மை கூட்டல் தமிழ் அப்படின்னும் ஒரே ஒரு விதி தான், ஈறு போதல். அப்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இலைமொழியின் ஈற்று எழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும் என்ன அதுன்னு பார்க்குறோம். செம்மை கூட்டல் தமிழ்னா செம்மை இது வந்து நிலைமொழி, வந்து சேர்றது வந்து வருமொழி. அப்போ அவனுக்கு அது ஒரு கதையை சொல்லுவேன். அப்போது தமிழ் அன்னையாக நம்ம சொல்லி கொடுக்குறோம்ல, தமிழ் அன்னை வந்து சேர்ந்துட்டாங்க. இப்போ இந்தியாவில் வந்துட்டு அப்படின்னு ஒரு கதையை வந்துட்டு உருவாக்கி சொல்லி கொடுக்கும் பொழுது அந்த வந்து அப்போ இங்கே என்ன விதி வரும் அப்படின்னா ஈறு போதல், மை விகுது மைன்னு வந்தாலே வந்துட்டு போயிடுச்சு. அப்போது தமிழ் வந்து சேரும்போது அங்கே வந்து மைனா இருட்டு, இருட்டு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு கதையாகவே சொல்லி கொடுக்குறேன். அப்புறம் இந்த உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டோடும்னு ஒரு விதி இருக்குது. அப்போ இந்த இடத்துல ஊன்ற வந்துட்டு ஒரு உயிரில் உயிர் வந்துருச்சுன்னா உயிர் எழுத்து வந்துருச்சுன்னா இங்கே உக்குரல் அப்படின்னா ஊ இங்கே இருக்குடா, பிரிக்கும் போது ஊ வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஊ வந்து விட்டு ஓடிட்டோம். இன்னைக்கு ஐங்குறுநூறு சொல்லி கொடுத்துட்டு வந்தேன் லெவன்த்துக்கு. ஐங்குறுநூறில் வந்துட்டு தலைவன் வந்து வர்றேன்னு சொல்கிற நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டான். அப்போது ஒரு மழைக்காலத்தில் கார்காலத்தில் முல்லை திணையில் இத்தனை பூக்கள் பூத்து கொண்டு இருக்கு புழுங்குது. அந்த நேரத்தில் வந்து தலைவனும் தலைவன் வா நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கலாம் வா அப்படின்னு கூப்பிடுற அந்த ஒரு பாடப்பகுதி இருக்குது. இதை நான் எப்படி சொல்லி கொடுக்குறது, நான் ஒன்றே என்ன சொல்லிட்டு எல்லாம் கண்ண முடுங்க அப்படின்னு கண்ண முட சொல்லிட்டு ஒரு இளையராஜா பாட்டை ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு அப்படியே பின்னாடி அதை ஓட விடுங்க அப்படின்னு. இப்போது ஒரு ஒரு மலைக்கீழே ஒரு காடு இருக்குது, அந்த காட்டில் ஒரு வீடு இருக்குது, அங்கே ஒரு தலைவன் வந்து வேலைக்கு போயிருக்கான். தலைவி அங்கே தனியாக இருக்க வருத்தத்தில், கணவன் எப்போ வருவான்னு. அவன் வர்றேன்னு சொன்ன நாளத்துக்கு முன்னாடி மழை பெய்ய நல்லா அப்படியே கேரளாவுடைய பேக்ரவுண்ட் யோசிச்சுக்கோ, அவன் வாசலில் பூலாம் பூத்துருக்கு. அப்போது அவன் வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறான், இது தாண்டா இந்த பாட்டு அப்படின்னா அவனுக்கு புரிஞ்சிடும். இதில் வந்துட்டு மெய்ப்பாடுகள் நம்ம சொல்லுவோம். அப்புறம் வந்துட்டு மெய்ப்பாடுகள்னா அந்த உணர்ச்சிகள் இது காட்சிகள் இருக்குது. படிமம் சொல்லுவோம் தமிழ் இலக்கியத்தில், படிமம்னு இருக்குது. இந்த படிமமாக அவனுக்கு ஒரு காட்சியை பதிய வச்சிட்டோம் அப்படின்னா அவன் வந்துட்டு மறக்க மாட்டான். சாதாரண நடைமுறை தமிழில் பேசி அவனுக்கு எப்படி புரிய வைக்கணும், தமிழை பார்த்து பயப்படக்கூடாது அப்படின்ற ஒரு பெரிய ஒரு எண்ணம் இருந்துச்சு எனக்கு. மனப்பாட பாடல்களை பாடலாக தான் நான் சொல்லிக் கொடுப்பேன். இப்போ திருக்குறளுக்கு வந்துட்டு ஒரு அஞ்சு நாலு திருக்குறள் சேர்த்தா ஒரு பாட்டு பாடலாம். அன்பின்ற மழையிலே பாட்டு இருக்கலாம். அதில் வந்துட்டு இப்போ பாருங்க, யாகா வராயினும் நாகா காவா சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நாலு திருக்குறளை சேர்த்து பாடலாம். அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா வந்துடும். இப்போ வந்து டென்த்தில் வந்து மாற்றம் எனது மானிட தத்துவம்னு ஒரு பாட்டு இருக்கு, கண்ணதாசன் எழுதின பாடல் அது. நம்ம ஆனந்த யாழை பாட்டுல சொல்லலாம், மாற்றம் எனது மானிட தத்துவம் மாறும் உலகில் மகத்

சீரியல் அப்படின்னு. இது வந்து 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இப்படி இப்படி சொல்லி கொடுத்துட்டான். அவன் ஆனந்தி அழை பாட்டு பிடிக்கும் அவனுக்கு. இந்த தர்பார் படத்துலேருந்து ஒரு பாட்டு வச்சு, அப்புறம் வந்துட்டு கம்பராமாயண பாட்டை வந்து இந்த போனி போ பாட்டு வச்சு. 11th ஒரு பாட்டு இருக்கு, நம்ம தில்லே லே லே லே லே தில்லே லே லே லே. இந்த பாட்டு வந்து இவங்களுடைய பாடல், அது மலைவாழ் மக்களுடைய அந்த ராகம். அதில் வந்துட்டு சிட்

விளைவிக்கும் நிறைவளப்பு தோள்கள் எல்லாம் எவரின் தோள்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து பாரதிதாசனுடைய பாடல். இதெல்லாம் மனப்பாட பகுதி. இப்போ அவன் சொல்லி கொடுத்துட்டான் அப்படின்னா, அவன் வந்து என்ன பண்ணுவான், காலையில் எழுந்து போய் நின்னதுக்கு அப்புறமாவே அவன் என்ன பண்ணிடுவானா,

0: எல்லா பாட்டும் பாடுவான். அவன் டெய்லி பாட வச்சிட்டோன்னா அவன் ஈஸியாக எழுதிடுவாங்க. இப்போ நூல்வெளிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நூல்வெளின்னு சொல்லுவோம், அதாவது நூற்குறிப்பு. ஒரு பாடத்துக்கு முன்னாடி ஒரு நூற்குறிப்பு. அந்த நூற்குறிப்பு சொல்லிக் கொடுக்கும்போது ஒரு நாலு பாயிண்ட் அவனை போர்டில் எழுதி வச்சுட்டு விஷுவலாக நான் தமிழ் ஆசிரியர்கள் மோஸ்ட்லி எழுத மாட்டாங்க போர்டில், அப்படியே நடத்திட்டு போயிடுவாங்க. ஆனால் நான் கிடையாது, என் சாக்கு இல்லாமல் நான் பாடம் எடுக்க மாட்டேன், போர்டில் உட்காந்து எழுதிடுவேன். இப்போ நான் வந்து பெரிய புராணம் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த பெரிய புராணம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு இருக்குது, ஓகேங்க, திருத்தொண்டர் தொகை, திருத்தொண்டர் அந்தாதி, அதுக்கப்புறம் தான் பெரிய புராணம். நம்பியாண்டா நம்பி வந்து திருத்தொண்டர் அந்தாதி எழுதினார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பெரிய புராணம் சேக்கிழார் எழுதினார். இந்த சேக்கிழார் வந்து இது எல்லாத்தையுமே விரிவாக எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து, இப்போ இது மூணு இருக்கா, இந்த மூணுத்தில் மூணு பேரை எழுதி போட்டு யார் எழுதிட்டு நான் எழுதி போட்டுருவேன், இதுலேருந்து இது வந்துச்சுனா இதுலேருந்து இது வந்துச்சுரா அப்படின்னா அந்த மூணு முக்கோணம் போட்டோம்னா முடிஞ்சு போச்சு. முக்கோணம் வரைஞ்சா அப்போ அவனுக்கு முக்கோணம் ஞாபகம் இருக்கும், மேலே இருக்கிறது இந்த பேர் அப்படின்னு ஞாபகம் வந்துடும். இப்போ ஈஸியாக அவன் வந்துட்டு நூற்குறிப்பையும் படிச்சிருவான். ஒரு மைண்ட் மேப்பிங் தான் இல்லையா எல்லாமே, அப்போ மனப்பாடம் ஈஸியாகிடும்.
1: உங்களுக்கு பிடித்த தமிழ் வார்த்தை என்ன?
0: தமிழ் வார்த்தை அப்படின்னா நிறைய இருக்கு. அதில் வந்துட்டு முக்கியமானது அப்படின்னா பிரிவுழல்கிறேன். பிரிவுழல்கிறேன் அப்படின்னா மிஸ்யோ அப்படின்னு சொல்லிட்டு, உன் பிரிவால் உழன்று கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். நீங்கி இயங்குகிறேன் எனக்கு ரொம்ப இன்னும் ரொம்ப பிடிக்கும். நீங்கி இயங்குகிறேன், நீ இல்லாமல் நீங்கி நான் இயங்குறேன் அப்படின்றது அது மெஸ்யோ அப்படின்னு இருக்கும். நிறைய சொற்கள் இருக்குது. தினமும் பாடெடுக்கும் போதெல்லாம் தமிழை கண்டு வியந்து கொண்டே இருக்கிறேன் நான்.
1: பிடிச்ச கவிஞர் யாருன்னு சொல்லுங்களேன்.
0: நிறைய கவிஞர்களை பார்த்து வியந்துருக்கிறேன். எனக்கு சங்க இலக்கியத்திலையாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து பார்த்து இவங்கெல்லாம் எழுதி தான் ஆகணும், அவங்க எழுதினால்தான் நம்ம இங்கே இருக்கிறோம் அப்படின்றது இருக்கும். எனக்கு நிறைய பேர் பாரதியாக இருக்கு, பாரதியெலாம் வந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் பாரதிதாசனை கண்டு நான் கொஞ்சம் வியந்திருக்கேன். அந்த புரட்சிக்கவின்றது வந்துட்டு ஒரு ஒரு ஒரு ஒரு புரட்சி வடிக்கும். அந்த புரட்சிக்கவி பாடம் எடுக்கும்போது மட்டும் எனக்கு எங்கேருந்து தான் ஒரு எனர்ஜி வரும்னு தெரியாது, ரொம்ப அழகாக இருப்பேன். அந்த உதாரணம் அவனுடைய அந்த சொல்லிக் கொடுக்குறதும் அது நல்லாயிருக்கும். அதைத்தான் அதுக்கப்புறமா நான் பார்த்து வியந்த கவிஞர்கள் வந்து நாமத்துக்குமார், அணிலாடும் ஒன்றில் அப்படின்ற அந்த புத்தகம் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் தூர்ன்ற கவிதை எனக்கு ரொம்ப, தூர் கவிதையை வந்து என் பிள்ளைங்கிட்ட வாசித்து வாசித்து சொல்லுவேன். பாடத்தில் இல்லை இருந்தாலும் நாமத்துக்குமார் பற்றி நிறைய பேசுவேன் நான். உடனே அவன் வந்து அவனுக்கு தெரியாது யாருன்னு கேட்பான். அவன் ஒன்னெல்லாம் வந்து நான் அப்போ சொன்னேன், நினைத்து நினைத்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு தெரியுமாடா, அந்த பாட்டு எழுதுனவர் அப்படின்னு. அந்த பாட்டு தான் தெரியும் அவனுக்கு, அது யார் எழுதுன்னு தெரியாது. இப்போ நான் சொல்லி நாமத்துக்குமார் தன் மகனுக்கு எழுதிய கவிதை இருக்கு இல்லையா, அந்த கடிதம் இருக்குது, அந்த கடிதத்தை வந்து என்னமோ நாமத்துக்குமார் என்னுடைய அப்பா மாதிரியும் அதை தினம் தினம் கேட்டு அடிக்கடிக்கு கேட்பேன் நான். அந்த கடிதம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு உந்துதலாக இருக்கும். ஒரு ஒரு அப்பா வந்து தன்னுடைய பிள்ளைக்கு எப்படி எழுதிட்டு போனார் அப்படின்னு நான் வியக்கிற ஒரு நபர்ல நாமத்துக்குமார்.
1: சரி, எழுத்தாளரா கவிஞரா கவிதை எழுத ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்கல்ல, அது எப்போ தொடங்குச்சு, அதை பத்தி சொல்லுங்க.
0: என்னுடைய முதல் கவிதை அப்படின்றது என்னுடைய 14 வயசில் என் டைரி புரட்டா தெரியும். ரயில் பயணத்தின் போது உயிர் பலி, காரணம் கூட்ட நெரிசல். அடுத்த பெட்டி வெறுமையாக இருந்தது, காரணம் முதல் வகுப்பு பெட்டியாம். அது எழுதவே தெரியாமல் எழுதினேன். இது எப்படி தான் தோணுச்சுன்னு தெரியல எனக்கு. இப்போ எழுதுனதோடு சரி, அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சுட்டு தான் வந்துட்டு காதலுக்காக எழுதினேன். அவருடைய பிறந்தநாளுக்கு ஒரு கவிதை ஒரு மடல் எழுதி அனுப்பினேன். அப்போ அங்கேருந்து தொடங்குது கவிதை எழுதுறது. மீண்டுமாக எழுத வைத்தது காதல் தான். தமிழ் மீடியம் படித்ததால என்னவோ நான் வந்து ரொம்ப தமிழ் சொற்களை அதிகமாக கேட்டு வாசிப்பு வளர்த்துக்கிட்டதுனால இந்த கவிதை. மாணவர்களுக்கு வந்து தமிழ் வாசிப்பே ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய மாணவர்களுக்கு தமிழ் வாசிப்பு உச்சரிப்பு தெரியல. என்னென்னா திடீர்னு வா இங்கே கூப்பிட்டு நான் சொல்கிறத எழுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எமர்ஜென்சி ஒரு ஃபோன் கால் வருது, இதை எழுது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல சொல்ல ஒரு எழுதுறா இப்படி பார்த்தா தங்கிலீஷில் இருக்குது எல்லாமே, இந்த மெசேஜில் டைப் பண்ணுற மாதிரி எழுதி வச்சுருக்கா. என்னடி இப்படி பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா, டீச்சர் இப்படி தான் எழுத தெரியும் எனக்கு அப்படின்னா. அப்போ எப்படி படிக்கணும் அதெல்லாம் மனப்பாடம் பண்ணிப்பேன். அப்போ மாணவர்களுக்கு வந்துட்டு தமிழ் எழுத தெரியும். நாங்கள் எங்கள் ஸ்கூல்லலாம் வந்து ரன்னிங் நோட்ஸ் இருக்கும். இப்போ அவங்க சொல்ல சொல்ல நாங்கள் எழுதுவோம் தமிழில். இந்த இந்த காலத்து மாணவர்களுக்கு முதல்ல வாசிக்க பழகணும், அதுக்கப்புறம் தமிழ் வாசிக்க பழகணும். இப்போ என்ன என்னால் நிறைய பேர் கவிதை புத்தகம் படிக்கிறாங்க. என் புத்தகம் ஒன்று வச்சு அலமாரியில் வச்சுருவேன், பள்ளி அலமாரியில். அவங்க என்ன பண்ணுவாங்க, எடுத்து எடுத்து வாசிப்பானுங்க. டீச்சர் இது எப்படி டீச்சர் எழுதுனீங்க, இது எப்படி தோணுச்சு உனக்கு? போன ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பையன் கேட்டிருந்தான், டீச்சர் இந்த நேரத்தில் தூங்காமல் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க? நான் என்னோடய கவிதைகள் கீழே என்னுடைய நேரம் போட்டிருப்பேன். இந்த நேரத்தில் தூங்காமல் உங்களுக்கு ஏன் கவிதை எழுதுறீங்க அப்படின்னுவோம். இல்லைடா தோணுச்சிடா அப்படின்னா, டீச்சர் ஏன் டீச்சர் இப்படி எழுதி வச்சுருக்கீங்க, நல்லா இருக்கு டீச்சர் அப்படின்வோம். அப்போ என்னோடய மாணவர்கள் நான் ஆசை டீச்சர்னு தான் கூப்பிட சொல்லி பழக்கியிருக்கேன். என்னென்னா டாக்டர் டாக்டர் தானே கூப்பிடுறேன், டீச்சரை டீச்சர் தான் கூப்பிடணும், சார் மேம்ன்றது யாரை வேணால் கூப்பிடலாம். ஏன்னா நீங்கள் குறிப்பாக என்ன நீங்கள் ஆசிரியர்னு கூப்பிடுறது, ஒரு திருநங்கை ஆசிரியராக ஆசிரியர்னு

0: டீச்சர்னு கூப்பிடுறது. என் வாழ்க்கையில் நான் பட்ட பாடுகள் அனைத்தையும் நீங்கள் ஒரு ஒரு முறை டீச்சர்னு கூப்பிடும் போது அது மறைத்து கொண்டே போகுது. திருநங்கைகள் டீச்சராக இருக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு போர்டில் கூட எழுதியிருந்த ஒரு பேரணியில், நீங்கள் வந்து திருநங்கைகளை வந்து ட்ரெயினில் பார்த்துருக்கலாம், உங்களுடைய அன்றாட வெளியில் பார்த்துருக்கலாம், ஆனால் பள்ளி வகுப்பறையிலும் கூட நீங்கள் ஆசிரியர்கள் பார்க்கலாம். ஆமாம், நான் தமிழ் திருநங்கை ஆசிரியர்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இருக்குங்க. என்னுடைய முதல்ல நான் வந்து என்னோடய மாணவர்கள்கிட்ட கேட்ட கேள்வி அதுதான், நீங்கள் திருநங்கைகளை எங்கெங்கெல்லாம் பார்த்துருக்கீங்க? அவங்க சொன்ன கேள்வி பதில் என்னவாக இருக்கும்னா, எல்லா இடத்துலையும் பார்த்துருக்கேன், கோயிலில் பார்த்துருக்கேன், பைபாஸில் பார்த்துருக்கேன், சிக்னல்ஸில் கேட்டிருப்பாங்க. அவங்க அங்கே மட்டும் இருக்க மாட்டாங்க, டாக்டராக ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறாங்க, நர்ஸாக வேலை செய்கிறாங்க, இன்ஜினியராக வந்து நிறைய கம்பெனியில் வேலை செய்கிறாங்க, நிறைய இடத்துல வேலை செய்கிறாங்க. இன்றைக்கி உங்களுக்கு தமிழ் ஆசிரியராகவும் இந்த பள்ளிக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது மாணவர்கள் எளிதாக இன்னும் புரிஞ்சுக்கிட்டாங்க. காலேஜில் நிறைய ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்க, திருநங்கை பேராசிரியர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதை தாண்டி பள்ளி பருவத்தில் ஒரு குழந்தைக்கிட்ட வந்து ஏன் நான் ஆசிரியராக இருக்கணும்னு ரொம்ப விடாபிடியாக இருக்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி என்னுடைய மாணவர்கள் நான் வந்து ஒரு 200-250 மாணவர்களுக்கு பாடம் எடுக்கிறேன். அந்த 250 மாணவர்களும் இன்னொரு திருநங்கையை பார்க்கும்போது மரக்கா டீச்சராக தான் பார்ப்பாங்க. அவங்க வந்து இன்னொரு திருநங்கையை பார்க்கும்போது எங்கள் டீச்சரும் உங்களை மாதிரி தான் எங்கள் டீச்சரும் அப்படி சொல்லிலாம் சொல்லியிருக்கிறாங்க, என்கிட்ட வந்து சொல்லியிருக்கிறாங்க. டீச்சர், நாங்கள் கோயிலுக்கு போகும்போது ஒருத்தவங்க வந்தாங்க, நான் சொன்னேன் உங்களை பற்றி, அவங்க வந்துட்டு என்னை பிளஸ் பண்ணிட்டு போனாங்க. அப்போது ஒரு திருநங்கை வந்து ஆசிரியராக இருக்கும்பொழுது அந்த திருநங்கை வந்து வெறும் படிப்பு மட்டும் சொல்லி கொடுக்காம ஒழுக்கத்தை சொல்லி கொடுப்பாங்க. அதாவது நீங்கள் என்ன மாதிரி யாரை பார்த்தா எப்படி கூப்பிடணும், அவங்கள எப்படி கேலிக்கிண்டல் பண்ணக்கூடாது. இப்போ என் வகுப்பில் ஒரு பெண் தன்மையுள்ள ஒரு குழந்தை இருந்துச்சு, ஜெண்டர் நான் கன்ஃபார்மிங் சைல்டு இருந்துச்சு அப்படின்னா, அந்த குழந்தையை பாதுகாக்க வேண்டிய கட்டம் எனக்கு இருக்குல்ல. இப்போ அந்த ஏன் எதற்கு அந்த குழந்தைய அவனை கலாய்க்க மாட்டாங்க, ஏன் எதற்கு அந்த குழந்தைய வந்து அந்த குழந்தை ரொம்ப சேஃபாக இருக்கும். அப்போது ஒரு ஒரு பள்ளியில் ஒரு திருநங்கை ஆசிரியர் இருந்தால் நிறைய மாற்றங்கள் வரும் அப்படின்ட்டு. அதே மாதிரி இப்போ சாதாரண நிலையில் நடக்கிற சில சம்பவங்களும் மாணவர்கள்கிட்ட நான் ரொம்ப பேசுவேன். இப்போது ஏதாவது ஒரு குழந்தைக்கு இது இது மாதிரி நடந்துருச்சு, ஒரு பெண் பாதுகாப்பு எப்படி இருக்கணும். இப்போ எங்கள் பள்ளியில் வந்துட்டு ஆண் பெண் பழகிறது வந்து ரொம்ப சகஜமாக இருக்கும், ஆனால் அது எந்த ஒரு வரையறைக்குள்ளே வரணும் அப்படின்றதும் எங்கள் பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம். நாங்கள் ஒரு சுடிதார் தான் போட்டுப்போறேன், எனக்கு ஷால் போடணுன்ட்டு வந்து அவசியம் கிடையாது. என் மாணவர்களை எங்கே பார்க்கணும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன், எப்படி பார்க்கணும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். என் மாணவர்களை முன்னாடி நான் போய் வந்துட்டு புடவை கட்டினாலும் சரி, நான் வந்து சுடிதார் போட்டாலும் சரி, என் மாணவர்கள் எங்கே போனாலும் சரி, அவர்கள் வந்து என்ன ஒரு கண்ணியத்தோட அந்த பருவத்திற்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அவனுக்கு இருக்க எல்லாமே இருக்குது, அந்த வயது எல்லாமே அவனுக்கு சொல்லும், ஆனால் கண்ணியத்தோடு எப்படி நடந்துக்கணும், பெண்களை எப்படி பார்க்கணும் அப்படின்ற எண்ணங்களை வந்துட்டு ஒரு திருநங்கை ஆசிரியர் இதை சொல்லலைன்னா வேறு யாரை சொல்லிட்டு போகிறான் அப்படின்ற ஒரு ஒரு எனக்கே ஒரு இது இருக்கும். நான் பெக்காத பிள்ளைகளாக இப்போ என் பிள்ளையாக இருந்தால் நான் தானே சொல்லுவேன். இப்போ நான் ஒரு ரெண்டு குழந்தைங்களை வளர்க்குறேன் அப்படின்னா, எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருந்துச்சு அப்படின்னா என் குழந்தைங்களுக்கு நல்லது சொல்லி வளர்க்குற மாதிரி தான். அது நான் பெக்காத ஒரு 200 பிள்ளைங்க.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஆசிரியரும் எழுத்தாளருமான மரக்கா அவர்களின் நேர்காணல். உடன் உரையாடியவர் எஸ் ரம்யா. இதன் தொடர்ச்சியை நாளைய எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சியில் கேட்கலாம்.
2: இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. AIR chennai@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ, அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை, காமராஜர் சாலை, சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.
1: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
3: வானொலி நாடக விழா 2026.
4: தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலையங்களின் படைப்பில் ஜூலை 27 திங்கட்கிழமை ஆகாஷ்வாணி மதுரையின் படைப்பில் மாயத்தூண்டில் நாடகம்.
3: ஜூலை 28 செவ்வாய்க்கிழமை ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் படைப்பாக அவளா சொன்னாள் நாடகம்.
4: ஜூலை 29 புதன்கிழமை 8:30 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் படைப்பாக மௌன விரதம் நாடகம்.
3: ஜூலை 30 வியாழக்கிழமை ஆகாஷ்வாணி திருநெல்வேலியின் படைப்பாக தென்னவன் கண்ட திருக்கோவில் வரலாற்று நாடகம்.
4: வானொலி நாடக விழாவில் நிறைவாக ஜூலை 31 வெள்ளிக்கிழமை 8:30 ஆகாஷ்வாணி சென்னை படைப்பில்

0: இதுக்கு போய் அலட்டிக்கலாமா? நகைச்சுவை நாடகம்,
1: வானொலி நாடகங்கள் காற்றலையில் உயிரோவியங்களாக ஜூலை 31 வெள்ளிக்கிழமை வரை
0: ஆகாஷ்வாணி தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலைய அலைவரிசைகளிலும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் 8:30 கேட்டு மகிழலாம்.
2: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சல் ஆகும்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். பொது தேர்வில் முறைகேடுகளை தடுப்பதற்கான சட்டத்திருத்த மசோதாவை மத்திய அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இன்று மக்களவையில் அறிமுகம் செய்தார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் பளுத்தூக்கும் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற தூத்துக்குடியின் ராஜா முத்துப்பாண்டிக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் கனிம வளத்துறை தொடர்பான பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. சென்னை மாவட்டத்தின் நீர்நிலைகளை தூர்வாரும் பணிகளை மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் இன்று தொடங்கி வைத்தார். தமிழகத்தின் வேளாண் நிதிநிலை குறித்து மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தலைமையில் சென்னையில் கருத்து கேட்பு கூட்டம் இன்று நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். நீட் விவகாரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணாக்கரின் மீது காவல்துறையினர் நடத்தியதாக கூறப்படும் தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை நடத்த முற்பட்ட போது இப்பிரச்சினையை எதிர்க்கட்சியினர் எழுப்பினர். கேள்வி நேரத்தில் வேறு எந்த பிரச்சனையோ விவாதங்களோ எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது என்று கூறிய அவைத்தலைவர், அவை சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டும் என்று கோரினார். அவையின் மாண்புக்கு ஊறு விளைவிப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க நேரிடும் என்றும் அவர் எச்சரித்தார். ஆனால் எதிர்க்கட்சிகளின் அமளி தொடரவே மக்களவை முதலில் நண்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் அவை கூடிய போது அமளியினூடே பொது தேர்வு முறைகேடுகள் தடுப்பு ஒழுங்குமுறை சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் அறிமுகம் செய்யப்பட்டது. பொது தேர்வுகளில் முறைகேடுகளை தடுப்பதற்கான 2024 சட்ட திருத்தங்களுக்கு இது வகை செய்கிறது. மத்திய ஊழியர் நலத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் அவையில் இதனை தாக்கல் செய்தார். இந்த மசோதாவை தாக்கல் செய்யும் போது எதிர்க்கட்சிகள் எழுந்து நின்று நீட் விவகார போராட்டத்தின் போது மாணாக்கருக்கு எதிரான காவல்துறையினரின் நடவடிக்கை குறித்து விவாதிக்க வேண்டும் என்று கோரி அமளியில் ஈடுபட்டனர். அப்போது குறுக்கிட்ட அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா இந்த மசோதா மிகவும் முக்கியமானது என்றும் இதுகுறித்து விரிவான விவாதத்தின் அவசியத்தையும் வலியுறுத்தினார். உறுப்பினர்கள் தங்களது கருத்துக்களை தெரிவிப்பதன் மூலம் நாட்டின் தேர்வு முறை பிரச்சனைகள் குறித்து வலுவான நடவடிக்கைகள் எடுக்க முடியும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். ஆனால் உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபடவே அவை பிற்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் இதே பிரச்சனை எதிரொலித்தது. அவை இன்று கூடியவுடன் ரசாயனம் மற்றும் உரத்துறை தொடர்பான நாடாளுமன்ற நிலைக்குழுவின் அறிக்கை மாநிலங்களவையில் சமர்ப்பிக்கப்பட்டது. தொடர்ந்து அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே பேச அனுமதி வழங்கினார். மாணவர்கள் மீது காவல்துறையினர் நடத்தியதாக கூறப்படும் தாக்குதல் தொடர்பாக அரசியல் சட்ட விதி 267 கீழ் விவாதம் நடத்தப்பட வேண்டும் என்று அவர் கோரினார். இதனைத் தொடர்ந்து நிலவிய கூச்சல் குழப்பங்களால் அவை முதலில் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. இதனிடையே நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, பொது தேர்வு ஒழுங்குமுறை மசோதா தொடர்பான விவாதத்தை வேண்டுமென்றே எதிர்க்கட்சிகள் தடுப்பதாக குற்றம் சாட்டினார். வினாத்தாள் கசிவில் தொடர்புடையவர்களுக்கு கடும் தண்டனை வழங்குவது தொடர்பான முக்கியமான இம்மசோதா மீது விவாதத்தை தடுப்பது நாட்டிற்கும் மாணாக்கருக்கும் தவறான செய்திகளை கொண்டு செல்லும் என்றும் அவர் குறை கூறினார். மாணாக்கரின் உணர்வுகளை மதித்து எதிர்க்கட்சிகள் இந்த மசோதா குறித்து ஆக்கப்பூர்வமான விவாதத்தில் பங்கேற்க திரு ரிஜிஜு அழைப்பு விடுத்தார். தேர்வுகளில் வினாத்தாள் கசிவு தொடர்பான பிரச்சினையில் மாணாக்கரின் போராட்டத்தின் போது அவர்கள் மீது காவல்துறை தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுவது குறித்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீது நாளை விசாரணை மேற்கொள்ள உச்சநீதிமன்றம் இன்று ஒப்புக்கொண்டுள்ளது. தலைமை நீதிபதி சூரியகாந்த், நீதிபதிகள் ஜாய்மல்யா பக்ஷி, மோகனா ஆகியோர் கொண்ட அமர்வு இந்த சம்பவத்தில் காவல்துறையினர் மீது நடத்தப்பட்டதாக கூறப்படும் தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர்களது குடும்பத்தினர் தாக்கல் செய்த

0: மனுக்கள் மீதும் விசாரணை நடத்த ஒப்புக்கொண்டுள்ளது. விதிகளுக்கு உட்பட்டு அமைதியான போராட்டத்திற்கு அரசியல் சாசனத்தில் உரிய உரிமை உள்ளதாக தலைமை நீதிபதி சூரியகாந்த் அப்போது எடுத்துரைத்தார். நீட் விவகாரத்தில் தாக்கலான மற்றொரு மனு மீது விசாரணை மேற்கொண்ட உச்சநீதிமன்றம் மத்திய அரசு ஏற்படுத்தியுள்ள நந்தன் நிலைக்காணி உயர்நிலை குழுவின் பரிந்துரைகளுக்கு பின்னர் இதுகுறித்து முடிவெடுக்கப்படும் என்று தெரிவித்தது. கிளாஸ்கோவில் நடைபெறும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் ஆடவர் 65 கிலோ பளுதூக்கும் பிரிவில் தூத்துக்குடியைச் சேர்ந்த ராஜா முத்துப்பாண்டி வெள்ளிப்பதக்கம் வென்றதற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி, முதலமைச்சர் திரு விஜய் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். முத்துப்பாண்டியின் வெற்றி நாட்டிற்கு பெருமை ஈட்டி தந்திருப்பதாக புகழாரம் சூட்டினர். ராஜா முத்துப்பாண்டிக்கு வாழ்த்து தெரிவித்த முதலமைச்சர் தமிழக அரசின் சார்பில் 30 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையையும் அறிவித்தார். மத்திய ரிசர்வ் காவல் படையினரின் நிறுவன நாளையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங் ஆகியோர் இன்று இப்படையினருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். உள்நாட்டு பாதுகாப்பை உறுதி செய்வதில் மத்திய ரிசர்வ் காவல் படையினரின் தன்னிகரற்ற வீரத்தையும் அளப்பரிய சேவையையும் அமைச்சர்கள் பாராட்டினர். தீவிரவாதத்தை வேரோடு களைந்து நாட்டில் அமைதியையும் முன்னேற்றத்தையும் ஒருங்கே துணிச்சலுடன் நிலைநாட்டும் மத்திய ரிசர்வ் காவல் படையினரை போற்றுவதாகவும் கூறியுள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழகத்தின் கனிம வளத்துறை தொடர்பான பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனை கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. கனிம வள கொள்ளைகளை தடுத்து தமிழக அரசுக்கான வருவாயை பெருக்குவது, இத்துறையை மேம்படுத்துவது, இத்துறை சார்பில் பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் ஆகியவை குறித்து இதில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. தமிழகத்தின் வேளாண் நிதிநிலை அறிக்கை குறித்து சென்னை கோட்டூர்புரத்தில் மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தலைமையில் கருத்து கேட்பு கூட்டம் இன்று நடைபெற்றது. உணவுத்துறை, கூட்டுறவுத்துறை உள்ளிட்ட 11 துறைகளைச் சேர்ந்த அமைச்சர்கள் அதிகாரிகள் இதில் பங்கேற்றனர். சட்டப்பேரவையில் வரும் 6ஆம் தேதி வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் இதில் இடம்பெற வேண்டிய திட்டங்கள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. சென்னை மாவட்டத்தின் நீர்நிலைகளை தூர்வாரும் பணிகளை மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் இன்று தொடங்கி வைத்தார். இதன்படி கூவமாற்றின் பாடிக்குப்பம் நீரோட்ட பாதை முதல் நேப்பியர் பாலம் வரையிலும் கூவம் வடக்கு பிரிவு 6 தூய்மைப்படுத்தும் பணிகளும் மேற்கொள்ளப்படுகின்றன. இந்த தூர்வாரும் பணிகளால் பாடிக்குப்பம், அமைந்த கரை, சூளைமேடு, சேத்துப்பட்டு, எழும்பூர், சிந்தாதிரிப்பேட்டை பகுதிகளில் மழை மற்றும் வெள்ளநீர் தங்குதடையின்றி செல்ல வழிகோலும் என அரசு தெரிவித்துள்ளது. பருவமழை காலத்திற்கு முன்னரே அனைத்து தூர்வாரும் பணிகளையும் விரைந்து முடிக்க அமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமின் 11வது ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. அன்னாரின் நினைவிடம் அமைந்துள்ள ராமேஸ்வரம் பேக்கரும்பில் ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். கடலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நாட்டுப்புற கலைஞர்களின் எய்ட்ஸ் விழிப்புணர்வு தீவிர பிரச்சாரத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று தொடங்கி வைத்தார். பொதுமக்கள் HIV பரிசோதனை செய்வதற்கான QR கோட் வசதியையும் அவர் அறிமுகம் செய்து வைத்தார். நீலகிரி மாவட்டம் கல்லட்டி மலைப்பாதை வழியாக வெளி மாநில மற்றும் வெளி மாவட்ட சுற்றுலா பயணிகள் உதகைக்கு செல்ல இன்று முதல் தடை விதித்து மாவட்ட நிர்வாகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இருப்பினும் உள்ளூர் வாகனங்கள் மற்றும் பொதுமக்கள் இப்பாதையில் செல்ல எவ்வித தடையும் விதிக்கப்படவில்லை. 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூக்கும் குறிஞ்சி மலர்கள் தற்போது நீலகிரி மாவட்டம் கூடலூரில் பூத்து குலுங்குவதை சுற்றுலா பயணிகளும் உள்ளூர் மக்களும் கண்டு களித்து வருகின்றனர். வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் இப்பகுதிகளுக்கு பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என்று வனத்துறை அறிவுறுத்தி இருப்பதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: மலைகளின் அரசி என்று அழைக்கப்படும் நீலகிரி மாவட்டத்தில் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கும் குறிஞ்சி மலர்கள் தற்பொழுது பூத்துள்ளதால் வெகுவாக கவர்ந்து வருகிறது. நாடுகாணி, கூடலூர், ஊசிமலை, ஓவேலி உள்ளிட்ட பகுதிகளில் நீல குறிஞ்சி மலர்கள் தற்பொழுது பூத்து குலுங்குவதை சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் மக்கள் வெகுவாக கண்டு ரசித்தும் செல்ஃபி எடுத்து செல்கின்றனர். குறிஞ்சி மலர்கள் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் பாதுகாக்கப்பட வேண்டிய முக்கிய தாவரங்களில் ஒன்றாக உள்ளதால் பூக்களை பறிப்பது தண்டனைக்குரிய குற்றமாகும் எனவும் வனத்துறை

0: சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
1: சங்கரன் கோவில் அருள்மிகு சங்கரநாராயண சுவாமி திருக்கோவில் ஆடி தபசு திருவிழா நாளை கொண்டாடப்படுவதையொட்டி தென்காசி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை நாளை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர்.
2: தென் தமிழகத்தில் பிரசித்தி பெற்றதும் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருத்தலமான தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் அருள்மிகு சங்கர நாராயண சுவாமி திருக்கோவில் உள்ளது. இந்த ஆண்டுக்கான ஆடி தபசு திருவிழா கடந்த 18ஆம் தேதி கோமதி அம்மன் சன்னதியில் உள்ள தங்க கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது. தினந்தோறும் சுவாமி அம்மாளுக்கும் இரண்டு வேளைகளிலும் சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு வீதி உலாவும் நடைபெறும். விழாவின் சிகர நிகழ்ச்சியாக நாளை அறியும் சிவனும் ஒன்றே என்று அறியும் வகையில் காட்சி கொடுக்கும் ஆடி தபசு திருவிழா நடைபெற உள்ளது. தென்காசி மாவட்டத்திலிருந்து செந்தில்.
1: மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வில் முறைகேடுகளை தடுப்பதற்கான சட்டத்திருத்த மசோதாவை மத்திய அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இன்று மக்களவையில் அறிமுகம் செய்தார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் பளுதூக்கும் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற தூத்துக்குடியின் ராஜா முத்துப்பாண்டிக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் கனிம வளத்துறை தொடர்பான பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. சென்னை மாவட்டத்தின் நீர்நிலைகளை தூர்வாரும் பணிகளை நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் இன்று தொடங்கி வைத்தார். தமிழகத்தின் வேளாண் நிதிநிலை அறிக்கை குறித்து மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தலைமையில் சென்னையில் கருத்து கேட்பு கூட்டம் இன்று நடைபெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: நேரம் 1:56. ஆகாஷ்வாணி
4: PM ஜெய். அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சியில்
2: அங்கங்க வேலை இடுபொருட்களை பார்த்தோம்னா, இந்த மூடு பயிர், ஊடு பயிர், நிலப்போர்வை, பல பயிர் மண்ணின் வளம் காக்கும். இந்த உத்திகளை பயன்படுத்தோம்னா அதிகமான மண்ணுக்கு வளங்கள் வந்து வருதுன்னு சொல்லிட்டு நிறைய ஆராய்ச்சிகளை கண்டுபிடித்திருக்காங்க. கால்நடை பட்டின்னு சொல்லுவாங்க, நாட்டுக்கிடை சொல்லுவாங்க, இல்லை மாட்டுக்கிடை சொல்லுவாங்க. புது புது டெக்னாலஜிஸ் வந்தாலும் நம்ம முன்னோர்களை பண்ணக்கூடிய விஷயங்களையே நீங்கள் ஃபாலோ பண்ணாலே முக்கியவாசி நம்மளுடைய மண் மேம்பாட்டிற்கு முக்கியமான விஷயம்.
1: வேளாண்மையில் அங்கக இடுபொருட்களின் பயன்பாடு குறித்து திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் கே சிவகாமி அவர்கள் கூறும் கருத்துக்கள், தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
3: திங்கள் முதல் வெள்ளி வரை 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போவில் 3:02 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிறது. உலக பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை தினத்தையொட்டி ஒட்டுறுப்பு அறுவை சிகிச்சை மருத்துவர் கே ஏ பாலசுந்தரம் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகளை கேட்டு பயன்பெறலாம். 3:02 இன்று பிற்பகல் 3:02 ஹலோ டாக்டர் எஃப்எம் ரெயின்போவில்.
4: இந்திய அரசு தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மத்திய மக்கள் தொடர்பகம் அனுப்பியுள்ள அறிவிப்பு.
5: மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தின் கீழ் பதிவு செய்ய கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
4: மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தில் பதிவு பெறுவதற்காக
5: தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த நாடகம்,
4: வீதி நாடகம்,
5: நாட்டிய நாடகம்,
4: நாட்டுப்புற பாரம்பரிய ஒருங்கிணைந்த கலை நிகழ்ச்சிகள்,
5: மாயாஜாலம்,
4: புராணக் கதைகள்,
5: பொம்மலாட்டம்,
4: தோல்பாவை கூத்து
5: போன்றவற்றை வழங்கும் விருப்பமுள்ள தனியார் பதிவு பெற்ற கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
4: தகுதி அடிப்படையில் தேர்வாகும் குழுக்கள் கலைஞர்களின் பதிவு 3 வருடங்களுக்கானது.
5: விண்ணப்ப படிவம் மற்றும் தகுதி நிபந்தனைகள் உள்ளிட்ட விவரங்களுக்கு
4: https://cbcindia.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும்,
5: அல்லது சென்னை மத்திய மக்கள் தொடர்பக அலுவலகத்தை அணுகவும்.
4: தொடர்புக்கு

0: செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும், வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் மத்தியிலே 720 கிலோஹெர்ட்ஸில் தினம்தோறும் மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிறது. தொடர்ந்து சித் ஸ்ரீராம் பாடிய பாடல் படம் கடல்.

நரேஷ் ஐயர் சைந்தவி பாடிய பாடல் படமரவான். மயக்கம் என்ன திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து அரவான் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்க உள்ளோம்.

0: திரைகானம் கேட்டீர்கள். மீண்டும் திரைப்பட பாடல்களை மாலை 5:30 கேட்டு ரசிக்கலாம். அடுத்த நிகழ்ச்சி தொடர்கிறது. ஆகாஷ்வாணி ஹிந்தி பாடம் கேட்கலாம். கற்பிப்பவர் ஜி பாமா அவர்கள், மாணவி அதிதி சுரானா.
1: நமஸ்தே ஜி.
2: நமஸ்தே அதிதி. இன்று நாம் பித்தீன பித்திகா சோருபா என்ற புத்தகத்தில் குட்டி அவர் பப்லு என்ற கதையின் தொடர்ச்சியை பார்க்கலாம். முதலில் சென்ற வாரம் படித்த கதையின் சுருக்கத்தை பார்க்கலாம்.
1: ஏ குட்டி, இங்கே வா என்று அண்ணன் ஆபீஸிலிருந்து வந்தவுடன் கூப்பிட்டார். அண்ணனின் சத்தம் கேட்டு ஓடி வந்த குட்டி, எனக்கு சாக்லேட் வாங்கி வந்தீர்களா என்று கையை நீட்டினாள். அண்ணன் தன் கோட் பாக்கெட்டிலிருந்து குட்டிக்கு பிடித்த சாக்லேட்டை எடுத்து அவள் கையில் கொடுத்தார். நன்றி அண்ணா என்று சொல்லிவிட்டு குதித்து கொண்டே ஓடினாள் குட்டி. பக்கத்து வீட்டு ஆன்டியுடன் பப்லு வெளியே நிற்பதை கண்டாள். பப்லு, என்னிடம் என்ன இருக்கிறது பார் என்று தன் வீட்டு பால்கனியிலிருந்தே குரல் கொடுத்தாள். டாஃபியை காட்டி அவனை கேலி செய்தாள். குட்டியின் கையில் சாக்லேட்டை பார்த்த பப்லுவின் வாயில் எச்சில் ஊறியது. ஏய், எனக்கும் கொஞ்சம் கொடேன் என்று பப்லு அவள் வீட்டை நோக்கி ஓடினான். ஏய் போ என்று குட்டி தர மறுத்தாள். நேற்று உன் அப்பா உனக்கு எலுமிச்சை ஜூஸ் கொடுத்தார் அல்லவா, நீ எனக்கு கொடுத்தாயா, நீயேதானே குடித்தாய் என்றாள். சரி, அடுத்த முறை அப்பா சாக்லேட் வாங்கி வரும் பொழுது கண்டிப்பாக தருகிறேன் என்று சொல்லி பப்லு கையை நீட்டினான். அப்படியானால் அண்ணன் மறுபடியும் சாக்லேட் வாங்கி வரும் பொழுது நானும் உனக்கு தருகிறேன் என்றாள் குட்டி. அவள் மொட்டை மாடிக்கு ஓடினாள். அவனும் அவளை பின்தொடர்ந்து எப்படியாவது அவளிடமிருந்து சாக்லேட்டை கைப்பற்ற நினைத்தான். நேற்று ஆசிரியர் வகுப்பில் காக்கையும் பூனையும் என்ற கதை சொன்னது பப்லுவிற்கு நினைவில் வந்தது. காக்கை ஒரு ரொட்டி துண்டு வைத்திருந்தது. பூனை அதை கைப்பற்ற நினைத்து காக்காவின் பாடலை மிகவும் புகழ்ந்து அதை பாடச் சொல்லி கோரிக்கை விடுத்தது. அந்த புகழை கேட்டு பெருமிதம் கொண்ட காக்கை பாட வாயை திறந்தவுடன் ரொட்டி கீழே விழுந்தது. பூனை உடனே ரொட்டியை வாயில் கவ்விக்கொண்டு ஓடியது. பப்லுவும் இதே மாதிரியான வழிகளை யோசிக்கத் தொடங்கினான். குட்டி, உன் ஃப்ராக் ரொம்ப அழகாய் உள்ளது, இதை எங்கே வாங்கினாய் என்றான். என் தாத்தா இதை என் பிறந்தநாளன்று கொடுத்தார் என்றாள். பப்லு சில நேரம் சாக்லேட்டையும் சில நேரம் குட்டியையும் பார்த்தான். என் பிறந்தநாளன்று பல பேர் வந்து பல அன்பளிப்புகள் கொடுத்தார்கள் என்றாள். நாங்கள் அனைவரும் நிறைய கேக் சாக்லேட்கள் சாப்பிட்டோம், நிறைய விளையாட்டுகள் விளையாடினோம் என்றாள். பப்லுவின் கவனமோ குட்டியின் கையில் இருந்த சாக்லேட்டில் மட்டுமே இருந்தது. குட்டி சாக்லேட்டின் பேப்பரை பிரித்து கடித்து தின்ன ஆரம்பித்தாள். பப்லு ஏமாற்றத்துடன் குட்டியின் கையை பார்த்து கொண்டிருந்தான். அவள் கேட்பரியை இறுக்கமாக பிடித்து கொண்டிருந்தாள். அதில் ஒரு பகுதியை சாப்பிட்டும் இருந்தாள். காக்கை ரொட்டியை வாயில் வைத்து கொண்டிருந்தது, எனவே வாயை திறந்தவுடன் ரொட்டி கீழே விழுந்தது. குட்டி சாக்லேட்டை கையில் வைத்திருந்தாள். அவள் வாயால் பேசிக்கொண்டிருந்தாள். பப்லு யோசித்து கொண்டிருந்தான், என்ன உபாயம் செய்து அவள் கையை திறக்கச் செய்வது, கையில் இருந்து சாக்லேட் விழுந்தால் அதை எடுத்துக்கொண்டு ஓடிவிட வேண்டும் என்று யோசிக்க ஆரம்பித்தான். அவளிடமிருந்து சாக்லேட்டை பிடுங்கி விடலாம் என்றால் சண்டை வந்து விடுமோ என்று பயமாக இருந்தது. ஒருவேளை குட்டி தன் அம்மா அப்பாவிடம் புகார் அளித்தால் அடிவிழுமோ என்று பயம். உனக்கு பிறந்த நாளுக்கு நிறைய பரிசுகள் கிடைக்குமா என்றான். ஆமாம், வா, என் பிறந்தநாள் பரிசுகளை உனக்கு காட்டுகிறேன் என்று அவனை அழைத்துச் சென்றாள். அதிதி சுரானா, இனி மேலும் படி.
3: துஜே ஜனம்தின் பர் இத்னே உபார் மில்தே ஹே.
2: உனக்கு பிறந்த நாளில் இவ்வளவு அன்பளிப்பு பொருள்கள் கிடைக்குமா?
3: பப்லு கோ குட்டி சே ஈர்ஷ்யா ஹோனே லகி.
2: பப்லு குட்டியின் மீது பொறாமை கொள்ள ஆரம்பித்தான். ஈர்ஷ்யா, பொறாமை.
3: ஹா, சல் துஜே ஜனம்தின் கே அப்னே உபார் திகாவும்.
2: ஆமாம், வா, என் பிறந்தநாள் அன்பளிப்புகளை உனக்கு காட்டுகிறேன்.
3: குட்டி நே உசே நிமந்திரன் தியா ஔர் அப்னே கம்ரே மே லே கை.
2: குட்டி அவனை வரவேற்று தன் அறைக்கு அழைத்து சென்றாள். நிமந்திரன், வரவேற்றல்.
3: பப்லு உஸ்கே கம்ரே மே சஜ்ஜி ஹுயி விபின்ன வஸ்துவோ கோ தேக்னே லகா.
2: பப்லு அவள் அறையில் அலங்கரிக்கப்பட்டிருந்த பல்வேறு பொருட்களை பார்க்க ஆரம்பித்தான். சஜ்ஜி ஹுயி, அலங்கரிக்கப்பட்டிருந்த.
3: காச் கே கவர் மே ரகா தாஜ்மஹல்,
2: கண்ணாடி கவரில் வைக்கப்பட்டிருந்த தாஜ்மஹல்.

0: காஞ்ச் கண்ணாடி,
1: போம்பு பஜாதா ஹுவா பந்தர்,
0: பீப்பி ஊதும் குரங்கு,
1: நாச்தி ஹுய் குடியா,
0: நடனமாடும் பொம்மை,
1: மதாரி
0: கூத்தாடி,
1: கர்தன் ஹிலா ஹிலா கர் சக்கர் கானே வாலா பாலு,
0: கழுத்தை அசைத்து அசைத்து வட்டமிடும் கரடி,
1: சஃபேத் கபூத்தரோ கா ஜோடா,
0: வெள்ளை ஜோடி புறா,
1: ஆர் பி ந ஜானே கித்னே சீசே,
0: மற்றும் எவ்வளவு பொருட்கள் என்றே தெரியவில்லை.
1: பப்லு கோ அப்னா ஜனம்தின் யாதாயா,
0: பப்லு தன் பிறந்த நாளை நினைவு கூர்ந்தான்.
1: மேரே ஜனம்தின் பர் தோ இத்னே உபார் கபி நஹி ஆதே,
0: என் பிறந்த நாளில் எனக்கு இவ்வளவு அன்பளிப்புகள் ஒருபொழுதும் கிடைத்ததில்லை.
1: பஸ் பாப்பா மம்மி சுபே நய கப்டே பனாக்கர் மந்திர் லே ஜாதே ஹே,
0: காலையில் அம்மாவும் அப்பாவும் எனக்கு புது துணி உடுத்தி கோவிலுக்கு அழைத்து செல்வார்கள். பகனாக்கர் அணிய வைத்து மந்திர் கோவில்.
1: ஷாம் கோ மேரே பசந்த் கி கோய் மிட்டாய் ஆ ஜாதி ஹே,
0: மாலையில் எனக்கு விருப்பமான சில இனிப்புகள் வரும். பசந்த் பிடித்த, மிட்டாய் இனிப்புகள்.
1: அசல் மே பப்லு கா ஜனம்தின் கபி மனாயா ஹி நஹி கயா,
0: உண்மையில் பப்லுவின் பிறந்த நாள் எப்பொழுதும் கொண்டாடப்படுவதே இல்லை.
1: இஸ்லியே இத்தனை உபாரானி கா கோய் பிரஷ்ன பி நஹி உட்தா தா,
0: அதனால் இத்தனை அன்பளிப்புகள் பெறுவது என்பது கேள்விக்குறியாக இருந்தது.
1: உஸ்கே ஒர் குட்டி கே மம்மி பாப்பா மே ஃபர்க் பி தோ தா,
0: அவனுடைய பெற்றோருக்கும் குட்டியின் பெற்றோருக்கும் வித்தியாசம் இருந்தது. ஃபர்க் வித்தியாசம்.
1: வஹ எக் சர்க்காரி கர்மச்சாரி கா பேட்டா தா,
0: அவன் ஒரு அரசு ஊழியரின் மகன். சர்க்காரி கர்மச்சாரி, அரசு ஊழியர்.
1: ஆர் குட்டி பஹத் படே பிஸ்னஸ் மேன் கி பேட்டி,
0: குட்டி ஒரு பெரிய தொழிலதிபரின் மகள். பிஸ்னஸ் மேன், தொழிலதிபர்.
1: யஹ ஜரூர் தா கி வஹ ஆர் உஸ்கி சோட்டி பஹன் ஹர் ரவிவார் கோ அப்னே மம்மி பாப்பா கே சாத் கூம்னே ஜாதே தே,
0: கண்டிப்பாக அவனும் அவன் தங்கையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அம்மா அப்பாவுடன் வெளியே சுற்றச் செல்வார்கள். ஹர் ரவிவார், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை. கேசாத், உடன். கூம்னா, சுற்றுதல்.
1: கவி செடியா கர்,
0: சில நேரம் மிருக காட்சி சாலை.
1: கவி போட்டிங் கர்னே,
0: சில நேரம் படகு சவாரி.
1: கவி கட்புத்லி கா நாச் தேக்னே,
0: சில நேரம் பொம்மலாட்டம் பார்க்க.
1: தோ கவி சர்க்கஸ் தேக்னே,
0: சில நேரம் சர்க்கஸ் பார்க்க என்று.
1: குட்டி கே பிதா வியாபாரி தே,
0: குட்டியின் தந்தை ஒரு தொழிலதிபர்.
1: இஸ்லியே உன்னே கபி இத்தனா சமய நஹி மில்தா தா கி வோ பச்சோ கோ குமாயே,
0: அதனால் அவருக்கு தன் குழந்தைகளை சுற்றி பார்க்க அழைத்து செல்ல போதுமான நேரம் கிடைப்பது இல்லை.
1: குட்டி பப்லு சே யஹ சப் கிஸ்ஸே சுன் சுன்கர் உதாஸ் ஹோ ஜாதி தி,
0: குட்டி பப்லுவின் இந்த கதையெல்லாம் கேட்டு மிகவும் வருத்தப்பட்டாள். உதாஸ், வருத்தம்.
1: பப்லு நே சோச்சா முஜே உபஹார் பலே ஹி இத்னே நாம் மில்தே ஹோ லேகின் மே குட்டி சே ஜியாதா பாக்யஷாலி ஹூ.
0: பப்லு யோசித்தான், எனக்கு இவ்வளவு பரிசுகள் கிடைக்காமல் இருக்கலாம், ஆனால் நான் குட்டியை விட அதிர்ஷ்டமானவன், பாக்யசாலி, அதிர்ஷ்டக்காரன்.
1: கம் சே கம் மேரே மம்மி பாப்பா கே பாஸ் மேரிலியே சமய தோ ஹே,
0: குறைந்தபட்சம் என் பெற்றோருக்கு எனக்காக நேரம் இருக்கிறது.
1: ஜப்கி குட்டி கோ தோ அப்டே பாப்பா கே சாத் பாத் கரே ஹி ஹஃப்தே ஹோ ஜாதே ஹே,
0: அதே சமயம் குட்டி தன் தந்தையுடன் பேசுவதற்கே வாரங்கள் ஆகும். ஹஃப்தே, வாரங்கள்.
1: ராத் கோ உஸ்கே பாப்பா தேர் சே ஆதே ஹே,
0: இரவில் அவளது தந்தை நேரம் கழித்து வருவார். தேர் சே, நேரம் கழித்து.
1: ஜப் தக் வஹ சோ ஜாதி ஹே,
0: அதற்குள் அவள் தூங்கி விடுவாள்.
1: ஆர் சுபே ஜப் வஹ ஜல்தி உட்கர் ஸ்கூல் ஜாதி ஹே தப் தக் உஸ்கே பாப்பா சோயே ரஹதே ஹே,
0: காலையில் அவள் சீக்கிரம் எழுந்து பள்ளிக்கு செல்வாள், அதுவரை அவளது அப்பா தூங்கிக் கொண்டிருப்பார். சுபக், காலை. ஜல்தி உட்னா, சீக்கிரம் எழுந்திருத்தல். சோனா, தூங்குதல்.
1: யஹ உஸ்னே குட்டி கே மூஹ் சே ஹி சுனா தா,
0: இதை அவன் குட்டியின் வாயாலேயே கேட்டிருந்தான்.
1: பப்லு அப் தக் சாக்லேட் கி பாத் பில்குல் பூல் சுகா தா,
0: பப்லு இப்பொழுது சாக்லேட் பற்றிய எண்ணத்தை முற்றிலும் மறந்திருந்தான்.
1: கபூத்தரோ கே சஃபேத் ஜோடே வாலே கிலோனே கி தரஃப் தேக்தே ஹுவே உஸ்னே பூச்சா,
0: வெள்ளை ஜோடி புறாக்களின் பொம்மையை பார்த்து கொண்டே அவன் கேட்டான்,
1: தூனே கபி அஸ்லி மே சஃபேத் கபூத்தர் தேக்கே ஹே,
0: நீ எப்பொழுதாவது உண்மையான வெள்ளை புறாக்களை பார்த்திருக்கிறாயா?
1: நஹி,
0: இல்லை.
1: தூனே,
0: நீ பார்த்திருக்கிறாயா?
1: ஹா, யஹாஸ் சிடியா கர் மே ஹே ஹம் மம்மி பாப்பா கே சாத் கயே தே,
0: ஆ பார்த்திருக்கிறேன், இங்கு மிருக காட்சி சாலையில் இருக்கிறது, அம்மா அப்பாவுடன் நாங்கள் சென்றிருந்தோம். சிடியா கர், மிருக காட்சி சாலை.
1: அச்சா, ஆர் கியா கியா ஹோதா ஹே சிடியா கர் மே,
0: சரி வேறு என்னென்ன இருக்கும் மிருக காட்சி சாலையில்?
1: கேசா ஹோதா ஹே சிடியா கர்,
0: மிருக காட்சி சாலை எப்படி இருக்கும்?
1: குட்டி கி ஆங்கே உத்சுக்தா சே சோடி ஹோ கயி,
0: குட்டியின் கண்கள் ஆர்வத்தால் விரிந்தன.
1: வ உஸ்ஸே சிடியாகர், சர்க்கஸ் ஆர் கட்புத்லி கே நாச் கே பாரே மே बहुत

0: देर तक बातें करती रहीं।
1: அவள் அவனிடம் மிருக காட்சி சாலை, சர்க்கஸ், பொம்மலாட்டம் என நீண்ட நேரம் பேசினாள்.
0: பப்லு உசே அப்னே கூம்னே கி கிஸ்ஸே சுனாதா ரஹா.
1: பப்லு அவளுக்கு தனது பயண கதைகளை சொல்லிக் கொண்டு இருந்தான்.
0: அப் தக் குட்டி பி சாக்லேட் கானா பூல் கயி தி.
1: தற்பொழுது குட்டியும் சாக்லேட் சாப்பிடுவதை மறந்துவிட்டாள்.
0: ஔர் உஸ்னே சாக்லேட் பகல் வாலி மேஸ் பர் ரக் தி தி.
1: அவள் சாக்லேட்டை பக்கத்தில் இருந்த மேசையின் மேல் வைத்திருந்தாள். பூல்னா மரத்தல், பகல் வாலி பக்கத்தில் உள்ள மேஜ் மேசை.
0: ஏகாஏக் பப்லு கி திருஷ்டி சாக்லேட் பர் படி.
1: திடீர் என்று பப்லுவின் பார்வை சாக்லேட் மேல் விழுந்தன. ஏகாஏக் திடீர் என்று திருஷ்டி பார்வை.
0: ஏக் பார் உஸ்னே சோச்சா கி உட்டாகர் கா ஜாய்.
1: ஒரு முறை அதை எடுத்து சாப்பிட நினைத்தான்.
0: ஔர் ஃபிர் குட்டி சே போலா அச்சா குட்டி அப் மே ஜாவ்.
1: பின்னர் குட்டியிடம் சரி குட்டி இப்பொழுது நான் கிளம்பட்டுமா என்றான்.
0: குட்டி கா மன் உஸ்கே கிஸ்ஸோ மே லகா ஹுவா தா.
1: குட்டியின் மனம் அவன் கதைகளில் மூழ்கியது.
0: உஸ்னே ஔர் ருக்னே கே லியே கஹா.
1: அவன் அவளை இன்னும் சிறிது நேரம் இருக்குமாறு கூறினாள்.
0: நஹி அப் மேரே பாப்பா ஆனே வாலே ஹே கேக்கர் பப்லு உட் கயா.
1: இல்லை இப்போது அப்பா வந்து விடுவார் என்றபடி எழுந்தான் பப்லு.
0: குட்டி கோ அப்னே பாப்பா கா தியான் ஆயா.
1: குட்டிக்கு தன் அப்பாவின் நினைவு வந்தது.
0: வத்து ராத் 10 பஜே சே பஹலே ஆனே சே ரஹே.
1: அவரோ இரவு 10 மணிக்கு மேல்தான் வருவார்.
0: ஔர் தப் தக் தோ முஜே பஹத் கேரி நீந்த் ஆ ஜாதி ஹே.
1: அதற்குள் எனக்கு ஆழ்ந்த தூக்கம் வந்துவிடும். கஹரி நீந்த் ஆழ்ந்த உறக்கம்.
0: குட்டி நே அப்னி சாக்லேட் டேபிள் சே உட்டாய் ஔர் ஆதி தோட்கர் உசே தேதே ஹுவே போலி.
1: குட்டி சாக்லேட்டை டேபிளில் இருந்து எடுத்து ஆதியாக உடைத்து அவனிடம் கொடுத்து கொண்டே கூறினாள்.
0: அச்சா கல் ஆயேகா சைக்கிள் சலாயேங்கே.
1: சரி நாளைக்கு வருகிறாயா சைக்கிள் ஓட்டலாமா என்றாள்.
0: ஹா ஆவுங்கா.
1: சரி வருகிறேன்.
0: லேக்கின் சாக்லேட் தோ மே அப் தபி லூங்கா ஜப் பஹலே துஜே லெமன் ஜூஸ் தூங்கா.
1: ஆனால் முதலில் உனக்கு லெமன் ஜூஸ் கொடுத்த பிறகுதான் சாக்லேட் எடுத்துக்கொள்வேன்.
0: பப்லு அனா கானி கர்த்தே ஹுவே போலா.
1: பப்லு தயக்கத்துடன் கூறினான்.
0: நஹி லேனா.
1: இல்லை எடுத்துக்கொள்.
0: மே தோ மஜாக் கர் ரஹி தி.
1: நான் வேடிக்கைக்கு தான் சொன்னேன். மஜாக் வேடிக்கை.
0: குட்டி நே ஹஸ்தே ஹுவே சாக்லேட் உஸ்கே மூமே ரக்தி.
1: குட்டி சிரித்து கொண்டே சாக்லேட்டை அவன் வாயில் வைத்தாள். ஹன்ஸ்னா சிரித்தல், முஹ் வாய், ரக்னா வைத்தல்.
0: பப்லு 2 மினிட் தக் கேட்பரி கி வஜா சே போல் நஹி சகா.
1: கேட்பரிஸ் காரணமாக பப்லுவால் 2 நிமிடம் பேச முடியவில்லை.
0: ஜோ சீஸ் வஹச்சல் ஒரு ஹோஷியாரி சே உசே ஜப்பட்னே வாலா தா.
1: எந்த ஒரு பொருளை அவன் வஞ்சகத்தாலும் சாதுரியத்தாலும் அவளிடமிருந்து பிடுங்க நினைத்தானோ
0: வ குட்டி கே பிரேம் பூர்வக் வியவார் சே உசே அப்னே ஆப் ஹி உசே மில் கயி தி.
1: அது குட்டியின் அன்பான நடத்தையால் தானாகவே அவனுக்கு கிடைத்தது. சல் வஞ்சகம், ஹோஷியார் சாதுர்யம், ஜபட்னா பிடுங்குதல், பிரேமபூர்ண விவகார் அன்பான நடத்தை.
0: ஃபிர் ஜாத்தே ஜாத்தே வ குட்டி கோ அகலே ரவிவார் சிடியாகர் சல்னே கா நிமந்திரன் தேதா கயா.
1: பிறகு கிளம்பும்போது அவன் குட்டியை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மிருக காட்சி சாலைக்கு வருமாறு அழைப்பு விடுத்து சென்றான். அகலே ரவிவார் அடுத்து வரும் ஞாயிற்றுக்கிழமை. நிமந்திரன் அழைப்பு.
0: அப் தக் தோனோ மே ஜோ நோக் ஜோக் ஹோதி ரஹதி தி வஹ் ஆப்ஸி சுல்லா மே பதல் கயி.
1: இதுவரை இருவருக்கும் இடையே இருந்த சண்டை சச்சரவுகள் தற்பொழுது பரஸ்பர நல்லிணக்கமாக மாறிவிட்டது.
0: ஔர் தோனோ பஹத் பக்கே தோஸ்த் பன் கயே.
1: இருவரும் நெருங்கிய நண்பர்களாகிவிட்டனர். இத்துடன் இந்த கதை நிறைவடைந்தது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.
0: தன்யவாத் ஜி.
2: ஹிந்தி பாடம் கற்றுக்கொண்டோம். கற்பித்தார் ஜி பாமா அவர்கள். மாணவி அதிதி சுரானா. இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026க்கான பரிந்துரைகளை வரவேற்கிறது.
3: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
2: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி https://awards.gov.in https://awards.gov.in

0: www.drs.gov.in.
1: விண்ணப்பிக்க கடைசி நாள் ஜூலை மாதம் 31ஆம் தேதி. அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55, 18:00. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் லேசான மழை பதிவானது. காரைக்காலில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் புதுக்கோட்டை மாவட்டம் குடுமியான்மலை, கடையக்குடி, கோயம்புத்தூர் மாவட்டம் உபாசி, புதுக்கோட்டை, திருமயம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம், கோயம்புத்தூர் மாவட்டம் சோலையாறு, குடிதாங்கி, குப்பநத்தம், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் துவாக்குடி, நீலகிரி மாவட்டம் ஹரிசான், கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை, கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம், சின்னக்கல்லாறு, உட்பிரையர் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. அதிகள வெப்பநிலை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் பெரும்பாலான இடங்களில் 2 முதல் 5 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 41.1 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்தளவு வெப்பநிலையான 22.6 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்தளவு வெப்பநிலை 13.2 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை கடலூர் மாவட்டத்திலும் புதுச்சேரி பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு அதிகரித்திருந்தது. தருமபுரி, நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. சென்னை, ஈரோடு, கரூர், மதுரை, திருநெல்வேலி, திருவள்ளூர், நீலகிரி மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் அதிகள வெப்பநிலை 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. தஞ்சாவூர், சென்னை, கடலூர், தருமபுரி, கன்னியாகுமரி, திண்டுக்கல், நாகப்பட்டினம், சேலம், திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர், வேலூர் மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தூத்துக்குடி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. இன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், வடகடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புண்டு இடிமின்னலுடன். தமிழ்நாட்டில் மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். நாளையும் நாளை மறுநாளும் பலத்த காற்றுடன் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டில் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. 30ஆம் தேதியன்றும் 31ஆம் தேதியன்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களின் சில இடங்களில் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. வரும் முதல் தேதியன்று தமிழ்நாட்டின் உட்பகுதிகளில் மாவட்டங்கள், வடகடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. 2ஆம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், வடகடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. இன்று தொடங்கி இம்மாதம் 31ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்படக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு 29 முதல் 30 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளையும் இதே வானிலை தொடரும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 32.9 டிகிரி செல்சியஸ். குறைந்தளவு வெப்பநிலை 25.8 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று பலத்த காற்றுடன் மழைக்கு வாய்ப்புண்டு. மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பில் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த காற்று வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள்.

வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3:10. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் இந்த ஒலிபரப்பு நிறைவடைந்து மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் மாலை 5:30 ஆரம்பமாகும். சந்திப்போம். வணக்கம்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்தியிலே 720 கிலோ ஹெர்ட்ஸில் எமது மாலை ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது. நேரம் 5:29. குரளமுதம் கேட்போம்.

0: மனைவியின் தோல் அழகிலே மயங்கி அவளுக்கு அஞ்சி நடப்பவர் தேவர்களைப் போல எல்லா சிறப்பும் பெற்றிருந்தாலும் பெருமையில்லாதவரே ஆவர். குறள் எண் 906 அதிகாரம் பெண்வழி சேரல்.
1: இமையாரின் வாழினும் பாடிலரே இல்லாள் அமையார் தோல் அஞ்சுபவர்.
0: மனைவியின் தோல் அழகிலே மயங்கி அவளுக்கு அஞ்சி நடப்பவர் தேவர்களைப் போல எல்லா சிறப்பும் பெற்றிருந்தாலும் பெருமையில்லாதவரே ஆவர். குறள் எண் 906 அதிகாரம் பெண்வழி சேரல்.
2: குறள் முதம் கேட்டீர்கள். நேரம் 5:30. ஆகாஷ்வாணி திரைகானம் கேட்போம். முதல் பாடல் பூவெல்லாம் முன்வாசம் திரைப்படத்திலிருந்து. ஒலிக்கவிருக்கும் குரல்கள் கே.ஜே. யேசுதாஸ், சாதனா சர்கம்.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சியில்
1: அங்கங்க வேளாண் இடுபொருட்களை பார்த்தோம்னா இந்த மூடு பயிர், ஊடு பயிர், நிலப்போர்வை, பல பயிர் மண்ணின் வளம் காக்கும். இந்த உத்திகளை பயன்படுத்தும்னா அதிகமான மண்ணுக்கு வளங்கள் வந்து வருதுன்னு சொல்லிட்டு நிறைய ஆராய்ச்சிகளை கண்டுபிடித்திருக்காங்க. கால்நடை பட்டின்னு சொல்லுவாங்க, நாட்டுக்கிடை சொல்லுவாங்க, இல்லை மாட்டுக்கிடை சொல்லுவாங்க. புது புது டெக்னாலஜிஸ் வந்தாலும் நம்ம முன்னோர்கள் பண்ணக்கூடிய விஷயங்களையே நீங்கள் ஃபாலோ பண்ணாலே முக்கியவாசி நம்மளுடைய மண் மேம்பாட்டிற்கு முக்கியமான விஷயம்.
0: வேளாண்மையில் அங்கக இடுபொருட்களின் பயன்பாடு குறித்து திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் கே சிவகாமி அவர்கள் கூறும் கருத்துக்கள், தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: வானொலி நாடக விழா 2026.
1: தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலையங்களின் படைப்பில் ஜூலை 27 தேதி திங்கட்கிழமை ஆகாஷ்வாணி மதுரையின் படைப்பில் மாயத்தூண்டில் நாடகம்.
0: ஜூலை 28 தேதி செவ்வாய்க்கிழமை ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் படைப்பாக அவளா சொன்னாள் நாடகம்.
1: ஜூலை 29 தேதி புதன்கிழமை இரவு 8:30 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் படைப்பாக மௌன விரதம் நாடகம்.
0: ஜூலை 30 தேதி வியாழக்கிழமை ஆகாஷ்வாணி திருநெல்வேலியின் படைப்பாக தென்னமன் கண்ட திருக்கோவில் வரலாற்று நாடகம்.
1: வானொலி நாடக விழாவில் நிறைவாக ஜூலை

0: 31 தேதி வெள்ளிக்கிழமை இரவு 8:30 ஆகாஷ்வாணி சென்னை படைப்பில். இதுக்கு போய் அலட்டிக்கலாமா? நகைச்சுவை நாடகம்,
1: வானொலி நாடகங்கள் காற்றலையில் உயிரோவியங்களாக ஜூலை 31 வெள்ளிக்கிழமை வரை
0: ஆகாஷ்வாணி தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலைய அலைவரிசைகளிலும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் 8:30 கேட்டு மகிழலாம்.
2: மத்தியிலே 720 கிலோஹெர்ட்ஸில் ஒலித்துக் கொண்டிருக்கும் திரைகானத்தில் தொடர்வது நாணயம் திரைப்படத்தில் இருந்து பாடல். ஒலிக்கவிருப்பது SP பாலசுப்ரமணியம், சித்ரா குரல்கள்.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-6458, 044-249-8-6458.
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com agnchn1@gmail.com.
2: திரைக்காலத்தில் தொடர்வது மது பாலகிருஷ்ணன், சுஜாதா. குரல்களில் சிவப்பதிகாரம் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: திரைகானம் கேட்டீர்கள். நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி இன்றும் நாளையும் இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு நிகழ்ச்சி நிரல் கேட்கும் முன்.
1: பிஎம் ஜெய் அப் கரீபோ கே ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நிகழ்ச்சி நிரல் இன்று மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பு மாய்வும் வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரையிசை, 6:40 மனதில் நின்றவை, 6:55 திரைகானம். 7:10 விழுப்புரம் மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஜி சுரேஷ் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம், அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சியின் 4வது பகுதி. வேளாண்மையில் அங்கக இடுபொருட்களின் பயன்பாடு, திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் கே சிவகாமி அவர்களின் உரை, மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியன. 8:05 திரைகானம், 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த ஆங்கில விமர்சனம், டெல்லி அஞ்சல். இன்றிரவு 8:30 வானொலி நாடக விழா 2026. மாயத்தூண்டில் நாடகம், எழுதியவர் ஜே நிவேதா ஜெயக்குமார் அவர்கள், அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். 9:15 செய்திச் சுடர், 9:30 குரு மகிமா இசை பேருரை நிகழ்த்துபவர் எஸ் ஜானகிராமன் அவர்கள். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், ஷேர்தலையார் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 10:30 காற்றோடு கலந்திடவா. நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் நா விஸ்வநாதன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 6:55 சூழல் அறிவோம் வானிலை. 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம்புது காலை நாளும் அறிவோம். தேனீக்கள் பூமியின் சிறிய விவசாயி, எழுதி வழங்கியவர் எஸ் லதா அவர்கள். தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் என் பத்ரி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு வாய் தாடை முக அறுவை

0: சிகிச்சை நிபுணர் டாக்டர் கார்த்திக் பாலாஜி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள். 5வது பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 உங்கள் கவனத்திற்கு உலக இயற்கை பாதுகாப்பு தினம் சிற்றுரை. 7:45 நகர்வலம், சென்னையின் சுவை பயணம், எஸ் விஜயா அவர்கள் எழுதிய செய்தி, கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:00 to 8:30 திரைகாணம். 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் டாக்டர் காயத்ரி கிரீஷ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம்ஏ கிருஷ்ணசாமி அவர்கள் வயலின், ஆர் கிஷோர் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:00 முத்துச்சிதறல், 11:00 தேன் சிந்தும் நேரம், 12:10 சங்கீத சாரல். ஆர் அருணா அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள். பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதமரின் பழங்குடியினர் நலத்திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி, எழுத்தாளர் மற்றும் ஆசிரியர் மரக்கா அவர்களுடன் நேர்முகம். நிறைவு பகுதி. 2:15 திரைகானம். 2:40 சம்ஸ்கிருத நிகழ்ச்சி, டாக்டர் வி ராகவனின் ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சத சரித்த மகாகாவியம். உரை வழங்குபவர் உதவி பேராசிரியர் டாக்டர் லாவண்யா ஜே ஈஸ்வர் அவர்கள். 2:55 வானிலை, 5:30 திரைகானம், 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 to 6:55 திரைசை, 6:40 மனதில் நின்றவை, 7:00 திரைகானம். நாளை இரவு 7:10 விருதுநகர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் டி கமலக்கண்ணன் அவர்கள். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இனி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் மாநில ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 38.8°C, குறைந்த அளவு வெப்பநிலை 29.2°C, பதிவான ஈரப்பதம் 83%. சென்னை மீனம்பாக்கத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 38.7°C, குறைந்த அளவு வெப்பநிலை 29.6°C. பெய்த மழை அளவு 4.2 mm, பதிவான ஈரப்பதம் 92%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மின்னலுடன் கூடிய இடிமழை தூறலுக்கு வாய்ப்புண்டு. அதிகளவு வெப்பநிலை 38 to 39°C, குறைந்த அளவு வெப்பநிலை 29 to 30°C ஒட்டி காணப்படும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, டெல்லி அஞ்சல்.
1: Good evening. This is Akashvani, the news read by Saira Mujtaba. Both the Houses of Parliament were adjourned for the day following uproar by opposition parties on the alleged police action during students' protest over knee tissue. The Lok Sabha was adjourned several times today amid repeated disruptions as Minister of State Dr. Jitendra Singh introduced the Public Examinations Prevention of Unfair Means Amendment Bill 2026. The bill proposes stricter penalties including imprisonment of up to 10 years, fines of up to 10 crore rupees, confiscation of properties of convicted offenders, special fast-track courts, completion of investigations within 2 months and trials within 3 months of filing the charge sheet. Speaker Om Birla and Parliamentary Affairs Minister Kiran Rijiju urged members to allow discussion on the bill, saying 6 hours had been allotted and 91 amendments had been received. The minister expressed concern over the behaviour of opposition parties and said that disrupting discussion on such an important bill sends a very wrong message. In the Rajya Sabha, Minister of State for Home Nityanand Rai moved the Prevention of Insults to National Honour Amendment Bill 2026 for discussion. The bill seeks to give Vande Mataram the same statutory protection as the national anthem Jan Gan Man. The Uttar Pradesh government today informed the Supreme Court that it has set up a 4-member special investigation team or SIT headed by Inspector General of Police for the Lucknow range, Kiran S., to probe the alleged embezzlement of the donations received by the Ram Temple Trust in Ayodhya. The team will also include a DIG rank officer, a senior superintendent of police, and an additional SP. The top court asked the state government to include a forensic auditor as the 5th member of the SIT, which will submit its first status report within 2 weeks. Meanwhile, a special court in Uttar Pradesh today extended the judicial custody of all 8 accused in the alleged Ram Temple donation theft case by 14 days. The External Affairs Ministry summoned the Ukrainian ambassador, Dr. Oleksandr Polishchuk, following the attack on commercial vessel MV Omorafi, in which an international was killed. The ministry conveyed its serious concern over the incident and condemned in strongest terms such attacks on commercial shipping.

காட்டில் வானதியை தேடி வந்தியத்தேவன் குதிரையை செலுத்தியபடி செல்கிறான். அப்போது அந்த வனத்திலே சில குரல்கள் கேட்டன. குரல்கள் கேட்ட இடத்தில் ஒரு தீவர்த்தி வெளிச்சம் தோன்றியது. மரத்தின் மறைவிலிருந்து கையில் தீவர்த்தியுடன் ஒருவன் வெளியே வந்தான். அதன் வெளிச்சத்தில் குதிரை தெரிந்தது. குதிரையின் மேல் ஓர் ஆள் வீற்றிருப்பது தெரிந்தது. குதிரை மேலிருந்தவர் மதுராந்தகர்தான் என்பது உறுதியாயிற்று. தரையில் நின்றவன் தீவர்த்தியை தூக்கி பிடித்தபோது இளவரசர் ஏறியிருந்த குதிரை மிரண்டது. முன்னங்கால்களை அது மேலே தூக்கி ஒரு தடவை சுடன்றது. பின்னர் சடால் என்று பாய்ந்து ஓடத் தொடங்கியது. அந்த குதிரை நின்ற இடம் ஒரு அகன்ற வாய்க்காலின் கரை. அந்த மேட்டுக்கரையிலிருந்து குதிரை வாய்க்காலின் வெள்ளத்தில் பாய்ந்தது. தீவர்த்தி பிடித்த மனிதன் மகாராஜா மகாராஜா என்று கூறிக்கொண்டே குதிரையை பின்தொடர்ந்து வாய்க்காலில் குதித்தான். குதித்தவன் இடறி விழுந்தான். தீவர்த்தி வாய்க்காலின் வெள்ளத்தில் அமிழ்ந்தது. மறுகணம் முன்னை விட பன்மடங்கு கனாந்தகாரம் சூழ்ந்தது. அதே சமயத்தில் லேசாக தூற்றல் போடத் தொடங்கியது. காற்றினால் மரங்கள் ஆடிய சத்தத்துக்கும் மழை தூறலின் சத்தத்துக்கும் மண்டூகளின் வரட்டு கத்தல்களுக்கும் இடையே மனிதர்களின் அபய குரல்களும் குதிரைகளின் காலடி சத்தமும் குழப்பமாக கேட்டன. இளவரசர் மதுராந்தகர் அவ்வளவாக தைரியத்துக்கு பெயர் போன மனிதரல்ல என்பதை வந்தியத்தேவன் அறிந்திருந்தான். மிரண்ட குதிரையின் மேலிருந்த மதுராந்தகருக்கு என்ன ஆபத்து விளையுமோ என்று அவன் உள்ளம் திடுக்கிட்டது. குதிரை அவரை சுமந்து கொண்டே தெரிகிட்டு ஓடினாலும் ஓடலாம், அல்லது அவரை வாய்க்கால் வெள்ளத்திலேயே தள்ளியிருந்தாலும் தள்ளியிருக்கலாம், அல்லது சற்று தூரம் அவரை சுமந்து கொண்டு சென்று வேறெங்காவது தள்ளிவிட்டு போயிருக்கவும் கூடும். தீவர்த்தியுடன் வந்த மனிதனால் குதிரையை தொடர்ந்து போய் அவரை காப்பாற்ற முடியுமா? அவனேதான் வாய்க்கால் வெள்ளத்தில் தடுமாறி விழுந்து விட்டானே. அந்த சமயம் தான் செய்ய வேண்டியது என்ன? வானதியை தேடிப் போவதா, மதுராந்தகரின் உதவிக்குச் செல்லுவதா என்ற போராட்டம் ஒரு நிமிடம் அவன் உள்ளத்தில் திகழ்ந்தது. வானதி தேவி போன இடமே தெரியவில்லை. ஆனால் மதுராந்தகர் தன் கண்முன்னால் ஆபத்துக்கு உள்ளானார். அவருக்கு உதவி செய்வது எளிது. அவரை தேடிப்பிடித்து அபாயம் ஒன்றுமில்லை என்று கண்டார். பிறகு வானதியை தேடிப்போவது இருக்கவே இருக்கிறது. கடவுளே, சம்பந்தமில்லாத வேறு எந்த காரியத்திலும் தலையிடுவதில்லை என்றுதான் சற்று முன்னால் தீர்மானித்துக் கொண்டு கிளம்பியது என்ன? இப்போது நடப்பது என்ன? மண்டபச் சுவரின் மறைவிலிருந்து குதிரையை வெளியில் கொண்டு வந்தான் வந்தியத்தேவன். இருட்டிலும் தூரலிலும் உள்ளுணர்ச்சியினால் வழி கண்டுபிடித்து வாய்க்காலில் இளவரசரின் குதிரை இறங்கிய இடத்தை நோக்கிச் சென்றான். வாய்க்காலில் அவனும் இறங்கினான். சுற்றும் முற்றும் நன்றாக பார்த்தான். ஒன்றும் தென்படவில்லை. எங்கேயோ தூரத்தில் ஆ ஆ ஓ ஓ ஈ டடடபடா டடடபடா கடகட கடகடா என்பவை போன்ற விவரம் தெரியாத சத்தங்கள் கேட்டன. வாய்க்காலின் அக்கறையில் ஏறினான். கரை

மேட்டுக்கு அப்பால் உற்று பார்த்தான். நெடுகிலும் நெல் வயல்களாகக் காணப்பட்டன. வயல்களில் சேற்றிலும் பச்சை பயிரிலும் குதிரையை நடத்திச் செல்வது இயலாத காரியம். கரையோடு போய்த்தான் தேடி பார்க்க வேண்டும். வாய்க்காலின் கரையிலோ செடிகொடிகளும் முட்புதர்களும் அடர்ந்திருந்தன. அவற்றின் நடுவே சென்ற குறுகிய ஒற்றையடி பாதை வழியாக குதிரையை செலுத்திக் கொண்டு சென்றான். மேலே மழை, கீழே சறுக்கும் சேற்றுத்தரை, ஒரு பக்கத்தில் வாய்க்கால், இன்னொரு பக்கத்தில் நெல் வயல்கள், சுற்றிலும் முட்புதர்கள். குதிரை மெல்ல மெல்லச் சென்றது. நேரமோ ஒரு நிமிஷம் ஒரு யுகமாகச் சென்றது. தூரல் மழையாக வலுத்து கொண்டிருந்தது. இருட்டு மேலும் இருண்டு கொண்டிருந்தது. வந்தியத்தேவனுடைய உள்ளம் சிந்தனையில் ஆழ்ந்தது. மதுராந்தகத்தேவர் தனியாக குதிரை மீது ஏன் வந்தார்? எங்கே செல்வதற்காக புறப்பட்டு வந்தார்? அவரை எதிர்கொண்டு வந்த மனிதன் யார்? வானதியை சிலர் பிடித்து கொண்டு சென்றதற்கும் இதற்கும் ஏதேனும் சம்பந்தம் உண்டா? வானதியின் கதி இப்போது என்ன ஆகியிருக்கும்? நாம் எதற்காக இந்த சங்கடத்தில் அகப்பட்டு கொண்டு விழிக்க வேண்டும்? நம்முடைய காரியத்தை நாம் பார்க்கலாமே. ராஜபாட்டையை தேடி பிடித்து அடைந்து காஞ்சியை நோக்கிப் போகலாமே. அதுதான் இந்த மழைக்கால இருட்டில் எப்படி சாத்தியமாகும்? இந்த காரியங்களெல்லாம் நமக்கு சம்பந்தம் இல்லை என்று எப்படி தீர்மானிக்க முடியும்? கடம்பூர் சம்புவரையர் அரண்மனையில் நமக்கு சம்பந்தமில்லாத காரியத்தை கவனித்ததினால் பிற்பாடு எவ்வளவு உபயோகம் ஏற்பட்டது? ஆனாலும் இன்றிரவு இந்த இருட்டில் இந்த வாய்க்காலின் கரையோடு போய்க் கொண்டிருப்பதனால் ஒரு பயனும் ஏற்படப் போவதில்லை. சொட்ட நனைவதுதான் பயன். குதிரை எங்கேயாவது இடறி விழுந்து காலை ஒடித்து கொண்டால் பிரயாணமே தடைப்பட்டுவிடும். திரும்பிச் சென்று அந்த பாழும் மண்டபத்தை அடைய வேண்டியதுதான். மழை விட்ட பிறகுதான் மறுபடியும் புறப்பட வேண்டும். பளிச்சென்று ஒரு மின்னல், அதன் நேர் வெளிச்சத்தில் சிறிது தூரத்தில் களத்து மேடு ஒன்றில் ஒரு குதிரை நின்றது போல தெரிந்தது. வந்ததுதான் வந்தோம், இன்னும் கொஞ்ச தூரம் சென்று அதையும் பார்த்துவிட்டுத்தான் போகலாமே. இளவரசர் மதுராந்தகருக்கு ஆபத்து சமயத்தில் கை கொடுத்து உதவினால் அதன் மூலம் பிற்பாடு எவ்வளவோ காரியங்களுக்கு சாதகம் ஏற்படலாம். குதிரையை வாய்க்காலின் கரையிலிருந்து பக்கத்து வயல் வரப்பில் வந்தியத்தேவன் இறக்கினான். குதிரை நின்றதாக தோன்றிய களத்துமேட்டை நோக்கிச் செலுத்தினான். களத்துமேட்டின் சமீபத்தை அடைந்தபோது அது ஒரு பெரிய கரிய பூதத்தைப் போல காட்சியளித்தது. இன்னொரு மின்னல் மேட்டின் மீது குதிரை நின்றது ஒரு கணம் தெரிந்தது. குதிரையின் பேரில் ஆளில்லை என்பதை வந்தியத்தேவன் கவனித்துக் கொண்டார். இடி இடித்தது. இடிக்கும் மின்னலுக்கும் பயந்துதானோ என்னவோ அந்த குதிரை மறுபடியும் தெரிகட்டு பயந்து ஓடத் தொடங்கியது. அதை தொடர்ந்து போவதில் இனி ஒரு பயனும் இல்லை. பக்கத்தில் எங்கேயாவது குதிரை மேலிருந்து விழுந்த மதுராந்தகத்தேவர் ஒருவேளை இருக்கக்கூடும். ஆகையால் வந்தியத்தேவன் பலமுறை குரல் கொடுத்து பார்த்தான். ஜிம் ஜிம் ரிம் ரிம் என்னும் மழை இறைச்சலை மீறி அவனுடைய இடிமுழக்க குரல் அங்கே யார் அங்கே யார் என்று எழுந்தது. நாலாபுரத்திலிருந்தும் அங்கே யார் என்ற எதிரொலிதான் கேட்டது. மழை மேலும் வலுத்து கொண்டிருந்தது. வாடைக்காற்று விர் என்று அடித்தது. காற்றின் வேகத்தினால் மழை தாரைகள் பக்கவாட்டில் திரும்பித் தாக்கின. குதிரை உடம்பை சிலிர்த்து கொண்டது. வந்தியத்தேவனுடைய உடம்பும் மழையினால் தாக்கப்பட்டு குளிரினால் நடுங்கத் தொடங்கியது. இனி அங்கே நிற்பதில் ஒரு பயனும் இல்லை. வந்தியத்தேவன் குதிரையை வந்த வழியே திருப்பினான். தன்னுடைய அறிவீனத்தை எண்ணி வருத்தப்பட்டு கொண்டே வந்தான். இனிமேலாவது இத்தகைய அசட்டு காரியங்களில் இறங்காமல் இருக்க வேண்டும் என்று நம்முடைய காரியம் உண்டு நாம் உண்டு என்று பார்த்து கொண்டு போக வேண்டும். குதிரை தன்னுடைய உள்ளுணர்ச்சியை கொண்டு வழி கண்டுபிடித்து இடிந்த மண்டபத்துக்கு அருகில் வந்து நின்று ஒரு கனைப்பு கனைத்தது. அப்போதுதான் வந்தியத்தேவன் சிந்தனா உலகத்திலிருந்து இந்த உலகத்துக்கு வந்தான். குதிரை மீதிருந்து இறங்கினான். அவன் உடுத்து இருந்த துணிகள் சொட்ட நனைந்து போயிருந்தன. அவற்றை உலர்த்தியாக வேண்டும். அன்றிரவு அந்த இடிந்த மண்டபத்தில் தானும் குதிரையும் தங்கியிருப்பதற்கு இடியாத பகுதி ஏதேனும் இருக்கிறதா என்று சுற்றுமுற்றும் பார்த்தான். வெட்ட வெளியில் கொட்டுகின்ற மழையில் காலிலே நெருப்பு சுட்டால் எப்படி இருக்கும்? அவ்வாறு வந்தியத்தேவன் துள்ளி குதிக்க நேர்ந்தது. அதற்கு காரணம் வேறொன்றுமில்லை, பேயில்லை, பிசாசில்லை, ஒரு சின்னஞ்சிறு குழந்தையின் குரல்தான். அம்மா அம்மா, பேயில்லை பிசாசில்லை என்று எப்படி சொல்ல முடியும்? அந்த வேளையின் அந்த மண்டபத்தில் குழந்தை குரல் எப்படி கேட்க முடியும்? அது பேய் பிசாசின் குரல் இல்லை என்று எப்படி சொல்ல முடியும்? சீச்சி, பேயும் இல்லை பிசாசும் இல்லை, பேயும் பிசாசும் பயபிராந்தி கொண்ட பேதைகளின் கற்பனை. அம்மா அம்மா, இது மனித குழந்தையின் குரல்தான். தாயை பிரிந்த சேயின் பயங்கலந்த அழுகை குரல்தான். இடிந்த மண்டபத்தின் இருளடைந்த பகுதியிலிருந்து வருகிறது. குழந்தை மட்டும்தான் இருக்கிறதா, வேறு யாரும் இல்லையா? அம்மா அம்மா, குரல் வந்த இடத்துக்கு சமீபத்தில்

0: சென்று வந்தியத்தேவன் யாரங்கே என்றான். யாரங்கே என்று குழந்தையின் குரல் எதிரொலித்தது. நான் தான், நீ யார், இருட்டில் என்ன செய்கிறாய், வெளியே வா. வெளியில் மழை பெய்கிறதே, மழை நின்றுவிட்டது, வா. என் அம்மா எங்கே? அம்மா உனக்கு பால் வாங்கி கொண்டு வரப் போயிருக்கிறாள். இல்லை, நீ பொய் சொல்லுகிறாய். நீ வெளியே வருகிறாயா, நான் உள்ளே வரட்டுமா? உள்ளே வந்தால் என் கையிலே கத்தி இருக்கிறது, குத்திவிடுவேன்.
1: அடேயப்பா, பெரிய வீரனாயிருக்கிறாயே,
0: வெளியே வந்து குத்தேன். நீ யார், புலி இல்லையே? நான் புலி இல்லை, குதிரை என்றான் வந்தியத்தேவன். நீ பொய் சொல்லுகிறாய், குதிரை பேசுமா?
1: புலியாயிருந்தால் பேசுமா?
0: வெளியே வந்தால் புலி இருக்கும், ஒருவேளை மேலே பாய்ந்துவிடும் என்று அம்மா சொன்னாள். நான் புலி இல்லை, உன் பேரில் பாயவும் மாட்டேன், பயப்படாமல் வெளியே வா.
2: பயமா? எனக்கு என்ன பயம் என்று சொல்லிக்கொண்டே ஒரு சின்னஞ்சிறு குழந்தை இருண்ட மண்டபத்திலிருந்து வெளியே வந்தது. இதற்குள் மழை நன்றாக விட்டு போயிருந்தது. மேகங்கள் சிறிது விலகி நட்சத்திரங்களும் தெரிந்தன. நட்சத்திர வெளிச்சத்தில் அந்த குழந்தையை வந்தியத்தேவன் பார்த்தான். சுமார் 4 வயது இருக்கும். இருந்த வெளிச்சத்தைக் கொண்டு வெகு லட்சணமான குழந்தை என்று தெரிந்து கொண்டான். இடுப்பில் ஒரு சிறிய பட்டு துணி உடுத்தியிருந்தது. கழுத்தில் ஒரு இரத்தன மாலை அணிந்திருந்தது. பெரிய குலத்து குழந்தையாக இருக்க வேண்டும். இதை இங்கே தனியாக விட்டுவிட்டு போன தாயார் இங்கே எதற்காக வந்தாள்? ஏன் குழந்தையை விட்டுவிட்டு போனாள்?
3: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
4: முதன் மந்திரி அன்பில் அனிருத்த பிரம்மராயர் குந்தவியிடம் சொன்னார், நான் 1000 கண்களும் 2000 செவிகளும் படைத்தவன், ஆனால் நான் அறியாத மர்மங்களும் நடைபெறலாம். சற்று முன் வானதியின் பல்லக்குக்கும் அந்த சேடி பெண்ணுக்கும் நேர்ந்திருக்கிற கதியை அறிவாரா? அவருடைய சீடன் திருமலையப்பன் பூத்தி விக்ரமகேசரியிடம் சொன்னதும் நினைவிருக்கும். காது 2 வாய் 1 ஆகவே செவிகளை நல்லா பயன்படுத்து பேச்சை குறைச்சிக்கன்னு குருநாதர் அறிவுறுத்தியிருக்கார். சரி, தங்குறதுக்கு ஏதாவது சத்திரம் சாவடியை பார்த்துக்கன்னு சொல்லிட்டு போனவன் அப்புறம் என்ன பண்ணினான்? எல்லாரையும் போல 2 கண், 2 செவி, 1 வாய் மட்டுமே கொண்டிருக்கிற வந்தியத்தேவன் சற்று முன் வர பட்ட பாட்டை பார்த்தோம், வானதியின் பல்லக்கை காணோம். என்ன ஆச்சு? அந்த சேடி பெண்ணாவது சோதிடர் வீட்டுக்கு போய் பத்திரமா இருக்காளா? தெரியல. களத்துமேட்டில் குதிரை தான் நிற்கிது, மதுராந்தகரை காணுமே. எங்கேயாவது விழுந்து கிடக்கிறாரா? அந்த இடிஞ்ச மண்டபத்தில் இடியாத பகுதி இருந்தா தங்கலாம்னு பார்த்தான். உள்ளே வந்தா கத்தியால் குத்திடுவேன்னு பயமுறுத்தது ஒரு குழந்தை. யாருடைய குழந்தை? மதுராந்தகரின் குதிரை மிரண்டு போய் வாய்க்கால் வெள்ளத்தில் பாய்ந்ததையும் தீவர்த்தி பிடிச்ச ஆள் இடறி விழுந்ததால் தீவர்த்தி வெள்ளத்தில் அமிழ்ந்ததையும் மறுகணம் முன்னைவிட பன்மடங்கு கனாந்தகாரம் சூழ்ந்ததையும் பார்த்தோம். நேர்களே, நடுக்கடலில் எரிந்த கப்பல் மூழ்கினதும் சுற்றிலும் சூழ்ந்த இருளிலே திக்கு திசை தெரியாம போனது நினைவிருக்கும். கன அடர்ந்த அந்தகாரம் இருள், கனாந்தகாரம் அடர் இருள், கல்கி பாணியில கண்ணங்கரிய காரிருள், தரிகட்டு. இத்தொடரின் பொருள் தடம் மாறி கட்டுப்பாட்டை இழந்து. வந்தியத்தேவனின் குதிரை தரிகட்டு ஓடாது, ஆனாலும் சறுக்கும் சேற்றுத்தரை, இடறி விழுந்து காலை ஒடிச்சுக்கிட்டா பிரயாணமே தடைப்பட்டுடுமே. நினைவிருக்குதா? ஈழத்தில் எல்லாருக்கும் முன்னால் போன வந்தியத்தேவனுடைய குதிரை யானை இரவு துறையில் இறங்கி பாய்ந்த போது சேற்றில் சிக்கிக்கிட்டது. பிற மொழிகளிலே வழங்கும் அருமையான சொற்களை எடுத்து ஆழ்வதில் கல்கி கொண்டிருக்கும் ஆர்வத்தை பார்த்துக்கிட்டு வரோம். இந்த பகுதியில் மழையின் ஓசையை ஜிம் ஜிம் ரிம் ரிம்னு காட்டுறார். உருது மொழியில் மெல்லிய தூறல், மழையின் சலசலப்பு ஓசையை ரிம் ஜிம்னு சொல்லுவாங்க. ஒலிக்குறிப்பு சொற்களின் நளினமே தனிதான் இல்லையா?
3: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
5: திரை இசை பாடலொன்று தொடர்கிறது. ஹரிஹரன், ஸ்ரேயா கோஷல், பவதாரிணி, சாதனா சர்க்கம் குரல்களில் ஒரு நாள் ஒரு கனவு திரைப்படத்திலிருந்து.

0: திரை இசை கேட்டீர்கள்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு

0: விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள் இடம்பெறும்.
1: முட்டாள், புதுகார் வெள்ள வாய்ப்பு, அப்பாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுப்போம். இன்னும் கொஞ்சம் அவரோட டீடைல்ஸ் சொல்லணும்.
2: நிறுத்த முட்டாளே.
1: என்ன இந்த மாதிரி பாப்அப்ஸ் கிட்ட உஷாரா இருக்கணும். ஸ்கேமர்ஸ் பர்சனல் டீடைல்ஸ் மிஸ்யூஸ் செய்ய முடியும். ஓ,
2: நீ புரிஞ்சிக்கிட்டல்ல, ரிலாக்ஸ்.
1: ஆனா கார்வென் பண்ணிருந்தா அப்பா ஹோம்வொர்க் செய்ய வைக்க மாட்டாரே.
3: ஆர்பிஐ சொல்கிறது, ஸ்மார்ட் ஆகிடுங்கள்,
1: கூலாக இருங்கள்.
4: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிரிவேதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்பறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமலா. தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்தை ஒடுக்கியதில் மத்திய ரிசர்வ் காவல் படையினர் முக்கிய பங்கு வகித்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தின் சுற்றுலா மேம்பாட்டு திட்டங்களுக்காக 390 கோடி ரூபாய் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உள்துறை செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கிய உத்தரவினை சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை ரத்து செய்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் நீளம் தாண்டுதல் பிரிவில் இந்தியாவின் முரளி ஸ்ரீசங்கர் மற்றும் லோகேஷ் சத்யநாதன் இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். தீவிரவாதத்தை ஒடுக்கியதில் மத்திய ரிசர்வ் காவல் படையினர் முக்கிய பங்கு வகித்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இப்படையின் நிறுவன தினத்தை முன்னிட்டு இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு பணிகளில் மட்டுமன்றி மக்களுக்கு சேவையாற்றுவதிலும் இப்படையினர் இன்றியமையா பங்கு வகித்து வருவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தின் சுற்றுலா மேம்பாட்டு திட்டங்களுக்காக 390 கோடி ரூபாய் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், மாமல்லபுரம் கடற்கரை கோவில் பகுதியில் 30 கோடி ரூபாய் செலவில் மேம்பாட்டுப் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக கூறினார். ராமேஸ்வரத்தில் ஆன்மீக சுற்றுலாவை மேம்படுத்துவதற்காக 20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் உள்துறை செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. சட்டம் ஒழுங்கு சூழல் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. மாநில அமைச்சர்கள் திரு விஜய் தமிழன்பன், திரு மரிய வில்சன் மற்றும் காவல்துறை உயரதிகாரிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து கோயம்பேட்டிற்கு சென்ற முதலமைச்சர் திரு விஜய் அங்குள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்டார். தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாக்க வேண்டும் என்பதில் தாவேக அரசு உறுதியுடன் உள்ளதாக தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் கூறியுள்ளார். இன்று சென்னையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தொழில் வளர்ச்சியில் மட்டுமின்றி தொழிலாளர் நலனிலும் முன்மாதிரி மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க அனைவரும் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தாவேக அரசின் கைது நடவடிக்கைகளுக்கு திமுக அஞ்சாது என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். பாளையங்கோட்டை மத்திய சிறையில் உள்ள திமுக சட்டப்பேரவை உறுப்பினர் திரு மார்க்கண்டேயனை சந்தித்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். அரசுக்கு எதிராக விமர்சனம் செய்பவர்கள் மீது கைது நடவடிக்கைகளை மேற்கொள்வது ஏற்புடையது அல்ல என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். தமிழகத்தில் குடிநீர் பற்றாக்குறை பிரச்சினைக்கு தீர்வுகாண உறுதியான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பெரும்பாலான மாவட்டங்களில் குடிநீர் பற்றாக்குறையால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மாநில நீர்வளத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள 90 முக்கிய அணைகளில் 50க்கும் மேற்பட்ட அணைகள் வறண்டுவிட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பல மாவட்டங்களில் 10 நாட்களுக்கு மட்டுமே குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். இப்பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு ஏதுவாக சிறப்பு நிதியை மாநில அரசு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கிய உத்தரவினை சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை ரத்து செய்துள்ளது. இது தொடர்பான மனுவினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு சி வி கார்த்திகேயன், திரு ஆர் சக்திவேல் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது.

0: தெரிவித்தது. அரசின் கொள்கை முடிவாக இருந்தாலும் பணி நியமனத்திற்கான நெறிமுறைகள் இதில் பின்பற்றப்படவில்லை என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசு பேருந்து விபத்து மற்றும் பட்டாசு வெடி விபத்துகளில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்கப்படாததும் அந்த உத்தரவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தவறான முன் உதாரணத்தை ஏற்படுத்தக்கூடாது என்ற அடிப்படையில் அரசு பணி வழங்கும் உத்தரவு ரத்து செய்யப்படுவதாகவும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த 31 பேரின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கப்பட்டதை எதிர்த்து இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் பளுதூக்கும் பிரிவில் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த ராஜா புத்துப்பாண்டி வெள்ளிப்பதக்கம் வென்றது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று அவரது குடும்பத்தினர் தெரிவித்தனர். ஒலிம்பிக் போட்டியிலும் இவர் பதக்கம் வெல்ல வேண்டும் என்பதே தங்களது விருப்பமாகும் என்று அவரது சகோதரர் சுரேஷ்குமார் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: சிறுவயதிலிருந்து நானும் தம்பியும் கபடி தான் விளாண்டுட்டு இருந்தோம். ஸ்கூல் லீவ் அப்போ ஸ்ட்ரென்த் ஏற்றுறதுக்காண்டி ஜிம்முக்கு போனோம். அப்போ அங்கே உள்ள பெரிய பெரிய பிளேயர்ஸ்லாம் பார்த்து உனக்கு வெயிட் லிஃப்டிங் நல்லா வரும்டா, நீ இதில் ட்ரைனிங் பண்ணால் நீ உன் லைஃப் நல்லா இருக்கும்டா, வெயிட் லிஃப்டிங் ஏற்ற பாடி உனக்கு அப்படின்னு சொல்லி சீனியர்ஸ்லாம் பார்த்து சொன்னாங்க. அப்போ அதை பார்த்து எங்கள் அம்மா அப்பா கிட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் நமக்கு அதிலேயே விளாட்றதுக்கு என்னென்ன வேணுமோ அந்த இதெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு சிறு வயதுலேருந்து எங்களை வளர்த்து வந்தாங்க. தம்பி வந்து பல இன்டர்நேஷ்னல் மெடல் பண்ணியிருக்கிறாங்க. நேற்று நடைபெற்ற கிளாஸ்கோவில் காமன்வெல்த் கேம்ஸில் சில்வர் பதக்கம், 65 கிலோ எடைப்பிரிவில் 286 கிலோ தூக்கி சில்வர் பதக்கம் வென்றுக்கிறாங்க. மேலும் மேலும் அவங்க வந்து ஒலிம்பிக் லெவலில் போகிறதுக்கு அவளுடைய ஆம்பிஷன் கண்டிப்பாக அவங்களுடைய லட்சியம் நிறைவேறும்.
0: தங்கள் மகனின் இந்த சாதனை தொடர் முயற்சிக்கு கிடைத்த வெற்றி என்று அவரது தாயார் பேச்சியம்மாள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: வேலை பார்த்து என் பிள்ளைய ஒரு நிச்சயத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு வெறித்தனமா நான் ரைவும் பாலும் பார்க்காம வேலை பார்த்து என் பிள்ளையில கொண்டு வந்தேன். அந்த பயிற்சி அடுத்தடுத்து விளாட விளாட எனக்கு சந்தோஷம்தான். 2018 விளாண்டு வந்தான், அவனுக்கு மெடல் வரல. அதனால இப்ப 2026 அவன் வெற்றி பெற்றிருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம், எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா கஷ்டம் ஒரு வகையில இல்லை, சிரமம் நிறைய பட்டிருக்கேன். ஆனா அதுக்கு வெற்றி இப்ப எனக்கு என் பிள்ளைக்கு இந்த ஊர் மக்களுக்கும் தமிழ்நாடு மக்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிடுதேன்.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
4: தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வுப்பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 வட கடலோர தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 4 உள் தமிழக பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாகவும், கடலோர தமிழகம் புதை மற்றும் காரைக்கால் பகுதிகள் இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: இதற்கிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று மாலை பரவலாக மழை பெய்தது. மாவட்ட செய்திகள். விருதுநகர் மாவட்டம் செங்கமலப்பட்டியில் அனுமதி பெறாமல் இயங்கி வந்த பட்டாசு ஆலையில் நேரிட்ட வெடிவிபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 4 லட்சம் ரூபாய் நிவாரண உதவியை மாநில அரசு அறிவித்துள்ளது. சேலம் மாவட்டத்தில் உள்ள 10 பருவநிலை மாற்றத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை தடுக்கும் வகையில் 6 ரூபாய் செலவில் வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக வேளாண் துறை இணை இயக்குநர் திரு ஸ்ரீனிவாசன் கூறியுள்ளார். மதுரை மாவட்டத்தில் மக்கள் குறைதீர் கூட்டத்தில் பெறப்படும் மனுக்கள் மீது சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா அறிவுறுத்தியுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு ரவிக்குமார் இன்று வழங்கினார். கடலூர் மாவட்டத்தில் நாட்டுப்புற கலைஞர்கள் மூலம் மேற்கொள்ளப்பட உள்ள எய்ட்ஸ் விழிப்புணர்வு

0: பிரச்சாரத்தை ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் நடைபெற்ற போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியில் ஏராளமான மாணவர்கள் பங்கேற்றனர். பூரியிலிருந்து போத்தனூருக்கு இன்றிரவு மணி 10:45 சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் நீளம் தாண்டுதல் பிரிவில் இந்தியாவின் முரளி ஸ்ரீசங்கர் மற்றும் லோகேஷ் சத்யநாதன் இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 200 மீட்டர் நீச்சல் பிரிவில் சஜன் பிரகாஷ் இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். 110 மீட்டர் தடை ஓட்டத்தில் தேஜஸ் ஷிர்சே இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் 100 மீட்டர் பாரா நீச்சல் பிரிவில் ஸ்வத்திக் பாட்டீலும் இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். ஆடவர் குத்துச்சண்டை பிரிவில் சச்சின் சிவச் கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளார். பிலிப்பைன்ஸின் மணிலாவில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷ் குக்ரேட்டி பட்டம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்தை ஒடுக்கியதில் மத்திய ரிசர்வ் காவல் படையினர் முக்கிய பங்கு வகித்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தின் சுற்றுலா மேம்பாட்டு திட்டங்களுக்காக 390 கோடி ரூபாய் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உள்துறை செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கிய உத்தரவினை சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை ரத்து செய்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் நீளம் தாண்டுதல் பிரிவில் இந்தியாவின் முரளி ஸ்ரீசங்கர் மற்றும் லோகேஷ் சத்யநாதன் இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இனி விளம்பரம்.
2: மருமகளே,
3: என்னம்மா?
2: இந்த வீட்டுக்குன்னு சில சட்டம் இருக்கு.
3: அதாவது?
2: அதாவது இங்க கேஷ் பாரம்பரியம் இல்ல.
3: அப்ப கொடுக்கல் வாங்க.
2: அத நாங்க டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணிடுவோம்.
3: ஓ,
2: அதாவது யுபிஐல இருந்து.
3: அப்படியா?
2: ஆமா, பாரு இன்னொரு சட்டம் இருக்கு.
3: அது என்னம்மா?
2: முகத்தை காட்டுறது கூட யுபிஐ கிட்ட காட்டு.
3: நீங்க வேற அம்மா.
4: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
3: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
5: கேளடி கண்மணி படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் உமாரமணன் குரல்களில் இருவர் இணைந்து ஒன்றானால் நீ பாதி நான் பாதிதானே.

நியாயத்தராசு படத்திலிருந்து கேஜே ஏசுதாஸ் குரலில், தொலைவில் இருக்கும் பொழுதே வானம் அவ்வளவு அழகாக இருக்கும் பொழுது தரையிறங்கி அருகில் வந்தால், அதுவும் தலை துவட்டி போனால்

மௌனம் சம்மதம் படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் சித்ரா குரல்களில். வானில் ஒரு நிலாவே அழகென்றால் இந்த பாடலில் எத்தனை நிலாக்கள்!

0: உச்சிமலை தேனாய் இந்த பச்சைமலை பூவு. எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் கிழக்கு வாசல் படத்திலிருந்து.
1: பச்சைமலை பூவு நீ உச்சிமலை தேனு,

0: மனம் இனிக்கும் இனிய பாடல்களை திரையிசையாக கேட்டு மகிழ்ந்தீர்கள்.
1: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
2: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
1: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
2: இந்த கதையில் மாற்றமில்லை,
1: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
2: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
1: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
2: நிகழ்ச்சிகளை இலவசமாக கண்டுகளிப்போம்.
0: நேரம் 7 மணி, ஆகாஷ்வாணி. திரைகானம் கேட்போம். பெரிய வீட்டு பண்ணக்காரன் திரைப்படத்திற்காக கே.ஜே. யேசுதாஸ், சித்ரா குரல்கள்.

0: கேட்ட பாடலோடு திரைகானம் நிறைவு பெறுகிறது நேயர்களே. நேரம் 7:10. ஆகாஷ்வாணி விழுப்புரம் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ஜி சுரேஷ் அவர்கள்.
1: மத்திய அரசின் தூய்மை பணியாளர்கள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் தூய்மை பணியாளர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மத்திய மாநில அரசுகளின் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் மூலமாக நேரடியாக பயனாளிகள் சென்றடையும் வகையில் நோக்கத்தில் தமிழகம் முழுவதும் அனைத்து நகராட்சிகளிலும் 22ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை சிறப்பு முகாம்கள் நடைபெற்றன. அதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் நகராட்சியில் நடைபெற்ற சிறப்பு முகாமில் மத்திய மாநில அரசுகளின் திட்டங்கள் குறித்த கண்காட்சிகள் வைக்கப்பட்டிருந்தன. இதனை விழுப்புரம் நகராட்சி ஆணையர் ஷியாமிலா குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். துப்புரவு பணியாளர்களுக்கு தேவையான சிறப்பு முகாமில் துப்புரவு பணியாளர்களுக்கான சிறப்பு வங்கிக் கடன், பிரதம மந்திரி மக்கள் மருத்துவம் மற்றும் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்திற்கான அனுமதி, வங்கிக் கணக்குகளை துவங்குவது மற்றும் ஆதார் அட்டை சரிபார்ப்பது உள்ளிட்டவைகளை நேரடியாக பயனாளிகளுக்கு கொண்டு சேர்த்தனர். இதன் மூலம் 482 தூய்மை பணியாளர்கள் பயன்பெற்றனர். மத்திய அரசின் நகர்ப்புற குடிநீர் திட்டமான ஜல்ஜீவன் மிஷன் அர்பன் திட்டத்தின் கீழ் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களை உள்ளடக்கிய 3 நகராட்சிகளில் 3 பேரூராட்சிகள் மற்றும் 11 ஊராட்சிகளில் ஒன்றியங்களைச் சேர்ந்த 1565 ஊரக குடியிருப்பு பகுதிகளில் குடிநீர் இணைப்பு ஏற்படுத்துவதற்காக ரூபாய் 2383 கோடி மதிப்பில் புதிய திட்டம் தயாரிக்கப்பட்டு இதனை அரசு ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டிற்கான நீட் தேர்வு, இளநிலை படிப்பிற்கான நீட் தேர்வு நடைபெற்று அதற்கான ரிசல்ட் வெளியிடப்பட்டது. இதில் விழுப்புரத்தைச் சேர்ந்த வெங்கடபதி வேலாயுதம் என்ற மாணவன் தமிழக அளவில் முதலிடம் பிடித்தார். மேலும் இந்திய அளவில் 12ஆம் இடம் பிடித்தார். இவர் 720 மார்க்கிற்கு 705 மதிப்பெண்கள் பெற்று 99.9% மதிப்பெண் பெற்றார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகராட்சி அலுவலகத்தில் சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு தலைமையில் பல்வேறு துறை சார்ந்த அலுவலர்களுடன் விழுப்புரம் மாவட்ட வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து பொதுமக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் குறித்தும் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய அமைச்சர் வன்னியரசு, திண்டிவனம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பொதுமக்களுக்கு தடையின்றி பாதுகாப்பான குடிநீர் வழங்கவும், ஆழ்துளை கிணறுகள் மற்றும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் ஆகியவற்றை திறம்பட செயல்படுத்தவும், அவற்றை பழுது இருந்தால் பழுதை நீக்கவும், குழாய்களை சரிவர அமைத்து சீரமைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் அனைத்து துறை அதிகாரிகளுடன் ஒன்றிணைந்து அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைத்து செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்வதற்கு அதிகாரிகள் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அவர் அப்பொழுது கேட்டுக்கொண்டார். மத்திய மாநில அரசுகளின் திட்டங்களை நேரடியாக சென்று மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்றும் அதிகாரிகள் முழுவீச்சில் பணியாற்ற வேண்டும் என்றும் அவர் அப்பொழுது கேட்டுக்கொண்டார். இந்திய பொருளாதாரத்தின் மிகப்பெரிய பங்கு வகிப்பது கால்நடைகள். அவற்றை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. மிகப்பெரிய கொடிய நோயான கோமாரி நோயை கட்டுப்படுத்துவதற்கு, கால்நடைகளை காப்பாற்றுவதற்கும் மத்திய அரசு தேசிய விலங்கின நோய் தடுப்பு திட்டத்தின் மூலம் ஆண்டுதோறும் இலவசமாக தடுப்பூசி முகாம் நடைபெறுகிறது. விழுப்புரம் மாவட்டத்தில் நடைபெற்ற தடுப்பூசி முகாம் 1 மாத காலம் நடைபெற்றது. இதில் 13 ஒன்றியங்களிலும் பல்வேறு கிராமங்களில் முகாம்கள் நடத்தப்பட்டன. இதன் மூலம் 448,000 கால்நடைகள் பயன்பெற்றன. இந்த முகாமினை தவறாமல் மக்கள் பயன்படுத்திக் கொண்டனர். விழுப்புரம் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு சார்பில் மாவட்ட ஆட்சியர் பெருந்திட்ட வளாகத்தில் போதைப் பொருள் ஒழிப்பு குறித்து, போதைப் பொருட்களால் ஏற்படும் சீர்கேடு குறித்தும் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதனை விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் ஏராளமான சுயஉதவிக்குழு பெண்கள் கலந்து கொண்டனர். போதைக்கு எதிரான வாசகங்கள் மற்றும் போதைப் பொருளால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்த வாசகங்களை பதாகைகளாக ஏந்தி பேரணியில் சென்றனர். பேரணி முக்கிய வீதிகள் வழியாக சென்றடைந்து தலைமை மருத்துவமனையில் முடிவடைந்தது. இதில் ஏராளமான சுயஉதவிக்குழு பெண்கள் கலந்து கொண்டனர். தூய்மை பாரத இயக்க திட்டத்தின் கீழ் விழுப்புரம் மாவட்டத்தில் கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் 2025ஆம் ஆண்டு வரை 233,869 கழிப்பறைகள் கட்டி முடிக்கப்பட்டு பயனாளிகளிடம் வழங்கப்பட்டுள்ளன. மேலும் இத்திட்டத்தின் மூலம் 2025-26ஆம் ஆண்டு புதிய தனிநபர் கழிப்பறைகள் 5,964 இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு, இதுவரை 5,014 கழிவறைகள் கட்டி முடிக்கப்பட்டு பயனாளிகளிடம் வழங்கப்பட்டுள்ளன. மேலும் 950 கழிவறைகள் கட்டும் பணி தற்பொழுது நடைபெற்று வருவதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் சிறுவந்தாடு அருகே உள்ள பூவரசன்குப்பம் கிராமத்தில் கல்தூணில் நரசிம்மர் தோன்றி காட்சியளித்ததாக, கிபி 7ஆம் நூற்றாண்டில் பல்லவன் மன்னரால் கட்டப்பட்ட சிறப்புடைய இந்த கோயில் ஆண்டுதோறும் ஜூன் ஜூலை மாதங்களில் பிரம்மோற்சவ உற்சவம் நடைபெறும். இந்த பிரம்மோற்சவ விழாவில் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் நடைபெற்றது. தேரோட்டத்தை முன்னிட்டு லட்சுமி நரசிம்மருக்கு பல்வேறு அபிஷேகங்கள், ஆராதனைகள் செய்யப்பட்டன. இதனைத் தொடர்ந்து தேர் வீதி உலா வந்தது. இதில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.

0: விழுப்புரம் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஜி. சுரேஷ் அவர்கள். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தை முடக்க வேண்டும் என்ற நோக்கில் எதிர்க்கட்சிகள் செயல்படுவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குறை கூறியுள்ளார். தேசிய மின்னணு சட்டப்பேரவை செயலி திட்டத்தின் கீழ் 33 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் இணைந்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இந்தியா சீனா இடையேயான வர்த்தகம் நாத்துலா கணவாய் வழித்தடத்தில் அடுத்த மாதம் 1 முதல் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒடிஷா, சத்தீஸ்கர் மற்றும் மேற்குவங்க மாநிலங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் நாளை வரை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி அசர்பைஜானின் பாக்குவில் இன்று தொடங்கியது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்றத்தை முடக்க வேண்டும் என்ற நோக்கில் எதிர்க்கட்சிகள் செயல்படுவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குறை கூறியுள்ளார். மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், காங்கிரஸ் உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபடுவதை தவிர்த்து ஆக்கப்பூர்வமான விவாதங்களில் பங்கேற்க முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இதன் மீது விவாதம் நடைபெறுவதற்கு எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இருப்பினும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக அவை நடவடிக்கைகள் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. மாநிலங்களவை நடவடிக்கைகளும் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக ஒத்திவைக்கப்பட்டன. தேசிய மின்னணு சட்டப்பேரவை செயலி திட்டத்தின் கீழ் 33 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் இணைந்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் இதனை தெரிவித்த அவர், இந்த திட்டத்தின் கீழ் 21 சட்டப்பேரவைகள் முழுமையாக டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக கூறினார். சட்டப்பேரவை நடவடிக்கைகளை முழுமையாக கணினி மயமாக்கும் வகையில் இந்த செயலி வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். குஜராத்தில் 27,000 கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்க்க வகை செய்யும் கப்பல் கட்டுமான கொள்கையை அம்மாநில முதலமைச்சர் திரு புபேந்திர பட்டேல் இன்று வெளியிட்டார். அகமதாபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் இதனை வெளியிட்டதாக குஜராத் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 2 ஒருங்கிணைந்த கப்பல் கட்டுமான தொழில் பூங்காக்களை ஏற்படுத்த இந்த கொள்கையில் வகை செய்யப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவின் கோலாப்பூர் மற்றும் சாங்லி மாவட்டங்களில் வெள்ள பாதிப்புகளை தடுப்பதற்கு 3,200 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் அறிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், உலக வங்கியின் நிதி உதவியுடன் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறியுள்ளார். மழை நீரை சேமிக்க வகை செய்யும் நடவடிக்கைகளும் இந்த திட்டத்தில் அடங்கும் என்றும் திரு தேவேந்திர பட்னாவிஸ் தெரிவித்துள்ளார். பஞ்சாபில் அரசு பள்ளிகளில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு பகவந்த் மான் கூறியுள்ளார். லூதியானாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பள்ளிகளில் நவீன வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இதன் காரணமாக கல்வித்துறையில் பஞ்சாப் சிறந்து விளங்கி வருவதாகவும் திரு பகவந்த் மான் குறிப்பிட்டார். மேற்குவங்கத்தில் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தை வெற்றிகரமாக மேற்கொள்வதற்கு விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. இந்த இயக்கம் அடுத்த மாதம் 9 தொடங்கி 17 வரை நடைபெறுவதையொட்டி அனைத்து அரசு துறைகளும் இதற்கான ஏற்பாடுகளை செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக மேற்குவங்க அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அனைத்து மாவட்டங்களுக்கும் 1.5 லட்சம் தேசிய கொடிகள் வழங்கப்பட உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தவிர இந்த இயக்கத்திற்காக மாவட்டங்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மிசோரம் மாநிலத்தில் சுகாதார கட்டமைப்பு வசதிகளை வலுப்படுத்துவதற்காக மத்திய அரசு 120 கோடி ரூபாய் வழங்க உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு லால்டு ஹோமா கூறியுள்ளார். ஐசால் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மருத்துவ கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் மாநிலங்களுக்கு நிதி உதவி வழங்கும் வகையில் மத்திய அரசு இந்த திட்டத்தை செயல்படுத்தி வருவதாக அவர் கூறினார். நடப்பு நிதியாண்டில் இந்த திட்டத்திற்காக மத்திய அரசு 4,200

கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும் திரு லால்டுஹோமா தெரிவித்தார். கேரளத்தில் துப்புரவு பணிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் கூறியுள்ளார். திருவனந்தபுரத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், குப்பைகளை முறையாக அகற்றுவது சவாலாக உள்ளது என்று குறிப்பிட்டார். குறிப்பாக மக்கள் அதிகம் வசிக்கும் இடங்களில் குப்பைகள் ஆங்காங்கே கொட்டப்படுவது சிக்கலை ஏற்படுத்துவதாகவும் அவர் கூறினார். இதனை கருத்தில் கொண்டு இப்பிரச்சினைக்கு தீர்வு காண தமது அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாகவும் திரு வி டி சதீசன் தெரிவித்தார். சுரங்கத்துறை செயலராக திரு கேசவ் சந்திரா இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து இத்துறையின் செயல்பாடுகள் குறித்து அலுவலர்களுடன் அவர் விரிவாக ஆய்வு மேற்கொண்டார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தின் போது சுரங்கத்துறையின் வளர்ச்சிக்கு அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என்று திரு கேசவ் சந்திரா கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். அயோத்தி ராமர் கோயில் அறக்கட்டளை நன்கொடை முறைகேடு தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வரும் சிறப்பு புலனாய்வு குழுவில் தடயவியல் தணிக்கை நிபுணரையும் சேர்க்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரப்பிரதேச அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதிகள் திரு ஜாய்மல்யா பக்சி, திருமதி மோகனா அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இவ்விசாரணை தொடர்பான இடைக்கால அறிக்கையை சிறப்பு புலனாய்வு குழு சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜார்க்கண்டில் 16 நக்சலைட்டுகள் நாளை சரணடைய உள்ளதாக காவல்துறை கூறியுள்ளது. 39 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை அறிவிக்கப்பட்டிருந்த 6 நக்சலைட்டுகளும் இதில் அடங்குவர் என்று காவல்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. துபாய் மும்பை இடையேயான இண்டிகோ விமானம் அவசரமாக ராஜ்கோட் விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டது. 194 பேருடன் சென்று கொண்டிருந்த இந்த விமானத்தில் புகை தென்பட்டதை அடுத்து அவசரமாக தரையிறக்கப்பட்டதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்தனர். பயணிகள் பாதுகாப்பாக உள்ளதாகவும் அவர்கள் கூறினர். ஜம்மு காஷ்மீரில் இன்று மீண்டும் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதன் காரணமாக ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் போக்குவரத்து தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. இருப்பினும் அமர்நாத் யாத்திரைக்கு சென்ற வாகனங்கள் மட்டும் பலத்த பாதுகாப்புக்கிடையே அனுமதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த வழித்தடத்தில் வழக்கமான போக்குவரத்தை மீண்டும் தொடங்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். இந்தியா சீனா இடையேயான வர்த்தகம் சிக்கிம் எல்லைப் பகுதியான நாத்துலா கணவாய் வழித்தடத்தில் அடுத்த மாதம் 1 முதல் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவிட் பாதிப்பு காரணமாக கடந்த 2020 முதல் இந்த வழித்தடத்தில் வர்த்தகம் ரத்து செய்யப்பட்டிருந்தது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக ஒடிசா, சத்தீஸ்கர் மற்றும் மேற்கு வங்க மாநிலங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் நாளை வரை கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஒடிசா மாநிலத்தின் ஒரு சில பகுதிகளில் அதி கனமழை பெய்யக்கூடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஒடிசா, மேற்கு வங்கம் மற்றும் ஆந்திர கடலோர பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் ஞானேஸ்வரி யாதவ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 53 கிலோ பளுத்தூக்கும் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டிகளின் நீளம் தாண்டுதல் பிரிவில் இந்தியாவின் முரளி ஸ்ரீசங்கர் மற்றும் லோகேஷ் சத்யநாதன் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் 200 மீட்டர் நீச்சல் பிரிவில் சஜன் பிரகாஷ் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். 110 மீட்டர் தடை ஓட்டத்தில் தேஜஸ் ஷிஷே இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் 100 மீட்டர் பாரா நீச்சல் பிரிவில் ஸ்வாதிக் பாட்டிலும் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். ஆடவர் குத்துச்சண்டை பிரிவில் சச்சின் சிவாஜ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். 60 கிலோ எடைப்பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் இங்கிலாந்தின் வில்லியம் ஹெவிட்டை வென்றார். 80 கிலோ எடைப்பிரிவில் அங்குஷ் பங்கலும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்று புதுதில்லி திரும்பிய ஜண்டுகுமாருக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி அஜர்பைஜானின் பாக்குவில் இன்று தொடங்கியது. அடுத்த மாதம் 2 தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் இந்தியாவின் சார்பில் ரோஹித்

0: இனி வன்ஷிகா, சந்தியா, தன்யா, நிஷு, கோவிந்த், அனுஜ், சச்சின் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தை முடக்க வேண்டும் என்ற நோக்கில் எதிர்க்கட்சிகள் செயல்படுவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குறை கூறியுள்ளார். தேசிய மின்னணு சட்டப்பேரவை செயலி திட்டத்தின் கீழ் 33 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் இணைந்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இந்தியா சீனா இடையேயான வர்த்தகம் நாத்துலா கணவாய் வழித்தடத்தில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒடிஷா, சத்தீஸ்கர் மற்றும் மேற்குவங்க மாநிலங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் நாளை வரை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் ஞானேஸ்வரி யாதவ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி பண்ணை செய்தி. செங்கல்பட்டு மாவட்ட கால்நடை வளர்ப்போருக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. காட்டாங்குளத்தூர் ஊராட்சி ஒன்றியம் திருக்கச்சூர் கிராமத்தில் கால்நடைகளில் ஆகஸ்ட் 2024 கட்டி நோய் பாதிக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டில் இத்தகைய நோய் அப்பகுதியில் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதால் விவசாய பெருமக்கள் நோய் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள அருகில் உள்ள கால்நடை உதவி மருத்துவர் மற்றும் கால்நடை கிளை நிலையங்களை அணுகி கட்டி தோல் நோய் பரவாமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடைபிடிக்க வேண்டும் என காஞ்சிபுரம் கால்நடை நோய் புலனாய்வு பிரிவு உதவி இயக்குநர் அறிவிக்கிறார். உழவர் பெருமக்களே, நீங்கள் நெல் சாகுபடி செய்ய இருக்கிறீர்களா? திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்களை கடைபிடிக்கலாமே. இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள்: குறைந்த அளவு விதையே தேவைப்படும், அதாவது 1 ஏக்கருக்கு 3 கிலோ விதை போதுமானது. பாய் நாற்றங்கால் மூலம் நாற்று உற்பத்தி செய்ய வேண்டும். 14 நாட்கள் வயதுடைய நாற்றுகளை நடுவதற்கு பயன்படுத்தலாம். 1 குத்துக்கு 1 நாற்று வைத்தாலே போதுமானது. சதுர முறை நடவை பின்பற்ற வேண்டும். பயிர் இடைவெளி நாற்றுக்கு நாற்று 25 சென்டிமீட்டர் என்ற அளவில் இருக்க வேண்டும். நீர் மறைய நீர் கட்டுதல் அவசியம். கோனோவீட்டர் மூலம் களை எடுக்க வேண்டும். 2 முதல் 3 முறை கோனோவீட்டரை பயன்படுத்தலாம். இலை வண்ண அட்டை மூலம் உர மேலாண்மையை கையாளலாம். 3 முதல் 4 டன் நெல் விளைச்சல் கிடைக்கும். திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்கள் பற்றி மேலும் நீங்கள் அறிய வேண்டுமா? உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மைத்துறை அலுவலர்களை அணுகுங்கள் அல்லது வேளாண்மை அறிவியல் நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள். இவ்வாறு காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் அறிவிக்கிறார். பண்ணையாளர்கள் கவனத்திற்கு: புறக்கடையில் கோழி வளர்க்கலாம். வீட்டிற்கு தேவையான இறைச்சி மற்றும் முட்டைகள் கிடைக்கின்றன. குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் பெற இயலும். மகளிருக்கு ஏற்ற சுய வேலைவாய்ப்பு தொழில் இது. மேம்படுத்தப்பட்ட இனங்களான ரோபோ வெள்ளை, கிரிராஜா, வனராஜா, கிராமப்பிரியா, ராமலட்சுமி ஆகிய கோழி இனங்களை வளர்க்கலாம். நாட்டு இனங்களான கொண்டைக்கோழி, சண்டைக்கோழி, கழுகுக்கோழி, கருங்கால் கோழி ஆகிய இனங்களையும் வளர்க்கலாம். பெட்டை கோழிகள் 25 முதல் 30 வார வயதில் முட்டையிட ஆரம்பிக்கும். நாட்டு இனங்கள் 1 வருடத்திற்கு 60 முதல் 120 முட்டைகள் வரை இடும். மேம்படுத்தப்பட்ட இனங்கள் 1 வருடத்திற்கு 130 முதல் 180 முட்டைகள் வரை இடும். தீவனமாக உடைத்த அரிசி, கம்பு, சோளம், கேழ்வரகு, மக்காச்சோளம், புழுப்பூச்சிகள், கரையான்கள் போன்றவற்றை பயன்படுத்தலாம். கோழிகளில் ஏற்படும் வெள்ளை கழிச்சல் நோய்க்கு எதிராக 8 மற்றும் 16 வார வயதில் ராணிக்கெட் தடுப்பூசியை போடுதல் அவசியம். புறக்கடை கோழி வளர்ப்பு பற்றி இன்னும் விவரங்கள் வேண்டுமா? உங்கள் பகுதியில் உள்ள கால்நடை பராமரிப்புத்துறை அலுவலர்களை அணுகுங்கள் அல்லது வேளாண் அறிவியல் நிலையங்களை அணுகுமாறு கேட்டுக்கொள்கிறோம். முருங்கை சாகுபடியாளர்கள் கவனத்திற்கு: முருங்கைக்காயில் காய் ஈ தாக்குதலினால் காய்கள் காய்ந்தும் பிளந்தும் காணப்படும். காய்களில் இருந்து தேன் போன்ற திரவம் வடியும். இது பிசின் போல காணப்படும். இதை கட்டுப்படுத்த தாக்கப்பட்ட மற்றும் காய்ந்து விழுந்த காய்களை சேகரித்து அழிக்க வேண்டும். பூச்சியினை ஈர்க்கும் பொருட்களான சிட்ரோனெல்லா எண்ணெய், நீலகிரி எண்ணெய், வினிகர், அசிட்டிக் அமிலம், டெக்ஸ்ட்ரோஸ் அல்லது லாக்டிக் அமிலத்தை வைத்து ஈக்களை கவர்ந்து அழிக்கலாம். மரங்களை சுற்றியுள்ள நிலத்தை உழவு செய்து மண்ணில் இருக்கும் கூட்டுப்புழுக்களை அழித்து தாய் பூச்சி உருவாவதை தவிர்க்கலாம். நிம்பிசிடின் என்ற வேம்பு சார்ந்த மருந்தினை 1 லிட்டர் தண்ணீருக்கு 3 மில்லி என்ற அளவில் கலந்து காய் உருவான பிறகு 35 நாட்கள் கழித்தும் தெளித்து முருங்கையில் காய் ஈ தாக்குதலை கட்டுப்படுத்தலாம். மேலும் விவரங்களுக்கு உங்கள் பகுதியில் உள்ள தோட்டக்கலைத்துறை அலுவலர்களை அணுகுமாறு கேட்டுக்கொள்கிறோம். உழவர் நண்பர்களே, அடுத்து வரும் மழையை நம்பி பயிர் சாகுபடிக்காக காத்திருக்கிறோம். அடுத்த பருவத்தில் என்ன பயிர் சாகுபடி செய்ய இருக்கிறோம்? நெல், உளுந்து, மக்காச்சோளம், கேழ்வரகு, குதிரைவாலி, வரகு சாமை, பாசிப்பயிறு, கொள்ளு, நிலக்கடலை,

அவரை, கொத்தவரை, காய்கறி, தட்டை பயிறு, பாலக்கீரை இவற்றின் விதைகள் தேவையா? உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை ஆராய்ச்சி நிலையங்கள் அல்லது வேளாண் அறிவியல் நிலையங்களை அணுகுங்கள். பண்ணை செய்தி கேட்டீர்கள்.

0: நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம்.
1: அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சி.
2: செல்வி, கடையில நீதான் இருக்கியா?
3: ஆமா பிள்ள, உனக்கு என்ன வேணும்?
2: நொய்யரிசி இருக்கு, கோழிகளுக்கு வேணுமான்னு கேட்டாரு உங்க மச்சான், அதான் வந்தேன்.
3: ஆமா ஆமா, நீ வந்தா எடுத்து கொடுக்கணும்னு ஒரு பைய கொடுத்துட்டு போனாரு. இதோ இந்தா இருக்கு. இந்தா பிள்ள, எடுத்துக்க.
2: கொண்டா கொண்டா.
3: வள்ளி, உங்க பண்ணையில கோழிங்க அதிகமாயிருச்சு போல.
2: ஆமா செல்வி.
3: கோழிகளுக்கு வேற என்ன தீவனம் வேணும்னாலும் நம்ம கடையிலே வாங்கிக்க.
2: கண்டிப்பா, நான் உங்க கடையில் தானே வாங்குவேன், அதை நீ வேற ஞாபகப்படுத்தணுமா என்ன? அது இருக்கட்டும், உங்க கழனியில இந்த முறை மாத்து பயிர் போட போறதா சொன்னியே, என்ன ஆச்சு?
3: அதுக்கான வேலைகள்லாம் படிப்படியா நடந்துகிட்டே இருக்கு. இப்பதான் தக்க பூண்டு போட்டிருக்கோம், மடக்கி உழுது மண்ணுக்கு சத்து சேர்க்கணும்ல.
2: ஓ, அப்ப மண்ணுக்கு இப்படிதான் வளம் ஏத்தணுமோ?
3: இது மட்டும் இல்ல வள்ளி, இன்னும் எத்தனையோ இயற்கை முறைகள் இருக்கு. வேளாண்மையில் அங்கக இடுபொருட்களின் பயன்பாடு பத்தின விவரங்களை திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் கே சிவகாமி அவங்க எடுத்து சொல்றாங்க. இந்த விவரங்களை கேளு, உனக்கே புரியும்.
4: கடந்த ஒரு 10 வருஷமா நம்ம வந்து அங்கங்க வேளாண்மைக்கு அதிகமான முக்கியத்துவம் தரும். இப்போ ஒரு படி முன்ன வந்து நம்ம என்ன பண்றோம்னா, இயற்கை வேளாண்மைக்கு பெரிய அளவில் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். கவர்மெண்ட், நம்மளுடைய தமிழ்நாடு அரசும் ஆகட்டும் மத்திய அரசு ஆகட்டும், நிறைய இடத்துல சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இதில் வந்து பார்த்தோம்னா, இயற்கை வேளாண்மை நம்பியும் நம்மளால இருக்க முடியாது, உரங்களை நம்பியும் இருக்க முடியாது. அந்த பட்சத்தில் பார்த்தோம்னா நம்ம அங்கங்க வேளாண்மை தான் ரொம்ப முக்கியமான பங்காக வகிக்கிறது. இப்போ நிறைய பேர் வந்து அந்த அங்கங்க வேளாண்மையில வந்து ஒரு குழப்பம் இருக்கும், அது வந்து ஆர்கானிக்கு இதில் வந்து ஃபர்டிலைசர்ஸ் உள்ளே வரலாமா, சில பேர் வந்து பயோ ஃபர்டிலைசர்ஸ்லாம் உள்ளே வரலாமான்னு நிறைய ஐயங்கள் வந்துட்டுருக்கு. அதில் வந்து முக்கியமாக அந்த அங்கங்க வேளாண்மையில் வந்து எந்த மாதிரியான இடுபொருட்கள் பயன்பாட்டில் இப்போ அதிகமாக வந்து முன்னிலைப்படுத்தி நம்மளுடைய மண்ணுக்கு சத்து, அதாவது நம்மளுடைய மண்ணுக்குள்ளே சத்தை வந்து மேம்படுத்துறதுக்கு எந்த மாதிரி உரங்கள் ஆகட்டும், எந்த மாதிரி சுழற்சி முறைகள் ஆகட்டும் பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக நம்மளுடைய தொகுப்பு தான் சொல்ல போகிறோம். பொதுவாக இந்த அங்கங்க வேளாண் இடுபொருட்களை பார்த்தோம்னா, இந்த மூடு பயிர், ஊடு பயிர், நிலப்போர்வை, பல பயிர் மண்ணின் வளம் காக்கும், இந்த உத்திகளை பயன்படுத்தணும்னா நம்முடைய மண் மாதிரிகள் நல்லாயிருக்கும். அங்கங்க வேளாண்மை பொதுவாகவே வந்து நமக்கு நம்ம சொல்லுவோம், பசுந்தாள் போடுங்க, பசுந்தழை போடுங்க, மண்புழு உரம். இது தவிர்த்து இது மாதிரி நான் சொல்லக்கூடிய இந்த ஊடு பயிர், நிலப்போர்வையெல்லாம் பயன்படுத்தும் போது அதிகமான மண்ணுக்கு வளங்கள் வந்து வருதுன்னு சொல்லிட்டு நிறைய ஆராய்ச்சிகளை கண்டுபிடித்திருக்காங்க. இப்போ பொதுவாக பார்த்தோம்னா, இந்த பயிர் சுழற்சியும் பல்லுயிர் பெருக்கமும் மண் வளத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆயுதமாக கருதப்படுகிறது. மண்ணின் வளம் என்பது பார்த்தீங்கன்னா, நுண்ணுயிர்களின் எண்ணிக்கையை பொறுத்து மட்டும் இல்லை, நீர்ப்பிடிப்பும் தன்மையை பொறுத்து மட்டும் இல்லை, மண்ணில் எஞ்சியுள்ள தாவர ஊட்டச்சத்துகளின் அளவை பொறுத்துமே வந்து ஒரு முக்கியமான அளவீடாக கருதப்படுதுங்க. அதாவது வந்து உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் வரும்போது, கோடை மாதம் வரும்போது, இந்த சித்திரை பட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சம்மர் பிளவையும் சொல்லுவாங்க, கோடை உழவு சொல்லுவாங்க. இந்த கோடை உழவு பண்ணுறதோட மெயின் ரீசன் பார்த்தோம்னா, நம்ம முன்ன பண்ணக்கூடிய பயிர்கள் வரக்கூடிய நிறைய வந்து முட்டைகள், மண்ணில் இருக்கக்கூடிய வந்து நிறைய நோய் காரணிகள் இருக்கும், நிறைய பூச்சி முட்டை விட்டுருக்கும், அது வந்து மற்ற பயிர் வரும்போது அட்டாக் பண்ணும். அடுத்து வரக்கூடிய பயிர் வரும்போது அது வந்து தவிர்த்துட்டு இருக்காது, இந்த கோடை உழவு பண்ணுவோம். அப்போ இருக்கும்போது அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம பண்ணணும். இதனால என்ன பார்த்தோம்னா, இச்சூழல் சமாளிக்க அங்கங்க வேளாண்மை வந்து மூடு பயிர், ஊடு பயிர், திலப்போர்வை வந்து போன்ற எளிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்துனதுனால, இந்த தொழில்நுட்பங்களை பார்த்தோம்னா மண்ணின் வெப்பம் கோடை காலத்தில் ஓரளவுக்கு தடுக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் மண்ணின் ஈரப்பதம் நிலைப்படுது. அதனால தான் இந்த கோடை உழவு பண்ணவுடனே பார்த்தோம்னா, நிறைய இடத்துல வந்து வாட்டர் ஹோல்டிங் சொல்லுவாங்க, இந்த நிலத்தில் இருக்கக்கூடிய நீரை வந்து இழுத்துக்கக்கூடியது. சில பேர் அந்த மாய்ச்சர் அந்த ஈரப்பதத்தை வைத்து கூட நிறைய இடத்துல சிறுதானியங்களாக

இருக்கட்டும் கேழ்வரகாக கூட போடுவாங்க. கோடை உழவுன்றது பார்த்தீங்கன்னா அந்த வருஷத்துக்கான ஒரு என்ட்ரி பாயிண்ட் மாதிரி, ஒரு நோய் தடுப்புக்கு எப்படி ஒரு ஊசி போட்டு பண்ணுறோமோ அதே தான் பயிர்களுக்குமே. இந்த கோடை விழ பண்ணும்போது மண்ணை வந்து நம்ம புரட்டி விடுறோம், டில்லேஜ்லாம் பண்ணுறதுனால மண் வந்து பார்த்தோம்னா கீழே இருக்க மண், மேலடுக்கு மண் வரும்போது உள்ள இருக்கக்கூடிய நோய்க்காரணிகள், அப்புறம் பூச்சியோட முட்டைகள், களை விதைகள், மெயினாக களை விதைகள் இதெல்லாம் வெளியே வரும்போது பறவைகள் அப்புறம் பருந்து நேரத்து கொக்கெல்லாம் வந்து சாப்பிட்டு போகும். இதனால் வந்து இயற்கையான முறையில் நம்ம ஒரு வகையான ஒரு அது ஒரு அங்க வேளாண்மை தான், இயற்கை முறையில் நம்ம வந்து பயன்பட்டு நம்மளுடைய பண்ணுறோம். இதில் வந்து இந்த ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா இந்த மூடு பெயர் என்னென்ன பார்க்கலாம். இப்பயிர் பருவகால பயிர் அறுவடைக்கு பின் மண்ணின் ஈரப்பதத்தை பயன்படுத்த விதைக்கப்பட்ட குறுகிய காலத்தில் அப்பயிர்களின் வெகுவான வளர்ச்சியை பயன்படுத்தி மண்ணில் முழுவதாக போர்வை போல நீங்கள் விரித்து சூரிய வெளிச்சத்தை மண்ணில் நேரடியாக படுவதை தவிர்ப்பதால் மூடு பயிர் என அழைக்கப்படுகிறது. இப்பயிர்கள் பயிர் வகை பயிர்களாகவோ அல்லது வேறு வகையாகவோ இருக்கலாம். ஏன் இந்த வந்து இந்த மூடு பயிர் சொல்கிறோன்னா, சில இடத்துல பார்த்தோன்னா எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ, இப்போ பயிர்கள் இடைவெளிக்கு போகிற வச்சுக்கோங்களேன், ஒரு மக்காச்சோளம் போடுறீங்க இல்லைன்னா வந்து ஒரு வேறு பயிர் கொஞ்சம் இடைவெளி அதிகமான பயிர்கள் போடும் போது அந்த இடைவெளி நல்லா வெளிச்சத்தில் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா தெரியும். களை விதைகள் பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி நீர் எதனா கிடைச்ச உடனே நம்ம பயிருக்கு முன்னே அதான் வந்து நிற்கும் இல்லையா, அதுமாதிரி பட்சத்தில் நம்ம வந்து அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அப்போ வந்து இந்த மூடு பயிர் பார்த்திங்கன்னா பொதுவாகவே பயிர் வகை பயிர்கள் தான் போடுவாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க நிறைய ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா உளுந்து, பச்சைப்பயிறு, வேர்க்கடலை இதெல்லாம் போட்டோன்னா உங்களுக்கு சீக்கிரம் வந்து மண் வந்து கடகடன் கவர் பண்ணிடும். ஸோ வந்து கவரிங் க்ராப்ஸ் சீக்கிரமாக கவர் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா களைகள் தராமல் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயங்களாம் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் இந்த பக்கம்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு பயூரில் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த கொள்ளு போடுவாங்க. கொள்ளு வந்து நல்லா தெரியும், பயிர் வகை பயிர் மட்டும் இல்லை மண்ணோடைய அதிகமான சத்தை வந்து நிலைநிறுத்துறதுக்கு கொள்ளு வந்து முக்கியமான பயிராக இருக்கிறது. இப்பயிர்களை பார்த்தீங்கன்னா பயிர் வகை பயிர்களாக அல்லது வேறு வகையாக எதாவதுனா இருக்கலாம். அது மாதிரி பார்த்தா மூடு பயிர் என்னென்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா தட்டை பயிர் எடுத்துக்கலாம், நரிப்பயிர் எடுத்துக்கலாம், கொள்ளு எடுத்துக்கலாம், பாசிப்பயிர் எடுத்துக்கலாம் போன்ற எல்லா வகையான பயிர் வகை பயிர்கள் தான் வந்து இந்த மூடு பயிர்களாக பயன்படுத்தப்படுகிறது. ஸோ இது பண்ணுறதுனால என்னென்னா சீக்கிரமாக மண்ணை கவர் பண்ணுறதுனால நமக்கு வந்து நியூட்ரியன்ட்டும் வந்து நமக்கு சாயில் வந்து ஸ்டோர் ஆகும், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு களைகள் வராமல் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஊடு பயிர். இப்போ வந்து நம்ம மூடு பயிர் சொன்ன மாதிரி பயிர் வகை பயிரை வச்சு பண்ணிக்கலாம். ஊடு பயிர்ன்றது என்னன்னு பார்த்தோம்னா எதனாச்சும் ஒரு முக்கியமான மெயின் கிராப் சொல்லுவாங்க, அதாவது இப்போ மக்காச்சோளம் போடுறோம் வச்சுக்கோங்களேன், வரிசை மிகுந்த பயிர்களாக மக்காச்சோளம், சோளம், அப்போ கம்பு, அப்போ போடும்போது அதோடைய வரிசைக்கு வரிசைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடைவெளி இருக்கும் இல்லையா, அதில் வந்து நீங்கள் எதனாச்சும் ஒரு ஊடு பயிர்கள் போட்டு நம்மளுடைய மண் வளத்தை காக்கலாம். அப்படி பார்த்தா என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா கோடையில் பருவகால பயிருக்கு பின் அகன்ற இடைவெளியில் உள்ள பயிர்கள் பெற வேண்டிய காலத்தில் பயிரின் முன்வளர்ச்சி காலகட்டத்தில் இரு பயிர்களுக்கு இடையே உள்ள இடைவெளியை மறைக்க குறுகிய கால பயிர்களை உளுந்து அல்லது பாசி பருப்பு தட்டைப்பயிர் போன்றவை பயிரிடப்பட்டு மண்ணின் வளத்தை காப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நிறைய கிராமத்துலலாம் பார்ப்பீங்க, நிறைய ஊரில் நம்ம போகிற வழியிலலாம் பார்ப்போம், மக்காச்சோளத்து நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை பயிர் இல்லைனா உளுந்து போடுவாங்க, சில இடத்துல வேர்க்கடலை போடுறாங்க, சில பார்த்தோன்னா வேர்க்கடலை வயலில் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் போது மக்காச்சோளம் உணவாங்க. ஸோ நம்ம வந்து இந்த ஊடு பயிர் போடுறோம் என்ன நன்மைகள் பார்த்தோம்னா அந்த ஊடு பயிர்கள் வளர்றதால் களைகள் கட்டுக்குள் வைக்கப்படுகிறது. மெயினாக பார்த்தோன்னா களைகள் வந்து கட்டுக்குள் வைக்கப்படுகின்றன, அவை குறுகிய கால பயிர்கள் இருப்பதால் பண்ணையின் வருமானத்தை அதிகரிக்கும் காரணியாகவும் அமைகின்றது. இதுதான் வந்து மெயினான ஊடு பயிர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ திருவண்ணாமலையெல்லாம் போனீங்கன்னா நிறைய சிறுதானியங்கள் இருக்கும், இப்போ சிறுதானியங்கள் நடுவில் நிறைய வந்து இந்த ஊடு பயிரை பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் போடுறாங்க. அப்புறம் மலையில் பார்த்தீங்கன்னா ஜம்னாமத்தூர் போன்ற அந்த மாதிரி ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஒரு 6 ரோ வந்து சாமையை போடுறாங்க வச்சுக்கோங்களேன். இந்த 7வது வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்கொட்டைன்னு சொல்லுவாங்க, ஆமணுக்கு போடுறாங்க. அப்போ அந்த விவசாயிக்கு பார்த்தோம்னா என்னாகனா இப்போ சாமை வந்து ஒரு 3 மாத பயிர் இல்லைங்களா, அது வரத்துக்குள்ளேயே இந்த ஆமணுக்கு வந்து ஸ்லோவாக தான் ரைஸ் ஆகும், ஏன்னா வந்து அது கொஞ்சம் 6 மாத பயிர், கொஞ்சம் அது மேலே எழும்புறதுக்குள்ளேயே சாமை அறுவடை பண்ணிடலாம். இது ஒரு வகையான அங்கங்க வேளாண்மை ஒரு பங்காக வகிக்கிறது. அடுத்து வந்து பார்த்தோம்னா நிலப்போர்வை. இந்த நிலப்போர்வை அல்லது மூடாக்கு என்பது மண்ணில் சூரிய ஒளி நேரடியாக படுவதை தவிர்க்கப்படுகிறது. இது ஒரு முக்கிய ஆயுதமாக கருதப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இவ்வாயுதம் தாவரங்களின் கழிவுகளாகவோ இல்லை எளிதில் மறுக்கக்கூடிய செயற்கை பொருட்களாகவோ இருக்கலாம். தாவர கழிவுகள் என்பது ஒரு குறிப்பிட்ட காலம் போர்வையாகவும் பிறகு மட்கி பின் மற்றும் உரமாகவும் பயன்படும் தன்மையுடையது. மரக்கழிவுகளை பயன்படுத்தும் போது எதிர்மறையாக இல்லாதிருத்தல் உள்ளது. உதாரணத்தை பார்த்தீங்கன்னா தென்னை நார் கழிவுகளை பல வருட பயிர்களுக்கு பயன்படுத்தினால் பெரியதொரு எதிர்விளைவுகளை அப்பயிர்களுக்கு ஏற்படுவதில்லை. ஆனால் குறுகிய கால பயிர்களான தென்னை நார் கழிவுகள் பயன்படுத்தப்படும் போது அவை உருமாற்றம் பெற நீண்ட காலம் எடுப்பதால் அந்த பயிரின் வளர்ச்சிக்கு இடையூறாக அமைய வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த மூடாக்காக செயற்கை பொருட்களை அதாவது பாலத்தின் விரிப்புகள் பயன்படுத்தப்படுகின்றன. அவை பயிர்களின் வளர்ச்சி முடிந்த பின் அகற்றுவதற்காக சாதகமாக இருக்கதால் இல்லையெனில் அவற்றின் துகள்கள் மண்ணில் தங்கி மக்காத நிலையை அடைந்து மண்ணிற்கு கேடு விளைப்பதாகவும் தெரிய விழுந்தது. இந்த நிலப்பொருவை வந்து பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு வந்து நிறைய இடத்துல வந்து இந்த கரும்பு விவசாயிகளும் பண்ணோம்னா நடுவில் வந்து கரும்புக்கு நடுவில் நிறைய இடைவெளியில் இருக்கும், அந்த இடத்துல கூட நம்ம வந்து இந்த கரும்பு தொகையை நம்ம பறித்து வந்து மூடாக்க பயன்படுத்திக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பல பயிர் சொல்லுவாங்க, ஆங்கிலத்தை பாலிகல்ச்சர் சொல்லக்கூடியது. இது வந்து பார்த்தோன்னா கோடையின் இறுதியில் பருவ பயிருக்கு முந்தைய காலத்தில் கிடைக்கப்பெற இடை

காலத்தில் பசுந்தழையோ அல்லது பல பயிர்களோ பயிரிட்டு அவற்றை மட்கி உழுது அடுத்த பயிருக்கு உரமாக்குவது முக்கியமான அங்கங்க வேளாண்மையில் ஒரு சிறந்த ஒரு தொழில்நுட்பமாக கருதப்படுகிறது. இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த நவதானியா சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. சிறுதானியங்களே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 9 வகையான சிறுதானியங்களை வந்து நம்ம வந்து தூவிட்டு அது நல்லா வந்த பிறகு அதை அறுவடை பண்ணுறதுனால அதிகமான சத்து வந்து மண்ணில் வந்து நமக்கு கிடைக்கிறது. அது ஒரு வகையான பல பயிர் திட்டம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த முறையில் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணின் வளம் கோடை காலத்தில் காப்பதோடு மட்டும் இல்லாமல் அடுத்த பயிருக்கு தேவையான தாவரச்சத்துக்கள் எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயங்களாகும். நம்ம என்னதான் உரம் பேலன்ஸ்டாக நம்ம பயன்படுத்தினா இது மாதிரி நீங்கள் வந்து பல பயிர் ஊடு பயிர் அப்புறம் வந்து வரிசை பயிரெலாம் போடும்போது உங்களுக்கு அதிகமான சத்துக்கள் வந்து மண்ணுக்கு வந்து கிடைக்கிறது. ஸோ இதில் வந்து பார்க்கும்போது இந்த பயிர் தேவையான தாவரச்சத்துக்கள் எளிதில் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் செய்ய தொழில் நுட்பமாகும். உதாரணத்துக்கு எள், சோளம், ஆமணக்கு, தட்டைப்பயிர், அகத்தி, கொள்ளு, கொளிஞ்சி, கேழ்வரகு, உளுந்து, கடலை, சூரியகாந்தி போன்ற எல்லா வகையிலையுமே வந்து தினை, மக்காச்சோளம், சாமி எல்லாமே வந்து இந்த பலப்பயிர்களுக்கு நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த பலைப்பயிர் என்பதை பார்த்திங்கன்னா ஒரே வயலில் 7 மேற்பட்ட பயிர்களை ஒன்றாக விதைத்து அவை பூக்கும் பருவத்தில் மடக்கி உழுதால் மண்ணின் வளம் பெருகும். பொதுவாக தானியங்களில் 2 வகையும் எண்ணெய் வித்துகள் இதுதான் ரொம்ப முக்கியமானது. பல பேர்னால் எல்லாமே ஒரே வகையாக சீரியலோ அப்படிலாம் போடக்கூடாதுங்க. தானியங்கள் 2 எடுத்துக்கலாம், எண்ணெய் வித்துகள் 2 வகை, பயிர் வகைகள் 2 வகை, அப்புறம் பசுந்தாள் 1 வகை. இப்போ இது மாதிரி ஒரு ப்ரொபோர்ஷனேட்டாக நீங்கள் எடுக்கணும். இப்போ நம்ம சொன்னன்றதுக்காக எல்லாமே சீரியல்ஸாக போடக்கூடாது. அப்போ நம்ம எல்லாம் பண்ணும்போது ஒரு தானிய வகை, ஒரு பயிர் வகை, ஒரு எண்ணெய் வித்து வகையான பயிர்களை வந்து நீங்கள் மண்ணில் கலந்து தூவும் போது உங்களுடைய மண்ணில் வந்து நிலையான சத்துக்கள் நிறைய வந்து மைக்ரோபியல் காம்ப்ளெக்ஸ் வந்து உருவாகும். இந்த ரேஷியோவில் நீங்கள் கொண்டு போய்க்கலாம். தானியங்கள் 2 வகை, எண்ணெய் வித்துக்கள் 2 வகை, பயிர் வகையில் 2 வகை, அப்புறம் பசுந்தாள் 1 வகை, ஒவ்வொன்றும் 1 கிலோ விகிதம், 7 கிலோ ஒரு ஏக்கருக்கு இந்த பாலிகல்ச்சர் சொல்லக்கூடிய பல பயிர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஏதுவாக சொல்கிறாங்க. அதுக்கடுத்து முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தோம்னா கால்நடை பட்டின்னு சொல்லுவாங்க, ஆட்டுக்கிடையை சொல்லுவாங்க, இல்லை மாட்டுக்கிடையை சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்மளை முன்னோர்கள் ஒரு காலத்தில் நிறைய பண்ணிட்டு இருந்தது தான். இப்போ தான் வந்து நிறைய புது புது டெக்னாலஜிஸ் வந்தாலும் நம்ம முன்னோர்கள் பண்ணக்கூடிய விஷயங்களையே நீங்கள் ஃபாலோ பண்ணாலே நமக்கு வந்து முக்கால்வாசி நம்மளுடைய மண் மேம்பாட்டிற்கு முக்கியமான விஷயம். இந்த மாட்டுக்கிடைனா என்ன, ஆட்டுக்கிடைனா என்ன, அதாவது கோடை காலத்தில் பார்த்தோம்னா அந்த மூடு பயிரோ நிலப்போர்வையோ பயிரிட முடியாத சூழலில் உள்ள இடத்துல பார்த்திங்கன்னா கால்நடைகளை அதாவது ஆடு மாடு இரவில் வந்து பார்த்திங்கன்னா பட்டியில் அமர்த்தி அந்த பட்டியில் அமர்த்தி அவற்றை குறிப்பிட்ட காலத்திற்கு தங்க வைத்து ஆடு மாடுகளின் சாணத்தையும் கோமியத்தையும் மண்ணில் கலக்க செய்வது ஆகும். கிடையமர்த்தல் என்பது கால்நடைகளின் எண்ணிக்கைக்கு தகுந்தவாறு வயலை பகுதிகளாக பிரித்து முழுவதமாக பயன்படுத்தும் பக்குவம். அவை மீண்டும் புதுப்பிக்க காலம் தந்துள்ளது. பட்டி அமைத்து பார்த்தீங்கன்னா பின் அமை நிலத்தை உழுது சாணத்தையும் கோமியத்தையும் மண்ணில் இரண்டும் கலக்க செய்வது இப்படி அமைந்துள்ள திறனை மேம்படுத்த உதவிடும். இதை நம்ம நிறைய இடத்துல வந்து பார்த்தோம்னா அந்த டெல்டேரியில் பண்ணுவாங்க, ராம்நாடு இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா சால் ரொம்ப ரொம்ப போகிற நியூட்ரியண்ட்டாக இருக்கும். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கமுதி, ராமநாதபுரம் அந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை ஏரியெல்லாம் பார்த்திங்கன்னா ஆடுகள் நிறையா இருக்கும். அந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட்டுக்கடை பயன்படுத்துறதுனால நல்லா வந்து உங்களுக்கு மண்ணுக்கு வந்து ரொம்ப நிறையான உங்களுக்கு நியூட்ரியன்ஸ் வந்து நிறைய சேகப்படுறது. நாம் இதுவரை கண்ட தொழில்நுட்பங்கள் கோடையில் தட்பவெப்ப பூமியாக தமிழகத்தில் மண்ணின் வளத்தை நிலைநிறுத்திட உதவிடும். அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி இந்த நம்ம பல வகையில் சொன்னோம் இல்லைங்களா, இது தவிர்த்து எக்ஸ்ட்ரா சொல்ல போனால் நம்மளுடைய மண்புழு உரம் பயன்படுத்தலாம், பஞ்சகாவியம் பயன்படுத்தலாம். இதற்கு எல்லாமே பார்த்தோம்னா ஆடு மாடு கோழியில் இருக்கக்கூடிய கழிவுகளை பயன்படுத்தி பல வகையான நம்மளுடைய சத்துக்களை மேம்படுத்துறதுக்கு நிறைய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தலாம். இப்போ மண்புழு உரம் வந்து காமனாக வந்து நீங்கள் மண்புழு தொட்டிகளை பயன்படுத்தி யூஸ் பண்ணலாம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா பஞ்சகாவியம் வந்து இருக்கக்கூடிய இடத்துல வந்து பசுங்கோமியை வச்சு பயன்படுத்தலாம். வேறு வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ நிறைய வந்து டிகாஷன் சொல்கிறாங்க, அதாவது பூச்சி விரட்டி நிறைய சொல்கிறாங்க, அதுக்கும் பயன்படுத்தலாம். அப்போ எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த அங்கங்க வேளாண்மையில் பற்றி நிறையா விஷயங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம். மேலும் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வசதி வாய்ப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா நிறைய வந்து என்ரிச்டு ஃபார்மிங் பண்ணி சொல்லுவாங்க, அதாவது ஊட்டமேற்றிய தொழு உரம். முக்கியமாக நம்மளுடைய தொழு உரம் தான் இம்பார்ட்டன்ட். நம்ம இடத்துல அந்த காலத்துலலாம் குப்பைன்னு சொல்லிட்டு வருஷம் வருஷம் வீட்டில் பின்னால் பொருட்கடையில் வந்து எல்லா வீட்லேயுமே வேஸ்ட்டாக போகக்கூடிய அந்த கழிவுகளை பசுஞ்சான கழிவுகளை பயன்படுத்தி அதை வந்து 10 வருஷம் பயிர்களுக்கு போடுவாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது மாறிட்டுருக்கு. என்ன தான் நம்ம மாற்றம் இருந்தாலும் எல்லா விவசாயிகளுமே அவங்களோட வயலில் வருஷத்துக்கு பொதுவாக நம்மளுடைய பரிந்துரைக்கிறது பார்த்தீங்கன்னா 12 டன் சொல்கிறோம். நம்மளால் அந்தளவுக்கு பண்ண முடியாட்டாலும் பரவாயில்ல, மினிமம் ஒரு 5 டன்னாவது நம்மளோட வயலுக்கு நீங்கள் குப்பை அடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மொதல் பாயிண்ட்டு உங்களுடைய அங்கங்க வேளாண்மைக்கு இந்த மக்கிய தொழில் இருந்தால் அதை இன்னும் கொஞ்சம் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மேம்படுத்தப்பட்டு மக்கிய தொழுவரமாக பயன்படுத்துகிறாங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் அங்கங்க வேளாண்மை தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அதாவது இதுதான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அதாவது இந்த மாதிரி பலப்பயிர் அப்புறம் மாட்டுக்கடை ஆட்டுக்கடை பயன்படுத்தி ஊடு பயிர் பயன்னாலே வந்து இது முக்கியமான அங்கங்க வேளாண்மையில் ஒரு இடுப்பொருட்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறோம். அது தவிர்த்து நீங்கள் செய்யக்கூடிய மண்புழு சொல்லலாம், அப்புறம் பஞ்சகாவியம் சொல்லலாம், தசக்காவியம் சொல்கிறாங்க, அப்புறம் வந்து நிறைய வந்து மீனமிலம் சொல்கிறோம், இதெல்லாமே பயன்படுத்தணும்.

0: முடிஞ்சளவுக்கு நம்ம வந்து தேவையில்லாமல் ரசாயன உரங்களை தவிர்த்து நம்மளுடைய மண் வளத்தை காக்கிறது நம்மளுடைய எந்த முக்கியமான அங்கங்க உரங்களே சாலை சிறது. அது மாதிரி விவசாயிகள் வந்து இது மாதிரி நிறையா இடுபொருட்கள் நம்மளுடைய தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல கிடைக்கிறது. ஏன்னா நம்ம தமிழ்நாடு நம்ம இடத்த மட்டும்தான் ரிசோர்ஸஸ் வந்து அதிகமாக கிடைக்கக்கூடிய நம்ம தமிழ்நாடு. அதில் வந்து பார்த்தோம்னா நிறைய இடத்துல வந்து வீட்டில் வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய கால்நடைகள் வந்து நிறைய முக்கியத்துவம் தரும். அதை பயன்படுத்தி நீங்கள் வந்து மீனமிலம் பஞ்சகாவியம் போன்ற நிறைய இடுபொருட்கள் வந்து ஃபார்மஸே விவசாயிகளே அவங்க வயலில் வந்து அவங்களுடைய இரிகேஷனுக்கெலாம் பயன்படுத்துகிறாங்க. தண்ணியில் வந்து கலந்து விடுறாங்க. நாங்களே கண் கூட பார்த்துட்ருக்கோம். திருவள்ளூரில் நிறைய இயற்கை விவசாயிகள் இருக்காங்க. அங்கங்கே வேளாண்மை செய்கிறவங்க நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. இது மாதிரி அங்கங்க வேளாண்மையிலுடைய இடுபொருட்களை பயன்படுத்தி மண் வளத்தை மேம்படுத்துமாறு விவசாய பெருமக்களை கேட்டுக்கொள்கிறேன்.
1: என்ன வள்ளி, வேளாண்மையில் அங்கக இடுபொருட்களின் பயன்பாடு பத்தின விவரங்களை திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் கே சிவகாமி அவங்க எம்புட்டு அருமை எடுத்து சொன்னாங்கல்ல.
2: ஆமா, குறைஞ்ச நேரத்துல நிறைய தகவல்களை எடுத்து சொல்லியிருக்காங்களே. வேளாண்மையில் அங்கக இடுபொருட்கள்லாம் இம்புட்டு இருக்குன்னு இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்.
1: மண் வளம் பாதுகாக்கப்பட்டு பயிரோட தரமும் உயரணும்னா இவங்க சொன்ன மாதிரி அங்கக இடுபொருட்களை பயன்படுத்தணும். இதனால் நமக்கு வீண் செலவும் குறையும். பாரு
2: செல்வி, இயற்கை முறையில் விவசாயம் செய்கிறான்னு நல்லாவே தெரியும். ஆனால் இப்போ அங்கக பொருட்கள் பற்றின தெளிவும் எனக்கு கிடைக்க செஞ்சிட்டேன். உங்ககிட்ட பேசிட்டு இருந்ததுல நேரம் ஆயிடுச்சு செல்வி. கோழிகளுக்கு தீவனம் வாங்கிட்டேன். அத கோழிகளுக்கு கொடுக்கணும்ல, நான் கிளம்பட்டுமா?

0: இனி தொடர்வது வேளாண் செய்திகள்.
1: வணிக ரீதியில் உதிரிப்பூக்கள் சாகுபடி. மலர் வணிகத்தின் மூலம் நிறைய வேலைவாய்ப்புகளும் அது சார்ந்த தொழில் வளர்ச்சியும் பயன்பாடுகளும் பெருகி வருகின்றன. இந்தியாவில் அனைத்து மலர் சாகுபடிக்கும் ஏற்ற பருவநிலைகளும் சூழல்களும் நிலவுகிறது. குறிப்பாக மலர் பயிர்கள் வளர்வதற்கு ஏற்ற குளிர்பருவ தட்ப வெப்பநிலை நிலவுகிறது. மேலும் பல மலர் பயிர்களின் பிறப்பிடமாகவும் இந்தியா விளங்குகிறது. இந்திய அரசு மலர்களின் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதிக்காக மானியங்களும் ஊக்கங்களும் அளித்து வருகிறது. மக்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்து வருவதால் படிப்படியாக பூக்களின் மதிப்பு மற்றும் தேவையும் அதிகரித்து வருகிறது. தமிழ்நாட்டில் உதிரி மலர்களான மல்லிகை, சாமந்தி, செண்டுமல்லி, கனகாம்பரம், நறுமணம் வீசும் ரோஜா, சம்பங்கி, கோழிக்கொண்டை, ஆஸ்டர், சைனா ஆஸ்டர், அரளி, தாமரை, வாடாமல்லி, இட்லிப்பூ, செம்பருத்தி மற்றும் கோல்டன் ராட் ஆகிய மலர்கள் சாகுபடி செய்யப்பட்டு வருகின்றன. இம்மலர்களில் நவீன சாகுபடி முறைகள் மற்றும் அறுவடைக்கு பின் கையாளப்படும் நவீன முறைகளை கடைபிடிப்பதன் மூலம் ஏற்றுமதியை மென்மேலும் அதிகரிக்க முடியும். இதில் மிகவும் முக்கியமான மற்றும் தற்போது பிரபலமாக உள்ள உதிரி மலர்களான கோழிக்கொண்டை, வாடாமல்லி, இட்லிப்பூ பற்றி விரிவாக பார்க்கலாம். கோழிக்கொண்டை பளிச்சிடும் நிறத்துடன் நீண்ட நாள் வாடாமல் இருக்கும். இம்மலர் செங்கீரை, கோழிக்கொண்டை மற்றும் பண்ணை பூடு என்று பல பெயர்களில் பழந்தமிழ் நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் பல்வேறு சிற்றினங்கள் உள்ளன. பயிர் பெருக்கம் பற்றி தெரிந்து கொள்ளலாம். வேர்விட்ட நுனி குச்சிகள் மற்றும் விதைகள் மூலம் இனப்பெருக்கம் செய்யப்படுகிறது. விதைகளை நீண்ட நாள் சேமித்து வைக்கும் போது விதைகளின் முளைப்பு திறன் குறைந்து விடுகிறது. ஆகவே விதைகளை பிரித்தெடுத்தவுடன் நடவு செய்ய பயன்படுத்த வேண்டும். நுனி குச்சிகளை மே மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் நடவு செய்யலாம். விதை முளைப்பதற்கு நல்ல சூரிய ஒளியும் 18 முதல் 20 டிகிரி செல்சியஸ் வரையிலான வெப்பநிலையும் மிகவும் அவசியம். இவை குறுகிய ஒளி அளவை விரும்பும் மலர் பயிராகும். மிகவும் குளிர் பகுதிகளில் செடிகள் சரியான வளர்ச்சி நிலையை அடையும் முன்னரே சிறிய மலர் கொத்துகளை தோற்றுவிக்கும். இனி இதற்கான நில தயாரிப்பு மற்றும் நடவு முறையை தெரிந்து கொள்ளலாம். நிலத்தை நன்கு உழுது கடைசி உழவின் போது ஹெக்டருக்கு 25 டன் எருவை மண்ணுடன் நன்கு கலந்துவிட வேண்டும். பின்னர் தேவைக்கேற்ற அளவுகளில் பாத்திகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். கொய் மலராக சாகுபடி செய்வதற்கு 15 க்கு 15 சென்டிமீட்டர் இடைவெளியிலும், அழகுக்காக பயிரிடுவதற்கு 20 க்கு 20 சென்டிமீட்டர் அல்லது 25 க்கு 25 சென்டிமீட்டர் இடைவெளியிலும் நடவு செய்ய வேண்டும். 3 நாட்கள் இடைவெளியில் நீர்ப்பாசனம் அளிக்க வேண்டியது மிகவும் அவசியம். மண்ணின் தன்மை மற்றும் தட்ப வெப்ப நிலைக்கேற்ப 4 முதல் 5 நாட்களுக்கு ஒரு முறை நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும். 1 சதுர மீட்டருக்கு 10 கிராம் தழை, 20 கிராம் மணி மற்றும் 10 கிராம் சாம்பல் சத்துக்களை அளிப்பதால் நல்ல விளைச்சல் பெறலாம். செடிகள் நடவு செய்த 15ஆம் நாளில் களை எடுக்க வேண்டும். மீண்டும் 40ஆவது நாளில் ஒருமுறை தேவைக்கேற்ப 2வது களை எடுக்க வேண்டும். 65ஆம் நாளில் மொட்டுவிட ஆரம்பித்து தோட்டமே குங்குமப்பூ நிறமாக மாறி நிற்கும். 75ஆவது நாளில் செய்யப்படும் முதல் அறுவடையில் 150 கிலோ அளவு விளைச்சல் கிடைக்கும். பிறகு 90ஆம் நாளில் 300 கிலோ, 105ஆம் நாளில் 600 கிலோ என்று விளைச்சல் படிப்படியாக உயரும். 165ஆம் நாளிலிருந்து விளைச்சல் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். ஆடிப்பட்ட சாகுபடிக்கு மிகவும் சிறந்தது. அடுத்து வாடாமல்லி. பேருக்கு ஏற்றாற்போல அதிகம் வாடாத மலராகும். கடினமான செடி என்பதால் மேம்பட்ட சாகுபடிக்கு தனிப்பட்ட அல்லது சிறந்த கவனம் தேவையில்லை. வாடாமல்லி உதிரி மலராகவும் கொய் மலராகவும் தொட்டி செடியாகவும் உலர் மலராகவும் பயன்படுத்தலாம். நன்கு வடிகால் வசதியுடைய அனைத்து மண் வகைகளிலும் பயிரிடலாம். நீர் தேக்கமுள்ள வடிகால் வசதியற்ற மண் ஏற்றது அல்ல. மண்ணின் கார அமிலத்தன்மை 5.5 முதல் 7.5 வரை உள்ள மண் வகைகளில் வளரும். அதிக சூரிய வெளிச்சம் இதன் வளர்ச்சிக்கு முக்கியமானதாகும். வெப்பமண்டல பகுதிகளில் நன்கு வளரும். அதிக வெப்பம் மற்றும் உரை பனியை தாங்கி வளராது. 25 டிகிரி முதல் 35 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் நன்கு வளரும். வாடாமல்லி அதிக உரங்கள் தேவைப்படாத பயிராகும். அடியுரமாக 25 டன் மக்கிய தொழு உரம் கடைசி உழவின் போது இட்டால் போதுமானது. நிலத்தில் நீர் தேங்காமல் அதே சமயம் செடிக்கு தொடர்ந்து ஈரப்பதம் இருக்கும் வண்ணம் நீர் பாய்ச்ச வேண்டும். தேவை ஏற்படும் போது கண்டிப்பாக களை எடுக்க வேண்டும். மாதம் 1 முறையோ 2 முறையோ களை எடுக்க வேண்டும். நாற்று நட்ட 15 நாட்களில் செடிகளின் நுனிப்பகுதி மற்றும் முதல் பூ மொட்டினை கிள்ளி எடுக்க வேண்டும். இவ்வாறு செய்வதால் கிளைகள் பக்கவாட்டில் தோன்றி அதிகமான பூ மொட்டுகள் உருவாகும். மொட்டுப்புழு, அசுவினி மற்றும் வண்டுகள் பயிரின் அனைத்து வளர்ச்சி

0: காலங்களிலும் தாக்கும். லிட்டருக்கு 1.5 மில்லி மித்தோயேட் அல்லது இமிடாக்ளோபிரிட் 1 மில்லி அடிப்பதன் மூலம் அசுவினியை கட்டுப்படுத்தலாம். இலைப்புள்ளியை கட்டுப்படுத்த பெவிஸ்டின் 1 கிராம் மருந்தை 1 லிட்டர் நீரில் கலந்து தெளிக்க வேண்டும். நட்டை 75 முதல் 85 நாட்களிலிருந்து அறுவடை செய்யலாம். ஒரு கிளையில் உள்ள அனைத்து பூக்களும் நிறம் மாறிய பின்னர் அறுவடை செய்யலாம். அடுத்து இட்லி பூ. அழகிற்காக வீட்டுத் தோட்டம், பூங்கா, நந்தவனங்களில் வளர்க்கப்படுகிறது. சிவப்பு நிற இட்லி பூ ஏற்றுமதிக்கு உகந்தது. சீரான வளர்ச்சி மற்றும் பூக்கும் தன்மைக்கு நல்ல வளமான வடிகால் வசதியுடைய மண் ஏற்றது. கலர் மற்றும் உவர் நிலம் இதன் சாகுபடிக்கு ஏற்றது அல்ல. மண்ணின் கார அமிலத்தன்மை 6 முதல் 7 இருக்க வேண்டும். இட்லிப்பூ கோடை மற்றும் மழைக்காலங்களில் நன்றாக பூக்கும். அதிக வெயிலை தாங்கி வளரக்கூடிய வெப்பமண்டல பயிராகும். விதைகள், தண்டுக்குச்சிகள், பதியன்கள் மூலம் பயிர் பெருக்கம் செய்யப்படுகிறது. நிலத்தை கோடை காலத்தில் நன்கு உழ வேண்டும். தண்டுக்குச்சிகளை பருவ மழைக்காலங்களில் 60-60 சென்டிமீட்டர் இடைவெளியில் நட வேண்டும். நடுமுன் தொழு உரம், வேப்பம் புண்ணாக்கு, செம்மண் மற்றும் மேல் மண் சேர்த்து நட வேண்டும். குளிர்காலங்களில் வாரத்திற்கு 1 முறையும் கோடைக்காலங்களில் வாரத்திற்கு 2 முறையும் நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும். சொட்டு நீர்ப்பாசனம் மூலம் நீர்ப்பாசனம் செய்யலாம். ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை முறையில் 6 மாதத்திற்கு 1 முறை 10 டன் தொழு உரம் 1 ஹெக்டருக்கு இட வேண்டும். 10 கிராம் தழை, 10 கிராம் மணி, 10 கிராம் சாம்பல் மாதம் 1 முறை ஒரு செடிக்கு இட வேண்டும். நுண்ணூட்ட சத்துக்கள் இரும்பு சல்பேட், துத்தநாக சல்பேட், மேக்னஸ் சல்பேட் 0.5% இலைவழி மூலம் தெளிக்க வேண்டும். செடி நட்ட 15-ஆம் நாள் கை களை எடுக்க வேண்டும். அவ்வப்போது களை கொல்லி தேவைப்பட்டால் தெளிக்கலாம். இட்லி பூவில் பூச்சி மற்றும் நோய் தாக்கப்பட்ட கிளைகளையும் பழைய கிளைகளையும் அகற்ற வேண்டும். கொத்தில் உள்ள அனைத்து மலர்களும் மலர்ந்தவுடன் கொத்தாக பறிக்க வேண்டும். ஹெக்டருக்கு 2000 கிலோ வரை பூக்கள் விளைச்சல் தரும்.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.

0: சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தீவிரவாதத்தை ஒடுக்கியதில் மத்திய ரிசர்வ் காவல் படையினர் முக்கிய பங்கு வகித்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இப்படையின் நிறுவன தினத்தை முன்னிட்டு இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு பணிகளில் மட்டுமின்றி மக்களுக்கு சேவையாற்றுவதிலும் இப்படையினர் இன்றியமையா பங்கு வகித்து வருவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தின் சுற்றுலா மேம்பாட்டு திட்டங்களுக்காக 390 கோடி ரூபாய் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், மாமல்லபுரம் கடற்கரை கோயில் பகுதியில் 30 கோடி ரூபாய் செலவில் மேம்பாட்டுப் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக கூறினார். ராமேஸ்வரத்தில் ஆன்மீக சுற்றுலாவை மேம்படுத்துவதற்காக 20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் உள்துறை செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. சட்டம் ஒழுங்கு சூழல் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. மாநில அமைச்சர்கள் திரு விஜய் தமிழன்பன், திரு மரிய வில்சன் மற்றும் காவல்துறை உயரதிகாரிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து கோயம்பேட்டிற்கு சென்று முதலமைச்சர் திரு விஜய் அங்குள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்டார். தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாக்க வேண்டும் என்பதில் தாவேக அரசு உறுதியுடன் உள்ளதாக தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் கூறியுள்ளார். இன்று சென்னையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தொழில் வளர்ச்சியில் மட்டுமின்றி தொழிலாளர் நலனிலும் முன்மாதிரி மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க அனைவரும் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தாவேக அரசின் கைது நடவடிக்கைகளுக்கு திமுக அஞ்சாது என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். பாளையங்கோட்டை மத்திய சிறைச்சாலையில் உள்ள திமுக சட்டப்பேரவை உறுப்பினர் திரு மார்க்கண்டேயனை சந்தித்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். அரசுக்கு எதிராக விமர்சனம் செய்பவர்கள் மீது கைது நடவடிக்கைகளை மேற்கொள்வது ஏற்புடையது அல்ல என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். தமிழகத்தில் குடிநீர் பற்றாக்குறை பிரச்சினைக்கு தீர்வு காண உறுதியான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பெரும்பாலான மாவட்டங்களில் குடிநீர் பற்றாக்குறையால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மாநில நீர்வளத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள 90 முக்கிய அணைகளில் 50க்கும் மேற்பட்ட அணைகள் வறண்டுவிட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பல மாவட்டங்களில் 10 நாட்களுக்கு மட்டுமே குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதாக அவர் கூறியுள்ளார். இப்பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு ஏதுவாக சிறப்பு நிதியை மாநில அரசு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கிய உத்தரவினை சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை ரத்து செய்துள்ளது. இதுதொடர்பான மனுவை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு சி வி கார்த்திகேயன், திரு ஆர் சக்திவேல் அமர்வு இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தது. அரசின் கொள்கை முடிவாக இருந்தாலும் பணி நியமனத்திற்கான நெறிமுறைகள் இதில் பின்பற்றப்படவில்லை என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசு பேருந்து விபத்து மற்றும் பட்டாசு வெடி விபத்துகளில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்கப்படாததும் அந்த உத்தரவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்தக்கூடாது என்ற அடிப்படையில் அரசு பணி வழங்கும் உத்தரவு ரத்து செய்யப்படுவதாகவும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த 31 பேரின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கப்பட்டதை எதிர்த்து இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் ஞானேஸ்வரி யாதவ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 53 கிலோ பளு தூக்கும் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டிகளின் நீளம் தாண்டுதல் பிரிவில் இந்தியாவின் முரளி ஸ்ரீசங்கர் மற்றும் லோகேஷ் சத்யநாதன் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் 200 மீட்டர் நீச்சல் பிரிவில் சஜன் பிரகாஷ் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார்.

0: 10 மீட்டர் தடை ஓட்டத்தில் தேஜஸ் ஷிஷே இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் 100 மீட்டர் பாரா நீச்சல் பிரிவில் ஸ்வாத்திக் பாட்டிலும் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். ஆடவர் குத்துச்சண்டை பிரிவில் சச்சின் சிவாஜ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். 60 கிலோ எடைப்பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் இங்கிலாந்தின் வில்லியம் ஹெவிட்டை வென்றார். 80 கிலோ எடைப்பிரிவில் அங்குஷ் பங்கலும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 1 தங்கம், 3 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்று பதக்கப்பட்டியலில் 8வது இடத்தில் உள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்று புதுதில்லி திரும்பிய ஜண்டுகுமாருக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி அசர்பைஜானின் பாக்குவில் இன்று தொடங்கியது. அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் இந்தியாவின் சார்பில் ரோஹினி, வனிஷ்கா, சந்தியா, தன்யா, நிஷு, கோவிந்த், அனுஜ், சச்சின் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். பிலிப்பைன்ஸின் மணிலாவில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷ் குக்ரேட்டி பட்டம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 7-5, 6-1 என்ற செட்கணக்கில் தாய்லாந்தின் ரயு கோட்டிகுலாவை வென்றார். காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டி தில்லியில் இன்று தொடங்கியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 8:05. ஆகாஷ்வாணி திரைகானம் கேட்போம். எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குரல்களில் கிழக்கு கரை திரைப்படத்தில் இருந்து பாடல்.
2: I love, love, love, love, love.

திரைகானம் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த ஆங்கில விமர்சனம் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 8:30.
0: ஆகாஷ்வாணி வானொலி நாடக விழா 2026. நேயர்கள் கேட்க விருப்பது மாயத்தூண்டில் நாடகம். எழுதியவர் ஜே நிவேதா ஜெயக்குமார். நாடக அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன்.
2: சார், நீங்க தான் புதுசா டிரான்ஸ்பர் ஆகி வந்திருக்கீங்களா?
3: ஆமாம் சார், என் பேரு சிவா.
2: நைஸ் டு மீட் யூ மிஸ்டர் சிவா. என் பேரு கணேசன். நான் ஒரு வாரம் லீவ்ல இருந்தேன், இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணியிருக்கிறேன். உங்களை பத்தி சொன்னாங்க, ரொம்ப சின்சியராவே நீங்க.
3: அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், எனக்குரிய வேலையை அன்னன்னைக்கே முடிச்சிடணும்னு பார்ப்பேன்.
2: வெரி குட், வெரி குட், நல்ல பழக்கம்.
3: இது என்னோட அப்பா கற்றுக் கொடுத்த பழக்கம் சார்.
2: உங்க அப்பா?
3: அப்பாவோட பேரு சுப்பிரமணியன். நம்ம டிபார்ட்மெண்ட்ல 35 வருஷம் வேலை பார்த்துட்டு சூப்பரண்டா இருந்து ரிட்டையர்ட் ஆயிட்டாரு.
2: ஆமா ஆமா, சுப்பிரமணியன் சார், நானும் கேள்விப்பட்டிருக்கேன்.
3: எங்க அப்பா யாருகிட்டையும் எதுக்காகவும் கை நிட்டுறதில்ல, நெருப்பு மாதிரி இருந்தவர் சார். சூப்பரண்ட் சுப்பிரமணியன்னா மரியாதை தருவாங்க சார், முழுசா நம்புவாங்க.
2: ரொம்ப சந்தோஷம் சிவா. வாங்க, டீ சாப்பிட்டு வரலாமே
3: சார். ஆஃபீஸ் டைம், வெளியில் போனா அதான்.
2: ரொம்ப சின்சியரிட்டி உடம்புக்கு ஆகாது நண்பரே. வாங்க, ஒரு 10 நிமிஷத்துல வந்துடலாம்.
3: இல்லை சார், வந்து
2: ஆட வாங்க சிவா, முதல் தடவையா சந்திக்கிறோம், ஒரு வெல்கம் டீயா கூட இருந்துட்டு போட்டுமே. வாங்க வாங்க. சிவா, உங்க வண்டியை நீங்க எங்க பார்க் பண்ணிருக்கீங்க?
3: நான் பஸ்ல தான் வர்றேன் சார்.
2: வண்டி எதுவும் சர்வீஸ் போயிருக்கா என்ன?
3: இல்ல, என்கிட்ட வண்டி இல்லை, இனிமே தான் வாங்கணும்.
2: என்னங்க சொல்றீங்க, 3 வருஷம் சர்வீஸ்னு கேள்விப்பட்டேன், ஒரு 2-வீலர் கூட வாங்கலையா? வெளியில சொல்லாதீங்க சிவா, சிரிக்க போறாங்க.
3: நம்ம சம்பளத்துல கார் எப்படி சார்?
2: சரி, காரை விடுங்க, 2-வீலர் கூட வாங்கலையா
3: சார்? மேரேஜ் ஆகி கல்யாண கடனே இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிட்டு இருக்கிறேன்.
2: அது சரி சிவா, உங்க ஒய்ஃப் எங்க வேலை பார்க்குறாங்க?
3: அவங்க ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வரவுக்கும் செலவுக்கும் சரியா இருக்குது.
2: அட என்ன சிவா, நீங்க வரவுக்கும் செலவுக்கும் சரியா இருக்கு அப்படின்னுட்டு இருக்கீங்க. உங்களை சரியா இன்னும் யாரும் மோல்டு பண்ணலன்னு நினைக்கிறேன். அதை விடுங்க, நான் பாத்துக்கிறேன்.
3: எங்க அப்பா ரொம்ப நேர்மையானவர், என்னைய அவரை மாதிரியே வளர்த்துட்டாரு.
2: உங்க வாழ்க்கைய நீங்க வாழணும்ல?
3: எனக்கு ஆசையா தான் இருக்கு, ஆனா அப்பா.
2: அடடா, அப்பா அப்பா அப்பா புராணத்தை நிறுத்துங்க சிவா. வாழ்க்கையில வசதி வாய்ப்புகள்லாம் நம்மளை தேடி வராது சிவா, நாம தான் தேடி போகணும்.
3: கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, ஆனா வழிதான்.
2: நான் எதுக்கு இருக்கேன், நல்ல வழி நான் காட்டுறேன்.
3: ஓகே சார், நம்ம கிளம்பலாம். 2 ஃபைல் பெண்டிங் இருக்கு
2: சிவா. இந்த ஃபைல்ஸ் எல்லாம் உடனே கிளியர் ஆனா இங்க யாரும் உங்களை கவனிக்க மாட்டாங்க. பெண்டிங் போடுங்க, டெய்லி உங்ககிட்ட தேடி வருவாங்க, சுத்தி சுத்தி வருவாங்க, நல்லா கவனிப்பாங்க சிவா.
3: இல்ல சார், ஃபைல் கிளியர் பண்றது என்னோட வேலை, அதுக்கு தானே எனக்கு சம்பளம்.
2: சிவா சத்தமா சொல்லாதீங்க, கேக்குறவங்க சிரிப்பாங்க. கொஞ்ச நாள்ல உங்களுக்கு பேர் வச்சிருவாங்க, பிழைக்க தெரியாத ஆள் அப்படின்ட்டு.
3: நான் அப்படியே பழகிட்டேன் சார்.
2: உங்களால உங்களை மாத்திக்க முடியாது, ஆனா நீங்க வாழ்க்கையில முன்னேறணும். நல்ல வீடு வாங்கணும், 2-வீலர் வாங்கணும், 4-வீலரும் வாங்கணும். இதுக்கு ஒரு வழி இருக்கு.
3: அப்படியா, என்ன வழி சார்?
2: அதுக்கு நீங்க சரிப்பட்டு வருவீங்களா அப்படின்னு எனக்கு தெரியல
3: சார். சார் வழி காட்டுங்க சார் ப்ளீஸ். என் ஒய்ஃபும் அப்பப்போ சொல்லுவாங்க சார், அவங்களுக்கு பெரிய பெரிய கனவுகள் இருக்கு சார்.
2: நியாயம் தானே சிவா, தன்னோட ஹஸ்பண்டு நல்லா கௌரவமா வாழணும் அப்படின்னு அவங்களுக்கும் ஆசை இருக்காதான்னு. பை தி வே, அங்க நிக்குது பாருங்க, ரெட் கலர் காரு. 3 நாளைக்கு முன்னாடி தான் வாங்கினேன், இது 2வது காரு.
3: சூப்பர் சார், சூப்பர் சார்.
2: சிவா, நானும் ஆரம்பத்தில் தடுமாறினேன், எனக்கும் ஒருத்தர் வழிகாட்டினாரு, கெட்டியாக பிடிச்சிக்கிட்டேன் சிவா.

0: ஓகே சார், என்ன வழி சார் சொல்லுங்கள்.
1: ரொம்ப சிம்பிள் சார், இது ஒரு செயின் ப்ராசஸ், நாமெல்லாம் அதில் ஒரு பாகமாக இணைஞ்சிக்கணும்.
0: சிம்பிளாக சொல்லுங்கள், நான் என்ன செய்யணும்?
1: ஆ, வெரி குட் வெரி குட் சிவா, பாயிண்ட்டை பிடிச்சிட்டீங்க. ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் இருக்கிறாரு, முத முதல்ல ஒரே ஒரு லாரி வாங்கி ஆரம்பித்த பிஸ்னஸ் இது. இன்னைக்கு 5000 லாரிகள் ஓடிட்டு இருக்கு. அவரோட டார்கெட் என்ன தெரியுமா சிவா? இந்தியா பூராவும் அவரோட லாரிகளை இறக்கணும், பிஸ்னஸை டெவலப் பண்ணணும்.
0: ஓகே கணேசன் சார், இதில் நாம என்ன செய்யணும்?
1: ஆ, வர்றேன் வர்றேன் வர்றேன். முதல்ல ஒரு 10,000 மட்டும் கட்டி உறுப்பினராக சேரணும்.
0: சரி,
1: ஒருவேளை உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு தோணுச்சுன்னா 6 மாசத்துல 20,000 திருப்பி வாங்கிக்கலாம்.
0: இதில் எப்படி சார் கார் வாங்குறது?
1: ஆ, சொல்றேன் சொல்றேன் சிவா, நாம இதில் ஏஜென்ட்டாக மாறணும். நமக்கு கீழே நிறைய ஏஜென்ட்டுகள் உருவாக்கலாம்.
0: சரி,
1: எவ்வளவு தூரம் உறுப்பினர்களை சேர்க்கிறோமோ அவ்வளவு லாபம். ஒவ்வொரு உறுப்பினர் சேர்க்கறதுக்கும் கமிஷனாக காசு நமக்கு வந்துகிட்டே இருக்கு சிவா.
0: ஓகே ஓகே, இப்ப உறுப்பினர்களை எங்க தேடுறது?
1: வெளியில ஏன் போய் அலையறீங்க? உங்க வழியில சொந்தம், உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க வைஃப் வழி சொந்தம், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், இப்படி பல வழிகளில் உறுப்பினர்களை சேர்க்க சேர்க்க கமிஷன் வந்துகிட்டே இருக்கு சிவா. உங்களுக்கு பதவி உயர்வும் வரும்.
0: பதவி உயர்வா?
1: ஆமா சிவா, 50 உறுப்பினர்களை நீங்க சேர்த்துட்டீங்கன்னா சில்வர் ஸ்டார் கிடைக்கும் உங்களுக்கு. 100 மெம்பர்கள் ஆனா கோல்டு ஸ்டார் கிடைக்கும். அதுவே 200 மெம்பர் சேர்த்தா பிளாட்டினம் ஸ்டார் தான் நீங்க. வீடு தேடி காரு கிஃப்ட்னு வந்துகிட்டே இருக்கும். கமிஷன் மட்டும் நாம வாங்குற சம்பளம் மாதிரி 5 மடங்கு. மத்தவங்க இதை வெளியில சொல்ல மாட்டாங்க சிவா. என்னமோ, உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு.
0: சரி, இதை எப்படி சொல்றது? புரிஞ்சுக்குவாங்களா? உடனே சேருவாங்களா?
1: பேசணும் சிவா பேசணும், அதுதான் மூலதனம். எப்ப எங்க கூப்பிட்டாலும் நம்ம டீம் ஆளுங்க வருவாங்க. ஏன், நானே வருவேன். ஆளை மட்டும் பிடிங்க, நாங்க அவங்கள மெம்பரா கன்வெர்ட் பண்றோம். அதுக்கு முன்னால நீங்க மெம்பரா சேரணும்.
0: அது வந்து
1: ரொம்ப யோசிக்காதீங்க சிவா, உங்களுக்கு நல்ல காலம் பிறந்திருக்கு.
0: ஓகே சார், ரொம்ப ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார்.
1: தேங்க்ஸ் எல்லாம் இருக்கட்டும், நாளைக்கே ஜாயின் பண்ணுங்க. பெஸ்ட் ஆஃப் லக் சிவா.
0: தேங்க் யூ சார், தேங்க் யூ.
2: என்னங்க இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்டீங்க?
0: ஒரு சந்தோஷமான செய்தி, அதான் சீக்கிரம் கிளம்பி வந்துட்டேன்.
2: சந்தோஷமான செய்தியா?
0: வளர்மதி, அப்பா எங்க?
2: 5:30 வாக்கிங் கிளம்பிடுவாரு. வாக்கிங் முடிச்சுட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசி சிரிச்சுட்டு வர்றதுக்கு 7:30 ஆயிரும். ஆமா, எதுக்கு உங்க அப்பாவை விசாரிக்கிறீங்க?
0: எல்லாம் காரணமா தான் வளர்மதி, அவர் வர்றதுக்குள்ள இதை பேசி முடிச்சிடணும். இங்க பாரு, போய் கதவை சாத்திட்டு வா, ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும்.
2: ஒரு 5 நிமிஷம் இருங்க. நீங்க லேட்டா தான் வருவீங்கன்னு பேப்பரை திருத்துறதுக்காக உக்காந்தேன், எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன்.
0: என்ன அதிசய பேப்பர்?
2: நல்லா சொன்னீங்க, ஒரு பேப்பர் தொலைஞ்சாலும் அவ்வளவுதான், எங்க பிரின்சிபல் மேடம் ருத்ர தாண்டவம் ஆடிடுவோம். வர வர ரொம்ப டார்ச்சரா இருக்குதுங்க, பேசாம வேலைய விட்டுட்டு வந்துடலாம்னு தோணுதுங்க.
0: வாமா என் செல்ல வளரு, இதுக்குதான் ஒரு வழி பிறந்திருக்குது.
2: உண்மையதான் சொல்றீங்களா? அப்ப நான் வேலைய விட்டுறலாமா?
0: ஆமா, உண்மையதான் சொல்றேன்.
2: நீங்க சொல்றது கேக்குறதுக்கு நல்லாதாங்க இருக்கு, ஆனா எப்படி?
0: வளரு, கணேசங்கிற என்னோட புது ஃப்ரெண்டு மூலமா கடவுள் கண்ணை திறந்துட்டாரு.
2: கடவுள் கண்ணை திறந்துட்டாரா? கணேசனா? யாருங்க அது?
0: நான் இப்ப ஜாயின் பண்ண புது ஆபீஸ்ல வேலை செய்யறவர் தான் கணேசன். அவர் ஒரு வாரமா லீவ்ல இருந்ததால இன்னைக்குதான் சந்திச்சோம். பேசின கொஞ்ச நேரத்திலேயே ரொம்ப பிடிச்சு போச்சு அவருக்கு.
2: சரிங்க சரிங்க, உங்க நண்பரோட பிராணம் போதும். சந்தோஷமான செய்தியை முதல்ல சொல்லுவீங்களா?
0: சொல்றேன் சொல்றேன். என்னோட வேலையில ஜாயின் பண்ண ஆளு, என்னோட பேட்ச், அதுக்குள்ள 2 கார் வாங்கியிருக்காரு வளரு.
2: அவர் பணக்காரரு வாங்கியிருப்பாரு.
0: அதான் இல்ல, நம்மள மாதிரி அவரும் மிடில் கிளாஸ் தான்.
2: அப்புறம் எப்படி அவரால் கார் எல்லாம் வாங்க முடியுது?
0: பிசினஸ் தான், சைடு பிசினஸ். நாமளும் அந்த பிசினஸ்ல இறங்கலாமா?
2: இறங்கலாம் தான். நானும் எத்தனை நாளைக்கு தாங்க இந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லயே வேலை பாக்குறது
0: வளரு. வெப்சைட்ல போய் நல்லா பாத்துட்டேன், கிளியரா இருக்கு எல்லாம். லாரி பிசினஸ், லாரி வாங்க வாங்க, வியாபாரம் கூடி பெரிய லாபம் சம்பாதிக்கலாம்.
2: எனக்கு புரியலங்க.
0: நாம நினைச்சா லாரி வாங்க முடியுமா? முடியாதுல. நாம அதுல மெம்பர் ஆகிற பட்சத்துல நாமளும் லாரிகளுக்கு உரிமையாளர் ஆகிறோம். ஒரு லாரி வாங்கி ஆரம்பிச்ச பிசினஸ் இன்னைக்கு 5,000 லாரி வாங்கி ஓஹோன்னு தொழில் சூடு பிடிச்சிருக்கு வளரு.
2: சரிங்க, நாம எப்படி மெம்பர் ஆகிறது?
0: சிம்பிள், ஒரு உறுப்பினர் எத்தனை ஷேர் வேணும்னாலும் வாங்கலாம். ஒரு ஷேர்

0: 10,000
1: சேர சேர எல்லாத்துலயும் நிறைய கமிஷன் வரும். 50-100 பேரா சேர்த்துட்டோம்னா ஸ்டார் கொடுப்பாங்க, கார் கிடைக்கும், ஃப்ரீயா ஃபாரின் டூர் போகலாம், பெரிய வீடு வாங்கலாம். வளரு.
0: சரிங்க, அப்போ நான் என் ஃப்ரெண்ட்ஸு, சொந்தக்காரவங்க, எங்க அண்ணன், கூட வேலை பார்க்குற எல்லாருக்கிட்டையும் பேசுறேன். நிறைய மெம்பர்ஸ் நம்மளால உருவாகுவாங்க.
1: அப்படி போடு, எள்ளுனா என்னையா இருக்கீங்க. சரி சரி, முதல்ல ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணு.
0: நல்ல வசதியான வாழ்க்கை வாழணுங்க. ஒரு ஏசி கூட நம்ம வீட்டுல இல்ல, காரு மோட்டர் சைக்கிள் எதுவுமே கிடையாது. ஏதோ 4 சுவரை மட்டும் கட்டி வச்சிருக்கிறாரு உங்க அப்பா.
1: அப்பான்னதுதான் ஞாபகத்துக்கு வருது. வளரு, இங்க பாரு, அப்பா முன்னாடி அவர் இருக்கிறப்ப எதுவும் இதை பத்தி பேசக்கூடாது. சின்ன சந்தேகம் வந்தாலும் போதும், கட்டையை போட்டுவாரு, அப்புறம் தத்துவமா பொழிய ஆரம்பிச்சிருவாரு.
0: சரிங்க, உங்க அப்பா வர நேராச்சு, ரகசியமா நாம செயல்படணும்.
1: ஆமா வளரு, ஆமா.
2: ஹலோ ஹலோ,
3: மதிப்பிற்குரிய உறுப்பினர்கள், உங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க்கைங்கிறது ஒரு முறைதான். 10-11 வாழ்ந்துட்டு போறக்கூடிய இந்த சமூகத்துல உங்களுக்கான அடையாளத்தை நீங்க உருவாக்கி இருக்கிறீங்க. இந்த மேடையில் இங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஸ்டார்களை பாருங்க. நேத்து வரைக்கும் அவங்கெல்லாம் சாதாரணமானவங்களா இருந்தாங்க, இன்னைக்கு ஸ்டார்களா ஜொலிக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு புதுமுகம், இளைஞர், துடிப்பானவர், என்னுடைய இனிய நண்பர் திரு சிவா, அவங்கள உங்களுக்கு கரகோஷத்தோட வரவேற்கிறீங்க. எல்லாரும் முதல்ல சில்வர் ஸ்டார் ஆகி அப்புறம்தான் கோல்ட் ஸ்டார் ஆவாங்க. ஆனா நம்ம சிவா நேரடியாவே கோல்ட் ஸ்டார் ஆயிட்டாரு. அடுத்த மீட்டிங்ல அநேகமா பிளாட்டினம் ஸ்டாரா மாறினாலும் மாறுவார் நம்புறேன். வாழ்த்துக்கள் சிவா, வாழ்த்துக்கள்.
1: சார் ரொம்ப நன்றிங்க சார். இவ்வளவு பெருமையும் புகழும் பணமும் எல்லாம் உங்களால தான் சார். இந்த பெருமை எல்லாமே உங்களுக்கு தான் சார் சேரும்.
4: நோ நோ நோ சிவா, உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய உழைப்பால் தான் சிவா. உங்களோட மனைவியோட தியாகத்தால் வந்தது. உங்களை முழுசாக நம்பி அர்ப்பணிப்போட வேலை செய்ய வச்சாங்கல்ல, அதுக்கான பலன் தான் இது.
0: உங்கள் வழிகாட்டுதலுக்கு முன்னால் என்னோட தியாகம் ஒன்றுமே இல்லைண்ணா.
4: ஆ, நல்லது வளர்மதியம்மா. இனிமேல் தான் இன்னும் நிறைய மெம்பர்களை நீங்கள் சேர்த்து அடுத்தடுத்த லெவலுக்கு போய்கிட்டே இருக்கணும்.
0: அண்ணா ரொம்ப நன்றிண்ணா, நீங்கள் செஞ்ச இந்த உதவியை நாங்கள் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டோம்.
5: சிவா, சிவா,
1: கூப்பிட்டீங்களாப்பா?
5: ஆ, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையாப்பா?
1: அப்பா என்னப்பா, என்ன கேள்விப்பட்டீங்க?
5: ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்காத சிவா. எனக்கு எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. அதனால
1: அதனால அதனால என்னப்பா?
5: வேண்டாம் சிவா, இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாதுப்பா.
1: அப்பா இங்க என்ன இருக்கு விட்டுட்டு பறக்கிறதுக்கு? பூரா குண்டு மாதிரி ஒரு வீடு, அதுல பெட்டி பெட்டியா சின்ன சின்ன ரூம். இங்க பாருங்க, உங்களை மாதிரி வேலை பார்த்தவங்க எல்லாம் இன்னைக்கு எப்படி இருக்காங்க தெரியுமா? காரு பங்களான்னு சொகுசு வாழ்க்கை வாழ்றாங்கப்பா.
5: அவங்களும் நானும் ஒன்னா சிவா? எப்படி அவங்க காரு பங்களாவோட வாழ்ந்தாங்கன்னு உனக்கு தெரியாதா?
1: அப்பா எனக்கு தெரிய வேண்டாம்ப்பா. அவங்க எல்லாம் லஞ்சம் வாங்கினாங்க, கமிஷன் வாங்கினாங்க, நான் நெருப்பு மாதிரி பெருமை பேசி பேசி என்னப்பா கண்டீங்க?
5: சிவா, நான் பெருமை பேசலப்பா, உண்மையை தான் சொன்னேன். என் புள்ள என்ன மாதிரி நேர்மையா வாழணும்னு நான் ஆசைப்படுறது தப்பா?
1: அப்பா
5: வேண்டாம்ப்பா, விட்டு சிவா.
1: விட முடியாதுப்பா, புலி வாழ பிடிச்சிட்டே விட முடியாது. விட்டா எனக்கு தான் நஷ்டம்.
5: பரவாயில்ல பரவாயில்ல சிவா, இந்த நஷ்டத்தோடைய வெளியில வந்துரு. டே டே டே, எம்எல்எம்ங்கிறது ஒரு மோசடி திட்டம்ப்பா. திடீர்னு ஒரு நாள் எல்லாரும் ஓடிடுவாங்க, நம்ம பணம் மரியாதை எல்லாமே போயிடும்.
1: அப்பா ஏன்ப்பா இப்படி அபசகனமா பேசுறீங்க? நான் மட்டும் பணம் போடல, என் பின்னால நிறைய பேர் சேர்ந்திருக்கிறாங்க. எனக்கு முன்னாடி சேர்ந்தவங்க எல்லாம் கை

0: நிறையா சம்பாதிச்சிருக்காங்கப்பா, சந்தோஷமா இருக்கிறாங்க. இத்தனை பேரும் தெரியாமல சேர்ந்துருக்காங்க.
1: சிவா, ஈஸியா வர்ற பணம் ஆபத்தானது. வந்த வேகத்திலேயே போயிரும். இதெல்லாம் நம்பாதப்பா. நம்ம பணம் போனாலும் பரவாயில்ல, நம்மளால சேர்ந்தவங்க பணமும் போயிடுச்சுன்னா அவங்களுக்கு நம்மளால எப்படிப்பா பதில் சொல்ல முடியும்?
2: மாமா, சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. எதையுமே நெகட்டிவா ஏன் பாக்குறீங்க?
1: இல்ல, நான் ஒன்றும் நெகட்டிவா பாக்கலமா, உண்மையை தான் பாக்குறேன். பணம் உங்க ரெண்டு பேரு கண்களையும் மறைக்கிது. உழைக்காம கிடைக்கிற பணம் நமக்கு நல்லது செய்யாது.
0: உழைக்காம கிடைக்கிற பணமா? உங்களுக்கு தெரியுமா, ஊர் ஊரா தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்கன்னு சுத்துறேன், தொண்டை வத்தி போற அளவுக்கு பேசுறேன், அவங்கள மெம்பர் ஆக்குறேன்.
1: மெம்பர் ஆக்குறேங்கிற பேர்ல உன்னோட தூண்டுதல் வார்த்தைகளால அவங்களெல்லாம் ஏமாத்திக்கிட்டு இருக்கிறப்பா.
2: மாமா, நாங்க முன்னேறி வர்றது உங்களுக்கு பிடிக்கலையா மாமா?
1: வளர்மதி, இப்ப நீ அழற மாதிரி காலம் பூராவும் நீ அழுதுகிட்டே இருக்க கூடாதுன்னு தான்ப்பா இதெல்லாம் சொல்றேன்.
0: ஏன்பா நெகட்டிவாவே பேசுறீங்க?
1: நெகட்டிவா ஆயிட கூடாதுன்னு தானே சொல்றேன்.
0: இங்க பாருங்க, எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, நான் கிளம்பணும். நாங்க தெளிவா சிந்திச்சு எடுத்த முடிப்பா. தயவு செஞ்சு இதுல தலையிடாதீங்க.
1: சரிப்பா, லாரி பிசினஸ் இதெல்லாம் எனக்கு ஒன்றும் சரியா படல. அதிகமான கமிஷன் வந்து என் மனச ஏதோ உறுத்துது.
0: அப்பா, யாரையும் நாங்க ஏமாத்தலப்பா, அவங்களுக்கு உதவிதான் செய்யறோம்.
1: இல்ல இல்லப்பா, நியாயம் இல்லாத பிசினஸ். எதுவானாலும் அது நிலைக்காது.
0: அப்பா, என்ன கோபப்படுத்தாதீங்க. நியாய நியாயம் சொல்றீங்கல்ல, நீங்க எவ்வளவு நேர்மையா, யார் கையையும் எதிர்பார்க்காம யாருன்னு கை நீட்டா வாழ்ந்தீங்கல்ல. என்ன நல்லது நடந்துச்சு? அம்மா திடீர்னு இறந்து போனாங்க. அப்ப அம்மாவை காப்பாத்துறதுக்கு உங்ககிட்ட என்ன சொத்து இருந்துச்சு?
1: சிவா, எதை எதோட முடிச்சு போடுற? அம்மா இறந்தது கடவுள் சித்தம். முடிவு வந்துட்டா பணம் சொத்து எதுவுமே பயன்படாதுப்பா.
0: சரி, உங்களோட உங்க கேடல்ல வேலை பார்த்தவங்க எல்லாரும் தோப்பு அடுக்குமாடி வீடுகளுக்கு சொந்தக்காரங்களா இருக்காங்க. உங்க ஆபீஸ்ல ரிட்டையர்ட் ஆன பியூன் நீங்க வாக்கு போற அதே கிளப்புக்கு கார்ல வந்து இறங்குறாரு, நீங்க நடந்து போயிட்டு இருக்கீங்க. மனசு வலிக்குதுப்பா.
1: நமக்கு ஏன்பா மனசு வலிக்கணும்? அது மனசாட்சியை வித்து வாடுறாங்கல்ல, அவங்களுக்கு தான் மனசு வலிக்கணும். நமக்கு ஒன்றும் மனசு வலிக்கணும்னு தேவையில்லை. புதுசு புதுசா கார்ல வர்றதும் அடிக்கடி சிவா வந்து அவங்களோட போறதும் எங்கயோ என்னமோ தப்பு நடக்குது, தப்பு நடக்குதுன்னு
0: பாருங்க. வீடுன்னு இருந்தா நாலு பேர் வரத்தான்ப்பா செய்வாங்க. கார்ல என்னை தேடி வந்தா பெருமை தானங்கப்பா. அதை பார்த்துதான் அக்கம் பக்கம் எல்லாம் எங்கிட்ட தானா வந்து மெம்பரா சேர்றாங்க.
1: நிறுத்திரியா நிறுத்திரியா, கொஞ்சம் கிருப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி நான் திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன்.
0: நரகத்தில்
1: இருக்கிற மாதிரி இருக்கப்பா. போதும் போதும், உன்னோட அலட்சிய பேச்சு போதும் போதும் போதும்.
0: அலட்சியமா சொல்லல, அக்கறையில தான் சொல்றேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லிருங்கப்பா, நாங்க வேணா வேற வீட்டுக்கு போயிடுறோம்.
1: சிவா, என்னப்பா சொல்றேன், அம்மா வந்த வீடுடா. நீங்க இங்கே இருங்க, நான் கிராமத்து வீட்டுக்கு போய் கொஞ்ச நாள் அங்க இருந்து வர்றேன்.
0: அதுவும் சரிதான், கூடவே இருந்து ஒருத்தர் ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டு வாழ்றத விட கொஞ்சம் தூரமா இருக்கிறது நல்லதுப்பா.
2: என்னங்க, ஏன் மாமாவை போ சொல்றீங்க?
0: சாமி இரு, போட்டோம்.
2: ஹலோ அண்ணா.

0: ஆமாண்ணா, தூங்கிட்டு இருக்காங்க. என்ன விஷயம்னா? ஏண்ணா பதற? இந்த எழுப்புறேன், இருண்ண இரு கொஞ்சம் இரு. என்னங்க? எங்க அண்ணன் போன்ல ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா? எந்திரிக்க முதல்ல என்னன்னு கேளுங்க.
1: தூங்க விட மாட்டியா? என்னன்னு கேளு.
0: கேட்டேங்க, உங்ககிட்டதான் பேசணுமா.
1: கொடு மாப்பிள. என்ன விஷயம்? யார் சொன்னா? வாய்ப்பே இல்லை. வெப்சைட்ல பார்க்க சொல்லு. ஏதாவது டெக்னிக்கல் ப்ராப்ளமா இருக்கு மாப்பிள. பிரான்ச் ஆபீஸ்ல கேட்க சொல்லு. செக் பண்ணிட்டு கூப்பிடுறேன் மாப்பிள.
0: போடு. பதட்டமா இருக்கு, மயக்கமா வருதுங்க.
1: இந்த ஆர்ப்பாட்டம் பண்ற வர மாட்டேனா?
0: என்னென்னமோ சொல்றாங்க, எனக்கு பதட்டமா இருக்குது.
1: வளரு, என்ன பேசினாங்க உன்னோட ஃப்ரெண்டு?
0: நம்ம கம்பெனியை இழுத்து மூடிட்டு ஓடிட்டாங்களா நியூஸ்ல வருது.
1: இங்க பாரு, உளறாத. இதெல்லாம் நம்புற அப்படியா இருக்கு? கம்பெனிக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்கு வளரு. 10,000 லாரி இருக்கு. பாயை சுருட்டுற மாதிரி சுருட்டிட்டு ஓட முடியுமா? வெப்சைட்ல எல்லாம் தெளிவா இருக்கு, பார்க்க சொல்லு.
0: வெப்சைட் காலியா இருக்குதா?
1: ஏதாவது டெக்னிக்கல் எரரா இருக்கலாம். பிரான்ச் ஆபீஸ்ல பாக்கலாம்ல?
0: ஐயோ, அதையும் கேட்டேங்க. டேபிள், சேர், ஃபேன் எதுவுமே இல்லையா? எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடிட்டாங்களா?
1: ஏய், என்ன புது கதையா இருக்கு? லேப்டாப் படு, நாமளே செக் பண்ணிக்குவோம்.
0: பாருங்க, நல்லா பாருங்க, எல்லாம் க்ளோஸ் ஆயிருக்கு. ஏங்க, அந்த கணேஷ் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாமா?
1: இரு இரு இரு இரு, நானே ஃபோன் பண்ணுறேன். என்ன ரிங்கு ஃபுல்லாக போகுது, எடுக்கவே இல்லை.
0: இருங்க, அவங்க ஒய்ஃபோட நம்பர் என்கிட்ட இருக்குங்க, நான் அடிச்சு பார்க்குறேன்.
1: ஃபோன் பண்ணு, நான் பிரான்ச் மேனேஜருக்கு கால் பண்ணி பார்க்குறேன்.
0: சரிங்க. ஐயோ, ரிங் போகுது, எடுக்க மாட்டேங்கிறாங்களே. ஹலோ ஹலோ, நான் வளர்மதி பேசுகிறேங்க்கா. எப்போ எந்த ஆஸ்பத்திரிக்கா?
1: வளரு, என்னாச்சு, ஏன் அலறற?
0: என்னங்க, அந்த கணேஷ் அண்ணன் இருக்கார்ல, அவரே மருந்து குடிச்சிட்டு தற்கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்காராங்க, ஐசியூல இருக்காராங்க.
1: சரி, இரு இரு,
0: பதற்றமா இருக்குங்க.
1: அமைதியா இரு வளரு,
0: நான்
1: பதட்டப்படாத, உனக்கு ஏதாவது ஆயிர போகுது, பேசாம இரு, நான் பாத்துக்கறேன்.
0: இல்ல, ஏதோ தப்பா தெரியுதுங்க. கடவுளே, எங்களை காப்பாத்து கடவுளே. நிறைய பேர் சேர்த்து விட்டோமே, பணம் பூரா போயிடுச்சுங்க, பணம் பூரா போயிடுச்சு.
1: நீங்க
0: விவரமானவரன் தலையாட்டுனே, இப்படி ஏமாளிது தெரியாம போச்சு.
1: கூடாது. வாங்கப்பா, நீங்க
2: சிவா?
1: அப்பா, நான் தோத்துட்டேன்ப்பா.
2: விடு சிவா, முடிஞ்சதை பேசாத, நினைக்காத.
0: மாமா, எல்லாம் போச்சு மாமா, ஒரே நாள்ல எல்லாம் போச்சு மாமா.
2: விடுமா விடுமா, எல்லாம் எனக்கு தெரியும்.
0: பயமா இருக்கு எனக்கு. 50 லட்சம் வேணுமா மாமா? என் நகையை கலட்டி தரேன் மாமா, எப்படியாவது இந்த இக்கட்ல இருந்து எங்களை காப்பாத்துங்க மாமா.
2: நகையெல்லாம் ஒண்ணு வேணாமா, எல்லாத்தையும் என்கிட்ட விட்டுருங்க. யாரோட பழியும் பாவமும் நமக்கு வேணாம். சிவா
1: சொல்லுங்கப்பா,
2: யார் யாருக்கு எவ்வளவு பணம் தரணும்னு எனக்கு லிஸ்ட் கொடு, நான் எல்லாத்தையும் அடைச்சிடுறேன்.

0: எப்படிப்பா பென்ஷன் வாங்குறவங்களுக்கு எப்படிப்பா இவ்வளவு பணம் கிடைக்கும்?
1: சிவா, பேரப்பிள்ளைகளுக்கு இந்த தாத்தாவோட பரிசா இருக்கட்டும்னு கிராமத்துல ஒரு இடம் வாங்கி வச்சிருந்தேன். வளர்மதி, 50 லட்சம்னு சொன்னேன், இதோட போகட்டும். நல்ல விலைக்கு இடம் போனதுனால யதார்த்தமா வித்து காசாக்கி வச்சிருந்தேன். கவலைப்படாதீங்க.
0: அப்பா அப்பா என்ன மன்னிச்சிருக்கப்பா, என்னோட பேராசை கண்ணை மறைச்சிருச்சுப்பா, தடை மாறி போயிட்டேப்பா.
1: முதல்ல அழுவதை நிறுத்துறீங்களா இல்லையா? சிவா
0: சொல்லுங்கப்பா.
1: வளர்மதி, உங்களோட மாற்றம் முதல்ல எனக்கு அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு. வீடு என்ன அரகமாயிருச்சு, மூச்செல்லாம் முட்டுச்சு. அதான் கிராமத்து வீட்டுக்கு போனேன். அங்கேருந்து உங்களை நான் பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். பணம் எப்போ வேணாலும் சம்பாதிக்கலாம் சிவா. பேராசை இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை சுகமானது. பணம் சேர்க்கணும் சேர்க்கணுங்கிற ஆசை படுகுழியில் தான் தள்ளும். அதை விடுங்க, பழசை மறந்துடுங்க, புதிய வாழ்க்கையை ஆரம்பிங்க. யாரும் உங்களை கை நீட்டி கேட்க முடியாத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன் உங்களை.
0: அப்பா எங்களோட இருந்துருங்களேப்பா.
2: ஆமாம் மாமா, நீங்கள் வேணும் மாமா எங்களுக்கு.
1: ஆ, நான் வருவேன். ஆனா இப்ப இல்லை. எப்ப இந்த வீட்டுக்கு வரணும்னு எனக்கு தோணுதோ அப்ப கண்டிப்பா வர்றேன். பயப்படாம இருங்க. சரி, நான் போயிட்டு வரேன்.
3: சில மாதங்களுக்கு பிறகு.
4: சார் வணக்கம்.
0: வணக்கம். நீங்க?
4: என் பேரு வினோத். உங்களை பாக்குறதுக்கு தான் ரொம்ப நேரமா கேன்டீன்ல வெயிட் பண்றேன் சார்.
0: ஆபீஸ் வந்து பாத்துக்கலாமே
4: சார். இது ஆபீஸ்ல பேசுற விஷயம் இல்ல சார்.
0: சார் என்ன சொல்றீங்க எனக்கு புரியல.
4: புரியற மாதிரியே சொல்றேன் சார். உட்காருங்க சார், ப்ளீஸ். ஜஸ்ட் 5 மினிட்ஸ் தான் சார்.
0: சொல்லுங்க
4: சார். நேரடியாவே நான் வரேன். புது எம்எல்எம் இது. நீங்க முன்னாடி பாத்தீங்கல்ல, அது மாதிரி இல்ல. எங்களோடது ரிஜிஸ்டர்டு நிறுவனம், இடமாவே கொடுத்துருவாங்க. உங்களுக்கு நல்ல வழிகாட்டுறேன், எந்த பிரச்சனையும் இல்லை சார். வெளிநாடு சுற்றுலா, காரு, வீடு எல்லாம் போனஸாக கிடைக்கும் சார்.
0: சார் எது வேணாலும் என் உழைப்பால் நான் வாங்கிக்கிறேன். எனக்கு நேரமாச்சு, எனக்கு இந்த எம்எல்எம் பிஸ்னஸே வேண்டாம், நான் வர்றேன். ரொம்ப நன்றி
4: சார். சார் ஒரு நிமிஷம் இருங்க, இந்த நிக்கிறது பாருங்க, புது புல்லட்டு. அது உங்களுக்கு தான் சார், எடுத்துகிட்டு போங்க.
0: 6 மணிக்கு பஸ் வந்துடும். புல்லட்டை விட பஸ் காஸ்ட்லி. வரட்டுமா
4: சார்? ப்ளீஸ் சொல்றதை கேளுங்க. நீங்க இந்த புது புல்லட்ல தான் போகணும் சார். இந்தாங்க சார் சாவிய, புடிங்க சார். இந்தாங்க சார்.
0: சார் என்ன சார் இது? சார் வேண்டாம் சார், விடுங்க சார். சார் சார் விடுங்க, இது விடுங்க சார். சாவியில சார் விடுங்க சார். சார் எங்க போறீங்க சார்? சாவி விட்டு எங்க சார் போறீங்க சார்? நில்லுங்க. ஹலோ சார், நில்லுங்க சார், கூப்பிடுறல, நில்லுங்க சார். என்ன கூப்பிட கூட போய்கிட்டே இருக்காரு
1: சிவா.
0: அப்பா என்னப்பா நீங்க வர்றீங்க இங்கிட்டு இருந்து? என்ன நடக்குதுங்க?
1: அப்பா வாங்கி கொடுத்தத வேணான்னு சொல்லிருவியா?
0: அப்பா அப்பா நீங்களா?
1: நான் தான் சிவா. வினோத் நான் அனுப்பின ஆள் தான். நீ மாறிட்டேன்னு தெரியும். அதுதான் புது புல்லட்டோட வந்தேன். இருந்தாலும் எங்கேயாவது ஒரு மூலையில் உனக்கு பழைய ஆசை இருக்குமோன்னு ஒரு சந்தேகம். அதான் வினோத்தை வச்சு டெஸ்ட் பண்ணேன். இந்த டெஸ்டில் நீ ஜெயிச்சிட்ட, அதுக்கு தான் இந்த புல்லட்டு பரிசு.
0: அப்பா நான் சன் ஆஃப் மிஸ்டர் சுப்பிரமணியன்ப்பா. ரொம்ப நன்றிங்கப்பா, நீங்கள் எவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணிருங்க எனக்கு. நான் உங்கள் பையன்ப்பா.
1: சிவா, இப்போதான் எனக்கு நம்ம வீட்டுக்கு வரணும்னு ஆசையாக இருக்குப்பா. எடு வண்டியை வீட்டுக்கு.
0: ஓகேங்கப்பா.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது மாயத்தூண்டில் வானொலி நாடக விழா நாடகம். எழுதியவர் ஜே நிவேதா ஜெயக்குமார். நாடகத்தில் பங்கு பெற்றோர் சிவாவாக எஸ் எம் முத்துகிருஷ்ணன், வளர்மதியாக சாந்தி சுரேஷ், சிவாவின் அப்பா சுப்பிரமணியனாக ஜோசப் டிசோசா, நண்பர் கணேசனாக ஆர் ஞானவடிவேல் மற்றும்

0: அப்படின்னு சொல்லிட்டே போகலாம் சார். நீங்கள் முன்பே குறிப்பிட்டீங்க, தற்போது ஆண்களுக்கு நிகராக பெண்களும் இதழியல் துறையில் சம வேலைவாய்ப்பு சம ஊதியம் பெற்று வர்றாங்க அப்படின்னு. இந்த சூழலில் இப்போ இதில் வந்து பெண்களுக்கான ஒரு சில விஷயங்களை வந்து இப்போ பார்க்குறேன். என்னென்னா, நிறைய பெண்கள் வந்து இந்த துறையில் வந்து வரும்போது ஒன்று ரிப்போர்ட்டிங் சைடில் போகிறதுக்கு ரொம்ப ஆர்வப்படுறாங்க, இன்னொன்று நியூஸ் ரீடிங் அப்படின்ற இதுக்கும் ரொம்ப ஆசைப்படுறாங்க, ஆர்வப்படுறாங்க. அப்போ இது ரெண்டுத்துக்குமான விஷயங்களுக்கு அவங்க எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் சார்? ஏன்னா மொழி ஆளுமை அப்படின்றது ரொம்ப முக்கியம் இல்லையா?
1: மொழி ஆளுமை முக்கியம், அதோட நான் முதல் சொன்ன மாதிரி கருத்தியல் தாக்கம் அதோட முக்கியம். நீங்க கருத்தியல் தாக்கம் ஒரு சமுதாய ஆர்வம் இருந்ததுன்னா, மொழி ஆளுமை குறைவா இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா வந்து நீங்க போக போக உங்க கருத்துக்களை வெளிக்கொண்டு வர்ற திறமை ஆட்டோமேட்டிக்கா வரும். அந்த கருத்தியல் தாக்கம் தான் ரொம்ப முக்கியம். நீங்க சொல்ல போனா வந்து ஒரு காலத்துல வந்து ஜேர்னலிஸ்ட்னா விமன்னா வந்து ஃபிலிம் ரிவ்யூ ரைட்டர்ஸ், ஃபேஷன் கவரேஜ், அதில் வந்து ஒரு கல்ச்சரல் ஃபெஸ்டிவல் கவர் பண்றவங்க தான் பவர் உண்டு. முந்தி ஒரு டெக்ஸ்ட் புக் ஜோக் உண்டு, அதே ஜோக்கு வந்து நான் வேலை பார்த்த நிறுவனத்திலே நிறைவேறிச்சு. லேடி ரிப்போர்ட்டர் வந்து ஒரு ஃபிலிம் ரிவ்யூ கவர் பண்ண சீப் ரிப்போர்ட்டர் அனுப்பினாராம். அவங்க போயிட்டு வந்து திருப்பி வந்து ஃபிலிம் ரிவ்யூ நடக்கல பிகாஸ் தியேட்டர் வந்து ஃபயர் ஆயிருச்சுன்னு சொன்னாங்களாம். ஆனா அதே மாதிரி டெல்லியில வந்து இப்படி ஒரு தியேட்டர் ஃபயர் ஆகும்போது எங்க ரிப்போர்ட்டர் அந்த இதுக்கு போயிட்டு அந்த ஃபயர்ல ரெஸ்ட் பண்ணி அந்த செய்தியை கவர் பண்ணாங்க. லேட்டர் வந்து அவங்க பல நாடுகளுக்கு ஃபாரின் கரஸ்பாண்டன்ட் போயிருக்காங்க, பொலிட்டிக்கல் ரிப்போர்ட்டரும் அவால் ஆயிருக்காங்க. முந்தி வந்து எடிட்டிங்ல வந்து அவங்க நைட் ஷிப்ட் வாங்க விரும்ப மாட்டாங்க, ஆர்கனைசேஷனும் ஒரு சேஃப்டிக்காக போட மாட்டாங்க. இப்போ சில நியூஸ் பேப்பர்ஸ்ல பாத்தீங்கன்னா நைட் ஷிப்ட்லேயே வந்து மெஜாரிட்டி விமனா தான் இருக்காங்க. இப்போ அந்த இது மாறி போச்சு. ஆனால் வந்து இந்த விமனும் வந்து அந்த இனிஷியேட்டிவ் எடுத்து நம்ம வந்து ஒரு சேஃப் சோன்ல இருக்கணும், அதோட நாங்கள் வந்து போதும், சேஃப் சோன் தான் முக்கியம், பெரிய ஆளாக வர்றது முக்கியம்னு அதை நினைக்காம சேஃப் சோன் தான் முக்கியம்னு நினைச்சாங்கன்னா வந்து அது முன்னேற்றம் கஷ்டம். நார்மலாக நம்ம சொல்லுவாங்க தெர் இஸ் அ இமேஜினரி கிளாஸ் சீலிங், அதை தாண்டி விமன் போகக்கூடாதுன்னு. இப்போ அப்படி கிடையாது, விமன் கேன் கிராஸ் த கிளாஸ் சீலிங் ப்ரொவைடட் தே ஹாவ் இனிஷியேட்டிவ். அவங்க யாரும் தட பண்ண முடியாது. அது ஒரு காலத்துல அப்படி இருந்தது, இப்ப கிடையாது.
0: நிச்சயமா சார், இதழியல் துறையை தேர்ந்தெடுத்து படிக்கிற பிள்ளைங்களுக்கு எதிர்காலம் எப்படி இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. இப்போ நிறைய பிளாட்ஃபார்ம் வந்து நீங்க சொன்னீங்க, பிரிண்ட் மீடியா இருக்கு, ஆடியோ மீடியம் இருக்கு, விஷுவல் மீடியா இருக்கு, அண்ட் இப்ப சோசியல் மீடியாலையும் வந்து டாமினேட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இதுல எதுலாம் வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கு சார்?
1: பேசிக்கலி ஜேர்னலிசத்துல போறவங்க வந்து கான்டென்ட் ஓரியன்டா இருப்பாங்க. அவங்க அடுத்து வந்து அவங்க ஷிப்ட் ஆகிறனா பிஆர் அவார்டு ஷிப்ட் ஆகலாம், அங்கேயே நியூஸ் லெட்டர் கொண்டு வாங்க, இன்டர்னல் பப்ளிக் ரிலேஷன், எக்ஸ்டர்னல் பப்ளிகேஷன்ஸ் பண்றதுக்கு தே கேன் ஈஸிலி ஃபிட். மற்றபடி கான்டென்ட் ரைட்டர்ஸ் ஆகிட்டு பெரிய பெரிய கார்பரேட் ஃபார்ம்ஸுக்கும் போகலாம். மற்றபடி அவங்க வந்து கொஞ்சம் ஏதாவது ஒரு தீமேட்டிக் தாக்கம் அவங்களுக்கு இருந்துன்னு வச்சுக்கோங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் என்வாயர்மெண்ட்டில் அவங்களுக்கு நாட்டம் இருந்துன்னா லேட்டர் தே கேன் பி என்வாயர்மெண்டல் ரைட்டர்ஸாகவும் போகலாம், என்வாயர்மெண்ட் கான்டென்ட் கிரியேட்டர்ஸாகவும் போகலாம். அது மாதிரி ஒரு சப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் நாட்டம் இருந்ததுன்னா. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சமீப காலத்தில் வந்து இந்த மீடியா படிக்கிறவங்க வந்து மோர் தென் ஜேர்னலிஸ்ட்டு போகிறதுக்கு பதிலாக நீங்கள் சொன்ன மாதிரி டிஜிட்டல் தாக்கம் அதிகமாக வந்திருக்கு. மீம்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கும் டிஜிட்டல் கான்டென்ட் கிரியேட் பண்ணுறதுக்கும் போகிறாங்க. அண்ட் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ சமீப காலத்தில் இந்த ஜேர்னலிசம் டைல்யூட் ஆகி இந்த மல்டிமீடியா இது மாதிரி வந்த பிறகு மக்களுக்கு வந்து அந்த கருத்தியல் தாக்கம் வந்து குறைஞ்சிருக்கு. அந்த கருத்தியல் தாக்கம் குறையும் போது அந்த ஒரு டிசைன் திங்கிங் இந்த மாதிரி தான் அதிகம் வருது. அது யூஸ்ஃபுல் தான். அது வந்து அந்த ப்ரைம் ஜேர்னலிசத்துலேருந்து தெர் இஸ் அ ஷிஃப்ட் இன் ஃபோக்கஸ் இது அந்த டிசைன் கிராஃபிக்ஸு அதுக்கப்புறம் மீம்ஸ் இதே மாதிரி போடுறதுக்கு பயன்படுது. அந்த ரொம்ப டீப்பாக எழுதுற அந்த கான்டென்ட் கிரியேஷன் வந்து குறைஞ்சி போகுது.
0: நிச்சயமா சார், இப்போ படிக்கிறாங்க இல்லையா மாணவர்கள், டெக்னாலஜி படிக்கிறவங்களுக்கு, இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு, இல்ல எனி அதர் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கு ஈக்குவலா ஜேர்னலிசம் படிக்கிற பிள்ளைங்களுக்கும் வந்து சம்பளம் வந்து கிடைக்குமா? அதற்கான வாய்ப்புகள்
1: ஆக்சுவலா வந்து நான் அண்ணா பல்கலைக்கழகத்துல பணி புரிஞ்ச நேரம் எங்க வைஸ் சான்சலர் வந்து ஒருக்கா மீட்டிங்ல சொன்னாரு, நம்ம இன்ஜினியரிங் படிப்பெல்லாம் ஓரளவுக்கு தான் போக முடியும், ஆனா வந்து இந்த மீடியா மாதிரி படிப்பு அடுத்தக்கும் அடுத்த லெவலான படிப்பு இன்னும் ரொம்ப ஹையா போகலான்னு. ஸ்கை இஸ் த லிமிட் ஃபார் மீடியா பீப்புள். ஓன்லி திங் வந்து உங்கள் டேலண்ட்டை பொறுத்தா இருக்கு. உங்கள் டேலண்ட்டை வளர்த்துக்கிட்டீங்க, உங்களை வந்து நீங்கள் திறன்பட வச்சுருந்தீங்க, ஒரு கருத்தியல் தாக்கம் இருந்துன்னா உங்கள் வந்து எப்படினாலும் நீங்கள் வந்து ஆர்கனைசேஷன்ஸை மாறிட்டே இருக்கலாமே ஒழிய, ஆனால் உங்கள் ஜேர்னலிஸ்ட்னு உள்ளது உங்களுக்குன்னு உள்ள ஐடென்டிட்டி, உங்களுக்குன்னு உள்ள க்ரெடிபிலிட்டி கண்டிப்பாக இருக்கும், உங்களுக்குன்னு உள்ள ஸ்பேஸ் வந்து ஒரு ஜாப் ஸ்பேஸும் கண்டிப்பாக இருக்கும். அதனால நீங்க வந்து இன்ஜினியரிங் இது ஒரு ஸ்டாண்டர்ட் ஜாப் தான் போக முடியும், ஒரு ஸ்டீரியோ டைப் இதுக்கு தான். அதுக்கு மேல வர்றதுன்னா இந்த மாதிரி கருத்தியல் தாக்கம் உள்ளவங்க வந்து தே கேன் பிகம் அ மச் கிரேட்டர் பீப்புள்.
0: நிச்சயமா சார், இன்னைக்கு வந்து நிறைய மீடியாஸ் வந்து இருக்கு, நிறைய வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிளாட்ஃபார்ம்ல நிறைய மீடியாஸ் வந்து இருக்கு. இப்போ இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கு? அதே மாதிரி வந்து ஒரு இடத்துல வேலை பாக்குறாங்க, அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகி போயிடுறாங்க, அது கரெக்டா அந்த ஒரு

0: நெறித்தன்மை இருக்கா சார்?
1: முந்தி வந்து வேஜ் போர்டு கீழே அந்த நியூஸ் பேப்பர்ஸ் சேலரி டிட்டர்மைன் பாச்சு. இப்போ வர வர நிறைய நியூஸ் பேப்பர்ஸ் வந்து அந்த வேஜ் போர்டை ஃபாலோ பண்ண விரும்புறது இல்லை. டெலிவிஷன் அதே மாதிரி வந்த பிறகு வந்து டிஜிட்டல் மீடியா வந்த பிறகு அந்த வேஜ் போர்டு இது அதுக்கெல்லாம் அப்ளையும் ஆகலை. ஆனால் வந்து அந்த திறமையை வந்து அடாப்ட் பண்ணி ஒரு அடாப்டபிலிட்டி டு த நியூ டெக்னாலஜி டு நியூ என்வாயர்மெண்ட் டு நியூ சர்க்கம்ஸ்டன்ஸ் இருந்ததுன்னா ஒவ்வொன்றா மாறி போய் நம்ம சர்வே ஆகிறது நம்ம நல்லாவே ஃப்ளோரிஷ் ஆகிருக்கும். இந்த மீடியால நல்ல வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன்.
0: நிச்சயமா சார். அரசு பணியை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான வாய்ப்புகள் ஜேர்னலிசம் படிக்கிற பிள்ளைங்களுக்கு இருக்கு சார்?
1: நீங்க அரசு பணி வந்து முந்தைய காலத்துல இருந்து இப்ப பாத்தீங்கன்னா மிகுந்த குறைவா தான் இருக்கு. ஆனா வந்து அரசு பணியில வந்து டிஸ்ட்ரிக்ட் பிஆர்ஓஸ் வந்து ஜேர்னலிசம் படிச்சவங்களை தான் எடுக்கிறாங்க. டிஸ்ட்ரிக்ட் போட்டோகிராஃபர்ஸ் அபிஷியல் போட்டோகிராஃபர்ஸ் ஜேர்னலிசம் படிச்சவங்களை தான் எடுக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆபீஸ்ல மினிஸ்டர்ஸ் கீழே அவங்க செக்ரட்டரிஸா இருக்கவங்க நிறைய ஜேர்னலிஸ்டா இருந்துட்டு போனவங்களா இருக்காங்க. அவங்க டைரக்டா கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்களா அல்ல வந்து அவங்க நல்ல சேலரி வாங்கிட்டு கான்ட்ராக்ட்ல அப்படி எடுக்க ஒவ்வொரு ஆட்சி மாறும்போதும் அவங்க கீழே போறவங்க ஜேர்னலிஸ்டா தான் இருக்காங்க. இப்போ நான் வேலை பார்த்த ஆர்கனைசேஷன்ல வந்து கடைசியில் ஒருத்தர் வந்து பிரைம் மினிஸ்டர்ஸ் இன்ஃபர்மேஷன் அட்வைசராக டாப் லெவலுக்கே போனார். அதனால இந்த கருத்தியல் தாக்கம் உள்ளவங்களை அங்கே பல இடத்துல எடுக்கிறாங்க. கவர்மெண்ட்டில் வந்து ஈவன் ரிப்போர்ட் ப்ரிப்பரேஷன் அதுக்கப்புறம் ஈவன் இன்டர்நேஷ்னல் லெவலில் ப்ராஜெக்ட் ப்ரிப்பரேஷன் ரிப்போர்ட் டிரான்ஸ்லேஷன் இது மாதிரி பல வேலைகளுக்கு வந்து ஜேர்னலிசம் பேக்ரவுண்ட் உள்ளவங்க அதுவும் கொஞ்சம் ஜேர்னலிசம் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துட்டு போனவங்களை கண்டிப்பாக எடுக்கிறாங்க.
0: நிச்சயமா. இப்போ ஆல் இண்டியா ரேடியோ தூர்தர்ஷன் மாதிரி அரசு நிறுவனங்களையும் இதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது பிரகாசமா இருக்கா சார்?
1: ஆமா கண்டிப்பா இருக்கு. அரசு நிறுவனங்களையும் கொஞ்சம் வேலைகளை நம்பர் ஆஃப் பீப்புளை குறைக்கிறாங்க. ஆனா கண்டிப்பா அங்க வேலை வாய்ப்பு நிறைய இருக்கு. ஈவன் அவங்க ஜேர்னலிசத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஈவன் பார்ட் டைம் ரிப்போர்ட்டர்ஸ் ஆகும் இன்டர்வியூஸ் ஆகும் இந்த தூர்தர்ஷன் ஏஆர்ல வேலை பார்க்கறதுக்கு உடனே வாய்ப்பு கிடைக்கும்.
0: நிச்சயமா சார். இப்போ எதிர்காலத்துல இந்த துறையுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது எப்படி இருக்கும் நீங்க எப்படி நினைக்கிறீங்க சார்?
1: இந்த துறை வந்து கண்டிப்பா சர்வே ஆகும். அது இந்தியால கண்டிப்பா சர்வே ஆகும். இந்தியால வந்து நியூஸ் பேப்பர்ஸ் வந்து கண்டிப்பா சர்வே ஆகும். ஆனா வந்து ஒண்ணு நான் சொல்றேன்னா வந்து நீங்க இப்ப பல மாதிரி வேலை வாய்ப்பு வரும்போது நீங்க ரொம்ப ஒரு சின்ன பத்திரிகை ரிப்போர்ட்டரா இருந்தாலும் நீங்க அவங்ககிட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் பேசி பாருங்க ரொம்ப அறிவாளியா தான் இருப்பாங்க. ஜேர்னலிசம் வந்து அறிவாளியா இருந்தா தான் ஜேர்னலிஸ்டா இருக்க முடியும். அறிவாளின்னு உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கறதில்ல, டெய்லி வந்து உங்க நாலேஜ் அப்டேட் பண்ணிட்டு இருந்தா தான் நீங்க அறிவாளியா இருக்க முடியும். மேபி அவன் வந்து டிராப் அவுட் ஆஃப் பிஏ பிஎஸ்சி அல்ல இன்ஜினியரிங் டிராப் அவுட்டா இருந்து ஜேர்னலிஸ்டுக்கு வந்தவங்க இருக்கான். நான் இப்போ வேலை பார்த்த நிறுவனத்தில் ஒருத்தன் ஐஐடி பிடெக் டிராப் அவுட், ஆனா ஹீஸ் அன் எக்ஸலன்ட் ரைட்டர். ஆனா அந்த படிக்கிறத அவன் என்னைக்குமே விட்டு கொடுத்துருக்க மாட்டான். கருத்தியல் தாக்கத்தை வந்து என்னைக்குமே விட்டு கொடுத்துருக்க மாட்டான். அதனால ஜேர்னலிசத்துல போகணும்னா நல்லா அறிவை வளர்த்துக்கிடவங்க இருந்தாங்கன்னா காலத்துக்கு அந்தந்த துறையில வந்து நீங்க வந்து ஜேர்னலிசத்துல மட்டும் வல்லுநரா இருந்தா போதாது, அந்த துறையிலயும் வல்லுநரா இருக்கணும். எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்லணும்னா வந்து நான் கடைசியா வந்து ஆழ்ந்த ரிசர்ச் பண்றது சுற்றுச்சூழலை பத்தி. ஆனா சுற்றுச்சூழல்ல வந்து நான் வந்து அதுலயே நான் டீப்பா படிச்சிருப்பேன். நான் ஜேர்னலிசம் ஆனால் சுற்றுச்சூழல் கான்ஃபரன்ஸு போகிறேன், என்வாரன்மெண்ட் ஜேர்னலிசத்தை பற்றி பேப்பர் பிரசன்ட் பண்ணுறேன், ஒரு என்வாரன்மெண்ட் பற்றி ஒரு கேள்வி கேட்குறாங்க, இல்லை அது எனக்கு தெரியாது நான் வந்து ஜேர்னலிசம் மட்டும் தான் தெரியும்னு அப்படி சொல்லக்கூடாது. எந்தெந்த துறையில் இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் சைல்ட் சைக்காலஜி ஒரு வயலன்ஸ் இன் மூவிஸ் வந்து

0: எப்படி சில்ட்ரன் அஃபெக்ட் ஆகுன்னு தெரிஞ்சுனா அந்த சைக்காலஜிக்கே தெரிஞ்சிருக்கணும். அந்தந்த துறையில நம்ம ஜேர்னலிசம் வந்து இட்ஸ் டசன்ட் எக்ஸிஸ்ட் இன் வாக்யூம், இட் ரிலேட்ஸ் டு டிஃபரண்ட் ஃபீல்ட். நீங்க எந்தெந்த துறையில தாக்கத்தை ஏற்படுத்துதோ நம்ம ஒரு ரிசர்ச் பண்றவங்க அந்தந்த துறையையும் ஆழ்ந்து படிச்சாதான் இது பண்ண முடியும். நான் அடிஷனல் டிகிரி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்லயாவது என்வாரன்மெண்ட் படிச்சேன், அப்படி டிகிரி தான் படிக்கணும்னு இல்லை, அடிஷனலா அந்த இதுல நிறைய புக்ஸையும் படிக்கணும். இது வந்து நான் வந்து ஜேர்னலிஸ்டும் சொல்லுவேன், பாலிடிக்ஸ் பத்தியே என்னென்ன இது ஹிஸ்டரி எப்படி எப்படி டெவலப் ஆயிருக்கு, இவன் பத்த வச்சாலும் பல சீஃப் மினிஸ்டர்ஸ் இருந்திருப்பாங்க, ராஜாஜி மோ பழச எதுவுமே தெரியாம நான் பாலிடிக்ஸ கவர் பண்றேன்னு சொல்ல முடியாது. அந்த ஹிஸ்டரியும் தெரிஞ்சிருக்கும், அந்தந்த ஃபீல்டு என்வாரன்மெண்ட்னா சிப்கோ மூவ்மெண்ட்டையும் தெரிஞ்சிருக்கணும், பல இதையும் எப்படி என்வாரன்மெண்ட் போபால் கேஸ் ட்ராஜடியும் தெரிஞ்சிருக்கணும், பல இதையும் அதுல என்னென்ன பாதிக்கப்பட்டதுன்னு தெரிஞ்சிருக்கணும். அந்தந்த துறையையும் அந்த தீமாட்டிக் ஏரியாஸையும் ஸ்ட்ராங்கா இருக்கணும், வெதர் ஜேர்னலிஸ்ட் ஆர் ரிசர்ச்சர் அண்ட் ஜேர்னலிசம் டீலிங் வித் பர்டிகுலர் தீமாட்டிக் ஏரியா.
1: நிச்சயமா சார், ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து வாஸ் நாலேஜோட இருக்கணும் அப்படின்றத உங்க பேச்சுல இருந்து என்னால புரிஞ்சுக்க முடியுது. இப்ப பிஹெச்டி பண்றாங்க அப்படின்னும் போது, இப்போ எம்ஏ ஜேர்னலிசம் இருக்கு, அது கரஸ்ல கூட இருக்கு. பிஹெச்டி பண்றவங்களுக்கு இப்ப ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கான வாய்ப்பு இருக்கா சார் பிஹெச்டி பண்றதுக்கு?
0: பார்ட் டைம் பிஹெச்டி வாய்ப்பும் இருக்கு. ஆனா ஒண்ணு என்ன சொல்லுவேன்னா, நீங்க பிஹெச்டி பண்ணீங்கன்னா நீங்க அது சீரியஸா பண்ணணும். நீங்க நான் பிஹெச்டி வாங்கணும்னு உள்ளதுக்காக பார்ட் டைம் பிஹெச்டி பண்ணிட்டு சிறந்த பல்கலைக்கழகத்துல அல்ல நான் சார்ந்திருந்த அண்ணா பல்கலைக்கழகத்துல எல்லாம் வந்து அப்படி அந்த நினைப்போட பிஹெச்டி நீங்க சேர்ந்தீங்கன்னா பிஹெச்டி கண்டிப்பா முடிக்க முடியாது. அவங்க இம்பாக்ட் ஃபேக்டர், ஹை லெவல் இம்பாக்ட் ஃபேக்டர், இன்டர்நேஷனலி ஸ்ட்ராங் ஜேர்னல்ஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லணும். அது ரியலா நம்ம வந்து உண்மையிலே ஒர்க் பண்ணு, நீங்க சீரியஸா உங்களுக்கு ஆர்வம் இருந்தது, நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ண முடியும்னா தான் பிஹெச்டி சேரணும், அதில் சேரக்கூடாது. அல்ல நான் வந்து எனக்கும் நானும் ஒரு பெரிய ஆள் ஆயிரணும் பிஹெச் சேரணும்னு சொல்லிட்டு அப்படி சேர்ந்தா உங்க கைட் டைமே வேஸ்ட் பண்ணுவீங்க, உங்க டைமே வேஸ்ட் பண்ணுவீங்க, அந்த நேரத்தில் நீங்க வேற ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்கலாம்.
1: நிச்சயமா சார், எதை செய்தாலும் வந்து ஒரு முனைப்போட செய்யணும், முழுமையா செய்யணும் அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. இதழியல் துறை ஜேர்னலிசம் அப்படின்னா என்ன, அதுல என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு, மாணவர்கள் ஏன் இந்த துறையை வந்து தேர்ந்தெடுக்கணும், இந்த துறையை தேர்ந்தெடுத்தா எந்த அளவுக்கு அவங்களுடைய லைஃப்ல வந்து அவங்க பிரகாசமா இருக்க முடியும், நிறைய விஷயங்களை வந்து சொன்னீங்க, ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. மிக்க நன்றி சார்.
0: நன்றி.

நேரம் 9:30. ஆகாஷ்வாணி குரு மகிமா இசைப்பெருரை கேட்கலாம். நிகழ்த்துபவர் எஸ் ஜானகிராமன் அவர்கள், டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், ஷேர்தலையார் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம்.

பரதனம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தயே ஸ்ரீகாந்தோ மாதுனோ யஸ்ய ஜனனீ சர்வமங்கள

ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோக சங்கரம் சர்வ கல்யாண தாதாரம் சர்வாபத்கனமாருதம் அபார கருணாமூர்த்திம் ஆஞ்ச

அதுவும் கீர்த்தனாரம்பத்திலே பாரத தேசத்திலே சிறந்த நாதோபாசகராக விளங்கிய சத்குரு தியாகராஜன் ஒரு கீர்த்தனத்தினாலே தெரிவிக்கிறார், சிவசிவா என்று நாமும் ஜபிக்கலாகாதான், அதனாலே உனக்கு பரம சுகம் ஏற்படுமே. பரமசிவம் என்று சொன்னால் பரம சுகம் அது என்று சொல்வார்கள். அப்படி சிவா என்று இரண்டு அக்ஷரங்கள், அந்த இரண்டு அக்ஷரங்களை கூறுவதனாலே உனக்கு மங்களம் ஏற்படுகிறது. அது மாத்திரம் அல்லாமல் இந்த பவசாகரம் என்று சொல்லக்கூடிய சம்சார சாகரத்தை தாண்டுவதற்கு அதுவே உபாயம். பகவானுக்கு பவன் என்றே பெயர், இந்த சாகரத்துக்கும் பவம் தான் பெயர். இந்த பவனை நினைத்து விட்டால் இந்த பவசாகரத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். அநேகமாக வாக்கியக்காரெல்லாம் சிவனை பாடுன்னு சொல்ல போதெல்லாம் பவசமுத்திரத்தை வென்று விடலாம் என்றுதான் சொன்னார்கள். அது எந்த பாஷையில பாடினாலும் அப்படித்தான். தியாகராஜர் தெலுங்குல பாடினார்னு சொன்னா அதே போல தமிழ்ல நந்தனார் சரித்திரத்தை பாடினார். சிவலோகநாதனை கண்டு சேவித்திடுவோம் வாரீரே அப்படின்னு ஆரம்பிச்சார். சிவலோகநாதனை பார்த்துட்டு வரலான்னு அனுபல்லவியில் எடுக்கும்பொழுதே பவபயங்களை போக்கிங்கிறார். அந்த சிவனை நினைத்து விட்டால் நமக்கு பவபயம் போகிவிடும். பவபயத்தை வெல்வதற்கு ஒரே உபாயம், அந்த பவனைத்தான் நாட வேண்டும். அந்த நாமத்தை சொல்பவனை அவர் எதுவும் செய்ய மாட்டார், ரட்சிப்பார்ங்கிறார். அதுபோல இந்த ஒரு இடத்துல மகாராஷ்டிர பக்தரும் பாடுறார், சிவனை நினைந்து விட்டால் உங்களுக்கு பவ சமுதிரத்தை பற்றி கவலை இல்லை. சிவ சிவ பவ ஜலதி மாஜி மனுஜா சிவாலாகோ என்று மகாராஷ்டிர பாஷையில் பாடுறார். இப்படி எந்த பாஷையில் இருந்தாலும் அது சிவபக்தியினாலே இந்த பவத்தை வென்று விடலாம் என்று சொன்னாரே, அந்த பக்திக்கு ஆதாரமாக எது வேண்டியதுன்னா சத்ருக்களை முதல்ல அழிக்கணும். பக்திக்கு இடையூறாக வரக்கூடியவா சத்ருக்கள். அவ எங்கிருந்து வந்தார்கள்னு கேட்டா அதுக்கும் தியாகராஜர் சொன்னார், நீ பிறக்கும் போதே அவ கூடவே பிறந்துட்டார். காயஜாதி ஷட்ரிப்புலு ஜெயிச்சுங்கிற இந்த காயம் வரும்பொழுதே அந்த ஷட்ரிப்புக்களும் வந்தாச்சா, என்னென்ன காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம், இந்த ஆறு சத்ருக்கள் இருக்கிறார்களே இவர்களை ஜெயிக்கணுங்கிறதுனால்தான் காமாதுல தெக கோசி பரபாமல பருல தனமுல ரோசி. பிறருடைய சொத்து பிறருடைய மனை இவர்களுக்கு ஆசை வைக்காதே, காமத்தினாலே நீ அழிந்து போவாய், அந்த காம குரோதாதிகளை வென்றுவிடு. இதுதான் பக்திக்கு முதல் சாதனம். அது மாத்திரம் இல்லாமல் இந்த அஞ்ஞானத்தை விடு, உலகை கண்டு மயக்கம் கொள்ளக்கூடாது. அதனால பாமரத்மமும் இடவாசிங்கிறார், இந்த பாமரனை போல இந்த கண்டு மயங்காதே. ஜெகன் மித்யா பிரம்மமே சத்தியம் என்று வேதம் சொல்றது. இந்த உலகமே மித்தியன்னா பொய், அதனால பொய்யான உலகத்தை கண்டு மயங்கி விடாதே. அதிலே சுகம் இருப்பது என்று நினைப்பது காணல் நீரை போல, அருகிலே சென்றால் அங்கே ஜலமும் கிடைக்காது, உனக்கு தாகம் அதிகமாயிடும். அதனால இந்த ஒரு சிரமத்தை நீ போக்க வேண்டும் என்று சொன்னால் சிவனை பஜனை பண்ணு. அதனாலே உனக்கு என்ன ஒரு பெரிய கஷ்டமான வேலையா சிவபஜனத்தில் இல்லை. துஷ்கரம் தஸ்ய சேவாயாம் கிமஸ்தி புவனத்திலேயே நான் தீட்சிதர். சிவ பூஜைக்கு ரொம்ப சௌக்கியமா ஒரு நீரும் பூவும் இருந்தா போருங்கிறார். அதுவும் ரொம்ப உயர்ந்த ஜாதி புஷ்பங்களை எல்லாம் நீ சேகரிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. தும்பை பூவை போட்டால் சுவாமிக்கு பிரியம், பில்வத்தை போட்டால் பிரியம், இதெல்லாம் காசு கொடுத்து கூட வாங்க வேண்டாம். கொன்றை பூ பகவானுக்கு மிகவும் பிரியமா. இப்படி ரொம்ப சுலபமான ஒரு தேவதையாக அவருடைய உபாசனமும் சுலபமாக இருக்கிறது, எளிதாக இருக்கிறது என்று சொல்லி அதி நேமமுத்தோ பில்வார்ச்சனை செய்தார். ஆனால் ஒரே ஒரு விஷயம், மனசில் நிர்மலமான மனசு வேணும். அந்த நிர்மலமான மனசோடு பக்தி பூர்வமாக ஒரு பில்வத்தை அவனுடைய சரணத்திலே அர்ப்பணம் பண்ணினாலும் அதை ஏற்றுக்கொள்கிறான் பகவான். ஏன்னா பத்திரம் புஷ்பம் பலம் தோயம்னு சொன்னார் பகவான் கீதையில். அந்த பத்திரம்ங்கிறது சிவனுக்கு பில்வ பத்திரம் தான், விஷ்ணுவுக்கு துளசி பத்திரம். எப்படி அவருக்கு துளசி பத்திரமோ அதுபோல இவருக்கு பில்வ பத்திரம். இப்படி ஒரு சத்ருக்களை அழித்து சிவபக்தியிலே சிறந்து விளங்கலாமே, அந்த சிவன் யார் என்று கேட்டால் திருமூலர் சொன்னார், அவர்

அன்புதான் சிவமாக தெரிகிறது. அன்பே சிவமாயிருந்திருந்தாரே, அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார். அன்பே சிவமாய் யாரும் அறிந்திலார். அன்பே சிவமாய் யாரும் அறிந்தபின் அன்பே சிவமாய்.

என்று நாம சங்கீர்த்தனத்தில் ஒரு அழகான நாமாவளி தான். அவ்வளவு அழகா அமைச்சிருக்கா பகவானுடைய பெயர்கள் எல்லாம் அதில் வரிசையாக சொல்லி அவனுடைய நாமத்தை சொல்வதனாலேயே அவனுக்கு திருப்தி ஏற்படுறது ஆனந்தம். ஆனந்தம் வேறு, பிரம்மம் வேறையா? ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத்தினது வேதம். ஆனந்தம்னு சொன்னால் அதுதான் ஆனந்தம். மற்றதெல்லாம் நம்ம சொல்கிறதெல்லாம் ஆனந்தமே கிடையாது, தற்காலிகமாக விஷயம் அதெல்லாம். இப்போ ஆனந்தமாக இருக்கிறது, அடுத்த நிமிஷமே துக்கமாக போயிடுறது. அப்போ ஆனந்தம் வேறு, சுகம் வேறுங்கிறார் தியாகராஜரும். சுகம்ங்கிறது வந்து சரீரம் அனுபவிக்கிறதுடா, ஆனந்தம்ங்கிறது மனசு அனுபவிக்கிறதுங்கிறது. இப்படியெல்லாம் எவ்வளோ வித்தியாசங்கள் இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த பரமேஸ்வரனுக்கு ஒரே ஒரு சந்தோஷம் எதனால் ஏற்படுறதுன்னா, நமஸ்கார பிரியகா சிவகான்னு சொல்லுவான். நமஸ்காரம் பண்ணிட்டோம்னா போருமா, அவனுக்கு சந்தோஷம் வந்துடுறது. அவனுடைய புண்டரீகம் சொல்லும் பொழுது பார்வதி காந்த ஸ்மரணம் ஹரஹர மகாதேவான்னு சொல்கிறது இல்லை, ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராமராமான்னு சொல்லுவாள், கோவிந்த நாம சங்கீர்த்தனம் சொல்லுவா. ஆனா ஈஸ்வரனை சொல்லும்போது நம பார்வதி பதையே முதல் எடுத்தோடே நமஸ்காரம். ஏன்னா அவனுக்கு ஒரு பயம், அவனை கண்டாலே ருத்ரன்னு பேர் வச்சுருக்கானே அதனால பயம். யஜுர்வேதத்துல ஸ்ரீருத்ர பிரஷ்னம் நடுவில் அமைந்திருக்கிறது. அது ஆரம்பிக்கும் பொழுதே எப்படி ஆரம்பிக்கிறது, நமஸ்தே ருத்ராயா பகவதே ருத்ராயா அப்படிங்கும் போது முதல்ல நமஸ்காரம் தான். அதுக்கப்புறம் சொல்றது நமஸ்தே ருத்ர மன்யவேங்கிறது, ருத்ரனுடைய கோபத்துக்கு ஒரு நமஸ்காரம், ருத்ரனுக்கு ஒரு நமஸ்காரம், ருத்ரனுடைய கோபத்துக்கு ஒரு நமஸ்காரம். ஒருவேளை அவனுக்கு தெரியாம அவனுக்கு கோபம் வரலேன்னா கூட அந்த கையில இருக்க வில்லு ஏதாவது புறப்பட்டு கொடுத்தனா என்ன பண்ணுறதுன்னு, அந்த பினாக்கை பினாகத்துக்கு ஒரு நமஸ்காரம், அதில் இருக்கிற அம்புகளுக்கு ஒரு நமஸ்காரம். இப்படி ருத்ரன் ஆரம்பிக்கிறதுனா என்ன ஒரு அழகு பாருங்கள் வேதத்தில். அப்படி அந்த ருத்ரனை கண்டாலே பயம்ங்கிறாலே, அந்த ருத்ரன் எப்பொழுதுமே அதுபோல இருக்கக்கூடியவனா இல்லை, நாதத்தினுடைய வடிமவன். அதனாலே நாதத்தினுடைய வடிவமா இருப்பதனால்தான் நாதத்தனு மனுஷம்னு ஆரம்பிச்சவர் உடனே நமாமின்னு விட்டார். அது என்ன, தலையால நமஸ்காரம் பண்ணா போறாது, மனசா சிரசா ரெண்டும், மனதினாலேயும் நமஸ்காரம் பண்றேன், என்னுடைய தேகத்தினாலேயும் நமஸ்காரம் பண்றேன் என்று அவனை திருப்தி பண்ணினாரே, அப்பேற்பட்ட அந்த மந்திரம் எங்கே இருக்கிறதுன்னா, யஜுர்வேதத்தில் ருத்ரபிரஷம் சொன்னேனே அதில் நடு பாகத்தில் ரத்னத்தை பதிச்சாப்பில் பதிச்சிருக்கான். சிவன் சொன்னால் போகாது, சிவாய சிவதராய நம சிவாய என்று வரக்கூடியது ருத்ரம். சிவன் சொன்னால் போகாது, சிவதராய எல்லாத்துக்கும் மேலே மங்களத்தை தரக்கூடியது. அதே போல் அவனுடைய சதாசிவமாக இருக்கக்கூடிய, எப்பொழுதுமே மங்களமாக இருக்கக்கூடியவன் சதாசிவன், அவனுக்கு நம சிவாயா என்ற பஞ்சாட்சரம் அமைந்தது. அந்த ருத்ரன் யாரிடத்துல கோபிச்சுக்கிறான், அவனை பூஜிக்கணும்னு வந்தவாழ்கிட்ட கோபிச்சுக்க மாட்டான். அந்த பூஜிக்க வந்தவர்கள் கல்லினாலே அடித்தால் கூட அவன் பூஜை செய்கிறான் நினைத்தவன் சிவன். ஆனால் புஷ்பத்தை தான் போட்டான் மன்மதன், ஆனால் அடிக்க வரேன்னு தான் வந்தான். எதிரியாக வந்ததினாலே புஷ்பத்தினாலே அடிபட்டு பகவானுக்கு கோபம் வரல, அவனுடைய மனசில் இருக்கிற அந்த ஆபியந்தர விருத்தி மாத்திர ரசிக்கோ அப்படிங்கிறார். அவருடைய மனசில் என்ன இருக்குங்கிறத புரிந்து கொண்டான். இவன் நம்மை எதிர்க்க வந்தான் என்ற உடனே பஸ்மீகிருத்தோ மன்மதாங்கிறார், பஸ்மமாக பண்ணிவிட்டானான்.

திருப்புறங்கள் அதே போல எதிர்த்து வந்தது. அப்ப திருப்புறங்களை எதிர்ப்பதற்கு இவனும் ஒரு தேரிலே புறப்பட்டான். கையில பினாகம் வச்சிருக்கான். நாராயணனே இவனுக்கு பாணமா இருக்கான். ஆனா திருப்புற சம்ஹார காலத்திலே பாணத்தை பிரயோகம் பண்ணல. எந்த விதமான கோபமும் வரல, ஒரு சிரிப்பு தான் சிரிச்சானோ. அப்ப புராணத்தில் எழுதுறார், சோதிவாய் சிரிப்பினாலே முப்புறம் எரித்த அண்ணல்கிறார். ஒரு சிரிப்பினாலேயே எரித்து விட்டான் மூன்று புறங்களையும். சொன்னா அவன்தான் அன்பினுடைய வடிவம். அது மாத்திரம் இல்லை, இந்த ருத்ரனிடத்துல ஒருவேளை அபச்சாரப்பட்டுட்டான்னா யாரிடா காப்பாத்துவான்? இந்திரன் காப்பாத்த முடியுமா? முடியாது. நாராயணன் காப்பாத்துவானா? அவனும் காப்பாத்த முடியாது. வேற யார் காப்பாத்துவான்னா? குரு தான் காப்பாத்த முடியும். சிவேருஷ்டே குருஸ்திராதா என்று ஒரு வச்சனம். சிவனிடத்திலே அபச்சாரப்பட்டால் குரு பார்த்தார், யார் இடத்துல கோபிச்சுண்டு வந்தே அப்படின்னா, நான் கோபிச்சுக்கல, அவர் என்ன கோபிச்சுண்டு சாபம் கொடுத்துட்டார், நான் இங்கே வந்துட்டேன்னா பரவாயில்ல, எங்கிட்டவா நான் காப்பாத்துறேன் அப்படின்னாரா குரு. கொஞ்ச நாள் ஆச்சு, குருவின் இடத்துலயே அபச்சாரப்பட்டான். சுதந்திரம் வந்த உடனே தப்பு செய்ய தோன்றது. அப்ப அந்த சுதந்திரத்தினாலே தவறு இழைத்த உடனே குருவுக்கு கோபம் வந்து சாபம் கொடுத்தார். மறுபடியும் ருத்ரன்ட்ட போனானோ. அப்ப ருத்ரன் சொன்னார், குருவின் இடத்திலேருந்து திரும்பி வந்துட்டேன்னா மறுபடியும் உன்னை நீ என்னால காப்பாற்ற முடியாது. வாஸ்தவமா சொல்ல போனா குரவுருஷ்டே நகஷனங்கிறார், யாராலும் காப்பாற்ற முடியாதான். அந்த குரு சாபம்னா அந்த குருவின் இடத்துலதான் மறுபடியும் போய் அதற்கு விமோசனம் கேட்கணும். அதனால பகவான் பார்த்தார், ருத்ரன் பார்த்தார், நம்ம ருத்ரனாயிருந்து எல்லாரும் கோபிஷ்டன்னு சொல்றதை விட நம்ம ஒரு குருவா உட்கார்ந்து விட்டோம் ஆனால் எல்லாருக்கும் ரட்சிக்கலாமே, பாலை பரிபாலிக்கலாமே என்ற ஒரு ஆசையினாலே அந்த ஒரு தருணத்தை எதிர்பார்த்துருந்தார். அந்த தருணத்தில் எதிர்பார்க்கும் பொழுதுதான் தட்சிணாமூர்த்தியா சிவன் உட்கார்ந்துக்கார். அந்த தட்சிண திக்கை பார்த்து உட்கார்ந்ததுனாலே தட்சிணாமூர்த்தி. அப்ப சொல்லும் போது சொன்னார், இவன் ஒரு கூட்டத்திற்கு மாத்திரம் குரு இல்லை, உலகத்திற்கெல்லாம் குரு. எந்த உலகம்னு கேட்டேன்னா சொர்க்கலோகமா அல்லது பூலோகமானா? சகல லோகத்துக்கும் குரு.

அந்த தருணத்தை தான் எதிர்பார்த்திருந்தார் பரமேஸ்வரர். அம்பிகை தக்ஷனுடைய மகனாக பிறந்தாள். தக்ஷன் செய்த ஒரு யாகத்திற்கு சிவனை அழைக்கவில்லை. ஆனால் தகப்பன் செய்யும் யாகத்தை பார்க்க ஆசை கொண்டவள் அம்பிகை அனுமதி கேட்டால் அங்கு உனக்கு வரவேற்பு கிடைக்காது, அவமானப்பட்டால் எனக்குத்தானே அவமானம் என்றெல்லாம் சொல்லி பார்த்தார். ஆனால் பிடிவாதமாக அம்பிகை யாகத்திற்கு சென்றாள். சென்ற இடத்துல என்ன ஆச்சு, தகப்பன் வரவழைக்கவும் இல்லை, ஆனால் இவளாக வந்தாளே என்று சொல்லி சிவனை தூஷணையும் பண்ணினான். அத்தனை பேரும் பார்த்திருந்ததா தேவர்கள்லாம். சிவனை தூஷணம் பண்ணுற இடத்துல அவர்கள் இருந்ததே தப்புங்கிறான். அதனாலேயே சூரியனுக்கு பற்கள் எல்லாம் போயிடுதான். இன்னைக்கு சூரியனுக்கு நிவேத்தியம் பண்ணுறதுன்னா சக்கர பொங்கல் தான் நிவேதனம், வேற எந்த நிவேதனம் பண்ண முடியாது. ஏன்னா அவனுக்கு பற்கள் கிடையாதான். பூஷதந்த விதே எனமஹா அப்படின்னு பரமேஸ்வரனுடைய அஷ்டோத்திரத்தில் ஒரு நாமம், சூரியனுடைய பற்களை எல்லாம் அகற்றியவனேன்னு அர்த்தம். பூஷதந்த விதே எனமஹா. அதுபோல சிவ தூஷணம் பண்ணதுனாலே அங்கே வேலை இல்லை என்று அம்பிக்கை.

தன்னுடைய தேகத்தையே துறந்தால் இந்த தாட்சாயிணிங்கிற பேரை நமக்கு இருக்கக்கூடாது. தக்ஷனுடைய புத்திரின்னா அவமானம் என்று தீர்மானம் பண்ணி அந்த தேகத்தை விடுத்தால் சிவகணங்களினாலே யாகத்தை அழிக்க சொன்னார் பகவான். அம்பிகை அப்பொழுது சிவனிடம் வேண்டினாள், சுவாமி, உலகோர் என்னை தாட்சாயிணி என்று கூப்பிடும் பெயரை மறக்க வேண்டும். எனக்கு வேறு ஒரு பிறவி தர வேண்டும். நல்ல பிறவியாக கொடுத்து உண்மையே தவம் செய்து நான் நீங்காத இடத்தை பெற வேண்டும். அதற்கு ஒரு வரம் தருள வேண்டும் என்று கேட்டார். அதே போல ஈசனும் சம்மதித்தாராம். பர்வதராஜன் ஹிமவானின் புத்திரியாக பிறந்தாள் பார்வதி. ஹிமவான் செய்த ஒரு தவத்தை போற்றுவது போல அவனுக்கு மகளாக பிறந்தாள் அம்பிகை. அதை கவி காளிதாசன் பாடும்போது அம்பிகையை ஸ்தோத்திரம் பண்ணல, சங்கரன ஸ்தோத்திரம் பண்ணல, ஹிமவான் பெற்ற தவம் அப்படி. அதனாலே அவனுடைய புகழை பாட ஆரம்பித்தான். குமார சம்பவம் ஆரம்பிக்கும் போதே ஒரு 15 ஸ்லோகம் ஹிமவானுடைய பெருமை தான்.

பர்வதராஜனுடைய புத்திரிங்கிறது தான் நல்ல, பார்வதிங்கிற பெயர். எத்தனையோ பெயர்கள், பார்வதினா பர்வதனுடைய புத்திரி, கிரியினுடைய புத்திரி கௌரி, சைலம்னு சொன்னாலும் மலை தான், சைலஜான்னு சொன்னாலும் பார்வதி தான். ஆனால் பார்வதிங்கிறது ரொம்ப பழங்கால பேர்னு சைலஜான்னு வச்சுக்கிறாளே ஒழிய ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். ஆனால் லலிதா சஹஸ்ரநாமத்தில் வருது சைலஜான் வரல, சைலேந்திர தனையா என்று ஒரு அழகான பெயர். இப்படி பலவிதமான பெயர்கள் இருக்கே, அதில் முதலிலே சஹஸ்ரநாமத்தில் வருது பார்வதி தான். லலிதா சஹஸ்ரநாமத்தில் பின்னால்தான் மற்ற பெயர்கள்லாம் வருது. முதல் பெயர் பர்வதராஜ குமாரி தான். பர்வதராஜ

ஐந்து வயது குழந்தை சங்கரனை நோக்கி தவம் செய்கிறேன்னு புறப்பட்டுட்டா. குழந்தை பெற்றோரிடத்துல அனுமதி கேட்கிறான். ஹிமவான் தடுத்து பார்த்தார், முடியல. அவன் அம்மா மேனை சொன்னா, குழந்தை உனக்கு வயசாகலமா, நீ தவம் செய்யக்கூடிய அந்த பருவம் வந்தபோது தவம் செய்யலாம். இப்ப பூஜையில கலந்து கொள், சுவாமிக்கு மலர்களை எல்லாம் தொடுத்து கொடு, இப்படியெல்லாம் அவனுக்கு ஆராதனைகளில் ஈடுபடலாமேனா, நான் மனசில் தீர்மானம் பண்ணிட்டேன், அவனை நோக்கி தவம் செய்ய தான் போகிறேன். கல்பக்கோட்டி காலம் தவம் செய்தவர்கள்லாம் ஈஸ்வரனை காண முடியல. ஆனால் இந்த குழந்தை, ஐந்து வயது நிரம்பிய குழந்தை கைலை மலைச்சாரையிலே தவம் செய்ய புறப்பட்டா. அவளை தடுத்து பார்த்தா மான்னு சொன்னால் போகாதேன்னு ஒரு அர்த்தம். ஊ என்றது குழந்தையை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, ஒரு எழுத்து. இது ரெண்டும் சேர்ந்து உமா என்று ஆயிற்று. உமான்னு வர காரணமே காளிதாசன் சொல்கிறான், அவளை தடுத்ததுனால உமான்னு வந்தது. ஆனால் அதுவே ஒரு அழகான பெயரா போயிடுது. என்ன பெயரா போச்சு? சங்கர சமீதியில் எழுதினார், உமாக்கியாம் பிரணவாத்மிகாம் அப்படின்னு எழுதுறாரு. அகார உக்கார மகாரம் சேர்ந்தா ஓங்காரம்னு சொல்கிறோம். இது உகார மகார அகாரம், அதே கொஞ்சம் இடம் மாற்றிருக்கு அவ்வளோதான். அதனால உமான்னு பேர் அப்படின்னு. அதனால உமாங்கிறதுனாலே அவள் ஓங்கார ஸ்வரூபணி, ஓங்கார பஞ்சர சுக்கியம்னு ஆரம்பமே. அதுபோல் அம்பாளை சொல்லும்போது ஓங்காரத்தினுடைய வடிவம். அவள் தவம் செய்ய தனிமையிலே அங்கே வந்து சேர்ந்தாள். அப்பொழுது சிவன் தனிமையிலே இருந்ததினாலே அவர் பார்த்தார், இதுதான் சமயம், குருவாக அமர்வதற்கு சரியான தருணம் இதுதான். சரியான தருணம் மாத்திரமில்லை, தருணனாகவே உட்கார்ந்தார். 16 வயசு யுவாவாக உட்கார்ந்துக்கிறார். எவ்வளவோ கல்பக்காலம் தவம் பண்ணினவாள்லாம் சிஷ்யாலா வந்து உட்கார்ந்தான்.

கல்லால மரத்தடியில உட்கார்ந்தார். சனகாதிகள் ஓடி வந்தாய் இவரிடத்தில் உபதேசம் பெறுவதற்காக. அஞ்ஞானத்தை அகற்றி ஞானம் பெறக்கூடிய ஒரு மார்க்கத்தை உபதேசம் பண்ணுங்கள் என்று கேட்டார்கள். பகவான் மந்தகாசம் புரிந்துட்டு பேசல, வியாக்கியானம் பண்றதுக்குன்னா பேசணுமோ இல்லையோ, பேசவே இல்லை. கையினாலே, வலது கையினாலே சின்முத்திரையினாலே தெரிவித்தார் அதுக்கு பதில. சின்முத்திரைங்கிறது என்ன? வலது கையில் ஆள் காட்டி விரலையும் கட்டை விரலையும் சேர்த்து காண்பிப்பதுதான் சின்முத்திரை. ஆள் காட்டி விரலும் கட்டை விரலும், கட்டை விரலுக்கு சம்ஸ்கிருதத்தில் ஸ்தானுன்னு பேர். ஸ்தானுன்னு சொன்னால் பரமேஸ்வரன், ஸ்தானுநாதன் கோயில் இருக்குன்னா

கோயில் அதே ஸ்தானுங்கிற பேர் விஷ்ணுவுக்கு ரெண்டு இடத்துல வருது சகஸ்ரநாமத்தில், ஸ்தானுகு ஸ்தானுகுன்னு வருது. அதாவது ஸ்திரமாக இருப்பவன், ஸ்திரமாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் ஸ்தானு. அந்த கட்டை விரல் எப்பொழுதுமே ஸ்திரமாக இருக்க பிரம்மத்தை குறிக்கக்கூடிய விரல் அது. ஆனால் ஆள்காட்டி விரல்ங்கிறது ஜீவன். அந்த ஜீவனும் பிரம்மமும் சேருவது தான் ஜீவ பிரம்ம ஐக்கியம்தான் ஞானம் என்பது சென்முத்திரையினுடைய சுலபமான ஒரு விளக்கம். அதே சமயத்தில் இந்த ஆள்காட்டி விரலை தனியாக பிரிப்பதனாலே மற்ற மூன்று விரல்கள் தனித்து விடுகின்றன. அந்த மூன்றும் எதுன்னு கேட்டால் மூ ஆசைகள்னு சொல்லலாம், மூன்று விதமான மலங்கள் ஆணவம் கண்மம் மாயைன்னு சொல்லலாம், அல்லது மூன்று குணங்கள் சத்வம் ரஜஸ் தமஸ் என்று சொல்லலாம். எந்தெந்த மூன்று விதமான ஒரு கொள்கைகள் வருதோ அதெல்லாம் அந்த மூன்றுக்கு பொருத்தும். அந்த மூன்றும் எப்பொழுதும் ஜீவனோடு தான் சேர்ந்து இருக்கும், கட்டவர்கள் தனியாக தான் இருக்கும். ஆனால் வலுக்கட்டாயமாக நம்ம இந்த ஜீவனை அது பைகளிலேருந்து பிரித்து பிரம்மத்தினோட சேர்க்கும் போது இந்த மூணு விரல் தனியாக போயிடுறது. அப்படி ஒரு அழகான விளக்கத்தை இந்த சின்முத்திரை காண்பிக்கிறது. இதை எவ்வளவு வார்த்தைகளால் சொன்னாலும் இந்த பிரம்மத்தினுடைய உபதேசத்தை பண்ண முடியாது. பிரம்மம் இப்படி தான் இருக்குன்னு சொல்ல முடியுமா? ஆனந்தம் இப்படி தான் இருக்குன்னு சொல்ல முடியுமான்னா, ஏதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சகா, மனதுக்கும் வாக்கிற்கும் எட்டாத ஒரு ஸ்தானம் எதுவோ அதுதான் பிரம்மத்தினுடைய ஸ்தானம்னா. பகவான் கீதையில் அதையே சொன்னா, யத் கத்வான நிவர்த்தந்தே தத் தாம பரமம் மம, எங்கு சென்றால் திரும்பி வரமாட்டானோ அதுதான் என்னுடைய இடம்னா. இவ்வளவும் கீதையும் பெரிய மகா வேதங்கள் சொன்ன ஒரு வார்த்தையும் சுலபமாக நமக்கு சொன்னவர் கோபாலகிருஷ்ண பாரதி தான். நந்தனார் கேட்டான், சிதம்பரம் போகணுமே அப்படின்னு கேட்டான். எப்படா திரும்பி வருவேன்னு கேட்டார். தில்லை வழியிலே கலந்து கொண்டால் அவர் திரும்பியும் வருவாரோன்னா. பரமபதம் போயிட்டான்னா அவர் திரும்பி வரான்னா அப்போ பரமபதமே போகல, பக்கத்து ஊருக்கு தான் போயிருக்கான்னு அர்த்தம். அப்போ பரமபதம் போனவன் நிச்சயமாக திரும்பி வரமாட்டான் சிதம்பரம் போனவன் சொன்னான். அதுபோல இங்கே ஆள்காட்டி விரல் பிரம்மத்தினுடைய சேர்க்கையினாலே ஞானத்தை பெறுகிறது என்று சொன்னதுதான் மௌன வியாக்கியானம். அந்த மௌன வியாக்கியானத்தை செய்வதற்காக அவர் உட்கார்ந்த இடம் ஒரு கல்லால மரத்தடி. அந்த மரத்தடியிலே தான் உட்கார்ந்தார். ரெண்டு மரங்கள் ரொம்ப பிரசித்தம். ஒரு மரம் அரச மரம்னு சொல்கிற அரசர், அரசனுடைய பதவி அந்த மரங்களுக்கெல்லாம் அரசனாக இருக்கக்கூடியது அரச மரம். அதை அஸ்வத்தம்னு சொல்லுவாள், அஸ்வத்தை தான் பிரதட்சிணம் பண்ணுவா பூஜை பண்ணுவா, அவ்வளவு மரியாதைக்குரிய மரம். ஆனால் ஆலமரம் இருக்கே அதுவும் பிரசித்தமானது. அந்த ஆலமரத்தடியிலே தான் தட்சிணாமூர்த்தி அமர்ந்திருக்கிறார். அந்த ஆலமரத்தினுடைய இலையிலே தான் நாராயணன் படுத்திருக்கிறார். நாராயணன் கண்ணனாக வந்தபோது ஒரு சின்ன குழந்தையா, சின்ன குழந்தை மாத்திரம் இல்லை, அணுவுக்கு அணுவாக இருக்கக்கூடிய சுவாமி ஒரு ஆலை இலையில படுத்திருந்தாராம். இதை முகுந்தன்னு சொல்லி அவனை வர்ணிக்கிறார். கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேஷயந்தம் பட்டஸ்ய பத்ரஸ்ய புடே.

அஸ்மராமி என்று சொன்ன அந்த ஒரு ஆளில் கிருஷ்ணன் நாராயணன் அங்குதான் படுத்திருந்தார். அவரே தான் இப்பொழுது தட்சிணாமூர்த்தியினுடைய பெருமையெல்லாம் சொல்ல போறார். யார் தட்சிணாமூர்த்தின்னா, அதே சங்கரன் மாத்திரம் இல்லை, அம்பாளும் தட்சிணாமூர்த்தி தான். அம்பாள் தான் தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சொன்னவரும் நாராயணன் தான். நாராயணனா இல்லாமல் அவர் ஹயவதன ரூபமா ஹயக்ரீவ ரூபமாக வருகிறார். ஹயக்ரீவர் யாரு? நாராயணனே தான் குருவா வந்தபோது. ஞான ஆனந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகா கிருதி, ஞான ஆனந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகா கிருதி.

என்று ஞானமே வடிவாக வந்தவர்தான் அந்த ஹயக்ரீவ சுவாமி. அகஸ்தியரை பார்த்து உபதேசம் பண்ணினார். அவர் சொன்னதுதான் லலிதா உபாக்கியானம், ஒரு 40 அத்தியாயம் பிரம்மாண்ட புராணத்தில். நவராத்திரி சந்தர்ப்பத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் பாராயணம் பண்ண வேண்டிய ஒரு கிரந்தம் தான் லலிதா உபாக்கியானம். ஒவ்வொரு நாளும் அர்ச்சனை பண்ண வேண்டியதுதான் ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம். 1000 நாமாக்கள்,

ஒரு நாமா கூட மறுபடியும் ஒரு தடவை வந்ததுன்னா மறுபடியும் வராது. அந்த மாதிரி ஒரு சகஸ்திரநாமம் பார்க்கறது துர்லபம். அநேக சகஸ்திரநாமங்களில் திரும்ப மறுபடியும் அதே நாமா வரும், கோவிந்தாயனமாக கோவிந்தாயனமாக மறுபடியும் வரும். ஆனால் அதுக்கு வேறு மாதிரி பொருள் சொல்லலாம். சகஸ்திரநாமம் சொன்னால் லலிதா சகஸ்திரநாமத்தில் வரக்கூடிய ஒரு நாமா மறுபடியும் வராது. அதே சமயத்தில் ஒரு அழகான கோர்வையோடு அமைந்தது. அது எதனாலேன்னா ஆதாரம் சர்வ வித்யா நாம், வித்தைகளுக்கெல்லாம் அதிபதியா யாரை நினைத்தால் நமக்கெல்லாம் வித்யா பாரங்கத்துவம் வருமோ அந்த ஹயக்ரீவர் உபதேசம் பண்ணது. அவர் சொன்னார், நான் சொல்றேன்னு சொன்னால் அந்த அம்பிகையினுடைய ஆசீர்வாதத்தினால சொல்றேன், அனுகிரகத்தினால். அவள் என்ன செய்தாள் அப்படின்னா, அந்த குருவாய் வந்த அந்த அம்பிகை எப்பொழுதும் சுதந்திரமா இருந்தாள். அவள் யாரையும் கேட்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. சர்வ தந்திரங்களும் அவளுடைய வசியமாயிருந்தது. அதனாலே அங்கே ஒரு நாமா வந்தது ஒரு ஸ்லோகத்தில், சர்

அம்பாளுக்கு ரெண்டு மூணு விதமான உருவங்கள் உண்டு. சிவனும் சக்தியும் தனித்தனியாக விளங்குவார்கள். அது நிறைய இடத்துல பார்க்கிறோம். சிவ சந்நிதி வேற, அம்பாளுடைய சந்நிதி வேற. சுவாமி சந்நிதியும்பா, இந்த பக்கம் அம்பிகையினுடைய சந்நிதியும்பா. ஆனா இருவரும் சேர்ந்த உருவமும் உண்டு. அது அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபம் சொல்லுவா. திருச்செங்கோடுல அர்த்தநாரீஸ்வரரா இருக்கார். தேவாரங்களில் பாடும்பொழுது சுவாமியை மாதோரூபாகன் என்று கூப்பிடுகிறார். ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய திருகோணமலையிலே சுவாமி எப்படி இருக்கார், மாதோரூபாகனா தான் இருக்கார். ஒரு காலிலே வீர கழல், ஒரு காலிலே கொலுசு போட்டு இருக்கார். ரெண்டு காலில் ரெண்டு விதமான ஆபரணங்கள். இப்படி எல்லாம் வழிபடக்கூடிய ஒரு மாதோரூபாகன்கிறது அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபம். இது இரண்டாவது உருவம். மூன்றாவது வகை எப்படின்னா, தேவியினிடமே சிவன் அடங்கி இருப்பார். அதுதான் காமாட்சியினுடைய ரூபம். கஞ்சி காமாட்சிக்கு எவ்வளவு விசேஷம் எதனாலே அப்படின்னா, ஆச்சாரியால் போய் வந்தனம் பண்ணியிருக்கான்னு சொன்னா என்னன்னா, அங்கேயே சிவனையும் பார்க்கிறா, அங்கேயே அம்பிகையும் பார்க்கிறா. அம்பிகை காமாட்சியின் இடத்துல சிவன் ஐக்கியம் ஆயிட்டார். அப்படி இருக்கக்கூடிய உருவம் தான் காமாட்சி. ஆனா சிவனிடமே தேவி அடங்கி இருக்கக்கூடிய ரூபம் தான் தட்சிணாமூர்த்தி. இது என்னுடைய விளக்கம் இல்லை, தட்சிணாமூர்த்தியை பற்றி விளக்கம் கொடுத்தவா மகான்கள் சொன்ன ஒரு விளக்கம், பாஸ்கர ராயர் சொன்ன விளக்கம். லலிதா சஹஸ்ரநாம உரை எழுதிய பாஸ்கர ராயர் சொல்றார், தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபிணியை நமகான்னு சொன்னாலே அது காரணம் அந்த சிவனிடத்திலேயே ஐக்கியமா இருக்கா, ஆனந்தமா இருக்கா. தட்சிண திக்க பார்த்ததுனாலே சுவாமி தட்சிணாமூர்த்தின்னு சொல்லப்படுறார், தென் திசை கடவுள்னு சொல்லுவார். ஏனென்றால் நாமெல்லாம் பக்தாலெல்லாம் வந்தேன்னா தெற்கு பார்த்து நமஸ்காரம் பண்ணக்கூடாது. சுவாமி பார்த்து நமஸ்காரம் பண்ணால் வடக்கை பார்த்து நமஸ்காரம் பண்ணதான் ஆகிடும். ஏன்னா அவரு தான் தெற்க பார்த்து இருக்கார். இப்படி ஒரு கருணை அவருக்கு நம்ம பேரில், இவன் தெரியாமல் ஏதாவது பண்ணிட போகிறானேன்னு அவர் சுவாமி தான் தெற்க பார்த்து இருக்கார். ஏன்னா எனக்கு ஒரு ஆபத்தம் வராது, உனக்கு ஆபத்து வராமல் காப்பாற்றுறேன்னார். அதுபோல அவர் தென்முக கடவுள். ஆனால் இவளுக்கு எப்படி தட்சிணாமூர்த்தி ரூபினு சொல்ல முடியும்னு கேட்டால், தட்சிணான்னா இந்த இடத்துல திக்கை குறிக்கிறது இல்லைங்கிறார். தட்சிணானா சாமர்த்தியம்ங்கிறார். அவன் பெரிய தக்ஷன்னு சொன்னால் அரம்ப கெட்டிக்காரன் அர்த்தம். அப்போ என்ன சாமர்த்தியம் இருக்குன்னா, பயரானந்தமாக இருக்கக்கூடிய பரமானந்தத்தை உள்ளே அடக்கி கொண்டு அந்த சிவனிடத்திலே தான் வெளிப்படாமல் இருந்து அனுபவிக்கக்கூடியவாளுக்கு மாத்திரம் தெரியக்கூடிய ஒரு ஸ்வரூபம் தான் தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபம். அதனாலே அவளுக்கு அந்த சாமர்த்தியம் இருப்பதனால தான் தட்சிணாமூர்த்தி ரூபிணி என்று வியாக்கியானம் பண்ணுறான். அதனால தான்

அவர் எந்த வாயத்திலிருந்து எந்த உபன்யாசமும் பண்ணல, ஆனால் சனகாதிகளுக்கு எல்லா சந்தேகங்களும் நிவர்த்தி ஆயிடுத்தான். தட்சிணாமூர்த்தி ரூபத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே எதிர்மறையாகவே இருந்துட்டு இருக்கும். வயது வந்தவாள்லாம் உட்காந்து சிஷ்யாலாம் உட்காந்து கேட்டுட்டு இருக்கா, உபதேசம் கேட்டுட்டு இருக்கா. அவளுக்கெல்லாம் ஒரு 100 கல்ப காலம் ஆயிருக்கலாம், ஆனால் உட்காந்து உபதேசம்ன்ற குருநாதருக்கு 16 வயசு தான் ஆறுது. அதனால இது ஒரு ஆச்சரியம் இல்லையாண்ணா, இது ஒரு ஆச்சரியம் இல்லைன்னா எவ்வளவோ ஆச்சரியங்கள் இருக்கு. உபன்யாசம்னா பேசணும், ஆனால் மௌனத்தினாலே வியாக்கியானம் பண்ணினாங்கிறா, அது ஒரு ஆச்சரியம். அதே சமயத்தில் விரல்களினாலே சென்முத்திரையினாலே காண்பித்தாரே, அதனாலேயே புரிந்து கொண்டு விட்டார்கள். அவர்கள் சந்தேகமெல்லாம் போயிடுத்தான்னா எல்லா சந்தேகமும் தவிடுபுடியானது அப்படின்னா. அது மாத்திரம் இல்லை, தட்சிணாமூர்த்தியை பற்றி ஒரு பாடல் எழுதினார் ஒருவர். அந்த பாடல்லையும் அவர் சொன்னார், இப்பேற்பட்ட ஒரு சுவாமியை நீங்கள் பார்த்துருக்க முடியாது அப்படின்னா. தட்சிணாமூர்த்தே நமஸ்தே ரக்ஷ சுபகே.

என்று இப்படி அந்த பாடல்ல ஆரம்பிக்கும் போது தட்சிணாமூர்த்திக்கு நமஸ்காரம். தட்சிணாமூர்த்திங்கிறவர் புல்லிங்கம் ஆண்பால், ஆனா ரெண்டாவது சரணத்துல எல்லாம் பெண்பாலா வருது, ஸ்ரீலிங்கமா வருது. எதனாலன்னா அந்த முத்திரைக்கு ஒரு நமஸ்காரம், சின்முத்திரைக்கு நமஸ்காரம், கையில ஒரு மாலை வச்சு ஜபம் பண்றாரு அதுக்கு ஒரு நமஸ்காரம், கழுத்துல ருத்ராட்சம் போட்டுருக்காரு அந்த மாலைக்கு ஒரு நமஸ்காரம். மாலா, முத்ரா, முக்தி, பக்தி இதெல்லாம் ஸ்ரீலிங்கம் சம்ஸ்கிருதத்துல. அதனால இந்த பாடல்ல என்ன இருக்கு, ஆண்பால் பெண்பால் இரண்டுமே கலந்து வரக்கூடிய ஒரு அழகான பாடல். இது மாதிரி எதிர்மறை எதிர்மறைன்னு சொன்னா அது எல்லாமே தட்சிணாமூர்த்தி இடத்துல பார்க்கலாம். ஏன், அவன் கனமாவும் இருப்பான், லேசாவும் இருப்பான், மோட்சத்தையும் கொடுப்பான், அதே சமயத்தில் நரகத்திலையும் ஒன்னு அழித்து விடுவான். எதிர்த்தேன்னா அவன் பொடி ஆக்கிடுவான், எல்லாரையும் சாம்பல் ஆக்கிடுறான். அப்பேற்பட்ட ஒரு தட்சிணாமூர்த்தியினுடைய அனுகிரகத்தை பெற வேண்டும் என்பதற்காகவே அகஸ்தியருக்கு உபதேசம் பண்ணினார் அந்த தட்சிணாமூர்த்தி சுரூபிணி. அவள்தான் சனகாதி சமாராத்யா சனகர்களாலே வேண்டப்பட்டவள். அவர்களுக்கு என்ன பலன் கிடைச்சதுன்னா சிவஞான பிரதாயினி, சிவனை தான் கொடுத்தாளான்னா அங்க சிவம்னா மங்களம்னு அர்த்தம், மங்களமான ஞானத்தை அருளினாள், அதனால சிவஞான பிரதாயினர். இப்படி எல்லாமே அந்த குருவனுடைய சம்பந்தமாகவே வைத்துக் கொண்டவள் தான் லலிதா பரமேஸ்வரி. இந்த நாமங்களை தவிர குருமூர்த்தி, குருமண்டல ரூபிணி, குருமூர்த்தையே நமகா என்றெல்லாம் நிறைய நாமங்கள் குருவனுடைய சம்பந்தமாகவே வரக்கூடிய அந்த லலிதா சஹஸ்ரநாமம். அதே கிருத்தயுகத்தில் நடந்த தட்சிணாமூர்த்தி இன்று வரைக்கும் நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார் கலியுகத்தில். எத்தனையோ லட்சக்கணக்கான வருஷங்கள் ஆனாலும் அந்த குருமூர்த்தியினுடைய அனுகிரகம் மறுபடியும் தொடர்ந்து வந்து சமயம். அதற்காக பகவான் என்ன பண்ணினார், யாரும் மறக்காமல் இருக்கணுமேங்கிறதுனால கலியுகத்திலே மறுபடியும் நாமசங்கீர்த்தனமும் பகவத் ஆராதனமும் தொடர வேண்டும் என்பதற்காக அவதாரம் பண்ணினார். அதே சங்கரன் தட்சிணாமூர்த்தியாக வந்தவரே இப்போ ஆதிசங்கரராக வந்து அவதாரம் பண்ணி காலடியிலே அவதாரம் பண்ணினார். அந்த காலடியிலே அவதாரம் பண்ணும்பொழுது தன்னுடைய காலடியாலேயே பாரத தேசம் பூரா பிரதட்சிணம் பண்ணினார். வசதிகள் இல்லாத நாள், அந்த நாளிலே தான் நடந்து பாத யாத்திரையாக நடந்து எல்லா திக்கும் போனவர் நர்மதா நதி தீரம் வரார். நர்மதா நதியில வெள்ளம் போகிறது, ஜனங்கள்லாம் கஷ்டப்படுறா என்ன பண்ணுவதுன்னு தெரியல. திடீரென்று வெள்ளம் வந்துவிட்டே நாங்கள் அக்கறைக்கு போயாகணுமே, என்ன செய்வது அப்படின்னா இந்த சன்னியாசியை பார்த்த உடனே அவளுக்கு ஒரு ஆறுதல், இவர் ஏதோ சக்தி வாய்ந்தவராக தெரிகிறாரே, சுவாமி எங்களுக்கு இந்த வெள்ளத்தை தாண்டி அக்கறை போகணுமே அப்படின்னா கவலைப்படாதீங்கன்னு சொன்னா தன்னுடைய கமண்டலூலே இந்த வெள்ளத்தை அடக்கி விட்டாராம், பிரவாகத்தை அடக்கி விட்டார். ஏன், அவரே சங்கரனா இருந்தபோது கங்கையினுடைய ஒரு வேகத்தை அடக்கி ஜடையிலே கொண்டவர், அதனால அவருக்கு கங்கா ஜட்டாதரன் என்றெல்லாம் பெயர். அந்த கங்கையை அடக்கினதுனாலே அந்த கங்கையை விட பெருது இல்லையே நர்மதா. அப்ப நர்மதா நினைச்சா கங்கைக்கான ஒரு பெரிய ஒரு ஆபத்து தான், நமக்கு வந்தாலும் வந்துடும், வெளியிலேயே போக முடியாம அடக்கின்னு விடுவார். அதனால இவர் கமண்டலூர்ல இருந்து வேணுங்கும் போது வெளியில வந்துக்கலாம் தீர்மானம் பண்ணிட்டார். அந்த வெள்ளம் குறை

உடனே ஜனங்கள் எல்லாம் சௌக்கியமா போய் இவர் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணினா. இவருக்கு அப்ப சாதாரணமா ஒரு 10 வயசு தான் ஆறுது, 10 வயசு சன்னியாசி. 8வது வயசுல மானசீக சங்கல்பம் பண்ணிட்டார், 10 வயசு ஆயிருக்கு. தன்னுடைய குருநாதனை பார்க்கறதுக்காக வந்திருக்கார் நர்மதை குகையில. அவர் உள்ளே இருப்பவர் கோவிந்த பகவத் பாதர்னு பேர். அந்த குருநாதனை பார்க்கறதுக்காக வந்தவர் தான் அங்க சுவாமியை கண்டாப்புல தட்சிணாமூர்த்தியே பார்த்தாப்புல ஒரு தரிசனம் பண்ண ஒரு சந்தோஷம். அதனால அவர் காலில் விழு

0: குருவை கண்டு நமஸ்காரம் பண்ணினார். குரு இவரை வரவேற்று அதற்குள்ள அவருக்கு விஷயம் வந்தாச்சு. நர்மதியினுடைய வெள்ளத்தை ஒரு சிறுவன் கமண்டலுவிலே அடக்கி விட்டான். அந்த சிறுவன் தான் நம்மை காண வருகிறான்னு தெரிந்து கொண்ட குருநாதர் அந்த குழந்தைய ஹே பாலான்னு கூப்பிடல, ஹே மானனீய சரிதா, கோ பவான் என்று கேட்டார். தாங்கள் யாருன்னு கேட்டார். ஒரு சிறுவனை பார்த்து தாங்கள் யாருன்னு அந்த பெருமை மிக்க ஒரு பாலகன். அங்க வயது ஒரு கிரமம் இல்லை. சொல்லுவாளாம், குணானாம் பூஜாஸ்தானம் குணிஷு நச்ச லிங்கம் நச்ச வயகாங்கிறார். குணங்கள் இருந்துன்னா, பெரிய பிரபாவம் இருந்துன்னா அந்த வயசை பார்க்க வேண்டாம், லிங்கத்தை பார்க்க வேண்டாம். அது யாரோ பெண்ணோ ஆணோ அது கவலை இல்லை, அவளுக்கு மரியாதை கொடுத்தாங்க கௌரவம் அப்படின்னு சொன்ன உடனே யாருன்னு கேட்டார். அதுக்கு அவர் சொன்னார், நான் யாருன்னு கேட்கிறாளே உங்களுக்கு என்ன பதில் சொல்லுவேன்.
1: சுவாமின் நகம் ந பிரதிவீன ஜலம் ந தேஜகா.

நான் யாருன்னு கேட்டே பஞ்சபூதங்கள்ல யாரு நான் இல்லைன்னு. பிருத்திவியான்னு கேட்கலாம், ஜலமானு கேட்கலாம், அக்னியான்னு கேட்கலாம், ஆகாசமானு கே, எதுவுமே சம்பந்தப்படாதவன் தான். அப்ப இந்திரியங்களா? இந்திரியங்களும் இல்லை, கர்மேந்திரியமும் இல்லை, ஞானேந்திரியமும் இல்லை, இல்லை. அந்த குணங்களா? அந்த குணங்களுடைய வகையும் இல்லை. பின்ன யார் நீ? நான் இதுக்கெல்லாம் மிச்சமா ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருள் தான் நான். என்ன அழகான ஒரு பதில்! இதுக்கு அர்த்தம் புரியறதுக்கே நமக்கு ஒரு மாசம் ஆகும், பல புஸ்தகங்கள் படிக்கணும். அதை ஒரு நிமிஷத்தில் அவர் கேள்வி கேட்ட உடனே பதில் சொன்னார் ஆதிசங்கரர். அதுக்கு கீர்த்தனம் பண்ணினார் நம்முடைய பிரம்மேந்திரர். பிரம்ம

பிரம்மை பாகம் என்று அவர் எழுதும் போதே நான் பிரம்மமாயிட்டேங்கிறார். தங்களுடைய கிருப்பை என்னை கூப்பிட்ட போதே கோ பவான்னு கூப்பிட்டேலே, மானனீய சரிதான்னு கூப்பிட்டேலே, அதுவே எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு. என்னை பார்த்து அப்படி கூப்பிட்டதுனாலே நீங்கள் என்ன கூப்பிடல, என் உள்ளே இருக்கக்கூடிய சைத்தன்யம் பிரம்மத்தை கூப்பிட்டேன். அதனால பிரம்மை வாகம் கிலா சத்குரு கிருப்பையா, உங்களுடைய கிருப்பையினாலே நானே இப்பொழுது பிரம்ம வஸ்து ஆயிட்டேன். கர்மா கர்மங்களுக்கெல்லாம் விலகி நிற்கக்கூடிய ஒரு பிரம்மம், ஆசா பாசங்களுக்கெல்லாம் கட்டுப்படாத ஒரு பிரம்மஸ்வரூபம், அப்பிரமேய பதம் அகிலாதாரம். அப்பிரமேயம், அது எதை நினைச்சு கூட பார்க்க முடியாது, எண்ணி பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சொப்பிரகாச சிவமாக நான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன உடனே நீதான் சரியான

சிஷ்யன்னு தீர்மானம் பண்ணினார். கோவிந்த பகவத் பாதர் தான் ஆதிசங்கரருடைய குரு. அவர் மகா வாக்கியம் உபதேசம் பண்ணினார். அந்த மகா வாக்கியங்களில் தான் நமக்கு நாலு மடத்திலையும் ஒவ்வொரு திக்கிலும் ஒவ்வொரு ஆசிரமத்தை ஏற்படுத்தி சங்கர மடங்களே அங்கே மகா வாக்கியத்தை உபதேசகரமாக வச்சார். அப்பொழுது யாத்திரையாக சென்று பாரத தேசம் பூரா இந்த அஞ்ஞானத்தை எல்லாம் அழித்து ஞானத்தை ஸ்தாபனம் பண்ணுவாய், அதுதான் நான் கொடுக்கக்கூடிய கட்டளை உனக்கு அப்படின்னு சொன்ன உடனே சிரமேறு கொண்டு அதிலிருந்து நிறைய கிரந்தங்கள்லாம் பண்ணார். வேத சாஸ்திரங்கள்லாம் படித்து அதுக்கு பாஷ்யங்கள் எல்லாம் பண்ணினார். விஷ்ணு சகஸ்ரநாமத்திற்கு பாஷ்யம் எழுதினார். பகவத்கீதைக்கு பாஷ்யம் எழுதினார். இப்படி அநேக உபனிஷத்துகளுக்கெல்லாம் பாஷ்யம் எழுதினவர் லலிதா சகஸ்ரநாமத்துக்கு எழுதலை. கேட்டதுக்கு சொன்னார் இதுக்கு எழுதுறதுக்கு தனியாக ஒரு மகான் வரப்போகிறார், அதனால் அவருக்கு இதை வச்சிருக்கேன்னு சொன்னாரா, அவர் பாஸ்கர் ராயர்னு சொல்லுவார். அப்படிப்பட்ட அந்த ஆதிசங்கரனுக்கு தான் தோடகர் சுரேஸ்வரர் ஹஸ்தாமலகர் மண்டன மிஸ்ரர் என்ற சிஷ்யாள்லாம் நான்கு சிஷ்யாள். எப்படி அங்கே சனக சனந்தனை இருந்தார்களோ அதுபோல் இங்கே நாலு சிஷ்யார்கள். அதே எல்லா பாடல்களையும் பாடினவர் குருவனுடைய ஞாபகமாகவும் ஒரு பாட்டு பாடினார். அதுதான் அந்த கோவிந்த பகவத் பாதரை நினைச்சு பாடினதுதான் பஜகோ.

என்று கோவிந்தம் பஜ மூடமதேன்னு சொன்னார்னா கோவிந்தனை பாடுனா இந்த கோவிந்தன் இல்லை, அது சாக்ஷாத் கோவிந்த பகவத் பாதரை தான் சொன்னான்னு சொல்லுவா. அப்படி இந்த பவசாகரத்தை தாண்டுவதற்கு நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணின அந்த சுவாமி தான் பலவிதமான கிரந்தங்களை எல்லாம் பண்ணி நமக்கு அனுகிரகம் பண்ணவர். கடைசியில் மறுபடியும் ஒரு அவதாரம் எடுக்கணும்னு சொன்னால் அவர் தான் ஸ்ரீதர ஐயாவாளாகவும் வந்தார். சமீப காலத்தில் எவ்வளவோ 12ஆம் நூற்றாண்டோ அல்லது 8ஆம் நூற்றாண்டிலேயோ ஆதிசங்கரர் வந்தார்னு இன்றும் சர்ச்சை நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருந்த காலத்தில் நாமெல்லாம் கேள்விப்பட்டு சமீப காலமாக அவருடைய புகழை பற்றி கேட்டோமே, அது ஐயாவாளுடைய அவதாரம். திருவசெல்லூரில் இருந்த ஐயாவாள் சாக்ஷாத் பரமேஸ்வரன். அதை எழுதும்போது ஸ்ரீகண்ட்

என்று பாடும்பொழுது அவர்தான் ஈஸ்வரன் அப்படிங்கிறது மாத்திரம் இல்ல, அந்தகரிப்பும் யமனை யார் வென்றாரோ அவர்தான் ஐயாவால வந்தார். அவர் நமக்காக நடந்து கொண்டார் சிவபக்தனை போல. வாஸ்தவமா சிவனே அவர்தான். சிவன் மறுபடியும் ஒரு ரூபத்தை எடுத்து வந்தார். விஷ்ணுவுக்கு 10 அவதாரம் உண்டு, ஆனா சிவனுக்கு அவதாரங்கள் இல்லை. ஆனா இது போல அம்சமா அவருடைய அம்சமாக பல மகான்கள் வந்திருக்கா உலகத்துல. அதுல முக்கியமானவர் நம்முடைய ஆதிசங்கரரும் ஸ்ரீதர் ஐயாவாலும் சொல்லுவார். அப்பேற்பட்ட அந்த மத்தியார்ஜுன க்ஷேத்திரத்தில் இருந்தவர். அவரை நினைத்தாலே நமக்கு எல்லாம் முக்தி கிடைக்கும். அவருடைய கிரந்தங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம்னா சந்தோஷப்படலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் மத்தியார்ஜுன நிவாசம் தம் மகேஸ்வர பிரியம் குரு ஸ்ரீதராரியமகம் வந்தே துக்க பிராரப்த மோக்ஷ

இதுவரை குரு மகிமா இசைப்பேருரை கேட்டீர்கள். நிகழ்த்தியவர் எஸ் ஜானகிராமன் அவர்கள், டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், சேர்த்தலையார் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம்.

0: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000க்கும் மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
1: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
2: 1800-425-0111.
1: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
2: 9498-34-5350.

அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 10:30. ஆகாஷ்வாணி காற்றோடு கலந்திடவா. எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்களை கேட்டு ரசிப்போம். முதல் பாடல் 16 வயதினிலே திரைப்படத்திலிருந்து.

சொந்தன் சொந்தம் தந்த சொந்தம்.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காற்றோடு கலந்திடவா. எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். தொடரும் பாடல் மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்திலிருந்து.

எஸ் ஜானகியின் குரலில் நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது காற்றோடு கலந்திடவா. நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் மாநில ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 38.8°C, இயல்புக்கு 3.6°C குறைவு. குறைந்த அளவு வெப்பநிலை 29.2°C, இயல்புக்கு 2.8°C கூடுதல். பதிவான ஈரப்பதம் 82%. சென்னை மீனம்பாக்கத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 38.7°C, இயல்புக்கு 3.4°C கூடுதல். குறைந்த அளவு வெப்பநிலை 29.6°C, இயல்புக்கு 3.6°C கூடுதல். பெய்த மழை அளவு 26.6 mm. பதிவான ஈரப்பதம் 94%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசான மின்னலுடன் கூடிய இடிமழை தூறலுக்கு வாய்ப்புண்டு. அதிகளவு வெப்பநிலை 38 முதல் 39°C, குறைந்த அளவு வெப்பநிலை 29 முதல் 30°C ஒட்டி காணப்படும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். நாளை இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் நா விஸ்வநாதன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 6:55 சூழல் அறிவோம் வானிலை. 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம்புது காலை. 4 அறிவோம் தேனீக்கள் பூமியின் சிறிய விவசாயி. எழுதி வழங்கியவர் எஸ் லதா அவர்கள். தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் என் பத்ரி அவர்கள். 7:25 ஆரோக்கிய

0: வாழ்விற்கு வாய் தாடை முக அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கார்த்திக் பாலாஜி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 5வது பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 உங்கள் கவனத்திற்கு உலக இயற்கை பாதுகாப்பு தினம் சிற்றுரை. 7:45 நகர்வலத்தில் சென்னையின் சுவை பயணம், எஸ் விஜயா அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:00 to 8:30 திரைகாணம். நாளை காலை 9 அரங்கிசை நிகழ்ச்சியில் டாக்டர் காயத்ரி கிரீஷ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் ஏ கிருஷ்ணசாமி அவர்கள் வயலின், ஆர் கிஷோர் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:00 முத்து சிதறல், 11:00 தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல். ஆர் அருணா அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள். பரூர் எம் கே அனந்தலக்ஷ்மி அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதமரின் பழங்குடியினர் நலத்திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி, எழுத்தாளர் மற்றும் ஆசிரியர் மராக்கா அவர்களுடன் நேர்முகம். நிறைவு பகுதி 2:15 திரைகானம். 2:40 சமஸ்கிருத நிகழ்ச்சி. டாக்டர் வி ராகவனின் ஸ்ரீ முத்துஸ்வாமி தீட்சித சரித மகாகாவியம். உரை வழங்குபவர் உதவி பேராசிரியர் டாக்டர் லாவண்யா ஜே ஈஸ்வர் அவர்கள். 2:55 வானிலை. மாலை 5:30 திரைகானம். 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பு மாய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25, 6:55 திரை இசை. 6:40 மனதில் நின்றவை. 7:00 திரைகாணம். 7:10 விருதுநகர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் டி கமலக்கண்ணன் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம். செல்லமே செல்வமே, செல்ல பிராணிகள் சார்ந்த தொழில் வாய்ப்புகள் தொடர் நிகழ்ச்சியின் 8வது பகுதி. செல்ல பறவை இனங்களும் வளர்ப்பு முறைகளும் குறித்து தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக ஆராய்ச்சி இயக்குநரக உதவி பேராசிரியர் முனைவர் பி நிஷாந்த் அவர்கள் வழங்கும் முறை, மெல்லிசை, வேளாண் செய்திகள் ஆகியன. 8:05 திரைகாணம். 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் ஆங்கிலத்தில், டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 8:30 வானொலி நாடக விழா 2026. அவளா சொன்னாள் நாடகம் எழுதியவர் ஆர் கே கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 9:30 வானியல் குறித்து இயற்பியல் துறை பேராசிரியர் முனைவர் ஸ்டான்லிராஜ் அவர்களுடன் நேர்முகம். 10:00 நாடாளுமன்ற கேள்வி நேர நிகழ்வுகளின் தொகுப்பு, டெல்லி அஞ்சல். 100.1 FM கோல்டு அலைவரிசையில் நள்ளிரவுக்கு பின் 12:10 இரவின் மடியில், 1:10 நினைவில் நின்றவை, 2:10 நெஞ்சம் மறப்பதில்லை, 3:10 இனியராகம், முஸ்தாத் சுல்தான்கான் அவர்களின் சரோடிசை, ஸ்ரீசென் குப்தா அவர்கள் பாட்டு. அதிகாலை 4:10 பொங்கும் மங்கலம், பொள்ளாச்சி டி கதிரேசன் அவர்கள் நாகசுர இசை, பேரூர் டி ஜெகதீஸ்வரன் அவர்கள் தவில். 1:10 இசைமலரில் கே எஸ் ருக்மணி வெங்கடாச்சலம் அவர்களின் பாட்டு, டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani. The news read by R.S. Raghu. The Public Examinations Prevention of Unfair Means Amendment Bill 2026 was introduced today. The bill seeks to amend the Public Examinations Prevention of Unfair Means Act 2024. Minister of State for Personnel, Public Grievances and Pensions Dr. Jitendra Singh introduced the bill in the House. However, both the Houses of Parliament witnessed repeated adjournments amid ruckus by the opposition parties on alleged police action during students' protest over NEET issue. A report.
2: For the sixth consecutive day of the monsoon session, the proceedings of both the Houses of Parliament continued to remain disrupted amid ruckus by the opposition. On the first day of the second week of the session, Lok Sabha and Raj Sabha faced repeated adjournments as opposition members demanded withdrawal of FIRs filed against students during the protest on the NEET issue. Lok Sabha saw 4 adjournments while Raj Sabha faced 5 adjournments. Amid opposition uproar, the Public Examinations Prevention of Unfair Means Amendment Bill 2026 was introduced in the Lok Sabha today. The bill seeks to amend the Public Examinations Prevention of Unfair Means Act 2024. The legislation aims to strengthen the transparency, fairness and integrity of the examination system by establishing a robust legal framework while safeguarding the future of the students. It incorporates several significant provisions including stringent penalties such as